103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிறைவுக்கு வருகிறது பக்தி மாலை. நன்றி நேயர்களே, இனி இசை அமுதம் நிகழ்ச்சியில் திரை இசையில் வந்த பக்தி பாடல்கள் தொகுத்து வழங்க நிகழ்ச்சியை நிவ்யா.

5:32 ஆயிட்டிருக்கக்கூடிய வேலையில் நம்ம நினைக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே நமக்கு சாதகமான மாதிரியும் நிச்சயமாக மனசுக்கு நிறைவானதாகவும் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சியை நம்ம துவங்கலாம். ஒரு அப்பா 4 மகன்களை வளர்த்துட்டு வரார். அப்பா அப்படிங்கும் பொழுதே நிச்சயமாக 4 மகன்கள் அப்படிங்கும் பொழுது எல்லாருக்குமே ரொம்ப சரிசமமான பாசத்தையும் உரிமையும் கொடுத்ததாக வளர்த்துவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் அவங்களுடைய கதையும் தொடர்ந்து. அப்படிப்பட்ட அப்பா மகன்களுக்கு நல்ல நல்ல நிறைய விஷயங்களை செய்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. எந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் மகன்கள் நல்லபடியாக வளரணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், அந்த மகன்கள் எப்படி வளர்றாங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம இசையமதம் நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம் தொடர்ந்து பாடல்களோடு. மகிழ்வுப்போம், மகிழ்ச்சியாயிருப்போம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா.

5:37 ஆயிட்டிருக்கக்கூடிய வேலையில இசையமுதம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கும். அந்த பெரியவர் தன்னுடைய 4 மகன்கள் இருக்காங்க. அந்த 4 பேருக்குமே நல்ல நிறைய விஷயங்களை சொல்லித்தரணும் அப்படின்னு பார்த்து பார்த்து பக்குவப்பட்டு வளர்த்துறாரு. நாட்கள் போகுது, அவருக்கும் வயோதிகமாகுது. அந்த சமயத்தில் 4 பசங்களுமே வந்து ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்து தந்தையான அவருக்கு ரொம்ப மனக்கவலையாக இருக்குது. என்னென்னா, அது நம்மளுடைய மகன்களுக்கு நம்ம நிறைய விஷயங்களும் சொல்லி வளர்த்து கொடுத்தோமே, ஆனாலுமே கூட அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களே, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி இதை சரி பண்ணணுமேன்னு யோசிக்கிறாரு. யோசனை பண்ண அவர் என்ன விஷயம் பண்ணுறாரு? மகன்கள் அதுக்கப்புறம் சண்டை போடாமல் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சாரா இல்லையா? தெரிஞ்சுக்கலாம் இணைந்திருங்கள். இது இசை அமுதம்.

0: 5:44 ஆயிட்டிருக்க வேலையில் இசை அமுதம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். அந்த பெரியவர் மகன்கள்கிட்ட சொல்லி பார்க்குறாரு, இந்த மாதிரி சண்டையெல்லாம் போட்டுக்காதீங்க, ஒற்றுமையாருங்க. ஆனால் யாரும் கேட்குற மாதிரியே தெரியல. அவருக்கும் வயோதிகம் காரணமாக உடல்நிலை ரொம்ப மோசமாகுது. ஐயோ, நம்ம போகிறதுக்குள்ளே நம்மளுடைய மகன்களுக்கு ஒற்றுமை அப்படின்னா என்னங்கிறது புரிய வச்சே ஆகணுமே அப்படின்னு யோசிக்கிறாரு. உடனே 4 மகன்களையும் வர சொல்கிறார். 4 பேருக்கும் நான் ஒரு போட்டி வைக்க போகிறேன், ஆளுக்கு ஒரு கொம்பு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். மகன்களும் சரி, அப்பா வந்து ஏதோ விஷயம் கேட்குறாரு, நாமளும் அவருக்காக இந்த போட்டியில் கலந்துக்கலான்னு சொல்லி கொம்புகளை எடுத்துகிட்டு வந்து அப்பா முன்னாடி நிற்கிறாங்க. அவருடைய பெரிய மகனை கூப்பிட்டு இந்த 4 கொம்புகளையும் ஒன்றா சேர்த்து வச்சு கட்ட சொல்கிறார். எல்லாரும் சரின்னு சொல்லி பெரிய மகனும் அந்த 4 கொம்புகளையும் சேர்த்து கட்டுறார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? கட்டின கொம்பு வச்சு இவர் எப்படி ஒற்றுமையை சொல்லித்தர போகிறார்? மகன்கள் அதை புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையா? தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள். இது இசை அமுதம்.
1: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த

5:52 ஆயிட்டிருக்க வேளையில இசையமுதம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கும். அப்பா மகன்களை வந்து எப்படியாவது திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய மகன் கிட்ட சொல்றாரு, தம்பி நீ போய் ஒரு கொண்டு வந்த இந்த குற்றிகளை வந்துட்டு ஒன்னா சேர்த்து கட்டு அப்படின்னு சொல்லி. மகனும் அதை சரி அப்படின்னு சொல்லி கட்டுறாரு. உடனடியாக அப்பா சொல்கிறாரு, இந்த போட்டிக்கு எல்லாரும் தயாராக இருக்கீங்களா? நீங்கள் கட்டுன இந்த ஒன்றா சேர்த்து 4 கொம்புகளையும் கட்டி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மகன்கள் எல்லாம் போட்டி போட்டுட்டு நீ நான்னு சொல்லி உடைக்க தயாராகிறாங்க. ஆனால் 4 பேராலையும் அதை ஒன்றுமே பண்ண முடியல. திரும்பி அந்த கட்டை அவிழ்த்து கையில் கொடுத்துடுறாரு. சரி இந்தாங்க, நீங்கள்லாம் தனித்தனியாக வந்து இதை முயற்சி பண்ணுங்க அப்படின்னு. தனித்தனியாக இருக்கும் பொழுது எல்லாரும் சுலபமாக உடனே உடைச்சிடுறாங்க. அப்பா அதை பார்த்து சொல்கிறாரு, இதே மாதிரி தான் நான் ஒரு வாட்டியும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், சண்டை போடாமல் இருங்க, ஒற்றுமையாக இருங்க அப்படின்னு. நீங்கள் இந்த கொம்புகள் எப்படி நம்ம ஒன்றா சுற்றி கட்டினமோ அப்போ உடைக்க முடியலையோ, நீங்கள் ஒற்றுமையாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் இப்படி தனித்தனியாக சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா சுலபமாக உங்களை உடைச்சிடலாம், அதனால் என்றைக்கும் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்கிறாராம். ஆமாங்க, இது நிறைய இடங்களில் நம்மளுக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்ல. ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயம், யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவோம் இல்லையா, ஒற்றுமையே பலம், ஒற்றுமையே வலிமை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருந்தாலும் நிறைய இடங்களில் அதிலிருந்து கொஞ்சம் நம்ம அப்படி தடுமாறி வர மாதிரியான சூழல்கள் சில சமயங்களில் ஏற்படலாம். அப்படி இல்லாமல் எப்போவும் ஒன்றா ஒற்றுமையோடு செயல்பட்டோம் அப்படின்னா எந்த செயலாக இருந்தாலும் சரி அதில் வெற்றி காண முடியும் அப்படிங்கிறதுக்கான உதாரணமான விஷயத்தை இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான சக்தியை எல்லாருக்கும் மீறின சக்தி கிட்ட நிச்சயம் கேட்டு பெற்றுக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி நம்ம இசையமுதம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா.

0: பாடுதே.
1: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம்.
2: ஒரு பொண்ண பார்த்த
1: நிறைய நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள யஷ்வீர் சிங், வெண்கலப்பதக்கம் வென்றுள்ள ரோஹித் யாதவ், ஓட்ட பந்தயத்தில் வெண்கலம் வென்றுள்ள பாருல் சௌத்ரி உள்ளிட்டோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நீளம் தாண்டுதலில் வெள்ளி வென்ற முரளி ஸ்ரீசங்கருக்கும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதுதான் மத்திய அரசின் நிலைப்பாடு என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் மூலம் எரிபொருள் இறக்குமதி குறைந்து சுயசார்பு நிலை அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரயில்களில் விபத்துகளை தடுக்கும்

வகையில் பொருத்தப்படும் கவாச் பாதுகாப்பு கருவிகளை வடக்கு ரயில்வேயில் அடங்கிய 614 வழித்தடங்களில் பொருத்துவதற்கு 223 கோடி ரூபாய்க்கு ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மதுராந்தகத்தில் மாற்றுத்திறனாளி சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ள நிலையில் இது தொடர்புடையவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரம் கடலோரப் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 3 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து இது தொடர்பாக 4 பேரை கைது செய்தனர். தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனைச்சாவடி வழியாக கனிம வளங்கள் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். தேனி மாவட்டத்தில் தேக்கம்பட்டி உள்ளிட்ட 5 கிராமங்களில் புதிதாக அமைக்கப்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கான பதிவு சான்றிதழை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். கள்ளக்குறிச்சியில் கோஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா தொடங்கி வைத்தார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நவராத்திரி கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனையை மாநில கைத்தறித்துறை செயலர் திருமதி லில்லி தொடங்கி வைத்தார். தமிழகத்திலிருந்து ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்ள விரும்புவோர் அடுத்த ஆண்டு ஜனவரி 31 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. புதுச்சேரியில் இப்போட்டி காலை மணி 9:30 தொடங்குகிறது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று மொஹாலியில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:03 இனி சேவை செய்திகளை கேட்போம். விருதுநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட 450 கிராம ஊராட்சிகளில் காந்தி ஜெயந்தி தினமான 2/10/2026 அன்று கிராம சபை கூட்டம் நடைபெற இருக்கு. இந்த கூட்டத்தில் கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொதுநிதி செலவினம் குறித்து விவாதிக்கிறது, தூய்மையான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்வது பற்றி விவாதித்தல், பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம், சிறுபாசனங்கள், குளங்கள் மற்றும் ஏரிகள் புதுப்பித்தல், ஜல்ஜீவன் திட்டம், தூய்மை பாரத இயக்கம் திட்டம், இதர பொருட்கள் குறித்து விவாதித்தல், இது மாதிரியான விவாதங்கள் நடைபெற இருக்கு. அதனால 2/10/2026 அன்று நடைபெற இருக்கக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் எல்லோரும் தவறாது கலந்து கொள்ள வேண்டும்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியிருக்காங்க. பயனுள்ள இந்த விஷயம் நாமளும் பயன்படுத்திக்கலாம், பயன்படுபோருக்கும் நம்ம விஷயங்களை சொல்லலாம்.

0: இனி கேட்கலாம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம். அப்துல் காதிர் அவர்கள்.
2: விடாமுயற்சி என்பது தோல்வியை வெற்றியாக மாற்றும் மந்திர சொல்லாகும். வாழ்க்கையில் தோல்வி அடையாத மனிதர் யாராவது இருக்கிறார்களா? பள்ளியில் தேர்வில் தோல்வி, வேலைவாய்ப்பில் தோல்வி, உறவுகளில் தோல்வி, வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு கட்டத்தில் தோல்வி வந்து கதவை தட்டுகிறது. ஆனால் முக்கியமான கேள்வி, தோல்வி வந்த பிறகு நாம் என்ன செய்கிறோம்? வீழ்ந்து கிடக்கிறோமா அல்லது எழுந்து நிற்கிறோமா? அதுதான் நமது வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. தோல்வி என்பது முடிவு அல்ல, தோல்வி என்பது வெற்றிக்கான ஒரு பாடம். திருவள்ளுவர் கூறுகிறார், முயற்சி திருவினையாக்கும் என்று. முயற்சி தொடர்ந்து இருக்கும்போதுதான் அதன் பலன் வெளிப்படும். ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் காட்சியை நினைத்து பாருங்கள். முதலில் எழுந்து நிற்க முயற்சி செய்கிறது, விழுகிறது, மீண்டும் எழுகிறது, மீண்டும் விழுகிறது. ஆனால் அது முயற்சியை நிறுத்துவதில்லை. இறுதியில் ஒரு நாள் நடக்கத் தொடங்குகிறது. இதுதான் விடாமுயற்சியின் முதல் பாடம். நேயர்களே, நாம் தோல்வியை பார்த்து பயப்படுகிறோம். ஆனால் உண்மையில் பயப்பட வேண்டியது முயற்சியை கைவிடுவதைத்தான். ஒரு கதவு திறக்கவில்லை என்றால் வேறு வழியை தேட வேண்டும். ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் அடுத்த வாய்ப்புக்கு தயாராக வேண்டும். ஒருவர் நம்மை நிராகரித்தால் நம்முடைய மதிப்பை நாமே குறைத்து கொள்ளக்கூடாது. உலகம் உன்னால் முடியாது என்று சொன்னாலும் நமது உள்ளம் நான் முயற்சி செய்வேன் என்று சொல்ல வேண்டும். தாமஸ் ஆல்வா எடிசனின் வாழ்க்கையிலும் பல தடைகள் இருந்தன. ஆனால் தோல்விகளை பார்த்து அவர் பின்வாங்கவில்லை. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றுதான், தோல்வி எப்படி வந்தது என்பதை காட்டிலும் அதை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை நமது எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. சிலர் தோல்வியை தடை ஏற்படுத்தும் ஒரு சுவராக பார்க்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் அதையே வெற்றிக்கான படிக்கட்டாக மாற்றுகிறார்கள். தோல்வி ஒன்று, பார்வை வேறு, முடிவும் வேறு. விடாமுயற்சி என்றால் ஒரே விஷயத்தை பிடிவாதமாக தொடர்ந்து செய்வது மட்டுமல்ல, சில நேரங்களில் முறையை மாற்ற வேண்டும், புதிய அறிவை பெற வேண்டும், புதிய ஆலோசனையை ஏற்க வேண்டும், செய்த தவறுகளை திருத்த வேண்டும். ஆனால் இலக்கை மட்டும் கைவிடக்கூடாது. ஒரு மாணவன் தேர்வில் தோல்வியடைந்தால் எனக்கு படிப்பு வராது என்று முடிவு செய்துவிடக்கூடாது. எங்கே தவறு செய்தேன் என்று சிந்திக்க வேண்டும். படிக்கும் முறையை மாற்றலாம், ஆசிரியரிடம் சந்தேகங்கள் கேட்கலாம், நண்பர்களின் உதவியை பெறலாம், அதன் பிறகு மீண்டும் தயாராகலாம். இதுதான் விடாமுயற்சி. நேயர்களே, வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்முடைய மிகப்பெரிய எதிரி பிறர் அல்ல, நம்முடைய மனதில் தோன்றும் என்னால் முடியாது என்ற எண்ணம்தான். அந்த எண்ணத்தை மாற்றுங்கள். என்னால் இப்போது முடியாமல் இருக்கலாம், ஆனால் முயற்சி செய்தால் கற்றுக்கொள்வேன் என்று சொல்லுங்கள். இந்த ஒரு மனப்போக்கு வாழ்க்கையே மாற்றிவிடும். ஒரு மலையில் ஏறும்போது உச்சியை மட்டும் பார்த்தால் நமக்கு சிரமமாக தோன்றும். ஆனால் அடுத்த 10 அடிகளை மட்டும் கவனித்து நடந்தால் மலை மெதுவாக கடந்துவிடும். அதேபோல் பெரிய இலக்கை சிறிய இலக்குகளாக பிரித்து கொள்ளுங்கள். இன்று ஒரு பக்கம் படிப்போம், இன்று ஒரு திறமையை கற்போம், இன்று ஒரு தவறை திருத்துவோம், இன்று ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்கும் என்று திட்டமிட்டால் நாள்தோறும் ஒரு சிறிய முன்னேற்றம் அதுதான் பெரிய வெற்றிக்கான பாதையை அமைத்து தரும். பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகள் தோல்வி அடைந்தால் உடனே அவர்களை திட்டாதீர்கள். நீ தோற்றுவிட்டாய் என்று சொல்வதற்கு பதிலாக அடுத்த முறை எப்படி வெற்றி பெறலாம் என்று கேளுங்கள். ஒரு குழந்தைக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசுகளில் ஒன்று தோல்வியை எதிர்கொள்ளும் தைரியம்தான். இளைஞர்களே, வாழ்க்கையில் யாராவது உங்களை நிராகரித்தால் மனம் உடைந்து விடாதீர்கள். ஒரு வேலை கிடைக்கவில்லை என்றால் உங்களுக்கு திறமை இல்லை என்று அர்த்தமல்ல. ஒரு தொழிலில் தோல்வியடைந்தால் உங்கள் வாழ்க்கையே தோல்வியடைந்து விட்டது என்று அர்த்தமல்ல. ஒரு கதவு மூடப்பட்டால் இன்னொரு கதவு திறக்கலாம். அதற்காக நாம் கதவுகளை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். எனவே உங்கள் இலக்கை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். முயற்சியை தொடர்ந்து செய்யுங்கள். தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். நம்பிக்கை இழக்காதீர்கள். விடாமுயற்சி என்ற சாவியை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டே இருந்தால் வெற்றி என்ற கதவு ஒரு நாள் நிச்சயம் திறக்கும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம். அப்துல் காதிர் அவர்கள்.

வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப

0: டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
1: 8-300-37-27-57
2: நேரம் 6:16 இனி கேட்கலாம்.
3: இந்நாளின் சிறப்பு.
2: செப்டம்பர் 29 இன்றைய சிறப்புகள்.
4: செப்டம்பர் 29 இன்று உலக இருதய நாள் கொண்டாடப்படுகிறது.
2: செப்டம்பர் 29 இதே நாள்ல தான் பன்னாட்டு காஃபி தினம் அனுசரிக்கப்படுகிறது.
4: செப்டம்பர் 29 இன்று அர்கென்டினாவில் கண்டுபிடிப்பாளர்களின் தினம் அனுசரிக்கப்படுகிறது. செப்டம்பர் 29 இன்று இஸ்பானியாவுக்கும் போர்ச்சுகலுக்கும் இடையேயான எல்லை லிஸ்பன் உடன்படிக்கையில் நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டு 1864.
2: செப்டம்பர் 29 இதே நாளில் தான் உலகின் முதலாவது ட்ரோன் சேவை இங்கிலாந்து பிளாக்ஃபூல் நகரில் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1885.
4: செப்டம்பர் 29 இதே நாளில் தான் ஐரோப்பிய அணு ஆராய்ச்சி நிறுவனம் அமைக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1954.
2: செப்டம்பர் 29 இதே நாளில் தான் ஓமன் அரபு நாடுகள் கூட்டமைப்பில் இணைந்த ஆண்டு 1971.
4: செப்டம்பர் 29 இதே நாளில் தான் 4179 என்ற சிறுகோள் புவியிலிருந்து 4 சந்திரன் தூரத்தில் புவியை தாண்டிய ஆண்டு 2004.
3: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.
5: வணக்கம், நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ, மதுரை எஃப்எம் 103.3 மறக்காதீங்க. நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் எஃப்எம் மதுரை 103.3.
2: நேரம் 6:19 இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி. மணிகண்டன் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. கறவை மாடு வளர்ப்பு குறித்து மதுரை கிடாரிப்பட்டி பூமி செல்வி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். 6:55 பூந்தளிர். 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரிமார்ட் வழங்கும் ஆலயார் புதங்கள். திருநெல்வேலி ஸ்ரீ சந்திப்பிள்ளையார் சுவாமி திருக்கோவில் பற்றிய விவரங்களை வழங்குகிறார் பரமக்குடி மீ. சீனிவாசன் அவர்கள். 8 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 8:02 பாட்டு வேணுமா, சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. 10 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 10:02 விருப்ப கானங்கள், விருந்தினர் விருப்பம், தேவக்கோட்டை எம். சொக்கலிங்கம் அவர்களின் உரையாடல் கேட்போம். காலை 9:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை தகவல்கள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்போம். தொடர்ந்து 10 செய்திச் சுருக்கம், அதைத் தொடர்ந்து விருப்பகானங்களின் விருந்தினர் பக்கம். 10:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை தகவல்கள் டெல்லி அஞ்சலாக கேட்போம். காலை 10:35 இருபட பாடல்கள், இன்று லவ் டுடே மற்றும் வெந்து தணிந்தது காடு திரைப்பட பாடல்கள் வளம் வரும். காலை 11 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 11:02 கண்ணாடி மாளிகை, உலக இதய தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிரலியில் பங்கேற்கிறார் மூத்த இதய மருத்துவ சிகிச்சை நிபுணர் டாக்டர் என். கணேசன் அவர்கள். உடன் உரையாடுபவர் விக்னேஷ் அர்ஜுன். காலை 11:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை தகவல்கள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்போம். நண்பர்கள்.

12 மணிக்கு செய்தி சுருக்கம். 12:02 நியாயம் தேடும் நெஞ்சங்களுக்கு இதில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அமைப்பு குறித்து சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் மற்றும் சார்பு நீதிபதி ஜே அனிதா கிறிஸ்டி அவர்களுடனான உரையாடல் கேட்போம். நண்பகல் 12:30 மணிக்கு ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை தகவல்கள் கேட்கலாம். பிற்பகல் 1 மணிக்கு வசந்தகானம். பிற்பகல் 1:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் அண்மை தகவல் பற்றிய விவரங்கள். 2 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்போம். 2:30 தெம்மாங்க பாடல். 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 3:02 மெல்லவரும் பாட்டு. 3:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை தகவல் டெல்லி அஞ்சலாக கேட்போம். மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம். 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்கலம். 4:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை தகவல் டெல்லி அஞ்சலாக கேட்போம். தொடர்ந்து 4:35 ஆட்டக்கலம். 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 5:02 மாலை தென்றல். 5:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 நன்மை தகவல். 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:35 அந்திப்பூக்கள். 7:00 பாட்டு இது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 இளையோர் உலகம். தாசம் மீபி அப்துல் காதர் மகளிர் கல்லூரி மாணவிகள் பங்குபெறும் பல்சுவை நிகழ்ச்சி. டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் குறித்த உரை வழங்குகிறார் மாணவி ஃபாத்திமா வாஃபா. நம் வாழ்க்கை நம் கையில் உரை வழங்குகிறார் மாணவி ஹமீதா பேவி. போதைப்பொருள் இல்லா சமூகம் உரை வழங்குகிறார் மாணவி தாசிமா. வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்போம். அதைத் தொடர்ந்து தகவல் இது புதுசு. 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்து முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சலாக கேட்போம். 10:20 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது நின்றைய நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பு நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்போம். நேயர்களே, இதுவரை இன்றைய நாளின் நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம்.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. ராணி விஷய

0: பேசுறதுக்கு கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எது வரனாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: நேரம் 6:31. இனி கேட்கலாம்.
3: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி. மணிகண்டன் அவர்கள்.
4: சுத்தமான சுற்றுச்சூழல் வாழ்வு நம்மளுக்கு சந்தோஷமான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. மகிழ்ச்சியான நீண்ட வாழ்க்கையை தர்றது சுற்றுச்சூழலோட சேர்ந்த வாழ்க்கை தான். சுத்தமான காற்று, நீர், மண், வீடு, சாலை, ஊர், இவை எல்லாமே நமக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை கொடுக்குது. இன்றைய நவீன உலகத்தில் சுற்றுச்சூழல் மாசுபாடு அதிகரிச்சுட்டு வருது. சுத்தமான சுற்றுச்சூழல் வாழ்வை மேற்கொள்வது நம்மளோட கடமை. இந்த மாசுபாடெல்லாம் எப்படி குறைக்கலாம், எப்படி நம்மளோட வாழ்வை மேம்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். சுத்தமான சுற்றுச்சூழல் வாழ்வு அப்படின்னா என்ன அப்படின்னா, சுத்தமான நீரை குடிக்கிறது, சுத்தமான மண்ணில் வாழ்கிறது, சுத்தமான வீட்டில் வாழ்கிறது, சாலைகள் சுத்தமாக இருக்கிறது, சுத்தமாக ஊற வச்சுக்கிறது, சுத்தமாக வீட்டை வச்சுக்கிறது, சுத்தமான உலகத்தில் இருக்கிறது. இப்போ காற்று சுத்தமாகணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, காற்று மாசுபாடு இல்லாமல் வச்சுக்கணும், புகை அதிகமாக இல்லாமல் வச்சுக்கணும், தூசி இல்லாமல் வச்சுக்கணும், ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அப்போ மரங்கள் தான் துணை புரியும். சுத்தமான நீருக்கு என்ன பண்ணணும், நீர் மாசுபாடு எங்கெல்லாம் இருக்கோ அதை தடுக்கணும். குடிநீரை சுத்தமாக பருகணும், சுட வச்ச குடிநீரை பருகலாம். நீர் நிறம் இல்லாத குடிநீர் தான் நல்ல நீர். அதில் சுவை இருக்கணும்னு அவசியம் இல்லை, மனம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நிறம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இவை சார்ந்து போகிறதுனால தான் நம்ம நீரை சுத்தம் இல்லாமல் பருக ஆரம்பிக்கிறோம். சுத்தமான மண் இருக்கணும், மண்ணோட மாசுபாடு இருக்கக்கூடாது. மண்ணோட மனம் இயற்கை சார்ந்து இருக்கணும், வளம் இயற்கை சார்ந்து இருக்கணும், அதோட ஈரப்பதம் சரியானதாக சமநிலையில் இருக்கணும், மண்ணோட நிறம் இயற்கை சார்ந்து இருக்கணும்னு பேசணும். அப்போ வீட்டை சுத்தமாக வச்சுக்கலாமா? வீட்டை சுத்தமாக வச்சுக்கலாம், வீட்டோட காற்றோட்டம் நல்லா இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம், சாலைகளை சுத்தமாக வச்சுக்கலாம், ஊரையே சுத்தமாக வச்சுக்கணுங்க. சுத்தமான சுற்றுச்சூழல் வாழ்வுகளுக்கான நன்மைகள் என்னெல்லாம் பார்க்கலாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஊரை க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கு தாங்க, வேற என்னங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுங்க, உடலில் வலிமை அதிகமாகுங்க, உடல் தெளிவு ஜாஸ்தியாகுங்க, ஆயுள் அதிகமாகுங்க, மூச்சு சம்பந்தப்பட்ட நோய்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆஸ்துமா இன்மை, மூச்சு திணறலின்மை, மூச்சு குழாயில் அலர்ச்சி இல்லாமல் வாழலாங்க, மூச்சு குழாய் நோய்கள் எல்லாம் தவிர்க்கலாங்க, தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இல்லாமல் இருக்கலாம். என்னங்க, சுற்றுச்சூழல் நம்மளுக்கு உதவி செஞ்சால் தோல் வியாதிகள் குறையுமா? ஆமாங்க, தோல் நோய்கள் இல்லாமல் பாதுகாக்கலாம், தோல் அலர்ச்சி இல்லாமல் பாதுகாக்கலாம், சொறி சிரங்கு புண் போன்ற நோய்கள் இல்லாமல் பாதுகாக்கலாம், கண் நோய்களில் எரிச்சல், நீர் வடிதல், பார்வை குறைவு, இதெல்லாமே சுற்றுச்சூழல் காரணம்னு சொல்கிறாங்க. மாசுபாடு தாங்க. தலைவலி கூட இதில் குணமாகும்னு சொல்கிறாங்க. மனநல அமைதி கூட சுற்றுச்சூழல் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. கவலை இல்லாமல் இருக்கலாம் சுத்தமாக இருந்தோம்னா. சுத்தமான சுற்றுச்சூழலுக்கு மன மகிழ்ச்சியும் ஒரு காரணமாக இருக்குங்க. மனசு தெளிமையாக இருக்கும், வலிமையாக இருக்கிறதுக்கும் உதவி புரியுங்க. நேர்மறையான சிந்தனையை வந்து சுற்றுச்சூழல் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. மனசில் அழுக்கில்லாமல் நேர்மறையான சிந்தனைகள் வேணும்னா நம்ம இயற்கை சார்ந்த ஒரு விஷயங்களோட கூட இருந்தால் மட்டும்தாங்க முடியும். நேர்மறை சிந்தனைகள் எதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னா, நேர்மறை சிந்தனைகள் நம்ம ஆற்றலை அதிகப்படுத்துங்க. இந்த ஆற்றலை அதிகப்படுத்துகிற காரணத்தினால நம்மளோட எல்லா வேலைகளும் சுலபமாக முடிஞ்சிருங்க. சுத்தமான காற்றை சுவாசித்தாலோ, சுத்தமான சுற்றுச்சூழல் இருந்தாலோ நேர்மறை சிந்தனைகள் இருக்கும். நேர்மறை சிந்தனைகள் இருக்கனால மனம் அமைதியாகும். மனம் அமைதியானா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்.
3: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் பி. மணிகண்டன்.

நேரம் 6:35. இன்று பராபவ வருடம் புரட்டாசி 12 செவ்வாய்க்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக

0: ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, நிலக்கடலையில் இரும்பு சத்து பற்றாக்குறை என்றால் அறிகுறிகள்: இளம் இலைகளில் முதலில் நரம்புகள் தவிர மற்ற பகுதிகள் இளம் பச்சையாக மாறும். தீவிர பற்றாக்குறையினால் மஞ்சள் நிறப்பகுதிகளில் பழுப்பு நிற திட்டுகள் தோன்றும். சுண்ணாம்பு சத்து அதிகமாக உள்ள நிலங்களில் இந்த குறைபாடு தோன்றும். இதை நிவர்த்தி செய்ய ஃபெரஸ் சல்ஃபேட் 5 கிராம் மற்றும் யூரியா 10 கிராம் 1 லிட்டர் தண்ணீரில் கரைத்து தெளிக்க வேண்டும். 10 நாட்கள் இடைவெளியில் அறிகுறிகள் மறையும் வரை தெளிக்க வேண்டும். இவ்வாறு தேனி, காமாட்சிபுரம், சென்டெக் வேளாண் அறிவியல் மைய வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. தேனி காமாட்சிபுரத்தில் உள்ள KVK சார்பில் ஒரு நாள் மைக்ரோ கிரீன் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டல் பயிற்சி தேனி காமாட்சிபுரம் KVK வளாகத்தில் செப்டம்பர் 30 நடைபெற உள்ளது. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 8838 9

0: தேனி காமாட்சிபுரத்தில் உள்ள கேவிகே சார்பில் ஒரு நாள் மைக்ரோ கிரீன் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டல் பயிற்சி தேனி காமாட்சிபுரம் கேவிகே வளாகத்தில் செப்டம்பர் 30 நடைபெற உள்ளது. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 8838985894. ஆர்வமுடையோர் பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையுமாறு தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் நிலைய வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, நெல் மற்றும் இதர பயிர்களுக்கு இரும்பு, மாங்கனீஸ், துத்தநாகம், தாமிரம், போரான், மெக்னீசியம் போன்ற நுண்ணூட்ட சத்துக்களை வழங்கக்கூடிய நெல் நுண்ணூட்டம் மற்றும் இதர பயிர்களுக்கான நுண்ணூட்ட உரங்கள், குலை நோய், வாடல் நோய், அழுகல் நோய், இலை உரை கருகல் நோய், கழுத்தழுகல் நோய் போன்ற பூஞ்சானங்களால் ஏற்படக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்தும் இயற்கை பூஞ்சான கொல்லிகளான சூடோமோனஸ், டி விரிடி போதுமான அளவு வேளாண் விரிவாக்க மையங்களில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. இவைகளை வாங்கி விவசாயிகள் பயன்படுத்துமாறு பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் அறிவிக்கின்றார்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ராபிஸ் ராபிஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தொற்றுநோய் வியாதி, மிக கொடூரமான வியாதி, மிக கொடிய வியாதி நம்ம நாய் கடித்தல்ல. ஏன் அப்படின்னா, வைரஸ் கிருமி வந்து முதல்ல எங்கே கடிபடுதோ அந்த இடத்துல தான் வைரஸ் கிருமிகளோட எண்ணிக்கைகள் அந்த இடத்துல இருக்கும். சோப்பு பயன்படுத்துறதுனாலையுமே அந்த வைரஸ்களோட அந்த கிருமிகளோட எண்ணிக்கைகளை இல்லை கிருமிகளோட அளவை நம்ம ஓரளவு கட்டுப்படுத்த முடியும். அதுக்காக தான் இதை முதல் முதல்ல செய்கிறோம். அதன் பிறகு பிரைம் அவர்ஸ் ஒரு நோயை கண்ட்ரோல் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளவு சீக்கிரமாக மருத்துவரை அணுகிறோமோ அவ்வளவு சீக்கிரமாக இந்த நோயை வந்து நம்ம சரியான முறையில் தீர்க்க முடியும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, என்றைக்கு நமக்கு கடிபடுதோ கடிப்பட்ட உடனே நம்ம சொன்ன முதலுதவி செஞ்சுட்டு நேரடியாக மருத்துவரை அணுகணும். அது பிரைமரி ஹெல்த் சென்டராக இருக்கலாம், இல்லை பெரிய மருத்துவமனைகளாக இருக்கலாம். மருத்துவமனைக்கு போயிட்டு எனக்கு இந்த நேரத்தில் நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால், அதன் பிறகு அவங்க செய்ய வேண்டிய தடுப்பூசியை வந்து முறையாக நமக்கு போட்டுருவாங்க. இதே இது என்னோடய நாயை வேறு ஒரு நாய் கடிச்சிருச்சு, இல்லை திருநாய் என்னோடய நாயை கடிச்சிருச்சு அப்படி இருக்கும்போது, நீங்கள் உடனடியாக நம்ம மனிதர்களுக்கு சொன்ன மாதிரியே இந்த கழுவுறது, உடனே கால்நடை மருத்துவர்கிட்ட போயிடணும். குறிப்பாக மிக முக்கியமானது, நாய் கடித்த காயங்களை, அது மனிதர்களுக்காக இருந்தாலும் சரி, கால்நடைகளுக்காக இருந்தாலும் சரி, நாய்களுக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் கட்டுப்படக்கூடாது. அதை வந்து ஓப்பன் உண்டாக தான் ட்ரீட் பண்ணணும். கிராமங்களில் சொல்கிற மாதிரி நான் சுண்ணாம்பு வைக்கிறேன், மஞ்சள் வைக்கிறேன், வெத்தலை வைக்கிறேன், சூடு போடுறேன், இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளும் பயன்படுத்தக்கூடாது. இந்த ரேபிஸ் நோயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அரசாங்கம் 2 தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்குது. ஒரு தடுப்பு நடவடிக்கை என்ன அப்படின்னா, நாய்களுக்கு தடுப்பூசிகளை போட வேண்டியது, கம்யூனிட்டி டாக்னு சொல்கிற திருநாய்களாக இருந்தாலும் சரி, அதன் பிறகு நம்ம வீட்டு விலங்குகளுக்குமே நம்ம தடுப்பூசிகளை போட்டுக்கிறோம். இது இல்லாமல் வந்து கருத்தடை, அனிமல் பர்த் கண்ட்ரோல்னு சொல்லுவோம், கருத்தடை பண்ணுறது, ஆண் நாய்களுக்காக இருந்தாலும் சரி, பெண் நாய்களுக்காக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் விலங்கு நல வாரியத்தின் உதவி கொண்டு அந்த அனிமல்களை பிடிச்சிட்டு போயிட்டு கருத்தடை செஞ்சு அதுக்கு ஒரு 4-5 சிகிச்சை அளித்து அதன் பிறகு கம்யூனிட்டியில் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரியான முறையிலையுமே வந்து ரேபிஸ் நோயை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கோம். இறுதியாக வந்து இந்த ரேபிஸ் நோயை வந்து நம்ம ஏன் செப்டம்பர் 28 நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, லூயிஸ் பாஸ்டர்ன்ற ஒரு பிரெஞ்சு அறிவியலாளர் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் முதல்ல இந்த ரேபிஸ் நோய்க்கு ஒரு தடுப்பூசியை கண்டுபிடிச்சார். அதோட நினைவாகவும் அவர் செப்டம்பர் 28 இறந்து போனதை நம்ம மறுபடியும் ஞாபகப்படுத்துறதோட பங்களிப்பாகவும் வருட வருடம் செப்டம்பர் 28 உலக வெறிநோய் தினமாக நம்ம வந்து கொண்டாடுறோம். இந்த உலக வெறிநோய் தினத்தில் கட்டாயம் இந்த ரேபிஸ் நோயை பற்றி நம்ம தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி, இது ரொம்ப அபாயகரமான நோய், இதுக்கு தடுப்பூசி மட்டும்தான் தீர்வு, அதாவது 100% இந்த நோயை வந்து நம்ம தடுத்துடலாம், ஆனால் இது வரைக்குமே இப்படி தான் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு அறிவியல் ரீதியாக நம்ம கிட்ட இல்லை, நம்ம தடுப்பூசி மட்டும்தான் தீர்வுங்கிறதுனால முடிந்தவரை தடுப்பூசியை கொண்டு நம்ம ரேபிஸ் நோயை தடுப்போம். நன்றி, வணக்கம்.
0: தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் கறவை மாடு வளர்ப்பு குறித்து மதுரை கிடாரிப்பட்டி பூமி செல்வி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
2: என் பேர் பூமி செல்வி, 4 பால் மாடு வச்சிருக்கேன். காலைல எந்திரிச்சோன்னா அதுக்கு தீவன தண்ணி வச்சுட்டு பால் கறந்து 12 ஊத்திடுவேன். மைச்சலுக்கு ஓட்டி வைட்டு சாயங்காலம் வந்து தீவனம் வச்சு பால் கறந்து 12 ஊத்திடுவோம்.
3: இப்ப காலையில மாட்டுக்கு அப்படின்னு சொல்லும் போது தீவனம் அப்படின்னு வைக்கிறீங்கல்ல, என்னென்ன தீவனங்கள்லாம் வைப்பீங்க? பசு தீவனம்னு இருக்கு, இந்த இலத்தல எல்லாம் வைக்கிறீங்களா, அது பசு தீவனம். அதுக்கப்புறம் உலர் தீவனம்னு வைப்பாங்க, புண்ணாக்கு அந்த மாதிரி வைக்கிறீங்க, அடர் தீவனம், இந்த மாதிரி என்னென்ன தீவனங்கள்லாம் நீங்க வைக்கிறீங்க?
2: நாங்க பின்னாக்கு தீவனம் மட்டும்தான் வைப்போம். 3 நேரம் பின்னாக்கு தவுடு இதுக்கப்புறதே வைப்போம். மேய்ச்சலுக்கு போறதோட விளவுதேன்.
3: இப்ப அதை தவிர்த்து

0: வேற எதுவும் நம்ம இந்த கடையில எல்லாம் வாங்கி கொடுக்கறோம்ல, கலந்த தீவனங்கள்லாம் நிறைய இருக்குல்ல, கலப்பு தீவனம் அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுப்பீங்களா?
1: அந்த மாதிரிலாம் வாங்கி தர மாட்டான். கடல பின்னாக்கு, குச்சி பின்னாக்கு, தவிடு இதையும் போடுவோம். ஒரு நாளைக்கு 18 லிட்டர் தண்ணி ஒரு வேலைக்கு வைப்போம். ஒரு குடம் தண்ணினா 18 லிட்டர் பிடிக்கும். மதியானம் அந்த மாதிரி, சாயங்காலம் அதே மாதிரி வைப்போம். தீவனத்தோட கலந்ததே வைப்போம். தண்ணி கண்டு போட்டப்ப ஒரு 2 மாசம் 3 மாசம் வரையும் 5 லிட்டர் 7 லிட்டர் வரைக்கும் கறக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும், ஒத்துப்பால் ஆயிரும். நாங்கள் 5 மாசம் சென்னை ஆயிடுச்சுன்னா நான் பாட்டிக்கிறோம் மாட்டேன். நான் ஒரு நேரத்துக்கு 5 லிட்டர் கறக்கும்.
0: கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 லிட்டர்லேருந்து கறக்க ஆரம்பிக்குது. பாலோட அந்த கொழுப்பு சத்தெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்?
1: எங்கள் பால் இடம் எல்லாருக்கும் பால் அங்கே ஆவியில் இட போடுதே வாங்குவாங்க. டிகிரி பாத்திரத்தை எடுப்பாங்க பாலவே. இத்தனை டிகிரின்னா 35, 40, 28 இருக்கும்லே. அவங்க பால் பக்கத்தில் எழுதிக்கிறாங்க யாருக்கு எப்படி கொடுக்குறான்னு தெரியல.
0: மாடுகளுக்கு நிறைய நோய்கள் வரும், அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்வீங்க? அருகாமையில் இருக்க கால்நடை மருத்துவமனைக்கு போயிடுவீங்களா?
1: அருகாமையில் இருக்க கால்நடை மருத்துவம் அங்கே ஆவின் பண்ணையிலேருந்தே வர சொல்லிடுவோம். டாக்டர் வந்துடுவாங்க, வந்து அதுக்கான வைத்தியம் பண்ணி பார்த்துட்டு விட்டுட்டு போயிடுவாங்க.
0: இன்னும் கொஞ்ச நாளாக மழை நமக்கு ஆரம்பிச்சிடும். அப்படின்னும் போது அந்த காலத்தில் கால்நடைகளை நம்ம எப்படி பராமரிக்கணும், முக்கியமாக இந்த பால் மாடுகளை?
1: அந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போக விட மாட்டோம். தண்ணிக்குள்ளே போனால் காணை வந்துடும் கொள்ளுன்னு பேசுவாங்க. அதை கால் காணை ஊசியெல்லாம் போட்டாங்க முன்னாடியே, 1 மாதத்துக்கு முன்னாடியே போட்டாச்சு. மழை காலம் வருதுண்டு, ஊசி தடுப்பூசியெல்லாம் போட்டுட்டோம்.
0: குடற்புழு நீக்கத்துக்கெல்லாம் மருந்து எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் வாங்கி ரெகுலராக கொடுத்துருவீங்களா? எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை அது கொடுப்பீங்க?
1: 6 மாதத்துக்கு 1 கொடுப்போம். அந்த மருந்து கொடுத்துருவாங்க, அவங்க பண்ணையிலேருந்தே கொடுத்துருவாங்க. டாக்டர் வரும்போது கேட்டால் கொடுத்துருவாங்க.
0: இப்போ அதை தவிர்த்து நம்ம பசுமாடுகளுக்கு நிறைய நோய் தாக்குதல் சொல்லுவாங்கல்ல, கோமாரி நோய், அதே மாதிரி வாயில் அந்த புண்ணு வர நோய், இப்போ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படி அங்கேருந்து ஆவின் பண்ணையிலேருந்தே உங்களுக்கு வந்துடுவாங்களா?
1: பண்ணையிலேருந்து டாக்டர் வர சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி பால் ஊற்றுறவங்களுக்கு வைத்தியம் பண்ணணும் வர சொல்லினா வந்துடுவாங்க.
0: இப்போ அதை தவிர்த்து அவங்க உங்களுக்கு வேற என்னென்ன உதவிகள்லாம் செய்கிறாங்க?
1: பால் பண்ணையில் லோன் போட்டு தருவாங்க. அங்கே பண்ணையில் ஆவின் பண்ணையிலேருந்து லோன் போடுறாங்கன்னா தேவைங்கிறவோ வாங்கிக்கிறோம், இல்லைன்னா வேணாம்னு சொல்லிடுவோம். தீவனம் பண்ணையிலேருந்தே கொடுத்துருவாங்க.
0: தீவனமும் அங்கேருந்தே கொடுத்துட்றாங்களா?
1: பின்னாக்கு கொடுத்துருவாங்க பண்ணையிலேருந்தே, அங்கேயே நாங்கள் தூக்கி வச்சுக்கிறோம். மாசத்துல எத்தனை மூடைன்னு தேவைக்கு தூக்கி வச்சுக்கிட்டுறோம்.
0: இப்போ அந்த புண்ணாக்கு மூடை அப்படின்லாம் தராங்கன்னு சொல்றீங்கல்ல, இப்போ அதற்கான கட்டணம் அப்படின்றதெல்லாம் எப்படி நீங்க செலுத்துவீங்க?
1: பால் ஊத்துறதுல நாங்கள் கழிச்சுக்கிற சொல்லிடுவோம். பட்டுவாடப்ப 15 நாளைக்கு இருக்க பட்டுவாடு கொடுப்பாங்க. எங்களுக்கு தேவையப்ப எவ்வளோ கழிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்துடும், அவங்க கழிச்சுக்கிறவங்க மிச்சத்தை கொடுத்துருவாங்க, அக்கௌண்ட்ல ஏற்றிடுவாங்க.
0: இப்போ கறவை மாடு அப்படின்னு சொல்லும்போது கன்றுக்குட்டிகளை பராமரிக்கிறதும் ரொம்ப சிரமமான விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த கன்றுக்குட்டி பராமரிப்பு அப்படின்றது எப்படி இருக்கணும்?
1: கன்றுக்குடி பால் நல்லா கொடுத்தா அது வளர்ந்துடும். பால் அதுக்கான அந்த 2 மாசத்துக்குள்ள நல்லா பால் கொடுக்கணும். கன்றுக்குட்டிக்கு கொடுத்துட்டா நல்லா வளர்ந்துடும்.
0: அதுக்கு வேற என்னென்னலாம் செய்வீங்க? கன்றுக்குட்டி பிறந்த உடனே இதெல்லாம் செய்யணும் அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்ன செய்வீங்க?
1: கன்றுக்குட்டி என்ன பிறந்த உடனே நாங்கள் சீம்பாலதான் 1 வாரம் குடிக்க விடுவோம். பால் பீச்சாம குடிக்க விட்டு அப்புறம் அதுக்கு முன்னாடி பால் பண்ணைக்கே ஊற்றுவோம்.
0: கறவை மாடு அப்படின்னு சொல்லும்போது நிறைய தீவனம் தேவைப்படும்.
1: எப்பயும் எப்பயும் கொடுக்குறோமோ அப்பத்தையும் கொடுப்போம். எல்லா மாட்டுக்குமே அது ஒரே மாதிரி தான் தீவனம் கொடுப்போம்.
2: இதுவரை கறவை மாடு வளர்ப்பு குறித்து மதுரை கிடாரிப்பட்டி பூமி செல்வி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

0: மீனாட்சி, பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
2: என்ன
0: குமார்,
3: வணக்கம் நேர்களை. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் பூந்தொழில் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன குழந்தைகளோட நாம் பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கு நம்ம நிலையத்திற்கு வந்திருக்கக்கூடிய செல்ல குழந்தை யார், எங்கேருந்து வந்திருக்காங்க, என்ன பேச போகிறாங்கன்னு கேட்கலாம் வாங்க. வணக்கம்.
4: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் தேவேஸ்மித்ரன். நான் கிரேட் 4 படிக்கிறேன். என்னோட ஸ்கூல் பேர் சாமி விவேகானந்தா. என்னோட அப்பா பேர் கிருஷ்ணவேல். என்னோட அம்மா பேர் சீதா லட்சுமி. தங்கச்சி பேர் வந்து நவிராஸ்ரீ. இப்போ நம்ம எல்லாரும் ஸ்கூல் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த இயர் சம்மர் வெக்கேஷனில் எங்கள் ஊருக்கு போய் என்ஜாய் பண்ணோம். அதுதான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். என்னோட லீவுக்கு எங்கள் பாட்டி ஊருக்கு போனேன். எங்கள் பாட்டி ஊர் பக்கத்தில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நாங்கள் பொம்பரம், கண்ணாமூச்சி, லாக்கன்கி இந்த மாதிரி விளாடுவோம். பாட்டி வீட்டு பக்கத்தில் தோட்டம் இருக்கும். அங்கே தோட்டத்தில் போய் குடிச்சிட்டு ஊருக்கு வந்ததுக்கப்புறமா இது ஹோட்டல் போனோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். அடுத்ததாக நான் இப்போ ஒரு கதை சொல்கிறேன்.
3: என்ன கதை சொல்ல போகிறீங்க?
4: இந்த கதையில் ஒரு ஸ்பெஷல் இருக்கு.
3: என்ன ஸ்பெஷல்?
4: ஏன்னா இது நானாக உருவாக்கின ஸ்டோரி.
3: சூப்பர், சொல்லுங்க.
4: இந்த ஸ்டோரியோட டாபிக் பேர் லேசி கேட். அந்த லேசி கேட் வந்து எப்போ பார்த்தாலும் தூங்கி எந்திக்கும். எங்கேயாவது சாப்பாடு தீர்ந்து போச்சுன்னா காட்டுக்குள்ளே போய் எங்கேயாவது தேடிக்கிட்டு இருக்கோம். தேடினதுக்கப்புறமா ஒரு ஆப்பிள் கிடச்சிச்சு. ஆப்பிள் கிடச்சக்கப்புறமா அவர் ரொம்ப உயரமாக இருந்துச்சு. யாராச்சும் ஹெல்ப்புக்கு வருவாங்களான்னு ஜீப்ரா வேகமாக ஓடிக்கிட்டு

போச்சு. அப்புறம் எங்க போதுன்னு ஃபாஸ்டா ஓடி, ரெண்டு பேருமே ஃபாஸ்டா ஓடி அதோட இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா நிறைய ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. ஒன்னு ஒன்னா திருட்டிட்டு வீட்டுக்கு வந்துச்சு. அவங்களோட அம்மா பார்த்ததுக்கு அப்புறமா, என்ன இப்படி இருக்க, நீ ஒழுங்கா வேலை பாரு, எக்ஸசைஸ் பண்ண, இன்னில இருந்து தூங்க கூடாது, இதுல இருந்து என்ன தெரியுது, இதுல இருந்து யாருமே லேசியா இருக்க கூடாது, எல்லாருமே வேலை பார்த்துக்கிட்டு. அடுத்ததா நான் ஒரு தமிழ் பாட்டு சொல்ல போறேன். அதோட டாபிக் பேர் அன்னை தமிழே. அன்னை தமிழே நாவி கலந்தவளே, என்னை வளர்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னில் புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் உணர்ந்து புகழ் சொல்ல முடியலையே. இந்த பாடல் வழிய தமிழ் மீதி இருக்க கொளிய எல்லையற்ற அன்பையும் அதோட இனிமையும் நமக்கு சொல்லி தருது. அனைவருக்கும் நன்றி.

இவ்வளவு நேரமும் அழகா பாடலும் கதையும் சொன்ன தேவேஷ் உங்களுக்கு நன்றி. இனி வரக்கூடிய அத்தனை காலங்களும் உங்களுக்கு சுகமாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது ஆகாஷ்வாணி.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

இதுவரை புதிய காலை நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். மீண்டும் புதிய காலை நிகழ்ச்சி நாளை காலை 6 மணிக்கு கேட்கலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம கையில் கிடைச்சிருக்கிற ஒரு பேப்பர் மாதிரிங்க, காகிதம் மாதிரி தான். அதில் எழுதணுமா இல்லை வரையணுமா, கிறுக்கணுமா இல்லை கிழிக்கணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடியது நாம தான். நம்மளோட வாழ்க்கை நம்ம கையில். நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப தீர்க்கமானதாகவும் திறமையானதாகவும் நமக்கு சாதகமானதாகவும் இருக்கட்டும்ங்கிற விஷயத்தோட இன்னைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியை துவங்கலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட

ஏழு மணி ஏழு நிமிஷம் ஆயிட்டு இருக்க வேலையில நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம கேட்டுட்டே இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். எனக்கு நேற்று சாயங்காலம் திடீர்னு அப்படி இப்படியே மின்னுது படப்படாது இடி அடிக்குது அடடா மழையா அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடியே மழை வந்துருச்சுல. எஸ் நேற்று வந்து ஈவினிங் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மழையெல்லாம் பெய்ஞ்சதுனால குளு குளு கூல் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. காலையில் வரைக்குமே அதே மாதிரி தான் கிளைமேட் வந்து இருந்தது. அண்ட் இனியும் வந்துட்டு இன்னைக்கு மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்லாம் கேட்குறப்ப இடி மின்னலோடு கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சரி வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலுமே கூட மதியத்துக்கு மேல மதுரையோட சில பகுதிகளில் வந்து மழை பெய்யலாம் அண்ட் பெய்யாமலும் இருக்கலாம். ஆனால் வெயிலோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இன்னைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அப்படியும் சொல்றாங்க இப்படியும் சொல்றாங்க. எது எப்படியா இருந்தாலும் சரி நம்மளோட பாதுகாப்பு நமக்கு முக்கியம் தானே. அதனால எல்லாரும் எங்க போனாலும் வந்து கண்டிப்பாக கையில கூட எடுத்துக்கோங்க, தண்ணி பாட்டிலும் கையில கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா மழையோ வெயிலோ எதுவாக இருந்தாலும் கூட வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். வெயில் அதிகமாக இருக்குங்கும் போது கண்டிப்பாக அடிக்கடி தண்ணி எல்லாம் குடிச்சு நம்மளுடைய உடம்பு வந்துட்டு நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும். அப்படின்னா உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அது கூடுதலான ஒரு பலம் தருங்கிற விஷயத்தை நினைவுபடுத்திட்டு அடுத்த பாடல் வெயிட்டிஸ்ல இருக்கு கேட்டுட்டு வந்துடலாமா?

0: காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: நம்பிக்கையோட அடுத்ததான் நமக்காக பாடலும் வெயிட்டிஸ்ல இருக்க கேட்டுட்டு வந்துருவோமா.

7:19 ஆயிட்டு இருக்க வெளியில பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும். மிஸ் நீங்க வந்துட்டு வெளியில கிளம்புறதுக்காக உங்களுடைய செல்ல குட்டீஸ் எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, டூ வீலர் டிரைவ் பண்ணக்கூடியவங்க கட்டாயமா வந்துட்டு ஹெல்மெட் போட்டுக்கோங்க, ஃபோர் வீலர் டிரைவ் பண்ணக்கூடியவங்க கண்டிப்பா சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, அண்ட் குறிப்பா வந்து ஒன் வேல போறது அப்படிங்கறது வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒன் வேல அப்படின்னா ஒன் வேவே போறக்காக தானே இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஒன் வேல அப்படிங்கும் போது ராங் ரூட்ல ஆப்போசிட்ல வர்றது அந்த மாதிரிலாம் இல்லாம சாலை விதிகள் எல்லாம் வந்து நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணுங்கிற விஷயத்த மைண்ட்ல வச்சுட்டே வந்து நம்ம வாகனங்களை வந்து எடுக்கலாம். அண்ட் அதே போல நிறைய இடங்கள் வந்து இந்த இண்டிகேட்டர் அப்படிங்கிற ஒரு பார்ட் வண்டியில எதுக்காக கொடுத்துருக்காங்கிறதே நம்ம மறந்துடுறோம். ஆமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ரைட்ல போகணும் அப்படின்னா ரைட்ல போறதுக்கான இண்டிகேட்டர் போட மாட்டோம், இல்லை லெஃப்ட்ல போறதுக்கு அப்படின்னு சொல்லி மாத்தி போடுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம கரெக்டா கான்சியஸா வந்துட்டு டிரைவ் பண்ணும்போது இருக்கலாம். நிறைய நமக்குள்ள வந்துட்டு அப்படி இப்படின்னு சிந்தனைகள்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்தாலும் கூட அதெல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு வண்டி ஓட்டுறதுல கவனத்தை முழுசா செலுத்தலாம். அப்பதான் வந்து நம்மளும் சேஃபா போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும், மித்தவங்களும் வந்துட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்ண முடியுங்கிற விஷயத்த நினைவில் வச்சுக்கலாம். அடுத்ததான் பாடல் கேட்டுட்டு வந்து தொடர்ந்து பேசலாமா?

0: நேரம் 7:25. இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்திச்சேரியில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று சங்கடகர சதுர்த்தி, திருநெல்வேலி ஸ்ரீ சந்திப்பிள்ளையார் கோவிலுக்கு செல்வோமா? இத்திருக்கோவில் திருநெல்வேலி டவுனில் நெல்லையப்பர் கோவிலுக்கு மேற்கே அமைந்துள்ளது. சிறிய ஆலயம்தான், இருந்தாலும் பிரசித்தி பெற்ற ஆலயம். இந்த ஸ்ரீ சந்தி விநாயகரை தினமும் மாலை நேரத்திலே அகத்திய மாமுனிவர் சூட்சும வடிவில் வந்து வழிபடுவதாக ஐதீகம். கைலையில் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணம் நடந்தபோது பூமி வடக்கே தாழ்ந்து தெற்கே உயர்ந்தது. பூமியை சமப்படுத்த விரும்பிய சிவபெருமான் அகத்திய முனிவரை தென் திசைக்கு செல்லுமாறு பணித்தார். அதன்படி பொதிகை மலை நோக்கி புறப்பட்ட அகத்தியர் சந்தி விநாயகர் கோயில் அமர்ந்திருக்கும் இந்த பகுதிக்கு வந்தபோது சூரியன் மறைந்து சந்தி நேரம் ஆகிவிட்டது. மாலை வேளையில் ஸ்ரீ விநாயகரை வழிபடும் வழக்கமுள்ளவர் அகத்தியர். இங்குள்ள நதிக்கரை மணலை எடுத்து விநாயகரை பிடித்து வைத்து வழிபட்டார். இதனால் இந்த விநாயகர் சந்திப்பிள்ளையார் என பெற்றார். அருவுருவாக சிவலிங்கம் போல காட்சி தரும் இவருக்கு வறுத்து அரைத்த பச்சரிசி மாவு மற்றும் கடலைப்பருப்பு ஆகியவற்றோடு வெள்ளப்பாகு கலந்து தயாரிக்கப்படும் நெய்வேத்தியம் படைக்கப்படுகிறது. தினமும் ஆயிரக்கணக்கான தேங்காய் சூ

0: முருங்கைக்காய்களாக உடைத்து மக்கள் வழிபடுகின்றனர். பிரகாரத்தில் கன்னிமூலை விநாயகர், வல்லபை விநாயகர், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு துர்கை, வள்ளி தேவையானோடு சுப்பிரமணியர், சூரியன், சந்திரன், பைரவர், நடராஜமூர்த்தி, சனி பகவான் ஆகிய சன்னதிகள் உள்ளன. நவகிரக சன்னதியும் உள்ளது. மாலை நேரத்தில் முனிவர்களும் தேவர்களும் சித்தர்களும் அகத்தியரும் இங்கு சூட்சும வடிவில் வந்து விநாயகரை தரிசிக்கிறார்கள் என்றும் ஐதீகத்தால் மாலை 6 மணியளவில் நடைபெறும் தீபாராதனையின் போது கோவிலில் கூட்டம் நிரம்பி வழிகிறது. இந்த நேரத்தில் விநாயகரை தரிசித்து வேண்டி வழிபட்டால் வேண்டியது வேண்டியபடி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இங்கு விநாயகரை விநாயக சதுர்த்தி விழா என்று தரிசிப்பதும் மிக சிறப்பாகும். விநாயக சதுர்த்தி விழா 10 நாட்கள் நடைபெறும். கொடியேற்றத்தோடு தொடங்கி திருவீதி உலா நடைபெறும். இவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வணங்கினால் வேண்டிய வரங்களை அருள்வார். தொடர்ந்து 11 வாரம் விநாயகருக்கு தீபமேற்றி வழிபட்டால் சனிதோஷம் அகலும், நினைத்தவை கைகூடிடும். புதிதாக தொழில் வணிகம் தொடங்குவோர் இவரை அர்ச்சித்து வழிபட்ட பிறகே அவற்றை தொடங்குவர். கோவிலை சுற்றி இருக்கும் அனைத்து கடைக்காரர்களும் இவரை வணங்கிய பிறவே தினமும் கடை திறப்பர். ஐயப்ப பக்தர்களை சபரிமலை செல்ல இங்கேதான் மாலை போட்டுக் கொள்கிறார்கள். திங்கட்கிழமைகளில் இவரை வழிபட்டால் கேது கிரக தோஷம் அகலும். சங்கடகர சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி போன்றவை விழா நாட்கள். நம் அல்லல்களையும் வினைகளையும் போக்கி பேரின்ப பெருவாழ் வளிக்கும் திருநெல்வேலி சந்தி விநாயகரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் கம் கணபதயே நமஹ.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

7:34 ஆகக்கூடிய வேலையில பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு வந்துட்டு நிறைய இடங்கள்ல வந்து அப்படி மின் தடை, அதாவது பவர் கட்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா வந்து இந்த கூடல் நகர், வஸ்தாரா குடியிருப்பு, பரவசந்த, அப்புறம் நம்ம அந்த பழைய விழாங்குடி, நம்ம திண்டுக்கல் மெயின் ரோடு, இந்த சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் வந்து காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் மாதாந்திர மின் பராமரிப்பு பணிகள்லாம் நடக்க போகுதுங்கிற காரணத்தினால மின் தடை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில ஏரியாக்கள்ல வந்து இடையில போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரியும் கொடுத்திருக்காங்க. பட் எனிவேஸ், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க எல்லாத்தையும் வந்து 9 மணிக்கு முன்னாடியே அரைத்தல் துவைத்தல், இதுக்கெல்லாம் மின்சாரம் பயன்படுத்துறீங்களோ அது எல்லாத்தையும் வந்துட்டு 9 மணிக்கு முன்னாடியே பயன்படுத்தி சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுக்கோங்க.

7:39 ஆகக்கூடிய வேலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு செப்டம்பர் 29 உலக இதய தினம். ஸோ நம்மளோட இதயத்தை வந்துட்டு பாதுகாப்பாக வச்சுக்கணும். இதய நோய் மற்றும் பக்கவாதத்துடைய ஆபத்து அதை பற்றின விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சேரணும் மக்கள் மத்தியில் அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் ஒரு ஒரு வருஷமே வந்து செப்டம்பர் 21 வந்து உலக இதய தினமாக வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியிலையும் உலக இதய தினத்திற்காகவே வந்து சிறப்பு நீரலையாக வந்து மூத்த இதய மருத்துவ சிகிச்சை சிறப்பு நிபுணர் டாக்டர் என் கணேசன் அவர்கள் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வர இருக்காரு. கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கலாம். அதுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். 2530170 அல்லது 2530171 நம்பருக்கு, வெளியூர் மற்றும் உங்களுடைய மொபைல்லேருந்து கால் பண்ணக்கூடியவங்க 0452 அப்படிங்கிற இணைப்பினை சேர்த்து 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் தவறாமல் கலந்துக்கோங்க. அதே போல் இன்றைய தினம் வந்து இன்னொரு பக்கம் பார்க்குறப்ப உணவு இழப்பு மற்றும் கழிவுகள் பற்றிய சர்வதேச விழிப்புணர்வு தினமாகவும் வந்துட்டு இன்றைக்கி நம்ம கடைப்பிடிக்கிறோம். ஏன்னா நிறைய இடங்களில் வந்து நம்ம கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவே நம்ம வந்து நிறைய இடங்களில் மறந்து போயிடுறோம் தான். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமான்னு கேட்டால் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருந்துகிட்ருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த உணவுகள் வந்துட்டு வேஸ்ட் ஆகிறது, வீணாக போகிறது அப்படிங்கும் பொழுது அதை அதிகமாக வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கொஞ்சம் ஆமாம் அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நிறைய இடங்களில் வந்து உணவு வீணாகிறதுங்கிறது நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து இந்த நாளில் உணவு இழப்பு, அதே போல் இந்த வேஸ்ட் ஆகிற குப்பைகள் எல்லாத்தையுமே வந்து ஒன்றா டம்ப் பண்ணி கொட்டாமல் மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படிங்கிற மாதிரிலாம் தனித்தனியாக பிரித்து தான் நம்ம இப்போ பெரும்பாலும் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம்னு நினைக்கிறோம். பட் இருந்தாலும் சில இடங்களில் அது இல்லை அப்படிங்கிறப்போ அதை பற்றின மேலும் விழிப்புணர்வு கொடுக்கணுங்கிறதுக்காக இன்றைய நாள் வந்து உணவு வீணாகிறத தடுக்கணும். அதே சமயத்தில் நம்ம இந்த கழிவுகள் அதை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காகவே வந்து உணவு பாதுகாப்பின் அவசியத்தை வலியுறுத்தக்கூடிய வகையில் ஐக்கிய நாடுகள் சபையால் இந்த நாள் வந்து கடைபிடிக்கப்பட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் நம்ம கண்டிப்பாக இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணலாம். உணவுகள் வீணாகிறத முடிஞ்ச வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அது நம்ம கையில் தான் இருக்குது இல்லையா. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். பாடல் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். இணைந்திருங்கள்.

7:46 ஆயிட்டு இருக்க வேலையில பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கான September 29 ஸோ செவ்வாய்க்கிழமை அப்படிங்கும் பொழுது எல்லாம் மங்களகரமாக இன்றைக்கி நாளை வந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நடத்தி கொண்டு போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்துட்டு நிறைய பேரோட ஸ்பெஷல் டேவாக இருக்கும் இல்லையா. ஒரு ஒரு நாளுமே எங்களுக்கு ஸ்பெஷல் தான் அப்படின்னு இருந்தாலும் கூட இன்றைக்கி வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறதுங்கிற மாதிரியான செலிப்ரேஷன் மூடில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 சார்பாக பெரிய பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி நாள் ரொம்ப அமோகமாக இருக்க போகுது, சூப்பராக இருக்கும் போது

7:51 ஆகக்கூடிய வெளியில நாம கேட்டுட்டே இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். எல்லாரும் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு வந்துட்டு யாராவது கேட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் வந்துட்டு இல்லை இன்னும் டைம் ஆகும் அப்படிங்கிற ஒரு பதில் தான் வச்சுருப்போம்ல. பட் அப்படி இல்லாமல் நம்ம வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது காலையில் வந்துட்டு ஒரு 7:30 9:30 எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து காலை உணவில் வந்து ஒரு ப்ரோட்டீனு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் அதே மாதிரி ஹெல்த்தி ஃபேட்டு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு அப்புறம் தண்ணி நிறைய குடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் ஆன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். அதே போல் உடற்பயிற்சி பண்ணுறது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதையும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்போம். பட் இல்லை இன்றைக்கி விட்டுட்டோமே அப்படின்னாலும் பரவாயில்ல, நாளைக்கு நாளில் கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த வருஷம் வந்துட்டு முடிகிறதுக்கு பாருங்கள் 91 தான் எக்ஸாக்டாக இருக்குது இல்லை. அட ஆமாம்ப்பா அதுக்குள்ளேயே ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் யோசிக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆரம்பத்தில் வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய குறிக்கோள்கள்லாம் எடுத்துருப்போம் இல்லையா. அதெல்லாம் பண்ணலைனாலும் அட்லீஸ்ட் இப்போவாவது ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லை போயிட்டுருக்கு அப்படின்னா நல்லபடியாக அப்படியே போய்கிட்டே இருக்கட்டும் உங்களுடைய குறிக்கோள்கள்லாம். இன்னும் எடுக்காமல் இருக்கும் அப்படின்னா இந்த 3 இந்த ஒரு 90 நம்ம கையில் கிடச்சிருக்குல்ல அதில் இருந்தாவது ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகத்து படுத்திக்கிட்டு அடுத்த பாட்டை கேட்டுட்டு வந்துடுவோம்.

7:56 ஆயிட்டிருக்க வேலையில் எஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவோட பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சி கண்டிப்பாக எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மறுபடியும் நாளைக்கு காலையில் 7 மணிக்கு கேட்கலாம். மகிழ்வுப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா.

0: காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்திட.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தீவிரவாதத்தை எதிர்கொள்ள வலுவான நடைமுறை அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டின் மூலம் எரிபொருள் இறக்குமதி குறைந்து சுயசார்பு நிலை அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மதுராந்தகத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது மாநில அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தூத்துக்குடி திரேஸ்புரம் கடலோர பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 3 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 4 பேரை கைது செய்துள்ளனர். தமிழக கேரள எல்லைப்பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனைச்சாவடி வழியாக கனிம வளங்கள் சட்டவிரோதமாக கடத்திச் செல்லப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். தேனி மாவட்டத்தில் தேக்கம்பட்டி உள்ளிட்ட 5 கிராமங்களில் புதிதாக அமைக்கப்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கான பதிவு சான்றிதழை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். கள்ளக்குறிச்சியில் கோஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா தொடங்கி வைத்தார். சென்னை அண்ணாசாலையில் உள்ள பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நவராத்திரி கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனையை மாநில கைத்தறித்துறை செயலர் திருமதி லில்லி தொடங்கி வைத்தார். தமிழகத்திலிருந்து ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்ள விரும்புவோர் அடுத்த ஆண்டு ஜனவரி 31 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கை பொது சுகாதார திட்டத்திற்கு உதவும் வகையில் அந்நாட்டிற்கு 3 டன் காசுநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது, மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தையை தொடர வேண்டும் என மத்தியஸ்த பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தின் 15 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று புதுச்சேரியில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். புது பாடல்கள் நிறைய வந்திருக்கு அப்படிங்கும் பொழுது வரக்கூடிய பாடல்கள் எல்லாம் கேட்டு மகிழணும், நமக்கு பிடிச்ச மாதிரியான புது பாட்டு கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு பாட்டு வேணுமா நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்க. அப்படி நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய முதல் நேயர் யாருங்க பாப்போம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க யாருங்க?
1: ஒரு பறவை நிம்மதியை கிடைக்க ஒரு கல் போதும், அதுபோல் ஒரு மனிதன் நிம்மதியை கிடைக்க ஒரு சொல் போதும் என்று கூறி இணைக்குள்ளது காரைக்குள்ள சாமிநாதன்.
0: சுவாமிநாதன் அப்பா, காலையில வந்ததும் முதல் நேயரம் பயங்கரமான தத்துவம் எல்லாம் சொல்றீங்களே,
1: தெரிஞ்சதை சொல்லிடுவோமா?
0: சரி, நல்ல விஷயம். என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு
1: உங்களுக்கு? ஒரு ஊர்ல இரு ராஜாக்கள் படத்துல இருந்து மழை காத்தா நீ வீசுறேன்.
0: ஓகே, கண்டிப்பா வழங்கிடலாம். நன்றி அழைத்ததற்கு.
1: நன்றி.

0: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில், அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் ஹெச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: 8:10 ஆயிட்டு இருக்கக்கூடிய வேலையில பாட்டு வேண்டுமா நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சிவகங்கை மாவட்ட நேயர்கள் எல்லாம் பங்கேற்றுட்டு இருக்காங்க. அந்த வகையில நிகழ்ச்சியில வந்திருக்க நேயர் வணக்கம்.
6: வணக்கம் சிவகங்கை, அழகுடையான் தமிழ் செல்வன்.
5: தமிழ் செல்வன், என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு உங்களுக்கு? உற்சாகமா சூப்பருங்க. வாழ்த்துக்கள், நன்றி அழைத்ததற்கு. பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைந்திருங்கள்.

0: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட்டாயிருந்துச்சு.
1: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரி ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க், 217 மேலமாசி வீதி, மதுரை.
3: சிவகங்கை மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று இருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு விருப்பமான புது பாடல்களை கேட்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கால் பண்ணுங்க 2530170 அல்லது 2530171 நம்பருக்கு. உங்களோட மொபைல்ல இருந்து கூப்பிடுறீங்கன்னா 0452 இணைப்பெண்ண சேர்த்துக்கோங்க. வணக்கம், நிகழ்ச்சியில வந்திருக்க நேர் யார்? இங்கிருந்து
4: காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டலம் மதுரை பண்பாளையின் பாட்டு வேண்டுமா நிகழ்ச்சி
3: நன்றி. அழைத்ததற்கு எல்லாருக்காகவுமே பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு மகிழ்ந்திருப்போம்.

0: 8:20 ஆயிட்டு இருக்கக்கூடிய வேலையில இன்னைக்கு பாட்டு வேடமா வந்து அப்படி ஆரம்பிச்சதுலேருந்தே வந்து ஒரு பயங்கர வைப்பில் போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எஸ் இன்னைக்கு வந்து சிவகங்கை மாவட்ட நேர்கள்லாம் வந்துட்டு அப்படி அடி பாட்டாக கேட்போம் இல்லை அப்படிங்கிற மாதிரி லைனாக வந்து புது பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் நிகழ்ச்சியில் வரணும், உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும்னா 2530170 அல்லது 2530171 நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. 0452 இணைப்பினை சேர்த்துக்கிட்டு நிகழ்ச்சியில் வந்திருக்க நேயர் வணக்கம். சொல்லுங்க உங்க பேரு.
1: சிவகங்கை மாவட்டம் கட்டிக்கோட்டை அழகர்.
0: அழகர், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: சிந்தாஞ்சிருக்கீங்க.
0: கண்டிப்பா வழங்கிடலாம். வளைத்ததற்கு நன்றி. பாடல் வந்துட்டு இருக்கு, எல்லாரும் கேட்கலாம்.

0: 8:25 ஆகக்கூடிய வேலையில நாம கேட்டுட்டே இருக்கோம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. இன்னைக்கு சிவகங்கை மாவட்ட நேயர்கள் எல்லாம் பங்கு பெற்றுட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து வந்து நிறைய நிகழ்வுகள் வந்து நமக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து இருந்துகிட்டே இருக்க போது 9:00 அதுக்கப்புறம் 10:00 தொடர்ந்து 11:02 இன்னைக்கு கண்ணாடி மாளிகையில உலக இதய தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலையில பங்கேற்கிறாரு மூத்த இதய மருத்துவ சிகிச்சை சிறப்பு நிபுணர் டாக்டர் என் கணேசன். கண்டிப்பா நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்றுக்கிட்டு உங்களுக்கு இதயம் சம்பந்தமான இதயத்தின் வாழ்வுகள் சம்பந்தமான நிறைய கேள்விகள்லாம் நிச்சயமா நம்மளுக்குள்ள இருக்கும் இல்லையா, அந்த பத்த கேள்விகள் எல்லாமே நீங்க டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க அதுக்கு கால் பண்ணணும் 2530170 2530171 நம்பர்ஸ்க்கு. அண்ட் 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னா எல்லா நேர்களுமே பங்கேற்கலாம். ஸோ வெளியூர்லேருந்து கூப்பிட்றவங்களா இருந்தாலும் உங்களுடைய மொபைல்லேருந்து கூப்பிட்றவங்களா இருந்தாலும் 0452 அப்படிங்கிற இணைப்பினோடு சேர்த்து நீங்கள் வந்து கால் பண்ணலாம். அண்ட் இப்போ பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்றுட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் வந்திருக்க நேயர் வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: இளம் காலை பொழுதில் மனம் இங்கு மழை வீசி கொண்டிருக்கும் எமது மதுரை பண்பலைக்கும் எமது அன்பின் அறிவிப்பாளர் அம்மா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் கூறுவது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் இருந்து இக்பால். அம்மா வணக்கம்மா.
0: வணக்கம் இர்பால், என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: இன்னைக்கு வந்து தலைவன் தலைவியிலிருந்து
0: போட்டல் மிட்டாய் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நிதிருங்கள்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
6: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
7: 8:32 நிமிடம் ஆகக்கூடிய வேலையில பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில இணைந்திருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
8: சிவா,
7: உங்களுக்கு என்ன பாடல் வேணும்
8: இன்னைக்கு?
7: சரி, கண்டிப்பா வழங்கிடலாம். வளைத்ததற்கு நன்றி.

0: 8:36 ஆயிட்டு இருக்க வெளியில பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில சிவகங்கை மாவட்ட நேயர்கள் அப்படி லைனா வந்துட்டே இருக்காங்க. அடுத்ததா யார் வந்திருக்கா? வணக்கம். சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
1: என்
0: நெஞ்சில் குடியிருக்கும்

0: 8:40 ஆயிட்டு இருக்க வேலையில பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில எனக்கு சிவகங்கை மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று இருக்காங்க. நிகழ்ச்சியில வந்திருக்கிற நேயர் வணக்கம்.
1: வணக்கம். நிகழ்வுகளே விக்கிலமாக்கி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருக்கும் நித்யா மேடம் அவர்களுக்கு வணக்கம் கூறி நிகழ்ச்சியில் இணைவது சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி அம்மா.
0: தவமணி, என்னோட பேர் நிவ்யா. சரி, சிறப்பு, நன்றி. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் இன்னைக்கு? உங்களுக்கு
1: வலிமை படத்தில் நான் பார்த்த முதல் முகம் நீ.
0: ஓகே,
1: தாயர்மை கூடும் பாடல்.
0: ஓகே, கண்டிப்பா வழங்கிடலாம். அழைத்ததற்கு நன்றிங்க.

இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

8:46 ஆயிட்டிருக்க வேலையில் நாம் இவ்வளோ நேரம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்ட நேயர்கள் எல்லாமே வந்து பங்கேற்றுக்கிட்டு அவங்களுக்கு விருப்பமான பாடல்கள் எல்லாம் கேட்டுருந்தாங்க. அதை தான் கேட்டுக்கிட்டே இருந்தோம். தொடர்ந்து வந்து இன்னிக்கு காலையில் 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் உலக இதய தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலையில் பங்கேற்கிறாரு மூத்த இதய மருத்துவர், மருத்துவ சிகிச்சை சிறப்பு நிபுணரான டாக்டர் என் கணேசன் அவர்கள். கண்டிப்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கோங்க. நீங்கள் 11 மணி கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இதயம் சம்பந்தமான உங்களுக்கான கேள்விகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கால் பண்ணலாம். 2530170 அல்லது 2530171 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு. வெளியூர் மற்றும் உங்களுடைய மொபைலேருந்து கால் பண்ணக்கூடியவங்க 0452 அப்படிங்கிற இணைப்பினையும் சேர்த்து நீங்கள் கால் பண்ணலாம். அண்ட் எவ்வளவு நேரம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்ட நேயர்கள் எல்லாருமே பங்கேற்றுட்டு அவங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டுட்டு இருந்தாங்க. நிறைய பேருக்கு லைன் கிடைச்சிருந்திருக்கும், வாழ்த்துக்கள். இன்னும் சிலருக்கு வந்து லைன் கிடைக்கல அப்படின்னா வருத்தப்பட வேணாம், மறுபடியும் அடுத்த ரவுண்டில் வந்துட்டு கண்டிப்பாக சிவகங்கை வரும் இல்லையா, அந்த சமயத்தில் நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேளுங்கன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்றவங்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்த எல்லாருக்குமே வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பாட்டு வேணுமா நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நவ்யா.

0: நேரம் 8:50. இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: ஒரு ஊர்ல ஒரு பெரிய மாமரம் கம்பீரமாக நின்றுக்கிட்டு இருந்தது. அதில் நிறைய பூக்கள், கனிகள், பறவைகள். ஒரு சின்ன பையன் அந்த மரத்தடியில் வந்து விளையாடுறது வழக்கம். மரத்துக்கு அந்த பையன் பேரில் ஒரு பாசம் உண்டாக ஆரம்பிச்சுட்டுது. பையன் அந்த மரத்தில் உள்ள பூக்களை பறிக்கணும், பழங்களை பறிக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுக்காகவே அந்த மரம் தன்னோட கிளைகளை வளைச்சி அவனுக்கு எட்டுற அளவுக்கு தலையை சாய்ச்சி கொடுக்குது. பையன் வந்து பூக்களை பறிக்கிறான், மரம் சந்தோஷப்படுது. மரம் வந்து அன்பின் அடையாளம், அதனால் அது கொடுக்கறதுல சந்தோஷப்படுது. மனிதன் வந்து ஆணவத்தின் அடையாளம், அதனால் இவன் பறிக்கிறதுல சந்தோஷப்படுறான். பையன் வளர்ந்தான், அந்த மரத்தின் மடியிலேயே படுத்து தூங்கினான். பூக்களை பறித்து மலர் கிரீடம் பண்ணி தலையில் சூடிக்கிட்டான். பழங்களை பறித்தான், சாப்பிட்டான். அதை பார்த்து அந்த மரம் சந்தோஷப்பட்டுது. கொஞ்ச நாளாச்சு, பையன் இன்னும் கொஞ்சம் பெரியவனானான். அந்த மரத்து மேலே ஏறி கிளையில் உட்காந்துக்கிட்டு ஊஞ்சலாட ஆரம்பித்தான். அவனுக்கு சௌகரியத்தை கொடுக்கறதுல மரத்துக்கு ஆனந்தம், மரத்துக்கு அசௌகரியத்தை கொடுக்கறதுல அவனுக்கு ஆனந்தம். இது அன்புக்கும் ஆணவத்துக்கும் உள்ள வித்தியாசம். பையன் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தான். அவனுக்கு கடமை, லட்சியம் எல்லாம் வந்து சேர்ந்தது. படித்து பரீட்சை எழுதி பாஸ் ஆக வேண்டியிருந்தது, அதனால் மரத்துக்கிட்ட வர்றதில்லவன். ஆனால் மரம் இவனுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. இவன் உலக விஷயங்களில் மூழ்கிட்டான். தற்செயலாக ஒரு நாள் அந்த பக்கமாக போனான். மரம் அவனை பார்த்துது, மறந்துட்டியா என்ன, நான் உன்னை பார்க்கணும்னு ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேனே அப்படின்னுது. இவன் பார்த்தான், நீ என்ன வச்சிருக்கிற, நான் உங்ககிட்ட ஏன் வரணும், உங்ககிட்ட பணம் இருக்குதா சொல்லி வர்றேன், ஏன்னா நான் இப்போ பணத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. உனக்கு பணம் தானே வேணும், என்னுடைய பழங்களை பறிச்சிக்கோ, அதையெல்லாம் விற்பனை பண்ணு, பணம் கிடைக்கும் அப்படின்னு தந்த மரம். உடனே இவன் மரத்தில் ஏறினான், பழங்களை பறித்தான், பழுக்காத காய்களையும் சேர்த்து பறித்தான். தன்னோட கிளை கொம்புகள் உடைஞ்சா கூட அதுக்காக அந்த மரம் வந்து கவலைப்படலை, சந்தோஷப்பட்டுது. இவன் பழங்களை பொறுக்கிட்டு அந்த மரத்துக்கு ஒரு நன்றி கூட சொல்லாமல் அவன் பாட்டு போட்டான். அதுக்கப்புறம் அந்த பக்கமே திரும்பலை, பணம் சம்பாதிக்கிறதுலேயே குறியாக இருந்தான். மரத்துக்கு மறுபடியும் வருத்தம், அவன் வரலையேன்னு. பல வருஷம் கழித்து அவன் வந்தான். வா மகனே, என்னை வந்து கட்டி பிடிச்சிக்கொண்டு

0: வரோம். நான் என்ன இன்னமும் சின்ன பிள்ளையா ஒன்று வந்து கட்டி பிடிச்சிக்கிறதுக்கு அப்படின்னாவே. நான் இப்போ ஒரு வீடு கட்ட போகிறேன், அதுக்கு உன்னால் உதவ முடியுமா அப்படின்னா. என்னுடைய கிளைகளை வெட்டிக்கோ அப்படின்னது மரம். கொஞ்ச நேரத்தில் மரத்தை அப்படியே மொட்டை அடிச்சுட்டான். மறுபடியும் கொஞ்சம் காலம் கழிச்சு அந்த மனுஷன் வயசாகி ரொம்ப கிழவனாக போட்டாவன். அதுக்கப்புறம் வந்தான், நான் தூர தேசங்களுக்கு போய் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் பிரயாணம் பண்ணுறதுக்கு ஒரு படகு தேவை, அதுக்கு நீ உதவி செய்ய முடியுமான்னா. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, என்னுடைய அடிமரத்தை வெட்டிக்கொண்டுது அந்த மரம். அவன் வெட்டினான், படகு செஞ்சான், போயிட்டான். இனிமேல் திரும்பி வருவானோ மாட்டானோ அது தெரியாது, ஆனால் இந்த அடிமரம் அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா இது அன்பின் அடையாளம், அவன் ஆணவத்தின் அடையாளம். அன்பு வந்து கொடுக்கறதுக்கு தான் ஆசைப்படும், ஆணவம் வாங்கிறதுக்கு தான் ஆசைப்படும். இப்படி ஒரு கதையை ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிறார், அதை வந்து நாம் சிந்தித்து பார்க்கணும். நம்மால் ஒருத்தன் கடல் கடந்து போயிருக்கிற என்னுடைய சிநேகிதம் வரப்போகிறான், அவனுக்காக இந்த கடற்கரையில் காத்துக்கிட்டு இருக்கிறேன்னா, என்னடா அவ்வளவு பிரியமா அவன் பேரில் அப்படின்னு கேட்டோம். அப்படி இல்லைங்க, அவன் போகும்பொழுது நான் இங்கே கட்டி வச்சுருந்த என்னோடய படகை கடத்திட்டு போட்டான், திரும்ப வந்ததும் அவனை கொஞ்சம் கவனிக்கணும், அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: உயிர் வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
1: இனி காலை 9 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்திட கேட்கலாம். சற்று நொடிகளில்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தீவிரவாதத்தை எதிர்கொள்ள வலுவான நடைமுறை அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டின் மூலம் எரிபொருள் இறக்குமதி குறைந்து சுயசார்பு நிலை அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரபி பருவத்திற்கான ஒருங்கிணைந்த ஆயத்தப் பணிகளை மாநில அரசுகள் விரைவாக முடிக்க வேண்டுமென்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். இடைத்தேர்தல் நடைபெறும் மதுராந்தகம் தொகுதியில் பறக்கும் படையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 739,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி திரேஸ்புரம் கடலோரப் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 3 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து இது தொடர்பாக 4 பேரை கைது செய்துள்ளனர். தமிழக கேரள எல்லைப்பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனைச்சாவடி வழியாக கனிம வளங்கள் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 2010 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நவராத்திரி கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனையை மாநில கைத்தறித்துறை செயலர் திருமதி லில்லி தொடங்கி வைத்தார். தமிழகத்திலிருந்து ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்ள விரும்புவோர் அடுத்த ஆண்டு ஜனவரி 31 விண்ணப்பிக்கலாம் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கை பொது சுகாதார திட்டத்திற்கு உதவும் வகையில் அந்நாட்டிற்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. தமிழகத்தின் 15 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் துப்பாக்கிச் சுடுதல் மகளிர் டிராப் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் காலை 9:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது ட்ரைட்டம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. அன்பான நேயர் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இன்றைய நாளில் நீங்கள் அவசர அவசரமாக ஸ்கூல் கிளம்பிட்டு இருப்பீங்க, காலேஜ் கிளம்பிட்டு இருப்பீங்க, அதே சமயத்தில் உங்களுடைய கடமையை ஆற்றுவதற்காக வேலைகளுக்கு சென்றுட்டு இருப்பீங்க. இன்றைய நாள் எல்லா காரியமும் சூப்பராக வெற்றிகரமாக அமையட்டும் அப்படின்ற அழகான வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சியில் இணைவது நான் பிரகாஷ்ராஜ். நமது எண்ணங்கள் தான் நம்ம இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய பார்வையை வடிவமைக்குது. அதனால எண்ணம் போல் வாழ்க்கை என்ற அழகான வரிகள் சொல்லி நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாட்டை கேட்டுட்டு அப்படி நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? இதோ உங்களுக்காக பாடல் ஒலிக்கின்றது கும்கி திரைப்படத்திலிருந்து.

0: வணக்கம், நான் உங்க ஹரிஷ் ராகவேந்திரா பேசுறேன். நீங்களும் கேளுங்கள் மதுரை ரெயின்போ எஃப்எம் 103.3.
1: சென்னை சென்றவள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.

3.3 அண்ட் ராமேஸ்வரம் 100.9 நம்ம கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இன்னைக்கு முக்கிய அதிகாரப்பூர்வ தினங்கள் அப்படின்னு எதெல்லாம் செலிப்ரேட் பண்றோம் அப்படின்ற விஷயத்தை பார்த்துருந்தலாமா? இன்னைக்கு உலக இதய தினம், வேர்ல்டு ஹார்ட் டே. உலக இதய அமைப்பால் நடத்தப்படக்கூடிய இந்த தினம் இருதய நோய்கள் அப்புறம் இதை தடுக்கக்கூடிய வழிமுறைகள் இதற்கான உலகளாவிய பாதிப்புகள் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியதற்காக தான் இந்த நாளை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், கடைபிடிக்கிறோம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு டே இன்னைக்கு. என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம வீட்டில் நிறைய சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு நிறைய வேஸ்ட் பண்ணக்கூடிய பழக்கம் இருக்குது, அதுக்காகவே ஒரு டே வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்களேன். உணவு இழப்பு மற்றும் கழிவு பற்றிய விழிப்புணர்வுக்கான சர்வதேச தினம் இன்னைக்கு வந்து கடைபிடிக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபையால் அறிவிக்கப்பட்ட இந்த தினம் உணவு பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காகவும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை பேணவும் உணவு விநியோகச் சங்கிலி மற்றும் வீடுகளில் உணவு வீணாவதை குறைப்பதன் அவசியத்தை இந்த நாள் வலியுறுத்துது. அதனால் தேவைக்கேற்ற உணவை வந்து சமைப்போம், தேவைக்கேற்ற உணவை மட்டும் வீணாக்கிறத தடைப்போ, என்ன பண்ணுறது, கொஞ்சம் குறைச்சிக்குவோம் அப்படின்றத இந்த நாளில் நம்ம ஒரு முடிவாக எடுத்துக்கலாம், கொள்கையாக எடுத்துக்கலாம். அதே போல் இன்றைக்கி ஒரு பிரபலமான டே அப்படின்னா என்ன டேன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, காஃபி உற்பத்தியை பாராட்டி நியாயமான முறையில் காஃபி பயிரிடக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவளிக்கக்கூடிய வகையில் பல நாடுகளில் இன்றைக்கி முக்கியமாக தேசிய காஃபி டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதே போல் இத்தாலிய பாரம்பரிய முறையில் இருமுறை சுடப்படக்கூடிய பிஸ்கட் வகை இருக்குது பார்த்தீங்களா, அந்த அந்த டேக்காகவே அந்த பிஸ்கட்காகவே இன்றைக்கி ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க, உலக பிஸ்கட் தினம். ஸோ காஃபி பற்றி பேசியாச்சு, பிஸ்கட் பற்றி பேசியாச்சு, அப்போ ஒரு சூப்பரான பாட்டை கேட்டு தரலாமா? ஆவி பறக்கும் டீ கடை அப்படின்ற ஒரு பாட்டு ரஜினி முருகன் திரைப்படத்திலேருந்து, இது உங்களுக்காக.

நாலா.

0: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: நம்பி கேளுங்க, சந்தோஷமா இருங்க. இதான் வந்து ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் 100.9 நாம கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ட்ரைட்டம் பீட்ஸ் காத்திருக்கு நேரம் இல்லை. இன்றைய நாளுடைய சிறப்பாக என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் இன்னைக்கு நடக்குது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு மாநிலம் தழுவிய பனை விதைவு நடைவு இயக்கம் மூலமாக ஒரு விதை ஒரு தலைமுறைக்கு பசுமை எதிர்காலம் அப்படின்ற முழக்கத்தோடு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு 1 கோடி பனை விதைகளை நடக்கூடிய மாபெரும் திட்டம் வந்து இன்னைக்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த ஒரு குட்டி விஷயம் என்ன அப்படின்னா, ஆசிய விளையாட்டில் தமிழ்நாட்டிற்கான ஒரு பெருமையாக மயிலாடுதுறையைச் சேர்ந்த பரணிகா இளங்கோவன் அப்படின்றவங்க மகளிருக்கான கம்புச்சாட்டம் போல் வால்ட் இந்த பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்றிருக்காங்க. தேசிய நிகழ்வாக பார்க்குறப்ப இன்னைக்கு இந்தியாவினுடைய முதல் எல்என்ஜி ரயில், அதாவது குஜராத்தின் சபர்மதியிலிருந்து நாட்டினுடைய முதல் திரவ இயற்கை எரிவாயில் அது மூலமாக இயங்கக்கூடிய இந்த ரயிலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்க கொடியை இன்னைக்கு தொடக்கி வைக்கிறாங்க. அதே போல சுதேசி விண்வெளி தொழில்நுட்பம் அக்னிகல் காஸ்மோஸ் சென்னையை தலைமையமாக கொண்டக்கூடிய ஐஐடி மெட்ராஸ் நிறுவனம் விண்வெளி துறை மேம்பாட்டிற்காக ரூபாய் 200 கோடி நிதி ஆதரவை பெற்றிருக்காங்க. மிக முக்கியமாக இன்னைக்கு தொலைத்தொடர்பு நெட்வொர்க்கை தரத்துறையை மதிப்பிடுவதற்காக இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் TRAI டிஜிட்டல் கனெக்டிவிட்டி ரேட்டிங் தளத்தை தொடங்கியிருக்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கூடவே ஒரு சூப்பரான பாட்டு கேட்டு தரலாமா? இது உங்களுக்காக பொல்லாதவன் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to September 30th, 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
2: நேரம் 9:22 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஜெயிட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. சந்திரனில் பார்த்தீங்கன்னா அழியாத தடம் ஒன்று இருக்குது. நிலவில் காற்றோட்டமே இல்லாத காரணத்தினால 1969 நீல் ஆம்ஸ்ட்ராங் பதித்த காலடி தடம் பல கோடி ஆண்டுகள் அழிந்தாலும் கூட அழியாமல் அப்படியே இருக்குமாமா. காரணம், சந்திரனில் அழியாத தடமாக இருக்கிற காரணம், நிலவில் காற்று

சுத்தம் இல்லாததான் காரணம். அதே போல் மழை பெய்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு வாசனை வரும் பார்த்தீங்களா, அந்த மழை பெய்கிறப்ப வரக்கூடிய அந்த மண் வாசனை வந்து மண்ணோடையது கிடையாது, அது பெட்ரிசோர் அப்படின்ற வேதிப்பொருளால் ஏற்படக்கூடியது. அதே போல் தாவரங்களில் தகவல்கள் எப்படி பரிமாறப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவரங்கள் பூச்சிகளால் தாக்கப்படுறப்ப காற்றில் சில வேதிப்பொருட்களை வெளியிட்டு அருகில் இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு எச்சரிக்கை சமிக்ஞை அனுப்பப்படுது. இது மூலமாக தான் தகவல் பரிமாறப்படுது. தனித்துவமான நாக்கினுடைய ரேகை, அதாவது மனித உடலில் பார்த்தீங்கன்னா விரல் ரேகையைப் போலவே ஒவ்வொரு மனிதருடைய நாக்களுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாக்கிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு வந்து தனித்துவமாக இருக்குதும். நம்ம நினச்சிருக்கோம் கையில் தான் ரேகை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் நாக்கிலையும் ரேகை இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஒரு சூப்பரான பாடல் போக்கிரி திரைப்படத்திலிருந்து இது உங்களுக்காக.

டைரக்டர் உங்க அமுதேஸ்வர் பேசுறேன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சி எல்லாத்தையும் கேளுங்க, நானும் உங்களோட சேர்ந்து கேட்கிறேன்.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்று வரக்கூடிய 20வது ஆசிய விளையாட்டுகள் 2026 அண்மை நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்

வணக்கம். நான் கார்த்திக் நேத்தா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.

9:41 ஆயிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஷ் எஃப்எம் 100.9 நாம கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி டிரைவிங் பிட்ஸ் காத்திருக்க நிறமில்லை. அடுத்த ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, பிரதம மந்திரியினுடைய ஸ்வாநிதி திட்டம், அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த திட்டத்தினுடைய பயனாளர்கள் யார், இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் தான். பிரதம மந்திரியினுடைய தெருவோர வியாபாரிகளுக்கான ஆத்ம நிர்பார் நிதி அப்படின்றது மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தால் செயல்படுத்தக்கூடிய ஒரு சிறு கடன் திட்டமாகும். தெருவோர வியாபாரிகள் தங்களுடைய தொழிலை மீட்டெடுக்கிறதுக்காகவும் மேம்படுத்துறதுக்காகவும் பிணையமே இல்லாத கடன் உதவிகளை வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த திட்டம், பிஎம் ஸ்வாநிதி திட்டம். இதில் எப்படி கடன் வழங்குறாங்கன்னு பார்க்கலாம். அதாவது மூன்று கட்டமாக கடன் வசதி வந்து ஏற்பாடு செய்யத்தருது. ஃபர்ஸ்ட் தவணையாக என்ன பண்ணுறாங்கன்னா 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஒரு ஆண்டுக்குள்ளே திருப்பி செலுத்திருக்கணும். ரெண்டாவது தவணை பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் தராங்க, அதாவது முதல் கடனை நம்ம சரியாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த 20,000 ரூபாய் அடுத்த தவணை கொடுக்குறாங்க. மூணாவது தவணையாக 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இரண்டாவது கடனை நீங்கள் சரியாக செலுத்திட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த மூன்றாவது கடன் 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க தெருவோர வியாபாரிகளுக்காக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7% வட்டி மானியம் வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் 3 மாதங்களுக்கு ஒரு முறை செலுத்தப்படுது. அதே போல் டிஜிட்டல் பரிவர்த்தனை, அதாவது யூபிஐ கியூஆர் கோடு மூலமாக நீங்கள் வாடிக்கையாளர்கிட்ட பணம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,200 ரூபாய் வந்து மாதந்தோறும் 100 ரூபாய் வரை கேஷ்பேக் ஊக்கத்தொகையாக கிடைக்குது. 1,200 ரூபாய் வருஷத்துக்கு, 100 ரூபாய் மாதத்துக்கு உங்களுக்கு கேஷ்பேக் ரூபீஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த திட்டத்தின் மூலமாக தான். ஒருவேளை நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் அமௌண்ட்டில் கரெக்டாக பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அபராதம்னா எதுவுமே கிடையாது. நிர்ணயிக்கப்பட்ட காலத்துக்கு முன்பே கடனை அடைச்சிட்டிங்க அப்படின்னா எந்த விதமான அபராத கட்டணமும் கிடையாது. உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணித்தராங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூபே கிரெடிட் கார்டு வசதி வந்து ஏற்படி பண்ணித்தராங்க. கடனை நீங்கள் சரியாக செலுத்தி அடுத்தடுத்த கட்ட நிலைகளை எட்டும் வியாபாரிகளுக்கு யூபிஐயுடன்

இணைக்கப்பட்ட ரூபே கிரெடிட் கார்டு வசதியும் 10,000 30,000 வரை அந்த இதுக்கு அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. ரைட், ஓகே. இதுக்கு யாரெல்லாம் வந்து தகுதியானவங்க அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, நகர்ப்புறங்களில் காய்கறி, பழங்கள், சிற்றுண்டி, பூக்கள், தையல், காலனி சரிபார்த்தல் இது போன்ற வியாபாரங்களில் ஈடுபடக்கூடிய தெருவோர வியாபாரிகள், நடைபாதை வியாபாரிகள், தள்ளுவண்டி வியாபாரிகள்லாம் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்ன சான்றிதழ்கள் தேவைப்படுது அப்படி பார்த்தீங்கன்னா, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு அல்லது நகர வியாபார குழு வழங்கிய வியாபார சான்றிதழ் அல்லது அடையாள அட்டை வந்து கண்டிப்பான முறையில் தேவைப்படுது. தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, அப்புறம் மொபைல் என்னோட அது இணைக்கப்பட்டுக்கணும் கண்டிப்பாக. அதே போல் வியாபார சான்று, வியாபார அடையாள அட்டை, வெண்டர் ஐடி அப்படி இல்லைன்னா சான்றிதழ் வந்து, பரிந்துரை கடிதம் இவை ஏதாவது ஒன்று வேணும், அதே போல் வங்கி புத்தகம் இவை எல்லாமே தேவைப்படுது. ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, PMSVANIDHE PMSVANIDHE.MOHUA.GOV.IN அப்படின்ற இந்த இணையதளத்தை நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம். பொது சேவை மையங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் போனீங்கனாலே போதும், இந்த திட்டத்தின் கீழ் நான் அப்ளை பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு சூப்பரான பாடல் சுக்ரன் திரைப்படத்துலேருந்து இது உங்களுக்காக.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக் கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கோலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம கேட்டுக்கூடிய இந்த நிகழ்ச்சி ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நம்ம மதுரையை பத்தி தான். மதுரம் அப்படின்னாலே தமிழ்ல இனிமை அப்படின்ற பொருள். சிவபெருமானுடைய சடையிலிருந்து சிந்திய அமுதத்தால இந்த நகரம் வந்து மதுரை மதுரமயமானது அப்படின்றனால மதுரை அப்படின்ற பெயர் வந்து பெற்றுச்சு அப்படின்ற நம்பிக்கை நமக்கு நிறைய பேருக்கு இருக்கு. இதை தூங்கா நகரம், கூடல் நகர், நான்மாட கூடல், மல்லிகை மாநகர், கிழக்கின் ஏதன்ஸ் அப்படின்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக நம்ம மதுரையை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் இந்த வார்த்தைகளால். பாண்டிய மன்னர்களுடைய தலைநகராக விளங்கிய மதுரை முச்சங்கங்கள், அதாவது முதல் இடை கடைச்சங்கம் வளர்த்து தமிழை வளர்த்த பெருமைக்குரியது நம்முடைய மதுரை. கிமு 3வது நூற்றாண்டில் கிரேக்க பயணி மெகஸ்தனிஸ் மற்றும் சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம் இந்த வரலாற்று பகுதிகளில் மதுரை வந்து குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. அதே போல 1921 மகாத்மா காந்தி தனது ஆடம்பர ஆடைகளை தொடர்ந்து எளிய அரை ஆடை உடுத்த தொடங்கிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு நம்முடைய மதுரையில் தான் நடைபெற்றுச்சு. இந்தோ சராசனிக் மற்றும் திராவிட கட்டிடக்கலைக்கு சான்றாக இந்த கோவில் இருக்கக்கூடிய ஆயிரங்கால் மண்டபம், அதாவது மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கக்கூடிய ஆயிரங்கால் மண்டபம் தான் மற்றும் இசைத்தூண்கள் உலக புகழ் பெற்றதாக இருக்குது. திருமலை நாயக்கர் அரண்மனை இந்தோ சாராசெனிக் மற்றும் திராவிட கட்டிடக்கலையினுடைய பிரம்மாண்ட கலவையாக இன்றளவும் திகழ்கின்றது. மதுரையை பத்தி பேசிட்டு இருக்கோம், அப்போ ஒரு சூப்பரான ஒரு பாட்டு மதுரையை பத்தி கேட்டு வந்துடலாமா? இதோ உங்களுக்காக தூங்கா நகரம் திரைப்படத்துல இருந்து பாட்டு.

பாட்டை கேட்டாலே நமக்கு அப்படியே ஆச்சரியமா அப்படியே சந்தோஷமா கிளம்புது. அது மதுரையை பத்தி கேட்கிறப்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த பாட்டு. ஓகே நேர்களே, பாட்டுகள் முடிஞ்சிருக்கலாம், ஆனா அந்த பாட்டு கொடுத்த நல்ல அதிர்வுகளும் ஞாபகங்களும் இன்றைய நாள் முழுக்க உங்க கூட தொடர்ந்து இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இடையில யார் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க, உங்களுடைய ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறீங்க, எல்லாருக்குமே மதுரை எஃப்எம் சார்பாகவும் ராமேஸ்வரம் எஃப்எம் சார்பாகவும் உங்கள் அனைவருக்குமே அழகான வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இசையோட இந்த இனிமையான பயணம் இன்னைக்கு இதோட முடிந்த டைரக்டர் பிட்ஸ் காத்திருக்க நேரம் நிலையில் உங்கள் சிரிப்பும் சந்தோஷமும் இன்னைக்கு நாள் முழுக்க தொடரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுது நான் பிரகாஷ்ராஜ். நிகழ்ச்சியில் நிறைவான பாட்டா இது உங்களுக்காக அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து.

0: ஞானி வந்தா காலி வந்து கட்டுவேன் சத்தியம் இன்னும் என்ன பத்தியம்.
1: இத்தொடர்ந்து கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலாக.
2: சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ரபி பருவத்திற்கான ஒருங்கிணைந்த ஆயத்த பணிகளை மாநில அரசுகள் விரைந்து முடிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டின் மூலம் எரிபொருள் இறக்குமதி குறைந்து சுயசார்பு நிலை அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதி இடைத்தேர்தலையொட்டி தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 739,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி திரேஸ்புரம் கடலோர பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 3 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 4 பேரை கைது செய்தனர். தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி வழியாக கனிம வளங்கள் சட்டவிரோதமாக கடத்திச் செல்லப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 2010 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,09,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இலங்கை பொது சுகாதார திட்டத்திற்கு உதவும் வகையில் அந்நாட்டிற்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் துப்பாக்கிச் சுடுதல் மகளிர் டிராப் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. புதுச்சேரியில் இன்று தொடங்கிய இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்றுமுன் வரை விக்கெட் இழப்பின்றி 8 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் இன்று தொடங்கிய ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை விக்கெட் இழப்பின்றி 24 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:02. இனி கேட்கலாம்.
2: காலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இனி அடுத்த நிகழ்ச்சியாக கேட்கலாம் விருந்தினர் விருப்பம். விருப்பம் நிகழ்ச்சியில சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் அரசு உதவி பெறும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு எல் சொக்கலிங்கம் அவர்களோட பேசின இரண்டாம் பகுதியை கேட்கலாம்.
3: உங்களுக்கு வானொலி கேக்குற பழக்கம் இருக்கா?
4: தொடர்ந்து வானொலி தான் கேட்டுகிட்டு இருக்கேன். வீட்டுல டிவி ரீசார்ஜ் பண்றதே கிடையாது, FM தான் எங்க வீட்டுல. காலையில 4:45 ஆன் பண்ணா FM தான் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா சமீபத்துல கூட நான் இந்த FM மூலமா கேட்ட ஒரு தகவல்ல எனக்கு ரொம்ப என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, ஒரு அந்த அறிவிப்பாளர் வந்து பேசுறாங்க. அப்ப ஒருத்தங்க புதுக்கோட்டை மாவட்டம் நெய்வாசல் கிராமம் திருமயம் தாலுகால இருந்து பேசுறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் 2-3 ரொம்ப மோசமான முடிவு எடுத்துட்டேன், இந்த FM கேட்டதுனாலதான் அந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வந்தேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த அறிவிப்பாளர் தொடர்ந்து கேக்குறாங்க. அதை கேக்குறப்ப எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், ஏன்னா ஒரு தன்னம்பிக்கைய

0: முயற்சியை அதான் நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன். அதாவது கற்பிக்கிற எல்லாரும் ஆசான் கிடையாது, நம்ம எங்கிருந்து கற்றுக்கிறோமோ அவங்களும் ஆசான். அப்போ வானொலியும் ஒரு மிகப்பெரிய ஆசானா செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அந்த பெண்மணியோட அந்த தகவலை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. தொடர்ந்து வானொலியே நான் கேட்டுக்கிட்டு என்ன காரணம், நீங்க வாய் வந்து மூடிடலாம், கண்ணையும் மூடிடலாம், ஆனா காது வந்து எப்பயுமே மூடவே மூடாது, அது திறந்துதான் இருக்கும், நம்மளை கேட்க சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால வானொலியை வந்து நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், எந்த விதமான எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம இன்னொரு வேலையும் பார்த்துக்கிட்டு வானொலியை நம்ம இன்பமா கேட்கலாம், அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா டிவி பார்த்தாவோ இல்லை கம்ப்யூட்டர் பார்த்தாவோ அல்லது போன் பார்த்தாவோ மற்ற வேலை எதுவும் நம்மளால பார்க்க முடியாது. அப்ப தொடர்ந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனாலதான் ஃபேமிலியில எல்லாருமே வீட்டுல வானொலி தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம்.
1: நல்லதுங்க சார். சார், இப்ப விருந்தினர் விருப்பத்துக்கு கீழே இப்ப நம்ம நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம், அந்த வரிசையில நம்ம வானொலியில இதுக்கு முன்னாடி எந்த நிகழ்ச்சிக்காக நீங்க வந்திருக்கீங்க சார்?
0: சூழல் சிந்தனை, அந்த நிகழ்ச்சியில நான் சில நேரங்கள் பேசியிருக்கேன். அது கேட்கிறப்பையோ அல்லது வந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் அதை ஷேர் பண்றப்பையோ, நான் ஷேர் பண்ணாத சிலருமே எனக்கு போன் பண்ணி இந்த மாதிரி ரேடியோல நாங்க இந்த தகவல் எல்லாம் கேட்டோம், கார்ல போய்கிட்டு இருந்தேன், அப்ப எஃப்எம் ஆன் பண்ண உடனே நீங்க பேசுறது கேட்டுச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு தகவல் அப்படின்னு சொல்றப்ப நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அதோட கூடுதல் தகவலா நம்ம மதுரை வானொலியில கண்ணாடி மாளிகை அப்படிங்கிற நிகழ்வுலையும் நம்மளுடைய மாணவர்களும் கலந்துகிட்டு இருக்காங்க. சின்ன குழந்தைகளுக்கான பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டு இருக்காங்க, ஒரு மறக்க முடியாத விஷயம். நம்மளும் கலந்துக்கிறோம், நம்ம இருக்கக்கூடிய குழந்தையும் கலந்துக்குது அப்படிங்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு.
1: தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம், அடுத்ததா ஒரு பாடல் சொல்லுங்க, இந்த படத்துல இருந்து கேட்கலாம்.
0: செல்ல குழந்தைகளே அப்படிங்கிற பாடல் மேடம், மைடியர் குட்டிச்சாதான் படம் 1984 வந்தது. அது ஒரு மகிழ்வாகவும் இருக்கும், குழந்தைகளுக்கான பாடல் ரொம்ப நல்லா இருக்கும். இசை இளையராஜா கொடுத்தது, வாணி ஜெயராம் சுஜாதா மோகன் அவங்க பாடின பாடல் அந்த பாடல்.

0: பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு எல் சொக்கலிங்கம் அவர்கள் தான் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம்.
1: அதாவது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மனிதர்களோட பழகிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு மேடம். அது கல்லூரியில படிக்கிறப்பையும் சரி பள்ளியில படிக்கிறப்பையும் சரி அது என்னுடைய பிஹேவியரா மாறிடுச்சு. மனிதர்களோட பழகுறதுனுடைய தொடர்ச்சியா தான் இப்ப நிறைய ஆளுமைகள், அதாவது குறிப்பா எங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க அழைச்சிட்டு வந்தது யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஐஏஎஸ், அவங்க வந்து இப்ப தலைமைச் செயலாளர் வந்து ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க. அவங்க எங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு போனப்ப என்ன சொன்னாங்கன்னா, நான் படிக்கிறப்பையோ நீங்க படிக்கிறப்பையோ ஒரு ஐஏஎஸ் வந்து நம்ம பக்கத்துல கூட பார்க்க முடியாது, மிக நீண்ட தூரத்துல ஒரு சைரன் சத்தம் கேட்கக்கூடிய இடத்தான் நம்ம பார்க்க முடியும். ஒரு 23 போன் கால் பண்ணிருக்கேன், பல நபர்களை தொடர்பு கொண்டு பேசினேன். அப்ப சொன்னாங்க, நீங்க இவ்வளவு பேரை தொடர்பு கொண்டு நான் உங்க பள்ளிக்கூடத்துக்கு ஏன் வந்தேன் அப்படின்னா, ஒரு 8வது படிக்கக்கூடிய மாணவர் 6வது படிக்கக்கூடிய மாணவர் ஐஏஎஸ் பக்கத்துல பாக்குறாங்க, அந்த வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுக்குறீங்க, அதுக்காக தான் நான் வந்தேன். அது மாதிரி நிறைய மனிதர்களோட பழகுவது என்னுடைய பிடித்தமான ஒரு இதா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இஸ்ரோவுடைய தலைவர் சிவன் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வந்து மாணவர்களோட கலந்துரையாடிட்டு போயிருக்காங்க. நோபல் பரிசு குழுல இருக்கக்கூடிய மெம்பர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வாங்க நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நானும் உங்களை மாதிரி மரத்தடியில்தான் படிச்சேன், சின்ன ஊர்ல தான் படிச்சேன், இப்ப வந்து இந்த பல்கலைக்கழகத்துல நான் ஒரு பெரிய பேராசிரியரா இருக்கேன், நோபல் பரிசு குழுவிலையும் மெம்பரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு 15 மேற்பட்ட ஐஏஎஸ் மாணவர்களோட கலந்துரையாட வச்சிருக்கிறோம். அடுத்ததா ஐஆர்எஸ் கூட்டு வந்து பேச வச்சிருக்கிறோம். இது மாதிரி நிறைய மனிதர்களோட பழகிறது, அது தொடர்பான விஷயங்களை நம்ம செய்யறது, அது வந்து நமக்கு ரொம்ப பிடித்தமான வேலையா தொடர்ந்து இருக்கு மேடம்.
2: அப்ப உங்க கான்டாக்டே உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளே ஜாஸ்தி இல்லையா?
1: நிச்சயமா, நிறைய பேரோட தொடர்ந்து இருக்கிறோம்.
2: நல்லதுங்க சார். சார், இப்ப நீங்க வந்து ஒரு சயின்ஸ் டீச்சராவும் இருந்திருக்கீங்க, இப்போ ஹச்எம்மா இருக்கீங்க, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் நீங்க உணர்ந்திருக்கீங்க?
1: இப்ப டீச்சரா இருக்கோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வகுப்பறைக்குள்ள மட்டும்தான் நம்ம தகவல்களை சொல்ல முடியும், நம்ம அந்த மாணவர்களை மட்டும்தான் கொண்டு போக முடியும். என்னுடைய வகுப்புல 50 மாணவர்கள் இருக்காங்கன்னா அந்த 50 மாணவர்களுக்கு மட்டும்தான் நான் தொடர்ந்து தகவல்கள் எல்லாம் சொல்ல முடியும். ஆனா நான் வந்து ஒரு தலைமை ஆசிரியர் ஆகிறப்ப ஓவரால் பெர்ஃபார்மர் ஆயிடுறேன், அப்ப எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிள் ஆயிடுறேன். எல்லாருடைய நன்மையும் கருதி அந்த பள்ளிக்கூடத்துக்கு என்னென்ன நல்லதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குது. இப்ப ஆசிரியரா இருந்தா நான் போய் தலைமை ஆசிரியர்கிட்ட சொல்லணும், சொல்லி அவர் அதை கேட்கணும், உள்வாங்கி அதை கேட்டாதான் அதை செயல்படுத்த முடியும். ஆனா தலைமை ஆசிரியருங்கிறப்ப எனக்கு நல்ல விஷயம் படுது, நல்லா செய்யலாம். பெண் குழந்தைகளுக்கு நாங்க தொடர்ந்து மாதவிடாய் காலம் பத்தி கடந்த 13 அரசு மருத்துவரை கூட்டி வந்து பெண்களோட தொடர்ந்து அவங்களோட பேச சொல்லி சொல்றோம். அதாவது 6வது 7வது 8வது படிக்கிறப்ப அவங்களுக்கு அந்த மாதவிடாய்

0: ரிட்டர்ன் பண்றப்ப நிறைய பேருக்கு மனசுல பயம் இருக்கும், என்னன்னு தெரியாது. ஸோ அது அவங்களுடைய பெற்றோரையும் வர சொல்லி, பெண்கள் அவங்க அம்மாக்களையும் வர சொல்லி, அரசு மருத்துவரையும் வர சொல்லி, இது வந்து ஒரு உதாரணமா சொல்றேன். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசிச்சு அந்த மாணவர்களுக்கு என்ன நல்லா செயல்படுத்த முடியும் அப்படிங்கறத ஒரு ஓவராலா ஒரு தலைமை ஆசிரியரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்காரு. தலைமை ஆசிரியரால தான் இதை செயல்படுத்த முடியும்னு. அப்ப இந்த பள்ளிக்கூடத்துல நம்ம வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் அப்படின்னா, இப்ப கல்லூரி கூட்டு போறது, போஸ்ட் ஆபீஸ் கூட்டு போறது, பேங்க் கூட்டு போறது, ஆளுமைகளை கூட்டிட்டு வந்து மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துறது. இப்ப நாங்க தொடர்ந்து வந்து மாணவர்களை புஸ்தகம் படிக்க வைக்கிறோம். அதாவது புஸ்தகம் படிச்சு அந்த ஆதரோட பேர் என்ன, புத்தகத்தோட தலைப்பு என்ன. ஒரே குழந்தை இப்ப 80 புத்தகத்துக்கு மேல கடந்த 4 ஆண்டுகள்ல படிச்சிருக்காங்க. அப்ப அந்த புத்தகம் படிச்சதோட விடாம அதை நம்ம வீடியோவா எடுக்கிறோம், அந்த மாணவர்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் கொடுக்கறோம், ஒரு ஆளுமையை கூட்டிட்டு வந்து பரிசு கொடுக்க சொல்றோம். இந்த ஆளுமைகளை அழைச்சிட்டு வரதுனால என்ன ஆகுதுன்னா, இப்படி போஸ்ட் இருக்குங்கிற விஷயம் முதல்ல தெரியுது. இப்ப நீங்க ரேடியோல இருந்து ஒரு சார் வர்றாங்க அப்படின்னா, இப்படி ஒரு போஸ்டுக்கு நம்ம ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எழுதி போகலாம், டிஎன்பிஎஸ்சி எழுதி தாசில்தாரா போகலாம், சப் கலெக்டரா போகலாம், கலெக்டரா போகலாம் அப்படிங்கிற விஷயம் ஒரு சாதாரண மாணவருக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு இந்த தலைமை ஆசிரியருடைய பணிக்கு தான் மேடம் கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பு.
1: ஆமாங்க சார், அதாவது கூடுதல் பொறுப்பு இல்லையா?
0: நிச்சயமா கூடுதல் பொறுப்பு. அதோட அது ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம், மகிழ்ச்சியான விஷயம். நம்மளால செய்ய முடியுது, நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொல்றப்ப அந்த குழந்தைக்கும் இந்த வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மறக்க முடியாத நினைவுகளை ஏற்படுத்துறதுக்கு தலைமை ஆசிரியர் ரோல் வந்து மிக முக்கியமான ரோலா இருக்கு மேடம்.
1: சரிங்க சார், தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா ஒரு விருப்ப படம், எந்த படத்துல இருந்து கொடுக்கலாம் சார்?
0: அதாவது ஹார்ட்டிலே பேட்டரி சார்ஜ் தான் அப்படிங்கிற பாடல், ஆல் இஸ் வெல், நண்பன் படத்துல இருந்து கேட்கறோம்.

0: உங்களுடைய டீச்சிங் ஃபீல்டிலேயே மறக்க முடியாத ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுனா எதை சொல்லலாம்?
1: டீச்சிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப எனக்கு ரொம்ப காலமா தலைமை ஆசிரியரா இருக்கிறதுனால ஒரு துப்புரவு தொழிலாளிய கூட்டிட்டு வந்து நாங்க கொரோனா பீரியட்ல குடியேற்ற வச்சோம். சோ அது வந்து ஒரு மறக்க முடியாத நிகழ்வு. அவருக்கு ஒரு வாய்ப்பு, ஏன்னா கொரோனாவில அதெல்லாம் செய்யணும்னு சொல்லி எங்களுடைய இயக்குனர் உத்தரவு கொடுத்திருந்தாங்க, அதை நம்மளால செய்ய முடிஞ்சிச்சு.
0: நல்லதுங்க சார், கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்க சார், தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா ஒரு விருப்ப பாடல் கேட்கலாம். எந்த திரைப்படத்துல இருந்து சார்?
1: அதாவது சூர்யா நடிச்ச படத்துல பளபளப்பா பகலா, அந்த பாடல் வந்து ரொம்ப மனதுக்கு இதமாவும் இனிமையாவும் இருக்கும். அந்த பாடல் கொடுத்துருக்கேன் மேடம், அது என்னுடைய விருப்ப பாடலா கேட்டு.
0: சரிங்க சார், எங்க வானொலிக்காக இன்றைய விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சிக்காக ரொம்பவே அருமையா, அதாவது உங்களுடைய அனுபவங்கள் பத்தியும் ரொம்ப பொறுமையா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சோ இன்றைய விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில பங்கேற்ற உங்களுக்கு வானொலி சார்பா நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார்.
1: ரொம்ப நன்றிங்க மேடம், நீங்க வானொலி மூலமா நிறைய நல்ல விஷயங்கள் பண்றீங்க, தொடர்ந்து வானொலி மூலமா பண்றதுக்கு உங்களுக்கும் வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இதுவரை கேட்டீர்கள் விருந்தினர் விருப்பம். இன்றைய விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு எல் சொக்கலிங்கம் அவர்கள் பங்கு பெற்ற விருந்தினர் விருப்பம் கேட்டீர்கள். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களே.

நேர்களே, இனி ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 பற்றிய அண்மை தகவல்களை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேரம் காலை 10:37 நிமிடம் ஆயிற்றுகுது. ஆகாஷ் வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம இன்னைக்கு ரசிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இருபட பாடல்கள். இன்னைக்கு நம்ம இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில லவ் டுடே அப்புறம் வெந்து தனிந்தது காடு இந்த ரெண்டு திரைப்படத்துல இருந்தா சூப்பர் ஹிட் சாங்ஸ் தான் கேட்டு ரசிக்க போறோம். ஓகேவா? அந்த வகையில ஒரு சூப்பரான ஒரு பாட்டு இதோ உங்களுக்காக. லவ் டுடே படத்துல இருந்து முதல் பாட்டா கேட்டு வந்துடலாமா? இது உங்களுக்காக.

நேரம் காலை 10:41 ஆயிட்டு இருக்குது. ஆகாஷ் பணியில் நாம கேட்டுக்கூடிய இந்த நிகழ்ச்சி இருபட பாடல்கள். ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்டோட தயாரித்த இந்த தமிழ் படம், அதாவது காதல் நகைச்சுவை திரைப்படம் தான் லவ் டுடே. 2022 வெளியான திரைப்படம். பிரதீப் ரங்கநாதனுடைய கதாநாயகனாக அறிமுகமான படமும் இந்த படம் தான். இவானா அவங்க நடித்த திரைப்படம் இந்த படம். இதுக்கு இசை வழங்கியிருக்கிறாரு யுவன் சங்கர் ராஜா. நடிப்பு பிரதீப் ரங்கராஜன், இவானா, சத்யராஜ், யோகி பாபு இவங்க நடிச்சிருப்பாங்க. தயாரிப்பு பார்த்தீங்கன்னா கல்பாத்திய சகோரம் அவங்களுடைய தயாரிப்பில். சூப்பரான ஒரு பாட்டு தான் கேட்டு வச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு லவ் டுடே திரைப்படத்தின் அடுத்த ஒரு பாட்டு தான், அடுத்த ஹிட் சாங் அப்படின்னு கேட்கலாம். இது உங்களுக்காக தான்.

0: இருபட பாடல்களில் நம்ம கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா லவ் டுடே திரைப்படத்தில் தான். இந்த படத்தினுடைய கதைக்களம் பார்த்தீங்கன்னா பிரதீப் இவானா அவங்க ரெண்டு பேர் காதலிப்பாங்க, அதில் திருமணம் பேசப்படும். அவருடைய பெண்ணினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய சத்யராஜ் அவங்களுக்கு இந்த காதலில் சந்தேகம் ஏற்படும். திருமணம் செய்யணும் அப்படின்னா இருவரும் ஒரு நாள் 24 மணி நேரம் அவங்களுடைய செல்போனை மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு நிபந்தனை விதிப்பார். அந்த செல்போன் மாறிய பிறகு அவங்களுடைய ரகசியங்கள், பழைய காதல், இதெல்லாம் பற்றி ஒரு குழப்பம் ஏற்படும். ஒரு நகைச்சுவை அந்த படத்தை வந்து கொண்டு போயிருப்பாங்க. குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு வசூலில் 100 கோடிக்கும் தாண்டிருக்கும் இந்த படம். இன்றைய இளைய தலைமுறை வந்து ஸ்மார்ட் ஃபோன் காதலை யதார்த்தமாகவும் கலகலப்பாகவும் காட்டியதால் இளைஞர்கள் மத்தியில் இந்த படம் ரொம்பவே பெரும் மதிப்பை கொண்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு சூப்பரான பாட்டு லாஸ்ட் பாட்டாக கேட்டிருந்தாலும் லவ் டுடே திரைப்படத்தில் இது உங்களுக்காக.
1: சொல்லுங்க மாமா குட்டி.

0: ஆமால போன வெனஸ்டே போனது, இந்த வெனஸ்டே வந்துருச்சு. ஆனா ஏதோ ஒரு மாசம் ஆன மாதிரி இருக்குல்ல. ஆனா போன தடவை பிரதீப் கிட்ட ரீசன் சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஹே பிரதீப், இன்னைக்கு என்னால உன் கால அட்டன் பண்ண முடியாதுடா. என் அத்திம்பேர் ஊர்ல இருந்து ஃபேமிலியோட வராறா. எங்க அப்பா அவங்க எல்லாரையும் எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போயிடுவான்னு
1: சொல்லிட்டே இருக்காருடா. போயிட்டு வாங்க.
0: கடுப்பா இருக்குடா பேபி. எனக்கே இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, பொண்ணு பாக்கலாம்னு இருந்தேன். அதுலயும் அவர் வந்து அவங்க எங்க கூட்டிட்டு போயிடுவா, அங்க கூட்டிட்டு போயிடுவான்னு படுத்துறாருடா.
1: ஒரு நாள் தானே பேபி, பல்ல கடிச்சிட்டு போயிட்டு வாங்க பாத்துக்கலாம். ஒரு நாள் தானே பேபி, ஒரு நாள் தானே பேபி, ஒரு நாள் தானே பேபி, பல்ல கடிச்சிட்டு போயிட்டு வாங்க பாத்துக்கலாம். ஒரு நாள் தானே பேபி, ஒரு நாள் தானே.

Entrée. பத்து மணி 49 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. இருபட பாடல்கள்ல அடுத்த பாட்டு எந்த படத்துல இருந்து பாக்குறீங்கன்னா, வெந்து தனிந்தது காடு திரைப்படத்துல இருந்தா அடுத்த பாட்டு கேட்டு செய்ய போறோம். வாங்க நிறைய பேசலாம் அதை பத்தி. இந்த பாட்டுக்கு அப்புறம் பேசிட்டு வரலாம்.

கௌதம் வாசுதேவ் மேனனுடைய இயக்கத்தில் சிலம்பரசன், சித்தி இத்னானி, ராதிகா சரத்குமார், சித்திகேவன் நடிச்சிருப்பாங்க. ஜெயமோகனுடைய கதையில், ஏஆர் ரகுமானுடைய இசையில், வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலுடைய தயாரிப்பில் வெளியான திரைப்படம் தான் வெந்து தனிதது காடு. திருச்செந்தூருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்து வளரக்கூடிய முத்து எதிர்பாராத சூழ்நிலைகளால் வேலை தேடி மும்பைக்கு போகிறாரு. மும்பைக்கு போன முத்து அங்கே எளிய வேலைகளில் தொடங்கி அப்படி கேங்ஸ்டர் ஆகிறாரு, பெரிய தாதாவாக மாறுறாரு. அதுதான் இந்த படத்தினுடைய கதையாக இருக்கும். வழக்கமாக பார்த்தீங்கன்னா கௌதம் மேனனுடைய படங்களில் காதல் மற்றும் ஸ்டைலான பாணியிலிருந்து விலகி ஒரு கிராமத்து இளைஞனுடைய யதார்த்தமான கேங்ஸ்டர் பயணத்தை தான் இந்த படம் பேசியிருக்கும். ஓகே, இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கேட்டு இருந்தலாமா? வெந்து தனிந்தது காடு திரைப்படத்திலிருந்து இது உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி இருபட பாடல்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருந்த நான் பிரகாஷ்ராஜ். இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

இதய தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதை மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பயன்படுத்தி இதய நோயை தடுக்க முடியும் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இதய நோய் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நடப்பாண்டு வரை 146,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரபி பருவத்திற்கான ஒருங்கிணைந்த ஆயத்த பணிகளை மாநில அரசுகள் விரைவாக முடிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டின் மூலம் எரிபொருள் இறக்குமதி குறைந்து சுயசார்பு நிலை அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட்டு செல்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதி இடைத்தேர்தலையொட்டி தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 739,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி திரேஸ்புரம் கடலோர பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்த இருந்த 3 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 4 பேரை கைது செய்தனர். தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் புளியக்கரை சோதனைச் சாவடி வழியாக கனிம வளங்கள் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 2010 கன அடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 1 சவரன் 109,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இலங்கை பொது சுகாதார திட்டத்திற்கு உதவும் வகையில் அந்நாட்டிற்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் துப்பாக்கிச் சுடுதல் மகளிர் டிராப் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணிக்கு எதிராக டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 43 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் இன்று தொடங்கிய ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன் வரை விக்கெட் இழப்பின்றி 83 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் முற்பகல் 11:03. இனிய முற்பகல் வணக்கம் நேயர்களே, கண்ணாடி மாளிகை வளம் பெறும் நேரம் இது. இதயத்தின் மொழி துடிப்பு. இன்று செப்டம்பர் 29 உலக இதய தினம். நம்ம உடம்பில் எத்தனையோ உறுப்புகள் இருந்தாலும் அத்தனைக்கும் ரத்தம் அப்படிங்கிற உயிரை தரக்கூடிய ராஜ உறுப்பு இந்த இதயம்தான். மார்பு கூட்டில் மிக பொக்கிசமான ஒரு பெட்டிக்குள்ளே வைத்த முத்தாக இந்த ராஜ உறுப்பின் முதன்மையான உறுப்பு நமக்கெல்லாம் இயற்கை நமக்கு தந்திருக்குது. நமக்காக ஓய்

0: யாது துடிக்கக்கூடிய இந்த இதயத்துக்கு பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் விதங்களில் நம்முடைய செயல்பாடுகளும் பழக்க வழக்கங்களும் நடைமுறைகளும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. நவீன மருத்துவ உலகம் அப்படிங்கிறது இதய துடிப்பினைத்தான் உயிர் அப்படின்னு வரைமுறைப்படுத்தியிருக்காங்க. நடைமுறையிலையும் அதுதான் சாத்தியமாகிறது. நம்மோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் நாம் மட்டும் துடிக்கிறோன்னு நினைக்காதீங்க, நம்மளோட இதயமும் தான் கூடுதலாக துடிக்குது. இப்படிப்பட்ட உயிர் தரும் துடிப்பினை கொண்ட இதயத்தை நாமெல்லாம் நிச்சயம் பாதுகாத்து ஆரோக்கியமான வாழ்வு வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இன்றைய கண்ணாடி மாளிகை சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் மூத்த இதய மருத்துவ சிகிச்சை சிறப்பு நிபுணர் டாக்டர் என். கணேசன் அவர்கள். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் விக்னேஷ். இந்த முக்கியமான நாளில் உங்கள்கிட்ட என்னுடைய முக்கியமான மெசேஜை பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அனைவர் நேயர்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கம்.
0: எப்படி டாக்டர் இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: எல்லாம் நலமா இருக்கேன். இதயம் தொடர்பான இந்த சிறப்பு நேரலையில் நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 25 30 170, 25 30 171 என்ற எண்களில் செல்லிடப்பேசி அப்படி இல்லைன்னா வெளியூர்லேருந்து அழைக்கக்கூடிய நேயர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் 04 52 என்ற மதுரையோட முன் இணைப்பை தொட்டு நேரடியாக மருத்துவர்கிட்ட நீங்கள் இணையலாம். உங்களுக்கான ஆரோக்கியத்தின் பயணத்தில் சிறு முயற்சியாளனாக நான் விக்னேஷ் அர்ஜுனன். என்ன நேயர்களே, ரெடி ஆகிட்டீங்களா? இதயத்தின் மொழி துடிப்பு உலக இதய தின சிறப்பு நேரலை தொடர்கிறது. உலக நிறுவனங்கள்னால ஒவ்வொரு நாளும் அதற்கான தினங்களாக அனுசரிக்கப்படணும் அப்படின்னு வரையறுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு செப்டம்பர் 29 உலக இதய தினம் அனுசரிக்கப்படுவதற்கான காரணம், அத்தோடு இணைந்து இந்த வருடத்திற்கு, அதாவது இனி வரக்கூடிய 365 நாட்களும் நம்ம எப்படி இதயத்தை பாதுகாக்கணும்னு சொல்லக்கூடிய தீம் என்ன டாக்டர் இருக்குது, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள்.
1: யா, இது ஜென்ரலாக சொல்கிறதுக்கு முன்னாடி, வேர்ல்டு ஹார்ட் டே அப்படிங்கிறது வந்து வேர்ல்டு ஹார்ட் ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு உலக சுகாதார நிறுவனமும் இதய நிறுவனமும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வாகும். இது வருடம் போடாக செப்டம்பர் 29 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. இது 2000 வருஷத்தில் முதல்ல ஆரம்பித்தோம், இப்போ 26 வருஷம் ஆயிடுச்சு. இதோடைய முக்கிய நோக்கம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகில் ஏற்படுற மரணங்களில், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வருஷத்துக்கு 2 கோடி பேர் ஹார்ட் இருதய நோயினால் இறந்துக்கிட்டு இருக்காங்க. கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அப்படிங்கிற நோயினால் இறந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நோயை வந்து நம்ம எப்படி வந்து தடுக்கலாம், அதை எப்படி வராமல் இது பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு போய் எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் இந்த வேர்ல்டு ஹார்ட் டேவோடைய ஒரு இதாக இருக்கும். அதில் முக்கியமாக இந்த வருஷ தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் யுவர் ஹார்ட் ஃபார் ஆக்ஷன், டோன்ட் மிஸ் யுவர் ஹார்ட் பீட் அப்படிங்கிறது. இங்கிலீஷில் சிம்பிளாக சொல்கிறேன், பட் விக்னேஷ் தமிழில் ரொம்ப புலமை பெற்றவர், அதை நல்லா சொல்லுவார். அது என்னென்னா, ஹார்ட் வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்குது நிறைய அறிவுரி மூலமாக. நம்ம அப்படியா அப்படின்னு நினைக்கிறோம், இல்லை ஹார்ட்டுக்கு வந்து அதுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான உறுப்பு, அது விடைவிடாமல் துடிச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 100,000 தடவை துடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உறுப்பாகும் அது. நம்மகிட்ட அதுக்கு ஏதாவது ஒரு குறை இருந்தால் நம்மகிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. அந்த அதை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அது மிஸ் பண்ணுறதுனால தான் நிறைய உயிரிழப்பு ஏற்படுகிறது. அது எப்படிங்கிறது தான் இந்த டோன்ட் மிஸ் யுவர் பீட்டுங்கிறது உடையது. விக்னேஷ் இன்னும் அதை தமிழில் ரொம்ப தியோ தமிழில் சொல்கிறதுக்கு எங்களை விட பெட்டராக பர்சன் நினைக்கிறேன், அவர் சொல்வார்.
0: ரொம்ப அழகு டாக்டர். இந்த நிகழ்ச்சியை முதலாவதாக உங்களோட முன்னுரையிலிருந்து இந்த நாள் எதற்காக கொண்டாடப்படுறோம் அப்படிங்கிறத சொன்னீங்க. நம்மளோட நெக்லிஜென்ஸ் தான் நம்மளோட துடிப்பை வந்து நம்மக்கிட்ட இருந்து பறிக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. துடிப்பான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான இதயம் துடிக்கக்கூடிய துடிப்பு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையை வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய துடிப்பாக தான் இருக்கும். நம்மோட இணைய காத்திருக்கும் முதல் நேயர் வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க, தொடர்ந்து உங்களோட கேள்விகளை சொல்லலாம். டாக்டர் நேரடியா உங்களோட கேள்விகளை கேட்கறதுக்கு ரெடியா இருக்காங்க.
2: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் குளஞ்சிநாதன்.
0: குளஞ்சிநாதன், சொல்லுங்க சார் உங்களோட கேள்வி சொல்லுங்க. இதயம் சம்பந்தமான கேள்விகள் மட்டும்.
2: தலைப்பு கேட்டுட்டு இருக்கிறேன்.
0: நல்லது நல்லது.
2: நைட்டு படுக்கும் போது பாத்தீங்கன்னா, அந்த ஒரு சைடு இதயம் இருக்கிற பகுதி படுத்தால் அந்த ரத்த ஓட்டம் ஓடாது, கை கால் மறுத்து போகும்னு சொல்றாங்க.
0: சரி,
2: அதுக்கு ஒரு கேள்வி ஐயா சொல்ல சொல்லுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, எக்ஸசைஸ் பண்றாங்க, வாக்கிங் போறாங்க, எப்படி பார்த்தாலும் இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 பேர் இப்ப ஒரு 6 மாசத்துல ஆஞ்சியோ பண்ணிருக்கிறாங்க.
0: சரி,
2: இது எதனால வருது? நாங்க உணவு கட்டுப்பாடு என்ன சாப்பிடணும்,

0: ரொம்ப நல்லது. நீங்கள் பொதுவான கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. தொடர்ந்து இனி வரக்கூடிய பல நிமிடங்கள் எங்களோட இணைந்திருங்க, உங்களுக்கான கேள்விக்கான பதில் வரும். இருந்தாலும் இதை பத்தி ஒரு சின்ன ஒரு பதில் மட்டும் உங்களுக்கு டாக்டர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க.
1: குழஞ்சிநாதன் வணக்கம். நீங்க கேட்டது வந்து ஒரு ஃபுல் அன்னைக்கு உள்ள ஒரு ஒன் ஹவர் ப்ரோக்ராமத்தில் உள்ளதை ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னா கொஞ்சம் கஷ்டம். பட் இருந்தாலும் நான் சொல்றேன், இடது பக்கம் திரும்பி படுத்தா எந்த ப்ராப்ளமும் வரப்போறதில்ல. ரொம்ப பலகீனமான ஊக்கங்களுக்கு இடது பக்கம் திரும்பி படுக்கிறப்ப கொஞ்சம் அந்த ஹார்ட் பீட் பண்ணக்கூடிய அந்த அதிர்வை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ண முடியும், நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அது தவிர மறத்து போகிறோம் அப்படிங்கிறதுலாம் வந்து முதுகு தண்டுவடத்தில் உள்ள ப்ராப்ளம்னால வேணால் மறத்து போகலாம். பட் ஹார்ட்னால் இடது பக்கம் படுக்கிறதுல எந்த பாதிப்பும் இல்லை. சொல்லப்போனால் இடது பக்கம் படுக்கிறது ரொம்ப நல்லது தான். இப்போ நாங்கள் ஒரு பேர்காலம் மாசமாக இருக்க பெண்கள்கிட்ட கூட சொல்கிறது வந்து நேராக படுக்காதீங்க, இடது பக்கம் படுத்துக்கோங்கன்னு தான் சொல்கிறோம். அது வந்து வயிற்றுலையும் நிறமாசமான கற்பனையான இது குழந்தை வந்து வயிற்று ரொம்ப அமுக்காமல் இருக்கும், ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் இருக்கும். ஸோ இடது பக்கம் படுக்கிறது கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லை. மற்ற இதை வந்து நான் மேற்கொண்டு இந்த உரையாடலில் வந்து அவங்கள்ட்ட தெரிவிக்கிறேன், என்னென்ன எதனால் இந்த நோய் வருது, அது எப்படி இது பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம்.
0: இந்த உலகத்தில் இல்லை இந்த பிரபஞ்சத்திலேயே எந்த ஒரு விலங்கினங்கும் மல்லாந்து படுத்ததான் நம்ம பார்த்ததே முடியாது. மனிதனுக்கும் அது தேவைப்படாது இதயத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு, அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் அந்த பொசிஷன் ரொம்ப உபயோகரமாக இருக்கும் அப்படிங்கிறத மருத்துவர் சொன்னாங்க. இதய நோய்களை குணப்படுத்த மருந்துகள் மட்டும் போதும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்களே, உண்மையிலேயே மருந்துகள் மட்டும் இதய நோயை குணப்படுத்துமா?
1: இல்லை, அதுதான் மிகப்பெரிய தவறு. நாங்கள் எல்லா மருந்தும் சாப்பிட்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு தீங்கு விளக்கக்கூடிய பல கெட்ட பழக்கங்களை மக்கள் வந்து டெய்லியும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், நல்லா நான் வாக்கிங் போகிறேன் சார்னு சொல்கிறாங்க, வாக்கிங் போயிட்டு அங்கே வந்து ஒரு வடையோ ரெண்டு வடையோ சாப்பிட்டு வந்துடுறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு அன்ஹெல்த்தி ப்ராக்டிஸ். ஏன் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்த்தியான நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தோம் அந்த ஒரு சின்ன தவறு பண்ணுறதுனால ஆயில் ரொம்ப டீப் ஃப்ரைடு ஃபுட்டை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாமல் விட்டுறோம். இந்த மாதிரி ஒரு நம்ம பழக்க வழக்கங்கள்னாலையோ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் டிசீஸாக தான் இந்த டிசீஸாக சொல்கிறோம். இது வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 65 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு மட்டுமே வரக்கூடிய நோயாக இருந்தது. இப்போ 20 வயசு உள்ளவங்களுக்கு கூட வர்றதுக்கு வர காரணம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் தான். நம்ம நல்ல ஃபுட் எடுக்கலை, ஹெல்த்தியான ஆக்டிவ் ஒரு ஃபிசிக்கலி ஆக்டிவாக இல்லை, எக்ஸசைஸ் தேவையான உடம்புக்கு தேவையான எக்ஸசைஸ் பண்ணலைங்கிறனால தான் இந்த நோய் வருது. ஸோ இந்த ரெண்டும் தான் முக்கிய காரணமாக இருக்குது இப்போ எல்லா இதழ்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு.
0: ரொம்ப அழகாக சொன்னீங்க. மருந்துகள் மட்டுமல்ல வாழ்வியல் முறைகளில் இதயத்தை காக்கக்கூடிய அதுக்குன்னு தனி ரெஜிமெண்ட் இருக்குது. அதை முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா இனி வரக்கூடிய பல நிமிடங்கள் டாக்டர் என் கணேசன் அவங்களோட நேரலையில் நீங்கள் இணைஞ்சிருங்க. இதோ நம்மோட இணைய காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்கள், யார் எங்கேருந்து கூப்பிட்றீங்க?
2: நான் மதுரையிலேருந்து மணிமாறன் பேசுகிறேன்.
0: மணிமாறன் சார், சொல்லுங்கள் உங்களோட கேள்விகள்.
2: சார், இந்த இதய நோயில வந்துட்டு எப்படி சார் கேட்டகரைஸ் பண்ணலாம், மேஜர் மைனர் அந்த மாதிரி அது எப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம்? அதே மாதிரி செகண்ட் க்வெஸ்சன் வந்துட்டு என்னன்னா சார், இந்த மைல்டு அட்டாக் வந்துருச்சு, அது எங்களுக்கு தெரியல, பட் செக் பண்ண போறப்பதான் தெரியுது ஹார்ட் அட்டாக் சிவியரா வந்திருக்கு, இதுக்கு முன்னாடியே 2 அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ஒண்ணு. மூணாவது க்வெஸ்சன் வந்து இந்த சார், மூணு க்வெஸ்சன்
0: தொடர்ந்து கேள்விகள் சொல்லுங்க.
2: பிளட் சர்க்குலேஷன் பண்ணதுல சார், பம்பிங் தானே சார் இது, ஹார்ட்ன்றது ஹார்ட் பம்பிங். இதுல வந்து நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் சொல்றாங்க. சோ நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் பியூரிஃபை பண்ணி தான் இந்த ஹார்ட் கொடுக்குது.
0: சரி.
2: சோ இதுல வந்துட்டு ஏஜ் ஆனா எப்போ 60 மேல போறப்ப அவங்களுக்கு நல்ல ரத்தம்னால என்ன ப்ராப்ளம், கெட்ட ரத்தம் அதுல என்ன இருக்கு, அவங்களுக்கு ஹார்ட் பீட் எவ்வளவு இருக்குன்னு சார், அதாவது பிபின்னு சொல்றோம் இல்லைங்களா, 70, 90, 120 அது இருந்தா நல்லதா சார் சொல்லுங்க.
0: சரி, ரொம்ப அழகான கேள்விகள் கேட்டீங்க. தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சியை கேளுங்க, உங்களுக்கான பதில்கள் கொடுப்பாங்க. ஹார்ட் டிசீஸ் என்ன கேட்டகரின்னு கேட்க தெரிஞ்ச நமக்கு, ஒவ்வொரு நாளும் நம்ம இதயத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன மாதிரியான கேட்டகரிஸ் ஹேபிட்ஸ் நம்ம வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இருந்தாலும் டாக்டர் அதை பற்றி சொல்லுவாங்க.
1: ஹார்ட் டிசீஸ் கேட்டகரி வந்து ரொம்ப ப்ராடாக நம்ம வந்து பிரிக்கலாம். குழந்தையா இருக்கும்போதே வரக்கூடிய நோய் கன்ஜென்டல் ஹார்ட் டிசீஸ், அது வந்து ஒரு கேட்டகரியாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இப்போ நம்ம ஹார்ட் அட்டாக் ஏற்படுத்துறது வந்து அது கிடையாது, அது சில பேருக்கு பரம்பரையாக வரலாம், பட் அது வந்து ரொம்ப ரேர் தான். பட் ஹார்ட் அட்டாக்ங்கிறது ரொம்ப நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான், லேட்டாக தான் நம்மளுடைய பழக்கங்கள்னால வரக்கூடிய நோய் தான். இந்த ரெண்டும் தான் முக்கியமான இது. அது தவிர வேல்வார் ஹார்ட் டிசீஸ், ருமாட்டிக் ஹார்ட் டிசீஸ்னு ஒரு நோய் இருக்குது, அதுவும் ஒரு கேட்டகரி. ஸோ மூணு விதமாக ப்ராடாக பிரிச்சுக்கலாம். ஃபார் சிம்பிளாக சொல்கிறதுக்காக, பிறவிலே ஏற்படக்கூடிய இதய நோய், ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ்ங்கிறது ஒரு இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியது, மூணாவது வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் டிசீஸ். இந்த மூணு ப்ராட் கேட்டகரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டது வந்து அவர்
0: மைல்டு அட்டாக்

0: ங்கிறது நம்ம வந்து இப்போ நம்ம முதல்ல ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், ஹார்ட் கண்டிப்பாக நமக்கு ஒரு அறிகுறி நமக்கு சொல்லியிருந்திருக்கோம், நம்ம கூட பேசியிருக்கோம், ஒரு சில சிம்டம்ஸ் மூலமாக இது சொல்லியிருக்கோம். நம்ம வந்து அதை வந்து என்ன நினச்சிருப்போம், எனக்கு இன்னைக்கு ஆயிலை ஒரு ஏதோ சாப்பிட்டேன், புரோட்டா சாப்பிட்டேன், அதனால் ஒரு இன்டைஜஷன் மாதிரி இருக்குது, நெஞ்சு எரிச்சல் இருந்துச்சு அப்படின்னு அவங்களா போய் ஒரு டைஜின் அப்படின்னு ஒரு ஒரு சிரப்பு வாங்கி குடிச்சுக்குவாங்க, அது அந்த ஆன்டாசிட்னு சொல்லக்கூடிய சிரப்பு வாங்கி குடிச்சுக்குவாங்க. கண்டிப்பாக ஹார்ட் உங்களுக்கு உணர்த்தி இருக்கும், நம்ம அதை இக்னோர் பண்ணிவிட்டு அதை மைல்டு சிம்டம்ஸ் மைல்டு அப்படின்னு சொல்லிடுறோம். ஹார்ட் அது கண்டிப்பாக அப்படி கிடையாது, ஹார்ட்டுக்கு வந்து பல விதமாக நமக்கு உணர்த்தி இருக்கும். ரொம்ப அசதியாக ரொம்ப என்ன ஃபெட்டிகபிலிட்டி, ஈஸி ஃபெட்டிகபிலிட்டின்னு சொல்லுவாங்க, இன்டைஜஷன் ஒரு சிம்டமாக மிஸ் பண்ணிடுறோம். ஈஸி ஃபெட்டிகபிலிட்டின்னு சொல்லிட்டு போன வாரம் நடந்த மாதிரி இன்றைக்கி நான் நடக்க முடியல, எனக்கு போன வாரம் நான் 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நல்லா நடப்பேன், இப்போ 1 கிலோமீட்டர் நடந்தாலே டயர்டாகிடுதும்பாங்க, அதுவும் ஒரு அறிகுறியாக இருக்கும். அல்லது ரொம்ப மூச்சு திணறல், கொஞ்சம் வீட்டுக்குள்ளே போய் குளிச்சுட்டு வந்தாலே எனக்கு மூச்சு திணறல் வந்துடுதும்பறாங்க, பிரெத்லெஸ்னஸ், இதெல்லாம் வந்து ஒரு இன்டைரக்ட் சிம்டம்ஸ், ஹார்ட் நமக்கு வலியுறுத்திக்கிட்டு தான் இருக்குது, நம்ம அதை இக்னோர் பண்ணிடுறோம். இந்த சிம்டம்ஸை இக்னோர் பண்ணுறது தான் நம்ம வந்து ஃபஸ்ட் அட்டாக் வந்து மைல்டுன்னு நினச்சிட்டு இருக்கோம், அப்படி இல்லை அது ஒரு அட்டாக் இருந்திருக்கும் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம், அதை இக்னோர் பண்ணிகிட்டே இருந்தோம்னா பெருசாக வர்றப்போ பெரிய சிம்டம்ஸ் வரப்போ 3 பிளாக்கும் வந்து ஹார்ட்டில் வரப்போ பெரிய நோயாக ஏற்படுத்தி நிறைய உயிரிழப்பை ஏற்படுத்துகிறது.
1: அவங்க நிறைவாக ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, வயதாகிறப்ப இதயம் பலவீனப்படுமா, அதோட எஜெக்ஷன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. அது சம்மந்தமாக
0: அவங்க அந்த ஹார்ட் ரேட் பற்றியும் கேட்டாங்க. அது அது வந்து அப்படி எதுவும் பலவீனம்லாம் ஆகிறது இல்லை, ஹார்ட் வந்து நமக்கு வந்து நல்லா இயங்கிக்கிட்டு தான் இருக்குது, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்னால தான் அது வந்து வீக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கம்ப்ளீட்டாக வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அது வராமல் தடுத்துக்கலாம்.
1: அப்படின்னா எங்கள் ஆரோக்கியமான இதயம் எத்தனை வருஷத்துக்கு துடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது டாக்டர்?
0: இல்லை முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஜப்பான்லலாம் எடுத்துக்கோங்க, இதுதான் கம்பேரிசன் சொல்கிறோம், அவங்களுக்குலாம் 95-100 வயசு வரை ஹெல்த்தியாக இருக்காங்க. பட் யூரோப்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்டாலி அந்த மாதிரி கண்ட்ரியில் நல்ல ஃபுட் எடுத்து நல்ல ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கனால அவங்க ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சியும் பார்த்தீங்கன்னா 80-85 மேலே இருக்குது. பட் இந்தியாவில் இப்போ இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு, முன்னாடி 60-65 இருந்தது, இப்போ 72 வரை வந்திருக்கு, அது ஒரு பெரிய முன்னேற்றம் தான். மக்கள் இன்னும் வந்து அவேர்னஸோட நம்ம பழைய நல்ல பழக்கங்களை மேற்கொண்டுட்டு இருந்தோன்னா இன்னும் நம்ம வந்து இன்னும் ஒரு 75 இருக்கிறத 80-85 கொண்டு போகலாம்.
1: இதயம் அப்படிங்கிறது சென்ட்ரல் ஆர்கான், உடம்புல இருக்கக்கூடிய மத்திய மண்டலத்தை சேர்ந்த ஆர்கான், அந்த ஆர்கானை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும் நம்ம வாழ வேண்டாம், நீங்கள் வாழ்கிறத அருமையாக வாழுங்க, உங்கள் இதயம் அருமையாக துடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். நேரம் முற்பகல் 11:16 ஆகுது, ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு கண்ணாடி மாளிகை சிறப்பு நேரலை தொடரும். நேர்களை காத்திருங்கள் கேள்விகளோடு.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள், என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும், தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி அப்படிங்கிறது நேரலையாக மருத்துவ நேரமாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய சிறப்பு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் உலக இதய தினத்தை முன்னிட்டு மூத்த இதய நோய் மருத்துவ சிகிச்சை சிறப்பு நிபுணர் டாக்டர் என் கணேசன் அவர்கள் நமக்கான பதில்களை, நம்மளோட இதயம் ஆரோக்கியமாக துடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான துடிப்பான உங்களோட கேள்விகளுக்கு அந்த துடிப்பினை வலுப்படுத்தும் விதத்தில் டாக்டர் துடிப்பான பதில்களை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கலாம். நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 25-30-170 மற்றும் ஒரு என்னான 25-30-171 என்ற எண்களில் வெளியூரிலிருந்து அழைக்கக்கூடிய பட்சம் அல்லது செல்லிட பேசியில் நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்புகிறீங்க அப்படின்னா 04-52-2 என்ற இந்த எண்களோடு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் மருத்துவரோடு உங்களது விழிப்புணர்வு சார்ந்த கேள்விகளை கேட்கலாம். நோய் சம்பந்தப்பட்ட கேள்விகள், அதற்கான மருத்துவர்கள் நமக்கு இருப்பாங்க. இது முற்றிலும் இதய நோய்களிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இருக்கிறது. டாக்டர், என்னோட அடுத்த குவஸ்டின்ஸ், எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றோம், அப்ப இதய நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கும் வரவிடாம தடுக்கிறதுக்கும் உண்டான இந்த உடற்பயிற்சிகள் எது முதன்மையானதாக இருக்கு? ஏன்னா முதல்ல வந்து நடைப்பயிற்சி மட்டும் போதும்னு இதயத்துறை நிபுணர்கள் சொன்னாங்க, இன்னைக்கு அதையும் தாண்டி ஏரோபிக் எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கன்ஃபியூஷன் இப்ப சில மாதங்களாக எங்களுக்கு வந்திருக்குது, அதை நீங்க கிளாரிஃபை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்.
0: ஐயா இது

0: எக்ஸசைஸ்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியம் ஹார்ட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் அதனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ரெஷர் இருக்கிறது உங்களுக்கு அது ரொம்ப ஒரு முக்கிய ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. பிளட் சுகர் குறைக்கிறதுக்கும் கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கும் ஒரு முக்கிய இதாக இருக்குது. ஸோ எக்ஸசைஸ் அப்படின்னா நாங்கள் மினிமமாக எல்லாட்டையும் எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லிக்கிறது வந்து டெய்லி ஒரு 30 நிமிஷம் நல்லா நடங்க. அது வந்து வாரத்துக்கு 5 நாள், 7 நாள் நடந்தால் ரொம்ப நல்லது, பட் 5 நாள் நீங்கள் நடக்கணும். 150 மினிட்ஸ் அப்படிங்கிறது வந்து சில நிறைய ஆய்வுகள் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டது. நீங்கள் 150 மினிட்ஸ் நடந்தாலும் அதுக்கு மேலே நடக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம்னால அவங்க ஒரு 2 நாள் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துக்கிறாங்க. 150 மினிட்ஸ் பெர் வீக், அதாவது பெர் டே வந்து 30 நிமிஷம், ஒரு வாரத்துக்கு 150 நிமிஷம் கண்டிப்பாக நடக்கணும். இது வந்து ஏரோபிக் எக்ஸசைஸ். கை வீசி நல்லா வேகமாக நடந்தால் போதும். நீங்கள் ஜிம்மு தான் போய் ஒர்க் அவுட் பண்ணணும்னு கிடையாது. நல்ல ஓப்பன் ஏர்லேயோ, அது எந்த டைமாக இருந்தாலும் தெரியல, காலையில் நடந்தால் ரொம்ப நல்லது சூரிய வெளிச்சம் வரப்போ, பட் டைம் இல்லாதவங்களும் ஈவினிங் கூட நடக்கலாம். 30 மினிட்ஸ் பெர் டே கண்டிப்பாக நடங்க. இது கூட பிரதர் விக்னேஷ் கேட்ட மாதிரி ஸ்ட்ரென்தனிங், மசில் ஸ்ட்ரென்தனிங், ஐசோமெட்ரிக்னு சொல்லுவாங்க, அந்த எக்ஸசைஸ் பண்ணணும். உங்கள் மசில்ஸ் வந்து ஒரு 40 வயசுக்கு மேலே ரொம்ப வேஸ்டிங் ஆயிரும். அதை வந்து நம்ம பலப்படுத்துறதுக்கு மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் டெய்லி ஒரு 15 நிமிஷம், அது வாரத்துக்கு 3 நாள் பண்ணால் கூட போதும். அந்த மாதிரி உங்களுக்கு வாரத்துக்கு 3 நாள் ஒரு 15 நிமிடங்கள் அது பண்ணிட்டு இருந்தோன்னா உங்கள் ஹார்ட்டை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். நம்ம
1: இளமையாக ஹார்ட்டை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு இதமான பதில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க நம்மோட தொடர்பு கொள்ளக்கூடிய நேயர். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் ஐயா, அகில இந்திய வானொலிக்கு விராட்டு வச்சு பாண்டியராஜன் அன்பான வணக்கம் ஐயா.
1: வணக்கம் வணக்கம், தொடர்ந்து சொல்லுங்க உங்களோட கேள்விகள்.
2: வந்திருக்கோம் வந்திருக்கோம் சிறப்பு விருந்தினர் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சகோதரர், உங்களுக்கு மாலை காலை வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா 60% வந்து இந்த பிரஷர், இந்த நரம்பியல் சம்பந்தப்பட்ட நோயால நான் உள்பட எல்லாருமே பாதிச்சுக்கிட்டே இருக்கோம். இதுக்கு பாத்தீங்கன்னா ஜிஹெச்ல கிட்டத்தட்ட வரிசையா நின்ற திருவிழா கூட்டமா இருக்கு. இத ஆரம்பத்துல வராம தடுக்கிறதுக்கு என்ன வழி, வந்ததுக்கு அப்புறம் அறவே வராம இருக்கிறதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இல்ல இதுக்கு வந்து நோய் வந்துருச்சு நீ மாத்திரை சாப்பிட்டே ஆகணுமா அப்படின்ற கட்டாயம் இருக்கா அப்படின்றத தெளிவுபடுத்தினீங்கன்னா என்னை மாதிரி உள்ளவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு வரப்பிரசாதமா இருக்கும்னு நம்புறேன். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.
0: யா, நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்டீங்க. இந்த ஹைப்பர் டென்ஷன், உயர் இரத்த அழுத்தம் வந்து ரொம்ப ரொம்ப காமன் இந்தியாவில். பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 150 கோடி பேர் இருக்காங்க. இதில் வந்து 30% வந்து உயர் இரத்த அழுத்தம், 35% சொல்கிறாங்க இந்த ஹைப்பர் டென்ஷனால் பாதிக்கப்படுறாங்க. இந்த ப்ரெஷர் வந்து வராமல் தடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதை வந்து சிம்பிளாக சொல்லணும்னா சின்ன வயசுலே, இப்போ நான் சொல்கிறது சின்ன வயசு 30-40 வயசு இல்லைங்க, 5-6 வயசு இருக்கப்போவே உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு ஹெல்த்தியான ஹேபிட்ஸை சொல்லித்தாங்க. முன்னாடி குழந்தைகள்லாம் போய் டிவி, இப்போ டிவிலாம் கிடையாது, ஃபோன் கிடையாது, நல்ல ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்தாங்க, ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டாங்க, சால்ட்டு கம்மியாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு எக்ஸசைஸ், நல்ல ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருந்து சால்ட்டு கம்மியாக இருக்கிறப்போ இந்த பிளட் ப்ரெஷர் வராமையே நம்ம தடுத்துக்கலாம். இது வந்து பியூர்லி இது வந்து நம்ம ஃபுட்னால் வரக்கூடியது தான், ஃபுட்டும் நம்ம லைஃப் ஸ்டைல்னால் வரக்கூடிய நோய் தான். பிளட் ப்ரெஷர் வராமல் தடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஓகே, பிளட் ப்ரெஷர் இருக்குது எனக்கு, அப்போ நான் என்ன பண்ணணும், மாத்திரை சாப்பிட்டு விட்டுலாமா? மாத்திரை சாப்பிட்டோன்னா பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் வந்துடும். 150, 100 இருந்தது, மாத்திரை சாப்பிட்டா 120-80 வந்துடும். வந்தோடனே நிப்பாட்டக்கூடாது. எங்கள் ப்ரொஃபஸர், சீனியர் ப்ரொஃபஸர் அந்த காலத்தில் ரொம்ப டீச்சர், நாங்கள் சின்ன வயசில் படிக்கிறப்போ சொல்லியிருக்காங்க, இந்தியன் மேரேஜ் மாதிரி ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்றது விருப்பம் இருக்கோ இல்லையோ இதை நான் சொல்லக்கூடாது, பட் அது வந்து ஒரு இதுக்காக ஒரு நகைச்சுவைக்காக சொல்கிறேன். லைஃப் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ லைஃப் லாங் வந்து நம்ம வந்து மருந்து சாப்பிட தான் செய்யணும். ஏன்னா நமக்கு அது ஒரு சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு ப்ரெஷர் இருக்கிறது தெரியாமையே மிகப்பெரிய பக்க விளைவுகள், மெயினாக ஹார்ட் அட்டாக்கையோ அல்லது ஸ்ட்ரோக்கோ, கொஞ்சம் பேருக்கு கிட்னி ஃபெயிலியரோ ஏற்படுத்திடும். அவ்வளோ ஒரு இது வந்து சைலண்ட் கில்லர்னே சொல்கிறாங்க அந்த டிசீஸை. ஸோ நமக்கு வந்து லைஃப் லாங் மருந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். அதாவது ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய உயர் ரத்த அழுத்தத்துக்கு வாழ்நாள் முழுவதும் மருந்துகள் தேவை, வாழ்வியல் மாற்றங்களும் நிச்சயம் தேவை, அதோட காம்ப்ளிகேஷன்லேருந்து தப்பிக்கலாம்னு. ஆனால் இதய நோய் வருவதற்கு பெரும்பாலான காரணங்கள் அப்படின்னு சொல்கிறது உயர் ரத்த அழுத்தம் தான். இந்த உயர் ரத்த அழுத்தத்திற்கு வைத்தியத்தை தொடர்ந்து பண்ணக்கூடிய இந்த மருத்துவ பயனாளிகள் உப்பு முழுவதும் நிறுத்திடுறாங்க. இது எப்படிப்பட்ட இதயத்திற்கு பாதிப்பை உண்டு பண்ணும்?
0: சால்ட்டு ரெஸ்ட்ரிக்டட் டயட் அப்படின்னு தான் சொல்கிறோம். நம்ம சால்ட்டு இல்லாமல் சாப்பிடக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை. அது சில பேருக்கு ரொம்ப கிட்னியும் பலகீனமாக இருந்துச்சுன்னா அந்த டைமில் ரொம்ப குறைக்க வேண்டியிருக்கும். ஒரு லெவலுக்கு சால்ட் நம்ம பாடிக்கு தேவை, ப்ரெஷர் ரொம்ப குறைஞ்சிரும், மயக்கங்கள் வர ஆரம்பிச்சிரும். ஸோ நாங்கள் ரெக்கமெண்டட் பண்ணுறது 6 grams பெர் டே. நம்ம வந்து யூஸ்வலாக ஓல்டு ஃபுல்லாகவே நம்ம எல்லா ஹைப்பர் டென்ஷன் சொசைட்டியும் சொல்கிறது ஒரு நாளைக்கு நான் 6 grams சாப்பிட்ணும்னு நம்பிக்கிறோம். பட் நம்ம ஃபுட்டில் பார்த்திங்கன்னா 15, 20, 30 கிராம் வரை சாப்பிட்றோம் ஒரு

0: நாளைக்கு சொல்கிறேன். அந்த சோடியம் குளோரைட் அந்த சால்ட்டை வந்து கம்மியாக சாப்பிடணும். ஸோ கம்ப்ளீட்டாக நிப்பாட்ட தேவையில்லை. ஒரு 4 கிராம் to 6 கிராம் சாப்பிட்டுக்கிறது ஹார்ட்டுக்கும் நல்லது, மற்ற இதுக்கும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கும்.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த உப்பு சார்ந்த உணவுகளை நொறுக்கி தள்ளிடுறோம் டாக்டர், அதாவது அப்பளம், வடகம், ஊறுகாய் அப்படின்னு பல விதங்களில் எங்களுக்கு வருது, அதை நீங்கள் ஞாபகப்படுத்தினீங்க. நம்மோட இணைய காத்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம். ஓகே, பரவாயில்ல. உடற்பயிற்சி கூடங்களில் நம்ம பண்ணக்கூடிய உடற்பயிற்சிகள் வந்து உடம்பை வலுவாக்குது அப்படிங்கிறத விட இதயத்தோட சதைகளையும் அது வலுவாக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க டாக்டர். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் சமீபமாக, அதாவது சமூக ஊடகங்களில் நாங்கள் பார்க்குறோம், உடற்பயிற்சி கூடங்களில் ஏற்படக்கூடிய திடீர் மரணத்துக்கு என்ன காரணம் டாக்டர்?
0: ரொம்ப முக்கியமான கேள்வி தான். எக்ஸ்ட்ரீம் எக்ஸசைஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து ஹார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மரத்தான் போயிட்டு இருக்கவங்க, வருஷம் வருஷம் போயிட்டு இருந்தவங்க ஒரு மரத்தான் போயிட்டு இருக்கப்போ சடனாக வந்து கொலாப்ஸ் ஆகி இறந்துருக்காங்க. நிறைய பெரிய விஐபி நம்ம ஊர்லேயும் நடந்துகிட்டு இருக்கு. பட் நம்ம பெரிய பெரிய விஐபி பார்த்தோன்னே நம்ம அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக கொண்டு போகிறோம். பட் எக்ஸசைஸ் அசச் நான் பேசிக்காக சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஹார்ட்டுக்கு. பட் ஒரு தரம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்கன்னா ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். 20 வயசு 15 வயசு குழந்த மக்களுக்கு அது தேவை, பெரிய செக்கப் தேவையில்லை, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு 45 வயசில் ஒருத்தர் வந்து ஒரு திடீர்னு ஒரு எக்ஸசைஸ் ப்ரோக்ராமில் பண்ண போகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணணும். ஏன்னா நமக்கு சைலண்ட்டாக ஏதாவது டிசீஸ் இருந்திருக்கும். அந்த டிசீஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் பண்ணுறப்போ அந்த கொழுப்பு கட்டிகள் வெடிப்பு ஏற்பட்டு பிளாக் ரப்ச்சர்னு சொல்லுவாங்க. அந்த கொழுப்பு கட்டிகள் ரத்தத்தில் உள்ள கொழுப்பு கட்டிகள் வெடிப்பு ஏற்பட்டு ஃபுல்லாக ரத்த உறைவு ஏற்பட்டு சடனாக ஹார்ட் அட்டாக் வந்து இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
1: அதாவது ரத்த குழாயில் ஒரு சுனாமியான ஒரு எஃபெக்ட் நமக்கு நடக்குது அப்படிங்கிறது மருத்துவர் சொல்லியிருக்காங்க. நம்மோட இணைய காத்திருக்கக்கூடிய இதயம் காக்கும் அந்த நேயர் யார்? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார், எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
2: கைத்தென்னால இருந்து சிவகுமார் பேசுறேன் சார்.
1: சிவகுமார் சார், சொல்லுங்க உங்களோட கேள்விகள்.
2: எனக்கு வயசு 60 ஆகுது சார்.
1: சரி.
2: என்ன ராத்திரி சாப்பிடும்போது பகல்ல ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது.
1: சரி.
2: ராத்திரி என்ன ரசம் தோட்டம் சாப்பிட்டாலும், என்ன சாதம் சாப்பிட்டாலும், என்ன இட்லி சாப்பிட்டாலும் ராத்திரி ஆனா நெஞ்சு எரிச்சல் வருது.
1: சரி.
2: நெஞ்சு எரிச்சல் வருது, வயிறு மேல் வயிறிலிருந்து நெஞ்சு ஃபுல்லா எரியுதே இருக்கு. எப்பாச்சும் அது நடந்துகிட்டா இருக்கு சார்.
1: இங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில இணைஞ்சிருங்க, உங்களுக்கான பதில்களை மருத்துவர் கொடுக்கறது ரெடியா இருக்கிறாங்க.
0: பிரதர், நீங்க கேட்டது வந்து முக்கியமான கேள்வி. நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக மக்கள் எல்லாரும் ஃபாலோ பண்றதில்ல. நைட் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு லேட் நைட்டு 10:30 மணிக்கு வந்து நம்ம வந்து ஃபுட் சாப்பிட்றோம். நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியல, பட் ஜென்ரலாக நான் உள்ள ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். லேட் நைட் சாப்பிட்றத தவிர்த்துருங்க. நீங்கள் 10 மணிக்கோ 11 மணிக்கோ சாப்பிட்டீங்கன்னா, சாப்பிட்டு ஆயில் ஃபுட் ரிச் ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த ஆயில் ஃபுட் வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகாது. நான் ஆயில் கம்மியாக இருக்க ஃபுட் சாப்பிட்டோம்னா அது ஒரு 2 to 3 hours வந்து இறப்பையில் இருந்து குடலுக்கு இறங்கிடும். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆயில் நிறைய இருக்க ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா அது இறப்பை ஸ்டொமக்கிலே இருந்துகிட்ருக்கும். அது நீங்கள் படுத்த உடனே சில பேருக்கு அந்த ஒரு வேல்வ் இருக்குது, இசோஃபேகஸ்க்கும் அந்த ஃபுட் பைப்புன்னு சொல்லக்கூடியது, உணவு குழாய்க்கும் இறப்பைக்கும் உள்ள ஜங்ஷனில் ஒரு வேல்வ் இருக்குது. அந்த வேல்வ் வந்து சில பேருக்கு வீக்காக இருக்கும். அது வந்து அப்போ நம்ம ஆயில் ஃபுட் வந்து நம்ம எல்லோரும் சொல்லுவோம் எதிர்கழிச்சிச்சு புறையேறிச்சுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கொஞ்சம் ஃபுட் பைப்புக்கில் என்டர் ஆச்சுன்னா அது வந்து இந்த மாதிரி நெஞ்சரிச்சலை ஏற்படுத்தும். இது வந்து ஒரு கர்டுன்னு சொல்லுவாங்க, கேஸ்ட்ரோ எசோஃபஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு முக்கியமான சிம்டம்ஸ். பட் சில பேருக்கு ஹார்ட் டிசீஸும் இதே சிம்டம்ஸில் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம வந்து மெத்தனமாக இருக்கக்கூடாது, அதை வந்து நம்ம டாக்டர்கிட்ட கண்டுபிடிச்சி செக் பண்ணிக்கணும். ஸோ நம்ம லேட் நைட் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணுங்கள். மினிமம் ஒரு 7 o'clockலாம் உங்கள் மேஜர் டின்னரை வந்து முடிச்சுருங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 2 hours நடமாடிட்டு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சாப்பிட்டோன்னே படுக்கிறத தவிர்த்துக்கோங்க.
1: மார்னிங் ஒரு ஹரிபரியில் கிளம்பி மதியானம் ஒரு அறக்க பறக்க வேலையில் கொஞ்சமாக சாப்பிட்டு நைட்டில் வீட்டுக்கு வந்தோடனே ஒரு கட்டு கட்டுறோம். ஆனால் அந்த பழக்கத்தை நம்ம மாற்றணும் அப்படிங்கிறத மருத்துவர் சொல்லியிருக்காங்க. ஏதாவது அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல உட்காந்து உங்களை நீங்களே கிளாஸிஃபை பண்ணாதீங்க. ஒரு டாக்டர்கிட்ட ஹேண்ட் ஓவர் கொடுங்க. உங்களோட இதயம் இதமாக துடிப்பதற்கு
0: ஒரே ஒரு விக்னேஷ், ஒரு எங்கள் தாராளமாக ஒரு சின்ன ஒரு இது, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கிங் மாதிரி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, லன்ச்சு வந்து பிரின்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க, நைட் வந்து ஒரு பெக்கர் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்க. அதை நம்ம மாற்றி சாப்பிட்டுட்ருக்கோம். அதுதான் இப்போ நிறைய நோய்களுக்கு காரணமாக இருக்குது.
1: இதயம் சொன்னால் கேட்குமா அப்படின்னு நான் டாக்டர்கிட்ட கேட்டேன். நிச்சயம் நீங்கள் சொன்னீங்கன்னா இதயம் கேட்கும்.

0: நேரம் முற்பகல் 11:32 ஆகுது. இன்றைய கண்ணாடி மாளிகை சிறப்பு நேரலை அப்படிங்கிறது உலக இதய தினத்தை முன்னிட்டு இதயம் சம்பந்தமான ஆரோக்கியமான வாழ்வியல் சம்பந்தப்பட்டதை நம்மளோட இதயம் இதமாக துடிப்பதற்கு நமக்கு பல தகவல்களையும் மருத்துவ ஆலோசனைகளுக்கான வழிகாட்டுதலையும் தந்துகிட்டு இருக்காங்க மூத்த இதய சிகிச்சை சிறப்பு நிபுணர் டாக்டர் என். கணேசன் அவர்கள், நீங்களும் நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 25:30-170 என்ற எண்களில் மதுரையின் முன் இணைப்பான 0452 என்ற எண்களை தொட்டு நேரடியாக மருத்துவரோடு இணையலாம். டாக்டர், என்னோட அடுத்த கேள்வி அப்படிங்கிறது, உடலுக்கு வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணால் ஹார்ட் வந்து நல்லா ஒரு பம்பிங் எஃபெக்ட் இருக்கும், 100 வருஷம் 120 வருஷத்துக்கும் நம்மளோட இதயம் இயற்கையாக துடிக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத சொன்னீங்க. ஆனால் உடல் எந்த அளவுக்கு நாங்கள் வந்து வலுவாக நாங்கள் வச்சுக்கிட்டாலும் 29 நாள் எங்கள் உடம்பை நாங்கள் நல்லா பராமரிக்கிறோம். அதில் 30வது நாள் வரக்கூடிய 30 செகண்டில் வரக்கூடிய ஒரு வார்த்தையோ இல்லை ஒரு நிகழ்வுகளோ எங்கள் மனதை பாதிக்குது. அப்படின்னா இந்த புரோக்கன் ஹார்ட் சின்ட்ரோம் அப்படின்னா என்ன, மனசுக்கும் இதய நோய்களுக்கும் நேரடியான சம்பந்தம் இருக்கா?
1: யா, முக்கியமான நல்ல கேள்வி பிரதர். இந்த புரோக்கன் ஹார்ட் சின்ட்ரோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் காடமி பற்றி சொல்லுவாங்க. இது நிறைய பேர் இப்போ கூட ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பேன் நினைக்கிறேன். மதுரையிலே நடந்தது, ஒரு ஹஸ்பண்ட் இறந்து ஹஸ்பண்டோ அவர் அவங்க ஒய்ஃபோ இறந்த ஒரு வித்தின்

0: 6 to 24 hours அவங்க ஸ்பௌஸும் இறந்துடுறாங்க.
1: அப்போ இந்த தாங்க முடியாத துயரத்தை இதயம் எப்படி டாக்டர் தாங்குது?
0: இல்லை அது தாங்க முடியாதனால தான் அந்த ஹார்ட் மசில் செயலிழந்து அப்படியே வந்து அப்படியே பெரிய மாரடைப்பை ஏற்படுத்திடுது. இது ஒரு விதமான ஹார்ட் அட்டாக் தான். கொழுப்பு இதய நாளங்களில் ஏற்படுற கொழுப்பு அடப்புனால கிடையாது, எக்ஸ்ட்ரீம் மென்டல் ஸ்ட்ரெஸ். அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் தான் வந்து சிவியராக ஒரு ஹார்ட் செயலிழப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு வந்து உயிரிழப்பை ஏற்படுத்திடுது.
1: நேரம் முற்பகல் 11:35 ஆகுது. நம்முடைய இணையை காத்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம். இதயத்தின் மொழி துடிப்பு இந்த நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கிறீங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்களோட கேள்விகள்
2: என்ன?
1: உங்களோட பேர் சொல்லிருங்க. என்ன பேர்? சரியா கேட்கல. ஈசனா? முனியசாமி. ஓ, எனக்கு சரியா கேட்கல, மன்னிக்கணும். உங்களோட கேள்வி சொல்லுங்க. சரி,
2: உங்களோட
1: குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கான கேள்வி
2: என்ன?
1: சரி, எந்த மாத்திரை வலி இருந்தா சாப்பிட சொல்லிருக்காங்க? உங்களோட கேள்வியை நான் முழுமையாக விளங்கிக்கிட்டேன். மருத்துவரும் நேரலையில் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கான பதில் வருது, தொடர்ந்து இணைந்திருங்க.
0: யா, நீங்கள் ரொம்ப காமனாக எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம் தான், ஆஸ்பிரின் மாத்திரை வலி இருந்தால் தான் சாப்பிடணும் அப்படி இல்லைங்க. ஆஸ்பிரின் வந்து ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறதுக்குள்ள மாத்திரை. ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கப்புறம் அந்த மாத்திரை சாப்பிடணுமா? அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இது வந்து பெயினுக்காக சாப்பிட்ற மாத்திரை கிடையாது. ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறதுக்குள்ள மாத்திரை. அது தவிர கொலஸ்ட்ரால் மாத்திரை இதெல்லாம் உங்களுக்கு ஹார்ட் வீக்காக இருக்கிறவங்களுக்கு இந்த மாத்திரைகள் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து அதை சாப்பிட்டுட்டுருங்க. உங்கள் டாக்டருடைய அறிவுரையும் மேலே தான் நீங்கள் வந்து அந்த டோஸை கூட்டுறதோ குறைக்கிறதோ பண்ணலாம். அதை நிப்பாட்ட வேண்டாம், தொடர்ந்து சாப்பிட்லாம்.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க. எதையுமே கண்டினியூ பண்ணால் தான் நம்ம இதயமும் ஆரோக்கியமாக துடிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது வைத்தியத்துக்கு மட்டுமல்ல, நம்ம பழகக்கூடிய பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளும் தான். டாக்டர், மதியம் நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தூங்குனா அது இதயத்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்களே, அப்போ இந்த நாப்போலியன் ஸ்லீப்னு சொல்லக்கூடிய இந்த நாப் இதயத்துக்கு நல்லதா தீமையானதா?
0: இல்லை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், சாப்பிட்டோன்னே படுக்கிறது வந்து எப்போவுமே நல்லதில்லை. அது டைஜஷன் ப்ராப்ளம், கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் டிசீஸ், இந்த ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் எல்லாமே வந்துடும். பெட்டர் வந்து நம்ம வந்து மதியானம் படுக்கிறது இந்த டைமில் வந்து நமக்கு வந்து ஒரு பயனை கண்டிப்பாக கொடுக்க போகிறதில்ல. ரொம்ப வயது உள்ளவங்க வந்து சில பேர் ரெஸ்ட் எடுக்கணும்னா எடுக்கலாம். பட் சாப்பிட்டோன்னா நடக்க வேணாம். அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour கொஞ்சம் நடந்துட்டு, வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் நடந்துட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர் ரொம்ப அதிகமாகாமல் கூடாமையும் இருக்கும், கொலஸ்ட்ராலும் கட்டுப்பாடோடு இருக்கும். அது ஹார்ட்டுக்கு நல்லதாக இருக்கும்.
1: நம்ம ஒவ்வொரு மசிலையும் எப்படி துடிப்போட வச்சுக்கிறோமோ அதை பொறுத்து தான் இதயத்தோட சதையும் துடிப்போட இருக்கும். ஓய்வுக்கான நேரம் தேவையில்லாத இடங்களில் நேரங்களில் வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டாக்டர், இப்போ எனக்கு செஸ்ட்டில் பெயின் வந்தாலே அது ஹார்ட் அட்டாக்னு தான் நினைக்கிறாங்க. அப்படின்னா உண்மையான செஸ்ட் பெயினோட அந்த வலி எந்த அளவுக்கு இருக்கும்? ஏன்னா உணராதவர்களுக்கு இதை தெரியாது. அதை பற்றின உங்களோட தகவல் கொடுங்க.
0: எங்கள் மருத்துவர் எல்லாருக்கும் எங்களுக்கு சொல்லித்தர, எங்கள் டீச்சர் சொல்லித்தர்றது, யாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதில்லை. யானை ஏறி மிதித்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கும் நமக்கு யானை ஏறி மிதித்தவங்க வந்து திரும்பி சொல்ல போகிறதில்ல. பட் அந்த அளவுக்கு ஒரு இன்டென்ஸ் பெயின், ஒரு கம்ப்ரெஸிங் பெயின் சொல்லுவாங்க. என்டையர் செஸ்ட் மூலமாக ஒரு பலமான ஒரு ஃபுல் பெயின் இருக்கும். அந்த பெயின் ஆனால் இப்போ சில பேருக்கு காந்தல் மாதிரி கூட வரலாம். பட் அது செஸ்ட்டு ஃபுல்லாக அல்லது மிடில் உள்ள ஸ்டர்னல் போன் சொல்லக்கூடிய அந்த பிரஸ் அந்த போன் அடியில் ரெட்ரோஸ்டர்னல் பெயின் சொல்லுவாங்க. என்டையர் செஸ்ட் ஃபுல்லாக இருக்கும். அது உங்கள் கை ஃபுல்லாக என்டையர் பாம் நீங்கள் கை வச்சுட்டு எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு என்டர் ஆகணும்னே நாங்கள் சொல்லிடுவோம். அது ஹார்ட் அட்டாக் பெயினாக இல்லை கை சாதாரண பெயினான்னு ஃபுல் கையோட நெஞ்சு இடது கையில் நெஞ்சை வச்சுட்டு ஒருத்தவங்க ஓபிக்கே வராங்கனாலே அது வந்து ஹார்ட் சிம்டம்ஸாக இருக்கும். அவங்க சொல்கிற வழி உடைய இதை வச்சே நாங்கள் வந்து ஹார்ட் பெயினாக இல்லையான்னு சொல்லிடுவோம். இதே இது ஒருத்தவங்க வந்து ஒரு விரலை காமிச்சிட்டு எனக்கு நிப்பலுக்கு மேலே வலிக்குது, நிப்பல் கீழே வலிக்குது, இந்த பக்கம் குத்துற மாதிரி இருக்குது, குத்துற மாதிரி இருக்குது, நிப்பல் வச்சு ஃபோக்கல் பண்ணி காமிச்சிடறாங்கனாலே அது வந்து ஃபோக்கல் பண்ணி ஒரு ஃபிங்கரை வச்சு காமிச்சா அது வந்து ஃபிங்கர் பாயிண்டிங் சைன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் அது ஹார்ட் பெயினாக இருக்க வாய்ப்பு இல்லை. என்டையர் பாம் கை ஃபுல்லாக வச்சு பண்ணால் தான் அது செஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு அழுத்தம் இருந்தால் அது ஹார்ட் பெயின் சொல்கிறோம்.
1: பொதுவாக மார்பில் ஏற்படக்கூடிய எல்லா வழிகளும் மாரடைப்பிற்கான வழிகள் இல்லை, பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறத டாக்டர் சொல்லியிருக்காங்க. நம்மோடு இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம்.

0: சொல்லுங்க, எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
1: ஜி பன்னீர்செல்வம், விழாபுரம், நகர்.
0: ஓகே, சொல்லுங்க உங்களோட கேள்வி சொல்லுங்க.
1: இருதயத்துல படம்ங்கிறதெல்லாம் இருக்கம்மா, அதுக்கு என்ன இதுன்னா சாப்பிட்டனால ஆனா சளி எல்லாம் இருக்கு.
0: சரி,
1: சளினால அந்த மாதிரி வருமா இல்ல என்ன?
0: சரி, நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைஞ்சிருங்க, மருத்துவர் உங்களுக்கான பதில் கொடுக்குறாங்க. அவங்க பால்பிட்டேஷனை மீன் பண்ணுறாங்க டாக்டர்.
2: இப்போ நம்ம யூஸ்வலாக நம்ம ஹார்ட் வந்து ஒரு நாளைக்கு 100,000 தடவை துடிச்சாலும் நம்ம வந்து நார்மலாக இருக்கிறப்போ அது அது அந்த அதிர்வை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண போகிறதில்ல. அதை வந்து நம்ம நார்மலாக இருக்க அவேர்னஸ் ஆஃப் ஒன்ஸ் ஓன் பீட்னு சொல்லுவாங்க. நம்ம ஹார்ட் பீட் பண்ணுறத நம்ம உட்காந்துருக்கப்போ ஃபீல் பண்ணிட்டோம்னாலே அது அப்நார்மல் கண்டிஷன் ஆகிடுது. அதுதான் பால்பிட்டேஷன் சொல்கிறோம். அது வந்து எப்போ வரும் அப்படின்னா நம்ம ஹார்ட்டில் வந்து சீராக துடிக்காமல் இருந்தால் வரும். ஒன்று ரொம்ப அதிகமாக ஹார்ட் டாக்கிகார்டியா ரொம்ப அதிகமாக 100+ 120-140 அப்படி துடித்தாலும் வரும். எல்லாருக்கும் தெரியும் 60-70 வரை நார்மல் ஹார்ட் ரேட் பீட்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்ட்ரீமாக ஹையாக போனாலோ ரொம்ப லோவாக வந்தாலும் அந்த பால்பிட்டேஷனை ஃபீல் பண்ணுவோம். அதை வந்து ஒரு நோய் அதில் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்ப மருத்துவரை அணுகி மேல் கொண்டு பரிசோதனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.

0: ஹார்ட்டில் வந்து சீராக துடிக்காமல் இருந்தால் வரும். ஒன்று ரொம்ப அதிகமாக ஹார்ட் டாக்கி கார்டியா ரொம்ப அதிகமாக 100க்கு மேலே 120, 140 அப்படி துடித்தாலும் வரும். எல்லாருக்கும் தெரியும் 60-70 வரை நார்மல் ஹார்ட் ரேட் பீட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்ட்ரீமாக ஹையாக போனாலோ ரொம்ப லோவாக வந்தாலும் அந்த பால்பிடேஷனை ஃபீல் பண்ணுவோம். அதை வந்து ஒரு நோய் அதில் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்ப மருத்துவர் அணுகி மேல்கொண்டு பரிசோதனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.
1: நேரம் முற்பகல் 11:40. இதயத்தின் மொழி துடிப்பு, துடிப்பான கேள்விகளோடு நம்மளோட இணைய காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: இருவருக்கும் காலை வணக்கம் சார். நான் காரைக்குடி சாமிநாதன்.
1: வணக்கம் ஐயா, தொடர்ந்து நீங்கள் சொல்லுங்க உங்களோட கேள்விகளை.
2: சார், இந்த அஸ்பிரின் வந்து 75 குளோபுலர் 75 கொடுக்குறாங்க, சமயத்தில் அந்த அஸ்பிரின் வந்து 75 கிடைக்கல, 150 கொடுத்துட்றாங்க. ஒரு கேள்வி. அடுத்து வந்து இந்த இஇசிபி அப்படிங்கிற வந்து அது என்ன விதமான மருத்துவம் சார் அது?
1: தொடர்ந்து
0: இணைந்திருங்கள். நீங்கள் 150 mg டேப்லெட் இருக்குது, அது உடைச்சி சாப்பிட்லாமான்னு சாப்பிட்றீங்க, அது சாப்பிட்றதுல எந்த தப்பும் கிடையாது. பட் அது கோட்டட் டேப்லெட்டாக அல்லது ஸ்கோர்டு டேப்லெட்டானு பார்க்கணும். இப்போ நிறைய என்ட்ரி கோட்டட் டேப்லெட்டாக இருந்துச்சுன்னா அதை உடச்சி சாப்பிட்றப்போ அதோடைய எஃபிகசி கொஞ்சம் குறைஞ்சிரும். அது வந்து கோட்டட் டேப்லெட் இல்லாமல் ஸ்கோர்டு டேப்லெட், ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்கும் டேப்லெட்டில், அந்த மாதிரி டேப்லெட்னா அது கண்டிப்பாக உடச்சி சாப்பிட்லாம். அதுக்கு அதோடைய எஃபெக்ட் எதுவும் மாற போகிறதில்ல. அடுத்த கேள்வி நீங்கள் கேட்டீங்க இஇசிபி. இஇசிபிங்கிறது ஒரு ஒரு விதமான ஒரு ட்ரீட்மெண்ட் தான். அது வந்து என்ஹான்ஸ்டு கவுண்டர் பல்சேஷன் அந்த மாதிரி ஒரு நம்ம சர்க்குலேஷனை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டை. அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னா அது கிடையாது. யாருக்கு நாங்கள் டாக்டராக அட்வைஸ் பண்ணக்கூடியது என்னென்னா, பைபாஸ் நிறைய ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்த்தோம், அதில் நிறைய பிளாக்ஸ் இருந்துச்சு. அந்த பிளாக்ஸ் வந்து ரொம்ப டிஃப்யூஸ் டிசீஸ், என்டையர் வெசல்ஸுமே டிசீஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு சென்ட் பொறுத்துறதுக்கோ பைபாஸ் பண்ணுறதுக்கோ அது உகந்த பிளட் வெசலாக இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அந்த இஇசிபி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்.
1: நிறைவாக அவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, நான் வந்து ஹார்ட் பேஷண்ட் தான் ஆனாலும் ஹெல்த்தி ஹேபிட் இல்லை அப்படின்னு சொன்னாங்க.
0: அது எல்லாரும் கடைபிடிக்கிற ஒரு தப்பான ஒரு இதுதான். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹார்ட் பேஷண்ட்டாக நான் இப்போ சொன்ன மாதிரி தான், எந்த மெடிசின் சாப்பிட்டாலும் நம்ம லைஃப் லாங் கண்டிப்பாக டாக்டருடைய அட்வைஸ் இல்லாமல் நிப்பாடக்கூடாது. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டும் ஃபிசிக்கலி ஆக்டிவாகவும் இருந்தால் அந்த நோய் வராமல் தடுக்கலாம். நம்ம பைபாஸ் பண்ணாலும் ஒரு டைம் ட்ரீட்மெண்ட் வந்து திரும்பி வராமல் இல்லை, கண்டிப்பாக திரும்பி வர வாய்ப்பு இருக்குது.
1: கண்டிப்பாக மருத்துவரோட ஆலோசனை கீழே ஒரு தொடர் கண்காணிப்பு தேவை, நல்ல பழக்கங்களோட அப்படிங்கறத மருத்துவர் சொல்லியிருக்காங்க. வணக்கம், யார் இணைஞ்சிருக்கீங்க எங்களோட?
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து கூப்பிட்டுருக்கீங்க?
3: நான் திருநெல்வேல இருந்து முத்துக்குமார் பேசுறேன் சார்.
1: முத்துக்குமார் சார், சொல்லுங்க உங்களோட கேள்விகள் என்ன?
3: அதாவது சார், அந்த அதாவது இந்த ஹார்ட் அட்டாக் வந்து இந்த அறிகுறி சொல்லுவாங்கல்ல, இந்த சிம்டம்ஸ்.
1: ஆமா
3: சார், இந்த தெரிஞ்சிக்கிறது.
1: நீங்க இப்பதான் நிகழ்ச்சிய கேட்டு ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு சுருக்கமா சொல்லலாம். ஏற்கனவே விரிவா மருத்துவர் சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் உங்களுக்கான பதில் மருத்துவர் கொடுக்குறாங்க.
0: இருதய நோய் வந்து முக்கியமா வந்து வலி, ஒரு இருதய வலின்னு சொல்லுவாங்க, ஆஞ்சைனல் பெயின் சொல்லுவாங்க. செஸ்ட் ஃபுல்லா ஒரு கம்ப்ரெசிங் பெயின் இருந்துச்சு, ஃபுல்லா அழுத்துற மாதிரி ஒரு பெயின் இருந்தால் அது வந்து ஹார்ட் பெயினுடைய அறிகுறியா இருக்கலாம். அது தவிர சில பேருக்கு இதய துடிப்பு, பால்பிடேஷன் சொல்லக்கூடிய அதிகமா இதய துடிப்பை வந்து நீங்க உணர முடிஞ்சீங்கன்னா அது ஒரு அப்நார்மல் ப்ராப்ளம் தான். அல்லது மூச்சு திணறல் இருந்தால் வரலாம். முக்கியமாக ஹார்ட் பெயின் வர்றப்போ, நெஞ்சு வலி வர்றப்போ, ஹார்ட் அட்டாக் உடைய பெயின் இருக்கப்போ, இருதய வலி மட்டும் இல்லாமல் ரொம்ப ப்ரொஃப்யூஸ் ஸ்விட்டிங் சொல்லுவாங்க, ரொம்ப வேர்த்துரும், அப்படி குளிச்ச மாதிரி வேர்த்துச்சு சார் எனக்கு வலி வர்றப்போ அப்படிம்பாங்க. அந்த வலி வந்து இருதய நோய் நெஞ்சில் மட்டும் இல்லாமல் இடது கை ஃபுல்லாக பரவுறது, அல்லது தாடைக்கு வர்றது, அல்லது ரெண்டு ஷோல்டருக்கும் வர்றது, அல்லது நெஞ்சுக்கு பின்னாடி வருது. ஒரு வலி வந்து ரிஃபர்ட் சைட்ஸ் இந்த இதுக்கெல்லாம் வந்தி வந்துச்சுன்னா அது வந்து ஹார்ட் பெயினுடைய அறிகுறியாக இருக்கும். அதுக்கு முதல்ல சிகிச்சை செய்து உங்களை வந்து நம்ம காப்பாற்றிக்கலாம்.
1: உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு இது நிறைவான பதிலாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். துடிப்பான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஆரோக்கியமான இதயத்தோட துடிப்பிலிருந்து நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக தொடங்கணும் அப்படிங்கிறத மருத்துவர் நமக்கு சொல்லியிருக்காங்க. சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு கண்ணாடி மாளிகை சிறப்பு நேரலை தொடரும். நேயர்களே, காத்திருங்கள்.
4: கல்யாணத்துல கவனிச்சியா?
5: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
4: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
6: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

0: மீண்டும் கண்ணாடி மாளிகை சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கிற நேயர்களே, உலக இதய தினத்தை முன்னிட்டு இதயம் சம்பந்தமான உங்களோட கேள்விகளுக்கும் மருத்துவ ஆலோசனைகளுக்கு வழிகாட்டுதலாக ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க இதய மருத்துவத்துறை சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் என் கணேசன் அவர்கள் தான். டாக்டர், எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு க்வெஸ்சன் தான், எனக்கு 25 வயசு தானே ஆகுது, இது எனக்கு அனுபவிக்க வேண்டிய வயசு தானே, இப்போ எதுக்கு எனக்கு கட்டுப்பாடு தேவை, 40 வருஷத்துக்கு அப்புறம் தானே எனக்கு ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு கேட்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களோட இதயம் காக்கக்கூடிய உன்னதமான பதில்களை சொல்லுங்கள் டாக்டர்.
1: யா, இப்போ நான் முன்னாடி சொன்னது கேட்டுருந்தீங்கன்னா புரிஞ்சுருக்கோம், ஹார்ட் அட்டாக் 65 வயசுக்கு மேலே நோயாக இருந்த ஒரு நோய் வந்து இப்போ வந்து 50%, இப்போ இந்தியாவில் நடக்கிற ஏற்படக்கூடிய ஹார்ட் அட்டாக்ல பார்த்திங்கன்னா 50% 50 வயது கீழே இருக்குது, 25% 40 வயதுக்கு கீழேயே வந்துடுது. ஸோ எங்கள் ஹாஸ்பிட்டலில் இப்போ வந்து 100 பேருக்கு நாங்கள் வருஷத்துக்கு ஹார்ட் அட்டாக் ஆப்ரேஷன் பண்ணோன்னா அதில் வந்து கண்டிப்பாக 50 பேர் 50 வயது கீழே இருக்காங்க, 30-20 வயசுலேயே ஒரு 25 பேர் இருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ ஈஸியாகவே இந்த நோய் வருது. ஸோ நம்ம வந்து ஹெல்த் செக்அப் இப்போ நம்ம கார்டியாலஜி சொசைட்டி ஆஃப் இந்தியாங்கிற ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம் வந்து 18-20 வயதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு முக்கிய பரிசோதனை செய்து ஹார்ட் அட்டாக் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க.
0: எங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய கரோனரி ஆஞ்சியோகிராம் அப்படின்னு சொல்லக்கூடியது, கரோனரி ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படிங்கிறது, இந்த டேர்ம்ஸ் எல்லாம் மக்களுக்கு ரொம்ப வெகுவாகவே தெரியுது, இதுதான் ட்ரீட்மெண்ட்னே நினைக்கிறாங்க டாக்டர், அதுக்கப்புறம் கோ ஆன் பண்ண மாட்டேங்காங்க லைஃப் ஸ்டைலுக்கு, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: ரொம்ப கரெக்டாக கேட்டீங்க விக்னேஷ். நாங்கள் பண்ணக்கூடிய ஆஞ்சியோகிராமோ ஆஞ்சியோபிளாஸ்டியோ அன்னைக்கு ஏற்பட்ட அடைப்பை மட்டும் நீக்கிறதுக்கு செய்யக்கூடிய உயர் சிகிச்சை தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த அடைப்பு மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் லைஃப் லாங் வந்து நல்ல ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் வந்து ஃபாலோ பண்ணணும், நல்ல ஃபுட் எடுத்துக்கோங்க, டெய்லி ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கோங்க, டெய்லி ஒரு 30 நிமிஷம் நடங்க, டெய்லி ஒரு 7-8 ஹவர்ஸ் தூங்குங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுங்க, இந்த ஸ்மோக் பண்ணுறதா இருந்தால் ஸ்டாப் பண்ணிக்கோங்க, ஆல்கஹாலை வந்து லிமிட் பண்ணிக்கோங்க, இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸ் மூலமாக உங்கள் லாங் லைஃப் ஸ்டைலை வந்து இது பண்ணிக்கலாம், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்.
0: வண்ணமயமான எதிர்காலத்திற்கு வண்ணமயமான பழங்களை உணவில் சேர்த்துக்கோங்க, இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நேரம் முற்பகல் 11:47 ஆகுது, நம்மோட இணைய காத்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
2: ஐயா வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் பட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர் சார், நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கிறீங்க, நீங்க நலமா இருக்கிறீங்க?
0: எல்லாரும் நலமா இருக்கிறோம். தொடர்ந்து உங்களோட கேள்விகளை சொல்லுங்க. எத்தனை கேள்விகள் பொதுவா?
2: ஐயா, இருதயத்துல இந்த அடைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் குழாய் ரத்த குழாய்கள்ல ஏற்படுது, அதற்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறது என்ன? சில பேருக்கு வந்து டாக்டர் டயக்னைஸ் பண்ணி இந்த ஆபரேஷன்னாலதான் குணப்படுத்த முடியுங்கிறாங்க, சிலருக்கு அந்த மருந்துகள்லயே கூட அந்த ரத்த குழாய் அடைப்பு அப்படிங்கறது சரி செய்யலாங்கிறாங்க. இதை எந்த கிரைடீரியா வச்சு இதை டிசைட் பண்றாங்க, அது ஒண்ணும். ரெண்டாவது, இருதயம் தொடர்பான பிரச்சனைகள் செலுத்தி தெரியாமல் வரும் அப்படிங்கிறாங்க. உதாரணத்துக்கு தாத்தா பாட்டி இல்லைன்னா யாராவது ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அவங்களுக்கும் மாரடைப்பு விகிதம் அதிகமா இருக்குங்கிறாங்க. எதனால டைரக்டாக அந்த இருதயத்திற்கு மட்டும் அந்த ஜீன் அப்படிங்கிறது காரணமா இருக்கு, எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு ஹார்ட் அட்டாக், அதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
0: தொடர்ந்து நிகழ்ச்சியில் நடந்திருங்க, உங்களுக்கான கேள்விகளா
2: அருமையா இருக்கு சார் நிகழ்ச்சி,
0: ரொம்ப நல்லது உங்களோட தகவலுக்கு, ரொம்ப நல்லது. டாக்டர், இவங்க நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க, இந்த அடைப்புகள் வர்றதற்கு முக்கியமான காரணம் என்ன, இதற்கு மருந்து மாத்திரைகள் தான் தேவையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை தான் நான் ஃபர்ஸ்ட்ல க்வெஸ்சனாக கேட்டிருந்தேன், சுருக்கமாக இவங்களுக்கான பதில்களை நம்ம கொடுக்கலாம்.
1: ஸோ ஹார்ட் அட்டாக் ஒருத்தவங்களுக்கு வர்றதுன்னா அது வந்து நம்ம ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம், ஒன்று வந்து மாடிஃபபிள் ரிஸ்க் ஃபேக்டர் அல்லது நான் மாடிஃபபிள். இப்போ வந்து ஒரு ஆணாக இருந்தாலே ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்கு, நான் சொல்கிறது வயது அதிகமாக உள்ள ஆண்களுக்கு, அல்லது வந்து அவங்களுக்கு வந்து ஏஜ் அதிகமாக இருக்கப்போ 65 வயசு, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்புகள் இருக்கு. இது தவிர முக்கிய 5 முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா, ஹை பிளட் சுகர், ஹை பிளட் ப்ரெஷர், ஹை கொலஸ்ட்ரால், ஃபிசிக்கலி இன்ஆக்டிவ், எக்ஸசைஸே பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு, 5வது வந்து ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவங்களுக்கு, இந்த 5 காரணங்களும் ஹார்ட் அட்டாக் வராது இருக்கு. இது எல்லாமே இப்போ நம்ம ஒரு கோவிட்னு ஒரு வைரஸின் மூலம் கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னு தெரியும், அந்த மாதிரி ஒரு காரணம் கிடையாது, மல்டி ஃபேக்டோரியல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 4-5 காரணங்கள் ப்ளஸ் உங்களுக்கு வந்து நம்மளுடைய ஸ்மோக்கிங் ஹேபிட்டு அதுவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
0: மருந்துகள் மட்டும்தான் தேவையா அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க.
1: மருந்துகள் மட்டும் கிடையாது, நம்மளுடைய முன்னாடியே சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதே தான் சொல்லணும், நம்ம லைஃப் ஸ்டைல் நல்லா வச்சுக்கோங்க, ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க, ஒரு 6-7-8 ஹவர்ஸ் தூங்குங்க, ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்லேருந்து வெளியே வந்து நம்ம ஒரு யோகா மெடிடேஷன் பண்ணி அது மூலமாக தான் நீங்கள் ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்க முடியும்.
0: நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸை தவிர வேறு என்னென்ன எக்ஸசைஸாக பண்ணுறீங்களோ எல்லாமே கொழுப்பு தான் அப்படிங்கிறத மருத்துவர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கால்சியம் மாத்திரைகளை அதிகமாக எடுத்துக்கொடுக்க

0: கூடிய ஒரு கலாச்சாரம் இப்போ வந்துருச்சு டாக்டர். ஏன்னா வெயிலும் நம்ம படுறதில்லை. இந்த கால்சியம் மாத்திரைகளை எடுத்துக்கிடுறவங்களுக்கு இதய ரத்த குழாயில் அடப்பு வருமா?
1: இல்லை, அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. நம்ம கால்சியம் டேப்லெட்ஸ் எடுக்கிறதுனால எந்த பெரிய பாதிப்பும் யூஸ்வலாக வர்றதில்லை.
0: ரொம்ப அழகு டாக்டர். நம்மோட இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க. எங்க
2: இருந்து மாவட்டம் சவுந்தரராஜன் பேசுறேன்.
0: சொல்லுங்க, உங்களோட கேள்வி சொல்லுங்க.
2: போன வாரம் சார், ஒரு பொண்ணு, என் சொந்தக்கார பொண்ணு ஒண்ணு வந்து முழுவுல வலிச்சதுன்னு சொல்லிச்சு.
0: சரி,
2: அது தைரம் போட்டு பேசிவிட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறதுல இறந்துச்சு.
0: சரி,
2: அது என்ன காரணம் அது தெரியாம போச்சு டாக்டர்.
0: சரி, அந்த மர்மம் என்ன அப்படிங்கறத டாக்டர் இப்ப உடைச்சு உங்களுக்கு சொல்றாங்க. தொடர்ந்து நேரலையில இணைஞ்சிருங்க.
1: யா, நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு சடன் கார்டியாக் டெத் அப்படின்ட்டு நாங்கள் எங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் நாங்கள் இதை சொல்லுவோம். ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் ஆரம்பிச்சு, ஒரு ஏதாவது ஒரு தொந்தரவுகள் ஆரம்பிச்சு 1 hour இறந்துட்டாங்கன்னா அது வந்து சடன் கார்டியாக் டெத்துன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து முக்கிய காரணமாக இருக்கிறது வந்து ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக் மட்டும் கிடையாது, ஹார்ட் அட்டாக் ஒரு முக்கிய காரணம். இப்போ நீங்கள் சொன்னீங்க முதுகில் மட்டும் வலி வர்றது வந்து பெண்களுக்கு நிறைய இந்த மாதிரி நடவடிக்கை ஏற்படுது. நெஞ்சில் மென் நெஞ்சில் எந்த வலி இல்லாமே பேக் ஆஃப் த செஸ்ட், செஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்க செஸ்ட் பேக் ஃபுல்லாக பெயின் வர்றதும் ஒரு ஹார்ட் அட்டாக் கூடிய அறிகுறியாக இருக்கலாம். இதெல்லாம் நாங்கள் ஏடிபிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம். ஒரு நார்மலாக இல்லாமல் ஒரு சிம்டம்ஸ், இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம வந்து நெஞ்சுக்கு பின்னாடி ஃபுல் நெஞ்சும் முதுகும் வலி இருந்துச்சுன்னா அது வந்து ஹார்ட் அட்டாக் சிம்டமாக இருக்கலாம். நம்ம வந்து உடனே டாக்டர்கிட்ட காமிச்சு வைத்தியம் பார்த்துக்கிறது நல்லது.
0: மாரடைப்புக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த இதய செயலிழப்பு அப்படிங்கிறது முழுமையாக இயல்பு நிலைக்கு திரும்புமா? அப்போ ஹார்ட் ஃபெயிலியர் இஸ் ரிவர்சபிள் டாக்டர்?
1: ஹார்ட் அட்டாக்குன்னு நீங்கள் கேட்குறீங்க
0: இல்லை, அந்த ஹார்ட் ஃபெயிலியர் அந்த இஜெக்ஷன் கம்மியாகக்கூடிய சமயங்களில் நம்ம நார்மலுக்கு எடுத்துகிட்டு வர முடியுமா?
1: இல்லை இல்லை, அது வந்து மசில்ஸ் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு, நீங்கள் எவ்வளோ அந்த கோல்டன் ஹவர்ங்கிறத பற்றி இப்போ உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். நீங்கள் ஹார்ட் அட்டாக் வந்து ஃபஸ்ட்டு 6 hoursக்குள்ளே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நிறைய மசில்ஸை வந்து டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அது வந்து ஹார்ட் அட்டாக்கு வராமல் தடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 hourல ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து அபார்டட் ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க. அபார்ஷன் நம்ம சொல்கிறோம்ல, அந்த வேர்டு இங்கே யூஸ் பண்ணுறாங்க. நார்மலாகவே ஆயிரும் ஹார்ட்டு வந்து. அது ஃபஸ்ட்டு ஹவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் 6 hours இம்பார்ட்டன்ட், பட் ஃபஸ்ட் ஹவர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
0: தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அடுத்து நம்மளோட இணைய காத்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
3: வணக்கம் சார், நான் பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேன்.
0: ராஜேஸ்வரி அம்மா சொல்லுங்க, உங்களோட கேள்விகள் என்ன?
3: எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, அதிகமா இப்ப தீய பழக்கங்கள் இல்லாதவங்க கூட சில பேரு ஹார்ட் அட்டாக் வந்துருது, அப்புறம் இதயத்துல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறாங்க. அவங்க அதுக்கு காரணம் கோவப்படுறது, டென்ஷன் ஆகுறது இதயத்தை பாதிக்குமா? ஏன்னா இப்ப இவ்வளவு காலத்துல நிறைய கோபங்கள், அதாவது கிடைக்க நினைச்சதெல்லாம் கிடைக்கலங்கிற கோபம், பேராசைகள், இதன் மூலமா அதிகமா கோவப்படுறாங்க. அந்த கோவப்படுறதுனால ஹார்ட்டுக்கு வந்து பிரச்சனைகள் வருமா? அதே மாதிரி தீய பழக்கமே இல்லாதவங்களுக்கு ஏன் இதெல்லாம் ஏற்படுது, இந்த ஹார்ட் அட்டாக் வந்து ஏன் ஏற்படுது? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல தோட்டா பிரியாணி அப்படின்னு இப்ப உள்ள சாப்பிடுற பழக்கங்களை உருவாக்கிக்கிட்டாங்க. அந்த காலத்துல அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்காக கஞ்சி கஞ்சியும் சுட வச்ச வெஞ்சனம் சாப்பிட்டா ஒண்ணுமே ஆகாது.
0: ரொம்ப நல்லதுமா உங்களோட கேள்விகள் கேட்டது.
3: கேள்விக்குமே ஐயா சொல்லணும்னு நான் பாத்துக்கிட்டேன்.
0: கேள்வி அப்படியே குறிப்பிட்டு மூணுன்னு சொல்லி அப்படியே முத்திர குத்துன மாதிரி சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கான பதில்களை மருத்துவர் சுருக்கமா கொடுப்பாங்க.
1: அம்மா, நீ உங்கள் கடைசி ரெண்டு நீங்களே அதுக்கு பதிலும் சொல்லியிருக்கீங்க. நம்ம ஃபுட்டு ஹேபிட்ஸ் தான் முக்கிய காரணமாக இருக்குது. ஹார்ட் அட்டாக் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வர்றதுக்கு காரணம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் தான், நம்மளுடைய இதுதான் மெயின் இதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஃபுட்டு ஹேபிட்ஸும் லைஃப் ஸ்டைலும் தான் முக்கிய காரணம். எந்த காரணம் இல்லாமல் ஏன் ஹார்ட் அட்டாக் வருது? ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், ஹெல்த்தியாக இருக்காங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கலி மட்டும் ஃபிட்டாக இல்லைன்னு, ஃபிசிக்கலாக மட்டும் ஃபிட்டாக இருக்கிறது மட்டும் இல்லை, மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம், சோஷியல் ஹெல்த்துன்னு சொல்கிறாங்க. இந்த மூணும் சேர்ந்தால் தான் ஹெல்த்தியாக இருக்கும். சோஷியல் மென்டல் ஹெல்த்னா மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப கோபப்படுறீங்கன்னு சொன்னீங்க, அதுவும் ஹார்ட் அட்டாக் வரது காரணமாக இருக்கும். அவங்களுக்கு எந்த பழக்கமும் இல்லாமல் இருக்கலாம், பட் மென்டல் ஹெல்த்தோ சோஷியல் ஹெல்த், ஃப்ரெண்ட்ஸ்ட ஒரு சோஷியல் எல்லா மக்கள்கிட்ட நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் இல்லாமல் ஒரு அணுகுமுறை இல்லைனா அதுக்கும் ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்குது.
0: நம்மோட இணைய காத்திருக்கக்கூடிய நிறைவான நேயர், வணக்கம். ஓ, தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்குது. வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம், தொடர்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. யார் இங்கிருந்து கூப்பிடுறீங்க?
4: நான் ராமநாதபுரம் மாவட்டம்.
0: உங்க பேர் சொல்லுங்க. கிருஷ்ணவேணி. தொடர்ந்து பேசுங்கம்மா, உங்களோட கேள்வி என்ன, உங்களோட சந்தேகம் என்ன?
4: மத்தவங்க
0: ஏத்துனா நமக்கு ஹார்ட் அட்டாக் வருமா? ஓகே, இதுதான் உங்களோட சிம்பிள் க்வெஸ்சன்ஸ் தான் டாக்டர். ஏதோ உங்களுக்கு நல்ல ஒரு

0: ஆன்சர் கொடுக்குறாங்க, வெயிட் பண்ணிக்கோங்க.
1: யா, கம்பேட்டபிள் பிளட்னு சொல்லுவாங்கம்மா, உங்கள் பிளட் குரூப்பும் அவங்களுக்கும் பரிசோதனை பண்ணி அது உங்களுக்கு கம்பேட்டபிளாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாதுமா.
0: ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். நம்மளோட இணைய காத்திருக்கும் நிறைவையும் தாண்டி ஒரு நேயர் நம்மளோட தொடர்பு கொண்டிருக்காங்க, இருந்தாலும் அவங்களையும் நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார், என் பேர் பத்மாவதி சார், நான் பேசுறேன் மதுரையில
0: இருந்து. சொல்லுங்க சொல்லுங்க பத்மாவதி அம்மா.
2: சார், இருதய வலிக்கும் கால் வலிக்கும் சம்பந்தம் இருக்கா சார்? அப்புறம் அதிர்ச்சியான விஷயத்த கேட்டா ஹார்ட் அட்டாக் வந்துரும் சொல்றாங்களே, அது என்ன சார்?
0: சரி, ரெண்டு கேள்விகளுக்கும் உங்களுக்கான பதில் கொடுக்குறாங்க, நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைஞ்சிருங்க.
1: யா, இதே வலிக்கும் கால் வலிக்கும் சகதம் இல்லைம்மா, பட் டயர்னஸ் இருக்கலாம். ஒரு பேஷண்ட் ஹார்ட் அட்டாக் வந்தால் ரொம்ப அடிச்சு போட்ட மாதிரி எனக்கு வந்து எந்த வேலையும் பார்க்க முடியல, பாத்ரூம் போயிட்டு வந்தால் கூட மூச்சு வாங்குது, குளிச்சுட்டு வந்தால் கூட மூச்சு வாங்குதுன்னு அந்த மாதிரி டயர்னஸ் சொல்லலாம். பட் இருதய வலிக்கும் காலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இடது வலிக்கும் இடது கை வலிக்கோ அல்லது ரெண்டு தோள்பட்ட வலிக்கும் தான் ரொம்ப சம்மந்தம் இருக்குது.
0: நிறைய கேள்விகளுக்கு தொடர்ந்து எங்களுக்கு பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க டாக்டர். இதயம் அப்படிங்கிறது இந்த துடிப்பில் தான் அதோட ஆரோக்கியம் இருக்குது, நம்மளோட வாழ்க்கையும் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. பொதுவான இடங்களில் ஒரு பயணம் செய்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு நபர் வந்து திடீர்னு ஒரு முழு மயக்கம் அடைந்து சுயநினைவு இல்லாமல் போகிறார்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய இந்த சிபிஆர் பயிற்சியை நிறைய பேர் கொடுக்கறதுக்கு தயங்கவும் செய்கிறாங்க. இந்த தயக்கத்தை நீங்கள் நீக்கிற மாதிரியான எங்களோட நேயர்களுக்கு நீங்கள் விளக்கி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் டாக்டர்.
1: யா, இப்போ வந்து நம்ம ஒரு சடனாக ஒரு ஹார்ட் வந்து ஸ்டாப் ஆகி மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து பேசிக் சிபிஆர் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் தான் யாரும் பிரபலமாக ஒரு இது இல்லாதனால பண்ணுறதில்லை. வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பண்ணுவாங்க. ஒரு ஜென்ரலாக ஒரு ஸ்டேடியமாக இருந்தாலோ கோயிலாக இருந்தாலோ எங்கே பார்த்தாலும் அதுக்குன்னு வந்து யாருமே யோசிக்க மாட்டாங்க. டாக்டர்ஸ் ஹெல்ப் வர்றதுக்கு முன்னாடி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, பிரெயின் இந்த இப்போ ஹார்ட்டோட ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு அடப்பேர் படிச்சுன்னா 30 நிமிஷம் வரை அந்த செல்ஸ் வந்து ஆக்சிஜன் இல்லாமல் உயிரோடு இருந்துரும். பட் பிரெயின் செல்ஸ் வந்து 4 மினிட்ஸ்க்கு மேலே உயிர் இல்லாமல் இருக்காது. ஸோ அந்த 4 மினிட்ஸும் உங்கள் ஹெல்ப் வரதண்டியும் நீங்கள் நல்ல செஸ்ட் கம்ப்ரஷன் பண்ணி உங்களுக்கு நல்ல செஸ்ட்டை ஃபுல்லாக கம்ப்ரஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுனால அது பிரெயினை வந்து செல்ஸை எந்த பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கும். பை த டைம் மெடிக்கல் டீம் வந்து ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு வந்து பேஷண்ட் டீப் கோமா ஆகாமல் பார்த்துக்குவாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹார்ட் அட்டாக் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து செயல் ஹார்ட்டை காப்பாற்றிடுவோம், பட் பிரெயினை நம்ம வந்து காப்பாற்ற முடியாமல் போயிடும். அதுக்கு வந்து இந்த பேசிக் சிபிஆர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
0: இதய நோயாளிகளுக்கு வரக்கூடிய அறிகுறிகள் அப்படிங்கிறது நோயோட ஆரம்பமா இல்லை அது ஒரு தீவிர நிலை தானா?
1: அது ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கலாம். நிறைய தடவை அது வந்து ஒரு தீவிரமான ஹார்ட் சிம்டம்ஸுங்கிறது வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் தெரியும், ஏர்லி ஸ்டேஜில் ரொம்ப தெரியாது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு தீவிரமான நோயுடைய அறிகுறியாக தான் நம்ம எடுத்துக்கிறது நல்லது.
0: இதயம் சில மணித்துளிகள் எங்கள் கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணுது அப்படின்னா அது என்ன டாக்டர் எங்கள் கிட்ட கேட்கும்?
1: அல்ல, நான் உங்களுக்கு இடவிடாமல் உழைச்சிட்டு இருக்கேன். இன்னும் வந்து நீங்கள் வந்து ஒரு இதாக எவ்வளோத்துக்கோ நம்ம வந்து ஒரு எஃபர்ட் எடுத்து நம்ம பார்த்துக்குறோம். நமக்கு லைஃப் லாங் நமக்கு அதாவது நம்ம குழந்தை ஜீர்ணிச்ச அன்னையிலேருந்து 7th லே ஆஃப் லைஃப்லேருந்து ஒரு ஆர்கன் விடாமல் உழைக்குதுன்னா அது இதயம் தான். அதை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு உள்ள தேவையானது சிம்பிள் தான், சிம்பிள் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் அகைன் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன், டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் நடங்க, ஒரு 7 to 8 hours தூங்குங்க, ஸ்மோக் பண்ணாதீங்க, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது ஸ்மோக் பண்ணாமல் இருந்தால், நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுங்க, கார்போஹைட்ரேட்டை குறைச்சி சாப்பிடுங்க, நிறைய ப்ரோட்டீன் ஹெல்த்தியான ஃபேட் சாப்பிட்டுக்கோங்க.
0: ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் டாக்டர். கடந்த பல நிமிடங்களாக இந்த இதயத்தை காக்கக்கூடிய இந்த போராட்டம் உங்களோட இல்லங்களில் இருக்கக்கூடிய சமையலறைகளில் உணவு மூலமாக தொடங்கி நம்ம வரவேற்படையில் நம்ம குடும்ப உறுப்பினர்களோட சிரிப்பு மூலமாக இதை தொடர்ந்து நம்ம பண்ணணும்னா உடற்பயிற்சியில் நம்மளோட ஆரோக்கியத்தை இனிமையான துடிப்பாக இதயத்தை நம்ம வந்து வாழ்க்கையை நடத்தலாம் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்கிறீங்க. இதயம்னா என்ன, இதில் என்ன பிரச்சனைகள் வருது, இந்த துடிப்புக்கும் இதயக்கும் காரணம் என்ன, தேவையில்லாமல் துடிக்கும் இந்த மனதை ஆரோக்கியமாக இதயத்தை துடிக்க வைக்கிறதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி பல கேள்விகளுக்கும் நேயர்களோட சந்தேகங்களுக்கும் அழகான விளக்கங்கள் கொடுத்தீங்க டாக்டர். எங்களோட காலை நீங்கள் அட்டன் பண்ணி எங்களுக்காக வந்து இந்த நிகழ்ச்சியை உலக இதய தினத்தை சிறப்பித்து தந்ததமைக்கு இதய மருத்துவ சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் என் கணேசன் அவர்களுக்கு மனதார வாழ்த்துக்களும் நன்றிகளும் பண்பலையின் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன்.
1: தேங்க்யூ என்டையர் ஆகாஷ்வாணி டீம் அண்ட் மை பிரதர் விக்னேஷ், உங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி.
0: தேங்க்யூ.
1: மற்றும் எல்லா நேயர்களுக்கும் என்னோட நன்றி.
0: மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வோடு நான் உங்களோட இணைய காத்திருக்கிறேன். நான் விக்னேஷ் அர்ஜுனன். நன்றி நேயர்களே.

0: அக்தர். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் டிராப் தனிநபர் பிரிவில் இந்தியாவின் நீரு தானா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் டிராப் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உலக இதய தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பயன்படுத்தி இதய நோயை தடுக்க முடியும் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இதய நோய் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கடல்சார் பாதுகாப்புக்கு நமது துறைமுகங்கள் உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். ரபி பருவத்திற்கான ஒருங்கிணைந்த ஆயத்தப் பணிகள் மாநில அரசுகள் விரைவாக முடிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நடப்பாண்டு வரை 146,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டின் மூலம் எரிபொருள் இறக்குமதி குறைந்து சுயசார்பு நிலை அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி திரேஸ்புரம் கடலோர பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்த இருந்த 3 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 4 பேரை கைது செய்தனர். தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி வழியாக கனிமங்கள் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 2010 கன அடியாக அதிகரித்துள்ளது. இலங்கை பொது சுகாதார திட்டத்திற்கு உதவும் வகையில் அந்நாட்டிற்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணிக்கு எதிராக டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 67 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் இன்று தொடங்கிய ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 103 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 12:03.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9. ஸ்நேகிதியே வணக்கம் நேர்களே, இன்னைக்கு ஸ்நேகிதே நிகழ்ச்சியில நியாயம் தேடும் நெஞ்சங்களுக்கு என்ற தலைப்பில் நமக்காக அமைக்கப்பட்ட சட்ட அமைப்பு பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதாவது சட்டம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது, அதே போல் சட்ட உதவியும் எல்லோரையும் சென்றடைய வேண்டும் என்பதுதான் முக்கியம். மக்களின் பிரச்சனைகளுக்கு சட்டத்தின் வழியாக என்னென்ன தீர்வுகள் கிடைக்கிறது, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு என்பது என்ன, அந்த அமைப்பின் செயல்பாடுகள் என்ன, மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு எந்தெந்த பிரச்சனைகளுக்கு இந்த அமைப்பின் மூலமா தீர்வு காண முடியும் என்று இது குறித்து நம்மில் எழும் சந்தேகங்களுக்கு தன் உரையின் மூலம் தெளிவுபடுத்துகிறார் சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் மற்றும் சார்பு நீதிபதி ஜே அனிதா கிறிஸ்டி அவர்கள்.
4: மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு என்னென்ன வழிமுறைகள்ல சட்ட உதவி, சட்ட விழிப்புணர்வு, மக்கள் நீதிமன்றம் போன்ற பணிகளை செஞ்சு வருது அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு செய்யறதுக்கு வந்திருக்கிறேன். மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அப்படிங்கிறது மாண்புமிகு உச்சநீதிமன்ற கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரும் மாண்புமிகு தேசிய சட்டப்பணிகள் குழுவின் உத்தரவிற்கு இணங்க மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு இயங்கி வருது. மாவட்ட நீதிமன்றங்களில் மட்டும்தான் இந்த மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு இயங்கி வருதா அப்படின்னா இல்லை. ஒவ்வொரு தாலுகா நீதிமன்றங்களிலும் வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவும் இயங்கி வருது. இதோட முக்கிய பணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இலவசமான சட்ட உதவி. ஒரு தனிநபர் வறுமையின் காரணமாக சட்ட உதவி கிடைக்கப்படாமல் இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல தான் இந்த மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு இயங்கி வருது. இலவச சட்ட உதவி அப்படின்னு பார்த்தோம்னா யார் யாருக்கெல்லாம் இலவச சட்ட உதவி கிடைக்கும்? லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட், அதாவது சட்ட சேவை ஆணைய சட்டத்தின்படி பிரிவு 12ல எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு, முதியோருக்கு, மனநலம் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு, குழந்தைகள், பெண்கள், மத இன கலவரத்தால பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு, பாதுகாப்புல தங்கி இருக்கிறவங்க அதாவது சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருப்பவர்கள், சிறப்பு முகாம்

ஹோம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருப்பவர்கள், ஜெயில் கைதிகள், இவங்க எல்லாருக்கும் இலவச சட்ட உதவி இலவசமாக கொடுக்கப்படுது. இது மட்டும் இல்லாம பெண்களுக்கு குழந்தைகளுக்கும் முற்றிலும் இலவசம்னு சொல்லியாச்சு. ஆண்கள் பொறுத்த மட்டில் அவங்களது ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள்ள இருந்ததுன்னா அவங்களும் இலவச சட்ட உதவி மையத்தை அணுகி சட்ட உதவிய பெறலாம். இலவச சட்ட உதவி யார் யார் பெறலாங்கிறத சொன்னேன். என்ன வழிமுறையில பெறலாம் அப்படின்னா, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவையோ அல்லது தாலுகா நீதிமன்றங்களில் இயங்கி வர வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவையோ நீங்க நேரடியா வந்து அணுகலாம். அங்க எங்களோட அலுவலர்கள், சட்ட தன்னார்வலர்கள், பட்டியல் வழக்கறிஞர்கள் இவங்க எல்லாரும் இருப்பாங்க. உங்களோட புகார் மனுவை நீங்க எழுதி எடுத்துட்டு வந்தாலும் சரி, இல்ல எனக்கு எழுத படிக்க தெரியாது, அங்க வந்து என்னால வாய்மொழியா தான் சொல்ல முடியும்னாலும் சரி, நீங்க எங்களோட அலுவலகத்துக்கு வந்து உங்க புகார வந்து வாய்மொழியா சொன்னீங்கன்னா எங்களோட சட்ட தன்னார்வலர்கள் அதை எழுத்து மூலமா எழுதி நீங்க சொன்னது சரியாக எழுதப்பட்டிருக்கிறதா அப்படின்னு உங்ககிட்ட வாஸ்ட் காட்டி உங்களிடம் கையொப்பமோ கைநாட்டோ பெற்று அந்த புகாரை வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு எடுத்து செல்வாங்க. இப்ப அந்த புகார் வந்து உங்களால வந்து எங்களது மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல செயலாளரான எனது பார்வைக்கு அதை வைக்கிறாங்க. இதுல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மனுல எடுத்தோனையே வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டுமா, இல்ல குடும்ப பிரச்சனையா இருக்கு இதுல ஒரு சமரசம் பேசி பார்க்கலாம், இல்ல அடுத்த அரசு துறையிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு உதவி கிடைக்காததுனால ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கு, அரசு துறைக்கு அதை அனுப்பி அதுல மேல் நடவடிக்கை மேற்கொள்ளணுமா அப்படிங்கறத அதுல டிசைட் பண்ணி, ஒரு குடும்ப வன்முறை சம்பந்தமான புகாரா இருக்கிற பட்சத்துல அதுல கவுன்சிலிங் போடுவோம். ஒரு தரப்பினர் இப்ப புகார் கொடுத்திருக்காங்கன்னா எதிர்த்தரப்பினரை வரவழைச்சு அங்க சமரசம் பேசப்படும். இல்ல நான் சமரசம் ஏற்கனவே பேசி பார்த்துட்டேன், எனக்கு நேரடியா வழக்கு தான் பதிவு செய்யணும் அப்படின்னு உங்க புகார்ல நீங்க சொல்லிருக்கீங்கன்னா, வழக்கு பதிவு செய்யறதுக்கு எங்ககிட்ட இருக்கிற இலவச சட்ட உதவி மையத்துல பட்டியல் வழக்கறிஞர்கள் இருப்பாங்க, அதுல ஒருத்தர் அதுல நியமிக்கப்பட்டு உங்க புகாரின் அடிப்படையில வழக்கு பதிவு செய்யறதுக்கோ காவல் நிலையத்துல புகார் கொடுக்க வேண்டி இருந்தால் அந்த நடவடிக்கை மேற்கொள்றதுக்கோ வழக்கறிஞர் நியமனம் செய்யப்படும். இந்த வழக்கறிஞருக்கு நீங்க எந்த ஊதியமும் கொடுக்க தேவையில்லை, ஏன்னா இலவசமான சட்ட உதவி தான் நீங்க இங்க பெறதுக்காக வந்திருக்கீங்க. இந்த வழக்கறிஞரான ஊதியத்தை நாங்க கொடுத்துருவோம். அதனால ஊதியம் இல்லாமல் உங்ககிட்ட ஒரு சட்ட உதவிய உங்களுக்கு செய்யறோம் அப்படிங்கிற எண்ணம் வந்து அந்த வழக்கறிஞருக்கும் இருக்காது. சரி, சட்ட உதவிக்கு எங்களது வழக்கறிஞர் நியமிச்சு உங்களுக்கு நீதிமன்றத்துல வழக்கு பதிவு செய்யறதுக்கான நடைமுறைகளை நாங்க மேற்கொள்வோம். ஒருவேளை ஏற்கனவே நீங்க உங்களால ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஏற்கனவே ஒரு தனி நபர் வழக்கறிஞரை நீங்க நியமிச்சிட்டீங்க, இதுல என்னால தொடர்ந்து அந்த வழக்கறிஞருக்கு ஊதியம் கொடுத்து வழக்கு நடத்த முடியல அப்படிங்கிற பட்சத்திலையும் நீங்க இங்க இலவச சட்ட உதவி மையத்தை அணுகலாம். எந்த நீதிமன்றத்துல உங்களது வழக்கு நிலுவையில் இருக்கோ அந்த நீதிமன்றத்திலேயே ஒரு மனுவை நீங்க கொடுக்கலாம். இதுவரையும் நான் ஒரு தனிநபர் வழக்கறிஞரை வச்சு நான் வழக்கு நடத்திட்டு வந்தேன், என்னால இது மேற்கொண்டு தனிநபர் வழக்கறிஞர் வச்சு நடத்துறதுக்கான வசதி இல்ல, எனக்கு இலவச சட்ட உதவி வழக்கறிஞர் தேவை அப்படின்னு உங்களோட வழக்கு எந்த நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கோ அங்க நீங்க ஒரு மனு கொடுத்தால் போதுமானது, எங்களது இலவச சட்ட உதவி வழக்கறிஞரை நாங்க அதுல நியமிச்சு உங்க வழக்க மேற்கொண்டு நடத்துறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்க செஞ்சு கொடுப்போம். நீங்க நேர்ல வந்து மட்டும்தான் புகார் கொடுக்கணும் மனு கொடுக்கணும் அப்படியா, இல்ல என்னால உடல் பிரச்சனை காரணமாக இல்ல குடும்ப பிரச்சனை காரணமாக என்னால வீட்டை விட்டு வெளியில வர முடியல, ஆனாலும் இலவச சட்ட உதவி தேவை, உங்க ஆபீஸ் எங்க இருக்கு என்னால வந்து அணுக முடியல, இந்த மாதிரியான சந்தேகங்களோட இருக்கீங்களா, இலவச சட்ட உதவி எண் உங்களுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. 1500 1510 1510 இந்த எண்ணை நீங்க தொடர்பு கொண்டு இந்த மாவட்டத்திலிருந்து இந்த தாலுகாவில இந்த பகுதியில இருந்து நான் பேசுறேன், எனக்கு இது தொடர்பான சட்ட உதவி தேவை அப்படிங்கறத ஒரு போன் மூலமா நீங்க தெரிவிக்கலாம். அந்த போன் கால் சென்னைக்கு தான் போகும், ஆனா நீங்க எந்த ஊரை சேர்ந்தவர் எந்த தாலுகாவை சேர்ந்தவர் அப்படிங்கிற தகவலை சொன்னதுக்கு அப்புறமா அந்த போன் இப்ப சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த சிவகங்கை தாலுகாவை சேர்ந்த ஒரு பெண்ணா இருக்கிற பட்சத்துல, பெண்ணோ ஆணோ யாராக இருந்தாலும் உங்களோட கால் எங்களோட சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கு ஃபார்வர்ட் செய்யப்படும். அதுல மேற்கொண்டு உங்களுக்கான சட்ட உதவிகளை உங்க போன் கால் அடிப்படையில உங்க அலைபேசியின் மூலமாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில உங்களுக்கு வழங்குறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எங்க சட்டப்பணிகள் ஆணைக்குழு மேற்கொண்டு நடத்துவோம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9 சிநேகிதி நிகழ்ச்சியில் பங்கேற்று வருகிறார் சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் மற்றும் சார்பு நீதிபதி ஜே அனிதா கிறிஸ்டி அவர்கள்.
1: இதுவரை இலவச சட்ட உதவி வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்குங்கிறத பத்தி சொன்னோம். இலவச சட்ட உதவி வந்து புதிதாக தாக்கல் செய்யப்படக்கூடிய வழக்குகளுக்கும் ஏற்கனவே நிலுவையில் இருக்க வழக்குகளுக்கும் ஆனது அப்படிங்கறத. சரி, ஏற்கனவே நிலுவையில் இருக்கிற வழக்கை நான் சமரசமா முடிச்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா? தாராளமா முடிக்கலாம். ஏன்னா ஆண்டுதோறும் 4 முறை வந்து தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்று வருது. ஏற்கனவே நிலுவையில இருக்க உங்களது வழக்குகளை சமரசமா பேசி முடிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வழக்கு இந்த நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கு, நான் முடிச்சுக்க விரும்புறேன் அப்படின்ற மனுவை எந்த நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்கோ அங்கேயும் நீங்க கொடுக்கலாம். அல்லது எங்களது மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுல கொடுத்தீங்கன்னா அங்கேயும் இந்த வழக்குகள் குறித்து சமரச பேச்சுவார்த்தை மேற்கொண்டு முன் அமர்வுகள், பல முன் அமர்வுகள், அதாவது ப்ரீ சிட்டிங்னு சொல்லுவோம், அந்த கேஸை பொறுத்து இரு தரப்பினர்களையும் வர வச்சு அந்த கேஸை முடிக்கிறதுக்கான சமரச பேச்சுவார்த்தையை நாங்க மேற்கொள்வோம். இதுல என்ன மாதிரியான வழக்குகள்லாம் நீங்க வந்து தீர்வு காணலாம் அப்படின்னா, குற்றவியல் வழக்குகளை இதுல பேசி முடிக்க முடியாது. ஆனா காசோலை சம்பந்தப்பட்ட வழக்கு, குடும்ப வன்முறை, குடும்ப பிரச்சனை, விவாகரத்து வழக்கு, ஜீவனாம்ச வழக்கு, மோட்டார் வாகன விபத்து சம்பந்தமான இழப்பீடு வழக்கு, இந்த மாதிரியான வழக்குகள்லாம் இந்த தேசிய மக்கள் நீதிமன்றத்தின் மூலமாக நம்ம சமரசம் பேசி ஒரு தீர்வு காண

முடியும். எங்க மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலமாக இலவச சட்ட உதவி, தேசிய மக்கள் நீதிமன்றம், இது அல்லாமல் சட்ட விழிப்புணர்வு, இத வந்து கொடுத்துட்டு வர்றோம். சட்ட விழிப்புணர்வு எதன் அடிப்படையில யாருக்கெல்லாம் கொடுக்கிறோம் அப்படின்னா, சட்ட விழிப்புணர்வு முகாம்கள் என்னென்ன தேதியில எந்தெந்த மாதங்கள்ல யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அட்டவணைய ஆண்டுதோறும் மாண்புமிகு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுல இருந்து ஒவ்வொரு மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவும் வாங்கிடுவோம். அந்த அட்டவணைப்படி என்னென்ன விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தணும் அப்படின்னு எங்களுக்கு ஏற்கனவே அட்டவணையிடப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கும். அதன்படி கல்லூரிகள், பள்ளிகள், பொதுமக்கள் கூடுற இடம், இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் எங்களோட சட்ட விழிப்புணர்வு முகாம்கள் பல நடத்தப்பட்டு வருது. இந்த சட்ட விழிப்புணர்வு முகாம்களோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படி ஒரு இலவச சட்ட உதவி மையம் இருக்கு, அதன் மூலமா நீங்க இலவசமான உங்களது சட்ட பிரச்சனைகளுக்கு ஆலோசனை பெறலாம், வழக்கு நடத்திக்கலாம் இப்படிங்கிற தகவல் பல மக்களுக்கு சென்றடையுது. இன்னொன்னு, 18 வயதிற்கு கீழ் இருக்க குழந்தைகளுக்காக இயற்றப்பட்ட போக்சோ சட்டம், பாலியல் கொடுமைகளிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம், பாலியல் வன்முறைகள் மற்றும் பாலியல் சீண்டல்களிலிருந்து பணிக்கு செல்லும் பெண்களை பாதுகாக்கும் சட்டம், இது போன்ற சட்டங்கள்லாம் இயற்றப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத கல்வி நிலையங்கள், பள்ளிகள், பொது நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள், இது போன்ற அமைப்புகள்ல எல்லாம் நாங்க சட்ட விழிப்புணர்வு முகாம்கள் மூலமாக அனைத்து தரப்பினருக்கும் இந்த தகவல்களை கொண்டு சேர்க்கிறோம். சட்டம் சம்பந்தமான தகவல்களை மட்டும்தான் கொண்டு சேர்க்கிறோமா அப்படின்னா, இந்த சட்ட விழிப்புணர்வு முகாம்கள் வந்து நம்ம மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுல ஒரு 5 கமிட்டி மூலமாக என்னென்ன விஷயங்கள்ல பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வு கொடுக்கிறோம் அப்படிங்கறத இப்ப நான் சொல்ல போறேன். மொத்தம் 5 கமிட்டி வந்து நம்ம மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அரசு சார்ந்த நலத்துறைகள் உதவியோட சேர்ந்து இயங்கி வருது. அது என்னென்ன கமிட்டி அப்படின்னா, ஆஷா கமிட்டி. இந்த ஆஷா கமிட்டி அப்படிங்கிறது குழந்தை திருமணத்தை தடுப்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டத்துல யாரெல்லாம் உறுப்பினர்களா இருக்காங்க அப்படின்னா, பள்ளி கல்வித்துறையோட அலுவலர், குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், குழந்தை நல அலுவலர், மாவட்ட மருத்துவத்துறை அதிகாரி, சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், இவங்க எல்லாருமே இதுல உறுப்பினரா இருக்காங்க. ஒரு குழந்தை திருமணம் நடைபெறுது அப்படின்னா, அந்த குழந்தை வந்து பள்ளிக்கு செல்லாமல் ஒரு டிராப் அவுட் ஆயிருக்கணும், அப்ப ஸ்கூல்லயே ஒரு குழந்தை வந்து ஏன் தொடர்ச்சியா விடுப்பு எடுக்கிறாங்க, வராம இருக்கிறாங்க அப்படிங்கறத பள்ளி கல்வித்துறை ஆராயணும். ஒரு குழந்தை திருமணம் நடைபெறுது அப்படின்னா, அதை தடுக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கறத அந்த குழந்தைகளுக்கே நாங்க வந்து பள்ளியில நடத்தப்படுற விழிப்புணர்வு முகாம்கள் மூலமா அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். இந்த 1098 அப்படிங்கிற இந்த சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் அப்படிங்கிறது நாங்க எங்களோட சட்ட விழிப்புணர்வு முகாம்கள் மூலமாக அனைத்து பள்ளி குழந்தைகளுக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படிங்கறத இந்த இடத்துல ரொம்ப பெருமையாவே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா மாதந்தோறும் இந்த ஆஷா கமிட்டி சார்பா எங்க கிட்ட கொடுக்கப்படுற அறிக்கையில எத்தனை குழந்தைகள் வந்து அவங்களுக்கு நடக்க இருக்கிற குழந்தை திருமணத்தை வந்து அவங்களே 1098 கால் பண்ணி இப்படி திருமண ஏற்பாடு செய்யறாங்க, இதை வந்து நீங்க தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு குழந்தைகளே வந்து போன் செஞ்சு பேசுற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இது எங்க மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவால நடத்தப்படுற அந்த விழிப்புணர்வு முகாம்களோட வெற்றியா தான் நான் பாக்குறேன். இப்ப ஆஷா கமிட்டி பத்தி சொன்னது போல ஜாகிருதி அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்கு. இப்ப ஜாகிருதி கமிட்டியோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, அடித்தட்டு மக்கள் வரை அவங்களுக்கான என்னென்ன சட்டங்கள் இருக்கு, சட்ட உரிமைகள் இருக்கு, அதை எப்படி நிலைநாட்டணும், என்ன வழிமுறையில அவங்க அதை செயல்படுத்தணும் அப்படிங்கறத எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறோம். நகர்ப்புறம், கிராமப்புறம் என பாகுபாடின்றி, நகர்ப்புறங்களா இருந்தா மக்கள் கூடுற திருவிழாக்கள், பேருந்து நிலையங்கள், இது போன்ற இடங்கள்ல எல்லாம் வந்து எங்க சட்ட விழிப்புணர்வு முகாம்களை என்னென்ன வழிமுறையில செயல்படுத்த முடியுமோ செஞ்சிட்டு இருக்கோம். தெருக்கூத்து மூலமாக, துண்டு பிரசுரங்கள் கொடுக்கறது மூலமாக, எளிய நடைமுறையில நடைமுறை சிக்கல்களை எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி சட்ட உதவி அணுகணும் அப்படிங்கறத தெருக்கூத்து நாடகங்கள் மூலமா கூட நாங்க மக்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கோம். கிராமப்புறங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 100 நாள் வேலை திட்டத்தின் கீழே ஒரு இடத்துல பெண்கள் கூடுறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல எங்க சட்ட தன்னார்வலர்களையும் பட்டியல் வழக்கறிஞர்களையும் அமர்த்தி அந்த இடத்துல ஒரு முகாம் நடத்துறோம். அவங்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்குறோம். ஒருவேளை படிக்க தெரியாத பாமர மக்களா இருந்தாங்கன்னா, அந்த பகுதியில இருக்க எங்க சட்ட தன்னார்வலர்களை கொண்டு அடிக்கடி அவங்க கிட்ட சட்ட விழிப்புணர்வுகள் குறித்த முகாம்களை அதிகப்படியா ஏற்பாடு செஞ்சு நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம்.
இது போல ஒரு 100 நாள் வேலையில ஒரு பெண்கள் கூடுற இடம்னு சொன்னது போல ரேஷன் கடையில பெண்கள் ஆண்கள் இருபாலருமே அந்த இடத்துல கூடியிருப்பாங்க, ஒரு கூட்டமா இருப்பாங்க. அப்படி கூட்டமா இருக்கிற இடத்துலயும் எங்களோட முகாம்களை நாங்க நடத்திட்டு இருக்கோம். இது போல பொதுமக்கள் எங்கெல்லாம் கூடுறாங்களோ அந்த இடத்துல

சட்ட விழிப்புணர்வு முகாம்கள் ஏற்படுத்துறதன் விளைவாகத்தான் பல மக்கள் இன்றைய தினம் வந்து மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவை அணுகி இலவச சட்ட உதவிய அதிகப்படியா பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறத இந்த இடத்துல நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன்.

ஆஷா ஜாகிருதி இந்த கமிட்டி பத்தி சொன்னேன். அடுத்து டான் கமிட்டி. டான் அப்படிங்கிறது ட்ரக் அவேர்னஸ் வெல்னஸ் நேவிகேஷன் கமிட்டி, அதாவது போதை தடுப்பு சம்பந்தமான இந்த கமிட்டியில ஆன்டி டிராபிக்கிங் போலீஸ் யூனிட், அதாவது குழந்தை தடுத்தலுக்கான காவல்துறை அந்த உறுப்பினர் இருப்பாங்க. போதை தடுப்பு பிரிவு போலீசாரும் இந்த கமிட்டியில உறுப்பினரா இருப்பாங்க. 18 வயதுக்கு கீழ் இருக்க குழந்தைகளுக்கு போதைப் பொருள்களால என்னென்ன விளைவுகள் ஏற்படுது, போதைப் பொருள் பயன்பாட்டின் விளைவு என்ன, ஒருவேளை போதைப் பொருள் பயன்பாட்டு இருந்து அப்படி ஒரு பயன்பாட்டுனால அந்த குழந்தைக்கோ இல்ல ஒரு 18 வயதுக்கு மேற்பட்ட ஒரு உறுப்பினருக்கோ என்ன உடல் சார்ந்த பிரச்சனை ஏற்படும், போதை தடுப்பு வழக்கு அந்த நபர் மேல பதியப்பட்டா அது எவ்வளவு கடினமான தண்டனை கொடுக்கப்படுது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் 18 வயதுக்கு கீழ் இருக்க குழந்தைகள் மத்தியில நம்ம எடுத்துட்டு போய் சொல்றதுனால இன்னைக்கு பல பள்ளிகள்ல இருந்து குழந்தைகள் வந்து 10 9 8 இந்த சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் மூலமாகவே போன் செஞ்சு எங்க ஸ்கூல் பக்கத்துல இந்தபடி போதைப் பொருள் விக்கிறாங்க, புகையிலை விக்கிறாங்க, இதெல்லாம் நீங்க யூஸ் பண்றது தப்புன்னு எங்களுக்கு வந்து சொன்னீங்கல்ல அன்னைக்கு கேம்ப்ல, இந்த படி விக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை பல பள்ளி குழந்தைகள் இன்னைக்கு அவங்களே போன் செஞ்சு சொல்ற ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்குது. இப்படி இந்த குழந்தைகள் வந்து இலவச சட்ட உதவி என்னை அழைச்சு சொல்றதுனால அவங்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுமானா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா யார் போன் செஞ்சு யார் தொலைபேசி மூலமா 1098 தொடர்பு கொண்டு இந்த தகவலை சொன்னாங்களோ அது ரகசியம் காக்கப்படும். அதனால இந்த தகவலை வந்து நாங்க குழந்தைகள் மத்தியில அதிகமான விழிப்புணர்வு ஏற்படுத்தியதன் விளைவாகத்தான் பல குழந்தைகள் வந்து இன்னைக்கு போன் செஞ்சு இத தப்புன்னு நீங்க எங்களுக்கு சொன்னீங்க, இது நடக்குது அப்படிங்கிற தகவலை வந்து எங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. அடுத்ததாக சாதி கமிட்டி. சாதி கமிட்டி மூலமாக பெற்றோர் இல்லாத பாதுகாவலரிடம் வளர்ந்துட்டு வர்ற ஒரு குழந்தைக்கு ஆதார் அடையாள அட்டை எடுப்பதில் என்ன சிரமம் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் கள ஆய்வு செஞ்சு, அப்படி யாரேனும் ஒரு பாதுகாப்பில் வாழ்ற ஒரு குழந்தைக்கு ஆதார் அடையாள அட்டை தேவைப்படுது அப்படின்னா எங்ககிட்ட மனு கொடுத்தா இந்த சாதி கமிட்டி மூலமாக சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களை அணுகி அவங்க மூலமாக அந்த குழந்தைக்கு ஆதார் அடையாள அட்டை எடுத்து கொடுக்கறதுக்கான நடவடிக்கையை இந்த சாதி கமிட்டி மூலமாக நாங்கள் மேற்கொண்டு வரோம். அடுத்ததாக சாம்வாத். இந்த சாம்வாத் கமிட்டி மூலமாக மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சிவகங்கை வந்து பல விஷயங்களை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இதுல ஒரு குறிப்பிட்ட விஷயத்த இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த சாம்வாத் கமிட்டி எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா, பழங்குடியினர் மக்கள் நாடோடி மக்கள் அவங்களுக்கான சட்ட உதவிய எப்படி வந்து தெரிஞ்சுக்கணும், அதை எப்படி கேட்டு பெறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சாம்வாத் கமிட்டி உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப பழங்குடியினர் மக்கள் நரிக்குறவர் மக்கள் இவங்களுக்கெல்லாம் என்னன்னா நாடோடி வாழ்க்கை தான் மேற்கொண்டு வர்றாங்க. ஒரு இடத்துல திருவிழா நடக்குதுன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அங்க வந்து கடை போடுவாங்க, அங்க பாத்தீங்கன்னா குழந்தைகளையுமே அழைத்து சென்று அங்கே அவங்க கூட வச்சுக்குவாங்க. இந்த நடைமுறை தான் இருந்து வந்தது. இப்படி அவங்க போற இடத்துக்கெல்லாம் இந்த குழந்தைகளை அழைச்சிட்டு போனாங்கன்னா அந்த குழந்தைகளோட கல்வி என்ன நிலையில இருக்கும் அப்படிங்கறத நினைச்சுதான் இந்த ஒரு கமிட்டி வந்து மாண்புமிகு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் அறிவுறுத்தலின்படி ஆரம்பிக்கப்பட்டு நமது மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சிவகங்கையில வந்து செயல்பட்டு வருது. இந்த கமிட்டி மூலமா நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, சிவகங்கை மாவட்டத்துல பழமலை நகர் அப்படிங்கிற இடத்துல வசிச்சு வர்ற நரிக்குறவரின மக்கள் எல்லாமே வந்து இதுபடி திருவிழா இந்த நடக்கிற இடத்துக்கு அந்த அம்மா அப்பா எல்லாம் வந்து கடை போடுறதுக்காக போயிடுறாங்க. இந்த குழந்தைகள் ஒரு இடத்துல தங்கி படிக்கணும்.

0: அவங்களுக்கு அம்மா அப்பா இல்லைனாலும் ஒரு பாதுகாப்பான சூழல் அந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில உண்டு உறைவிட பள்ளி அப்படிங்கிற ஒன்ன வந்து பழமலை நகர் சிவகங்கையில ஏற்பாடு செய்யறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு எடுத்ததன் விளைவாக இன்னைக்கு பழமலை நகர்ல ஒரு உண்டு உறைவிட பள்ளி ஒளி அண்ட் ஒளி ஃபவுண்டேஷன் அந்த ஒரு தன்னார்வலர் நிறுவனத்தின் மூலமாக அங்கு அமைக்கப்பட்டு அங்க வந்து முழு நேர வார்டன் அங்கேயே பணி செய்யறாங்க. தாய் தந்தையர் இல்லைனாலும் அங்கேயே அவங்களுக்கு உணவு உறைவிடம் கல்வி மூணுமே அந்த இடத்துல கிடைக்குது. அந்த குழந்தைகளுக்கு எங்ககிட்ட மாவட்ட சட்டப்பணிகளில் வந்து மனு கொடுத்தாங்க. எங்களுக்கு கம்ப்யூட்டர் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது, டைப் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது, சிலம்பம் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நாங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு அந்த நரிக்குறவர் இன மக்கள் குழந்தைகள் வந்து மனு செய்ததன் விளைவாக நாங்கள் அதை ஃபார்வேர்ட் பண்ணி இன்று அந்த உண்டு உறைவிட பள்ளியில் அந்த குழந்தைகள் விருப்பப்பட்ட அனைத்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி தற்போது செய்து கொடுக்கப்பட்டு அந்த குழந்தைகள் வந்து அதை பயன்படுத்திட்டு வர்றாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல பெருமையோட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது மட்டுமல்லாமல் திருப்பத்தூர்ல வசித்து வர்ற நரிக்குறவர் இன மக்கள் அவங்களுக்கு வீட்டு பட்டா 70 குடும்பங்களுக்கான வீட்டு பட்டா கேட்டு நம்ம மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுல கொடுத்த மனு வந்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மூலமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு 70 குடும்பங்களுக்கு இலவச பட்டா வழங்கப்பட்டிருக்கு. அங்க இருக்க குழந்தைகள் அங்கு தங்கி படிப்பதற்கு பழமலை நகரில் ஏற்படுத்தப்பட்டது போலவே ஒரு உண்டு உறைவிட பள்ளியும் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. இப்ப அங்க இருக்க மக்கள் வந்து சாலை வசதி, தெருவிளக்கு, இன்னும் தண்ணீர் வசதி இது போன்ற வசதி எல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டு மாவட்ட சட்டப்பணிகள்ல மனு கொடுத்தாங்க. அதுல தண்ணீர், தெருவிளக்கு வந்து செஞ்சு கொடுத்தாச்சு. ரோடு ஃபெசிலிட்டி கேட்டது இப்ப வந்து பாதி ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கடுத்தா இப்ப நாங்க எடுத்திருக்கிற பகுதி வந்து காரைக்குடியை சேர்ந்த ஓனா சிறுவயல் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற பழங்குடியினர் மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியை வந்து இப்ப அடையாளம் கண்டிருக்கும். இந்த மக்களுக்கு அடுத்து என்ன உதவி தேவைப்படுது அப்படிங்கிறத ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக ஒரு முகாம் நடத்தி அங்கிருந்து மனுக்கள் பெறப்பட்டிருக்கு. இந்த மனுக்கள் அடிப்படையில அடுத்து அந்த மக்களுக்கும் ஏற்கனவே வீட்டு மனை பட்டா கொடுக்கப்பட்டிருக்கு. அங்க வீடு கட்டுறதுக்கான என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது, அவங்களுக்கு என்ன சட்ட உதவி, என்ன நலத்திட்டங்கள் அரசுல இருக்கு, அதை எப்படி சட்ட முறைப்படி வாங்குறது அப்படிங்கிற உதவிகளை எங்க சட்ட தன்னார்வலர்களையும் பட்டியல் வழக்கறிஞர்களையும் கொண்டு இப்ப நாங்க நடைமுறைப்படுத்துறதுக்கான வேலையில ஈடுபட்டு இருக்கிறோம். சரி, சட்ட தன்னார்வலர்கள் மற்றும் பட்டியல் வழக்கறிஞர்களை மட்டும் வச்சுதான் இந்த வேலையை பாக்குறோமா அப்படின்னா இல்ல. ஏன்னா காரைக்குடியில தற்போது இயங்கி வரும் சட்ட கல்லூரி முதல்வரும் இந்த சாம்வாத் கமிட்டியில ஒரு உறுப்பினரா இருக்காங்க. இன்னொரு ஒரு விஷயம், இந்த லீகல் அவேர்னஸ் சட்ட விழிப்புணர்வு கொடுக்கற இந்த தலைப்பின் கீழ் சட்ட கல்லூரியில லீகல் கிளப் ஒன்னு ஓபன் பண்ணிருக்கும். அந்த லீகல் கிளப்ல சட்ட கல்லூரியில் படிக்கிற இறுதி ஆண்டு மாணவர்கள் அதுல உறுப்பினர்களா இருக்காங்க. நாங்க நடத்துற இந்த சட்ட விழிப்புணர்வு முகாம்கள்ல அவங்களும் வந்து கலந்து கொள்றாங்க. இப்ப கடைசியா நடத்தப்பட்ட காரைக்குடி ஓனா சிறுவையில நடத்தப்பட்ட அந்த முகாம்ல நம்ம காரைக்குடி சட்டக்கல்லூரி மாணவர்கள் கலந்துகிட்டாங்க. இப்ப முதல்வர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த பகுதி மக்களை வந்து இலவச சட்ட உதவி குழுவோட உதவிகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக காரைக்குடி அரசு சட்டக்கல்லூரியின் லீகல் கிளப்பில் உள்ள மாணவர்கள் மூலமாக அந்த மக்களை தத்தெடுத்து அவங்களுக்கான எல்லா உதவிகளையும் மேற்கொள்றதுக்கான நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் அப்படின்னு இந்த சாம்வாத் கமிட்டியின் நடவடிக்கை கூட்டத்துல வந்து நாங்க முடிவு செஞ்சு இப்ப அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறதுக்கு நடவடிக்கை எடுத்து வர்றோம். இப்ப தற்போது நான் சொன்ன 5 கமிட்டி, ஆஷா கமிட்டி மூலமாக குழந்தை திருமணத்தை தடுக்கிற எல்லா சட்ட விழிப்புணர்வையும் இலவச சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலமாக செய்துட்டு வர்றோம். அனைத்து அடித்தட்டு மக்களும் கிராமப்புறம் நகர்ப்புறம் அப்படிங்கிற பாகுபாடின்றி அனைவருக்கும் சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வர்றோம். சட்டம் வழங்கி இருக்கிற உரிமைகளை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அதோட பணியை சிறப்பா செஞ்சுட்டு வருது அப்படிங்கறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: நேர்களே, இதை தொடர்வது ஜப்பானில் நடைபெற்று வரும் 20th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை நிலவரம். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்போம்.

0: ना नजर आएंगे.
1: And looking ahead, it's the final day of the athletics program and there are 9 finals lined up with an Indian athletes or team featuring in every one of them. In men's pole vault final, Dev Kumar Meenail, Kuldeep Kumar will be in action, followed by Pooja and Supriya Basaravaraju in the women's high jump final. The men's 5000 meter final, we will see double medalist Gulveer Singh and Avinash Sable take to the track. In the women's hammer throw, Anushka Yadav and Tanya Chaudhary will also be competing for a podium finish. There will also be medals at stake in men's and women's 800 meters along with the men's and women's 4x400 meter relays. So Team India is all set in action, and that is it from the updates for now. We will take your leave for now and we'll be back with another Ali update.
2: एशियन गेम्स 2026 आईची नगोया.
3: நேர்களே, இதுவரை ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 ஆண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம்.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பங்கேற்று வருகிறார் சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் மற்றும் சார்பு நீதிபதி ஜே அனிதா கிறிஸ்டி அவர்கள்.
5: இலவச சட்ட உதவி மையத்தின் மூலமாக நாங்க வேற என்ன வழிமுறையில வந்து சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம் அப்படின்னா, 18 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் தான் எங்களோட கவனத்துல இருக்காங்க. ஏன்னா இன்றைய குழந்தைகள் தான் நாளைய தலைமுறையினர். அவங்க கிட்ட நம்ம சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டோம்னா அந்த குழந்தை அவங்க வீட்டுல இருக்கிற உறுப்பினர்கள்ட்ட, அம்மா அப்பா, அந்த குழந்தையோட தம்பி தங்கை இது போன்றவர்கள்ட்ட இன்னைக்கு ஸ்கூல்ல இதை பத்தி சொன்னாங்க அப்படிங்கறத எடுத்து கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதனால இந்த 18 வயதுக்கு கீழே இருக்க குழந்தைகளை தான் வந்து அதிகமா நாங்க சட்ட விழிப்புணர்வு கொடுத்துட்டு வர்றோம். இப்படி பள்ளியில வந்து நாங்க சட்ட விழிப்புணர்வு கொடுக்கறதுல ஒவ்வொரு பள்ளிகள்லயும் லீகல் எய்ட் கிளப் ஓபன் பண்றது இப்ப எங்களோட டாஸ்கா இருக்கு. நிறைய அரசு பள்ளிகள்ல சிவகங்கை மாவட்டத்துல நாங்க லீகல் எய்ட் கிளப் ஓபன் பண்ணிருக்கோம். அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 30 மாணவரோ மாணவியரையோ தேர்ந்தெடுத்து எங்களுக்கு கொடுக்கறாங்க. அந்த மாணவ மாணவியர் வந்து என்னன்னா, அந்த ஸ்கூல்ல நல்ல பேச்சு திறன் வாய்ந்தவர்களா இருப்பாங்க. நாங்க இந்த லீகல் எய்ட் கிளப் ஓபன் பண்ணும் போது அந்த குழந்தைகளுக்கு அவர்களுக்கு தேவையான சட்ட விழிப்புணர்வை சொல்லி கொடுத்துறோம். சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஒரு அடையாள பேட்ச் கொடுத்து அவங்கள வந்து ஊக்கப்படுத்தி இந்த விஷயங்களை இந்த பள்ளியில படிக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களுக்கு நாங்க ஊட்டிடுறோம். இது மட்டும் இல்லாமல் அந்த பள்ளிகள்ல வந்து மாதந்தோறும் எங்களது மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுல இருக்கிற பட்டியல் வழக்கறிஞர் ஒவ்வொரு மாதமும் போய் அந்த குழந்தைகளை பார்த்து தற்போது சட்டத்துல என்ன அப்டேட்ஸ் இருக்கு, இன்னும் அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த எங்களது மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவோட பட்டியல் வழக்கறிஞர் சென்று அந்த பள்ளிகள்ல சிறப்பான ஒரு அறிவுரை வழங்குறாங்க. இதன் மூலமா என்ன நடக்குது அப்படின்னா, எந்தெந்த குழந்தைகள் வந்து அவங்க பெற்றோருக்கு என்ன தேவை, சட்ட தேவை இருக்கு, எங்க அப்பாவுக்கு இப்படி ஒரு கேஸ் விஷயமா என்ன பண்ணணும், எங்க அம்மா பணி செய்யற இடத்துல இவங்களுக்கு இந்த நலத்திட்டத்தை எப்படி வாங்குறது, இப்படி எல்லாம் டவுட்ஸ் வந்து ஸ்கூல் குழந்தைங்க வந்து எங்க சட்ட பணிகள் ஆணைக்குழு வழக்கறிஞர்கள்கிட்ட டவுட் கேட்கிற அளவு இப்ப வந்து அவங்களோட சட்ட விழிப்புணர்வு வந்து அதிகமாயிருச்சு. அப்படி டவுட் கேட்கிற குழந்தைகள்கிட்ட வந்து சந்தேகம் கேட்கிற குழந்தைங்களை நாங்க வந்து ஒரு மனுவா எழுதி கொடுங்க, அந்த மனுவை வந்து நாங்க மாவட்ட சட்ட பணிகள் ஆணைக்குழு மூலமாக நடவடிக்கை எடுத்து உங்க அப்பா அம்மாக்கு என்ன தேவையோ அந்த சட்ட உதவிய செய்யறோம் அப்படின்னு சொல்லி நாங்க மனுக்கள் வாங்குற நிலைமை இந்த இடத்துல இருக்கு. அப்ப சட்ட விழிப்புணர்வு குழந்தைகள் மத்தியில நாங்க அதிகமா கொடுத்துட்டு வர்றோம். இது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் கூடுற இடம்ன்றத சொல்லியிருந்தேன். எங்கேயாவது திருவிழாக்கள் நடக்குது, அங்க 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சேர்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல எங்க மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவோட ஒரு ஸ்டால் போட்டுருவோம். எவ்வளவு துண்டு பிரசுரங்கள் வந்து அந்த பொதுமக்களுக்கு வழங்க முடியுமோ வழங்கிடுவோம். அங்க வர்ற மக்கள்ல ஒரு 10 பேர் நம்மளோட இலவச சட்ட உதவி என்ன பார்த்து அதன் மூலமா அவங்களுக்கு ஒரு பயன் கிடைக்கும் அப்படின்னா அது எங்க மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவோட மிகப்பெரிய வெற்றியா நான் கருதுறேன். இது மட்டும் இல்லாமல் இப்ப ஸ்கூல்ல எப்படி லீகல் எய்டு கிளப் சொன்னனோ லீகல் கிளினிக்ஸ் ஓபன் பண்ணிருக்கோம். இந்த லீகல் கிளினிக்ஸ் எங்கெல்லாம் ஓபன் பண்ணிருக்கோம் அப்படின்னா சிறைச்சாலை, மருத்துவமனை, எக்ஸ் சர்வீஸ் மேனோட அவங்க ஆபீஸ் இருக்கும், அதாவது ரிட்டையர் ஆன ராணுவ படை அலுவலர்கள் அவங்களோட ஆபீஸ்ல ஒரு லீகல் எய்டு கிளினிக் ஓபன் பண்ணிருக்கோம். இந்த ஒவ்வொரு கிளினிக், அதாவது சிறைச்சாலை, மருத்துவமனை, சமூக நலத்துறை, எக்ஸ் சர்வீஸ் மேன் ஆபீஸ், இந்த அலுவலகத்திற்கெல்லாம் எங்களோட பட்டியல் வழக்கறி

வாரந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தினத்துல போய் அங்க ஒரு அமர்வு மேற்கொண்டு அங்க வர்ற மக்களுக்கு ஏதேனும் சட்ட உதவி தேவைப்படுதா அப்படிங்கறத கேட்டு அவங்கள்ட்ட இருந்து மனுக்கள் வாங்கிட்டு வந்து அதுல இருந்து நாங்க நடவடிக்கை மேற்கொள்றோம். இப்ப சிறைச்சாலையில இருக்கிற கைதிகளுக்கு என்ன சட்ட உதவி தேவை, அவங்களுக்கு பெயில் மனு தாக்கல் பண்ணிட்டாங்களா, பிணை மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கா, அவங்க தனியா வழக்கறிஞர் வைக்க வசதி இல்லாதவங்களுக்கு இலவச சட்ட உதவியை பத்தி எங்களோட இலவச சட்ட உதவி வழக்கறிஞர் வாரந்தோறும் சென்று அவங்களுக்கு அவங்களுக்கான சட்ட உதவிகளை பத்திய சட்ட விழிப்புணர்வை ஒவ்வொரு பிரசன்லையும் ஒவ்வொரு சிறைச்சாலையிலையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். எங்க சட்டப்பணிகள் ஆணைக்குழுல இருக்க வழக்கறிஞர் மட்டும் அங்க போய் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது கிடையாது. மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவோட செயலாளராக பணிபுரிகிற நான் வந்து மாதந்தோறும் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற மூணு சிறைச்சாலை, ஒன்னு வந்து திருப்பத்தூர்ல இருக்கிற சப்ஜெயில், மற்றொன்று சிவகங்கை மாவட்டத்தில் இயங்கி வர்ற சப்ஜெயில் கிளை சிறைச்சாலை, இன்னொன்னு காளையார் கோவில்ல இருக்க ஓபன் ஏர் பிரசன் திறந்த வழி சிறைச்சாலை. இந்த மூணு இடத்துக்கும் போய் அங்க இருக்க சிறை கைதிகளை நேர்ல சந்திச்சு எங்களது மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவோட பட்டியல் வழக்கறிஞர்

பண்றவங்களுக்கு இலவச சட்ட உதவியை பத்தி எங்களோட இலவச சட்ட உதவி வழக்கறிஞர் வாரந்தோறும் சென்று அவங்களுக்கு அவங்களுக்கான சட்ட உதவிகளை பத்திய சட்ட விழிப்புணர்வை ஒவ்வொரு பிரசன்லையும் ஒவ்வொரு சிறைச்சாலையிலையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். எங்க சட்டப்பணிகள் ஆணைக்குழுல இருக்க வழக்கறிஞர் மட்டும் அங்க போய் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது கிடையாது. மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவோட செயலாளராக பணிபுரியிற நான் வந்து மாதந்தோறும் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற மூணு சிறைச்சாலை, ஒன்னு வந்து திருப்பத்தூர்ல இருக்கிற சப்ஜெயில், மற்றொன்று சிவகங்கை மாவட்டத்தில் இயங்கி வர்ற சப்ஜெயில் கிளை சிறைச்சாலை, இன்னொன்னு காளையார் கோவில்ல இருக்க ஓபன் ஏர் பிரசன் திறந்த வழி சிறைச்சாலை. இந்த மூணு இடத்துக்கும் போய் அங்க இருக்க சிறை கைதிகளை நேர்ல சந்திச்சு எங்களது மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவோட பட்டியல் வழக்கறிஞர் அங்க வந்ததை உறுதி செய்து கொண்டு அவங்களுக்கு ஏதேனும் சட்ட உதவி தேவைப்படுதா அப்படிங்கிற மனுக்களை அவங்க கிட்ட இருந்து நானுமே பெற்று அதுல என்ன சட்ட நடவடிக்கை மேற்கொள்றேன் அப்படிங்கிற தகவலை உடனடியாக, இப்ப இன்னைக்கு போய் மனு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா அடுத்த ஒரு இரண்டு மூன்று தினங்கள்ல எங்களது பட்டியல் வழக்கறிஞர் அங்க போய் நீங்க கொடுத்த மனுல இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை அங்க இருக்க சிறை கைதிக்கு தெரிவிச்சிட்டு வர்ற ஒரு நடைமுறை இன்று வரை வழக்கத்துல இருக்கு. எதற்காக மருத்துவமனையில வந்து லீகல் கிளினிக் ஓபன் பண்ணிருக்கோம் அப்படின்னா, இலவச சட்ட உதவி கொடுக்கறோம் அப்படிங்கிற தகவல் வந்து சட்ட விழிப்புணர்வு மூலமா பல மக்களுக்கு கொடுத்தாலும் கூட இன்னும் சில பேருக்கு அது சென்றடையாம இருக்கு, அவங்களுக்கும் அது தெரிய வரணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையிலும், மருத்துவமனையில அதிக கிராமப்புற மக்கள் கடைக்கோடியில இருக்கிற ஒரு கிராமவாசி கூட அரசு மருத்துவமனைய பயன்பாட்டிற்கு எடுத்துக்கிறாங்க. அப்ப அவங்க அந்த இடத்துல கூடுற இடத்துல எங்க சட்ட விழிப்புணர்வு முகாம் நடத்தணும், ஒரு லீகல் கிளினிக் இருக்கு, இங்க இதுபடி உங்களுக்கு வந்து சட்ட உதவி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நோட்டீஸ் போர்டுல நாங்க ஒரு தகவலை வச்சிட்டோம்னா அங்க வர்ற மக்கள் அதை பார்த்து பயன்பெறதுக்கான ஒரு வழிமுறை இருக்கு. அதன் அடிப்படையில அரசு மருத்துவமனைகள்லயும் எங்களது லீகல் கிளினிக் ஓபன் செஞ்சிருக்கோம்.

இது மட்டும் இல்லாமல் இப்ப எங்களுக்கு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் உத்தரவின்படி அவர்கள் கொடுக்கும் அட்டவணைப்படி நாங்கள் நடத்துகிற இந்த விழிப்புணர்வு முகாமில் ஒரு முக்கியமான ஒரு முகாம் வந்து என்ன அப்படின்னா நியூ மாடல் கேம்ப் அப்படின்னு ஒரு கேம்ப். இந்த முகாமில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமது மாவட்ட நீதிமன்றம் இயங்கி வர்ற இடத்துல 10 தினங்களுக்கு முன்பாக சிவகங்கை மாவட்ட நீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயே இந்த முகாம் நடத்தப்பட்டது. இந்த முகாமோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் இயங்கி வர்ற அரசின் மற்ற துறை அலுவலர்கள் அனைவரையும் அன்றைய தினத்தில் அந்த முகாமுக்கு நாங்கள் அழைச்சி ஸ்டால் போட்டுருவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா மருத்துவத்துறை, சமூக நலத்துறை, குழந்தைகள் நலத்துறை, தொழிலாளர் நலத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, கல்வித்துறை, இப்படி பலதரப்பட்ட துறையினரையும் ஒரே இடத்துல அழைச்சு அவங்க துறை சம்பந்தப்பட்ட என்னென்ன நலத்திட்ட உதவிகள் செயல்பாட்டில் இருக்கு, பொதுமக்களுக்கு என்னென்ன விதமான விழிப்புணர்வு அந்த துறையில தேவைப்படுது அப்படிங்கிறத படங்கள் மூலமாகவும் அங்க வர்ற மக்களுக்கு வாய்மொழியா எடுத்து கூறுறது வழியாகவும் இந்த கேம்பை நாங்கள் நடத்திட்டு வர்றோம். அப்படி நடத்தப்பட்ட கேம்ப்ல 10 தினங்களுக்கு முன்பாக சிவகங்கை மாவட்டத்தில் 12 அரசு துறை சார்ந்த ஸ்டால்ஸ் வந்து போட்டோம். 6 பள்ளிகள்லிருந்தும் 1 கல்லூரியிலிருந்தும் மாணவ மாணவிகளை நாங்கள் இலவசமான பேருந்து வசதி ஏற்பாடு செய்து கொடுத்து அந்த குழந்தைகளை சிவகங்கை மாவட்ட நீதிமன்ற வளாகத்திற்கு அழைச்சி வந்து இந்த ஒவ்வொரு துறையோட நலத்திட்ட உதவிகள் எப்படி செயல்படுறாங்க, அவங்க அதில் என்னென்ன உதவிகள் வந்து குழந்தைகளுக்கு கிடைக்குது, அந்த குழந்தைகளின் பெற்றோருக்கு அதில் என்ன உதவிகள் கிடைக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் அதில் வந்து விளக்கமாக சொல்லி கொடுத்தோம். வந்த குழந்தைகள் ஒவ்வொரு பள்ளியிலிருந்தும் குறைந்தபட்சம் 30-50 குழந்தைகள் தான் வந்திருப்பாங்க. ஆனால் எங்களோட நோக்கம் ஒவ்வொரு குழந்தையும் குறைந்தபட்சம் ஒரு 10 பேர்கிட்ட இந்த தகவல்களை கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்படி சேர்க்கறது மூலமாக எங்களோட முகாம் நடந்த அன்றைய தினத்தில் எங்களது கணக்குப்படி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற அந்த பள்ளியில படிக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் இந்த முகாமில் என்னென்ன நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு, எத்தனை துறையிலிருந்து வந்தாங்க, என்ன நலத்திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டது, எப்படி அந்த உதவிகளை அணுகி கேட்டு தெரிஞ்சுக்கணும், எப்படி அந்த உதவிக்கு விண்ணப்பிக்கணும், இது மாதிரியான நடைமுறைகள் அனைத்தையும் அந்த குழந்தைகள் வந்து தெரிஞ்சிட்டு போயிருக்காங்க. இன்னொன்னு, அந்த குழந்தைகள் வந்து எங்க மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவுக்கு வந்து ஃபீட்பேக் எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீட்பேக் படிச்சதுல இருந்து எப்படி இருந்தது அப்படின்னா, நான் பள்ளியில படிக்கும் போது உண்மையிலே இத்தனை துறைகள் இருக்கா, இத்தனை நலத்திட்ட உதவிகள் இருக்காங்கிறது அந்த வயசுல எனக்கு கண்டிப்பா தெரியல. இந்த குழந்தைகளுக்கு அதை கொண்டு போய் சேர்த்த ஒரு பெருமை வந்து மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சிவகங்கைக்கு இருக்கு அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப பெருமிதமா இருந்தது. இந்த குழந்தைகள் கண்டிப்பாக நாளைக்கு வந்து இந்த ஒவ்வொரு அரசு துறையிலும் கிடைக்கக்கூடிய பலன்களை வந்து அவங்க குடும்பத்தினருக்கு மட்டுமல்லாமல் அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்க மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படிங்கிறத நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இது மட்டும் அல்லாமல் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலமாக வந்து நாங்கள் வந்து மரம் நடுதல் அப்படிங்கிறத வந்து விழிப்புணர்வு

ஆதரவா நாங்க செஞ்சுட்டு வர்றோம். என்னன்னா இப்ப இருக்கிற வெப்பநிலை, காலநிலை இதெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம சுற்றுச்சூழலை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கறதுல வந்து மாண்புமிகு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் மாண்புமிகு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு உறுதியா இருக்கிற காரணத்தினால அதிகப்படியான மர நடுதல் விழாக்களை நாங்க வந்து செஞ்சுட்டு வர்றோம். எந்த இடத்துக்கெல்லாம் நாங்க சட்ட விழிப்புணர்வு முகாம் நடத்துறதுக்காக ஒரு பள்ளிக்கோ கல்லூரிக்கோ போறோம் அப்படின்னா, கண்டிப்பா அங்க இலவச மரக்கன்றுகளை அந்த தலைமை ஆசிரியர்களுக்கும் கல்லூரி முதல்வருக்கும் கொடுத்து, நாங்க இன்னைக்கு வந்து இங்க இலவச விழிப்புணர்வு முகாம் நடத்திட்டு போனதுக்கு அடையாளமாக ஒவ்வொரு பள்ளி கல்லூரியிலையும் எங்க இலவச சட்டப்பணிகள் ஆலைக்குழு சார்பாக கண்டிப்பா அந்த இடத்துல மரம் நட்டுட்டு தான் வரும். இது எதிர்காலத்துல வந்து மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் முகாம்கள் நடத்தப்பட்டதுக்கான ஒரு அடையாளமாக இந்த மரங்கள் நடுறது இருக்குங்கிறது என்னோட ஒரு கருத்து. இலவச சட்ட உதவிய உங்களது உரிமைகளை மக்கள் நீங்க அறிஞ்சு அதை நடைமுறையில எவ்வாறு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த இலவச சட்ட விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்படுது. கல்வி, பொருளாதார சுதந்திரம், சட்ட விழிப்புணர்வு, இது குறித்த முக்கியத்துவத்தை நீங்க புரிஞ்சு அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதை பத்தி தெரிஞ்சுக்கல, எனக்கு இதுவரையும் இதை பத்தின தகவல்கள் எதுவுமே தெரியாது அப்படின்னா கவலைப்பட வேணாம். எங்களது இலவச சட்டப்பணிகள் ஆணைக்குழுவை நீங்க அணுகுங்க. 1500 அப்படிங்கிற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்க. தேவையான நேரத்துல சட்ட ஆலோசனையை கண்டிப்பா பெற்றுக்கொள்ளுங்கள். சட்டம் வழங்கியுள்ள உரிமைகளை தன்னம்பிக்கையுடன் பயன்படுத்துவதுதான் உண்மையான சமத்துவம். அனைவரும் சமத்துவத்துடனும் இயற்றப்பட்ட சட்டங்களின் உரிமைகளை அறிஞ்சு அதை நடைமுறைப்படுத்தி அனைவரும் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற வரிகளுடன் விடைபெறுகிறேன். வணக்கம்.

0: இதுவரை நியாயம் தேடும் நெஞ்சங்களுக்கு என்ற தலைப்பில் சட்டம் குறித்த புரிதலும் நமக்கான உரிமைகள் குறித்த விழிப்புணர்வும் ஒவ்வொருவருக்கும் அவசியம். அந்த வகையில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல்பாடுகள், சட்ட உதவிகள் மற்றும் விழிப்புணர்வு பணிகள் குறித்து பல்வேறு பயனுள்ள தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் மற்றும் சார்பு நீதிபதி ஜே அனிதா கிறிஸ்டி அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுவது சோபனா சிவா. இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய சிநேகிதிய நிகழ்ச்சி.
1: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
2: வசந்த காலம் தேடி வந்தது.
3: திவ்யா ஒரு நிமிஷம்
4: தயவு செஞ்சு கை விடுங்க.
3: நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்.
4: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் பிளீஸ். எனக்கு பிடிக்கல.
3: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
1: உங்க எஸ் என் சுரேந்தர்
2: பேசுறேன்.
1: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும்னு சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பை எல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தான, தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: பாரிஜாத பூவே அந்த தேவலோக சேனே, பாரிஜா
2: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: வசந்த காலம் தேடி வந்தது.
3: ஒரு நிமிஷம்
4: தயவு செஞ்சு கை விடுங்க.
3: நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்.
4: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் பிளீஸ். எனக்கு பிடிக்கல.
3: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
2: உங்க எஸ் என் சுரேந்தர்
1: பேசுறேன்.
2: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மதியம் 1 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நீங்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கத்தோடு நிகழ்ச்சியில் இணைவது நான் பிரகாஷ்ராஜ். காலங்கள் பல சென்றாலும் நம் மனதை விட்டு நீங்காத காவிய கானங்களின் தொகுப்பாக இது வசந்த கானங்கள். என்னதான் நம்ம நியூ ட்ரெண்டுக்கு மாறினாலும் அந்த பழைய பாடல்களை கேட்டு அதுலேயே மெய் மறந்து போகிறத சுகமே தனி சுகம்தான். அப்படிப்பட்ட சுகமான பாடல்களை தான் இன்றைக்கி நீங்கள் கேட்டு ரசிக்க போகிறீங்களே. முதல் பாடலாக 1952 வெளியான பராசக்தி திரைப்படத்திலேருந்து ஒரு சூப்பர் ஹிட் சாங் தான் கேட்டு ரசிக்க போகிறீங்க. இது உங்களுக்காக

சில பாடல்களுக்கு அழகே பார்த்தீங்கன்னா அந்த ஹம்மிங் வேர்ட்ஸ் தான், அதாவது அந்த ஹம்மிங் தான் சொன்னா ஓஹோ அப்படின்னு சொல்கிற வார்த்தை தான். இந்த பாடல்லையே சூப்பரான அந்த ஹம்மிங் அப்படின்னே சொல்லலாம். சூப்பரான பாட்டு கேட்டு வச்சு முடிச்சிங்க. இது பராசக்தி திரைப்படத்துலேருந்து. நேரம் மதியம் 1:05 ஆயிட்டிருக்குது. ஆகாஷ்வாணியில் நாம கேட்டு ரசிச்சிருக்கூடிய இந்த நிகழ்ச்சி காலத்தால் என்றும் அழியாத காவிய கானங்களோடு இது வசந்த கானங்கள். இதே வரிசையில் ஒரு சூப்பர் ஹிட் சாங் தான் கேட்க போகிறோம். மாலையிட்ட மங்கை திரைப்படத்திலேருந்து டி ஆர் மகாலிங்கம் அவங்க குரலில், இதோ செந்தமிழ் தேன்மொழியால் அப்படின்ற பாட்டு தான்.

அந்த காலத்து பாட்டெல்லாம் எடுத்து இந்த காலத்தில் வந்து இந்த ஸ்கூலில் காலேஜஸ்லாம் டான்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு இந்த பாட்டை இப்பயும் செலக்ட் பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த பாட்டுடைய அந்த அருமையை. ஒரு சூப்பரான பாட்டு கேட்டு முடிச்சோம். இது நாம் எழுந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காலத்தால் என்றும் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பாக வசந்த கானங்கள். வசந்த கானங்கள்ல அடுத்து ஒரு பாட்டு சாரங்கதாரா திரைப்படத்திலிருந்து, இதோ வசந்தமுல்லை.

0: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா? உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
2: 1-800-419-1800 and 1097.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: நேரம் 1:12 ஆயிட்டு இருக்குது. ஆகாஷவாணியில நீங்க கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வசந்த கானங்கள். இது இதயம் தொடும் இனிய ஓசையாக கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காலத்தால் இன்று மழையாத காவிய கானங்களாக. அடுத்த பாட்டு கேட்டு செய்ய போறீங்க புதையல் திரைப்படத்திலிருந்து CS ஜெயராமன் மற்றும் பி சுஷிலா அவங்க குரல்ல. இதோ விண்ணோடும் முகிலோடும் அப்படின்ற பாட்டு தான் இது உங்களுக்காக.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: ஒரு மணி 17 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. ஆகாஷவாணியில நீங்க கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி 60களுடைய இனிமையாக காலத்தால் என்றும் அழியாத காவிய கானங்களாக இது வசந்த கானங்கள். சில பேருடைய பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய புதிய பாடல்கள் வந்து நம்முடைய பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதே போல அந்த காலத்தாள்களில் அந்த பழைய பாடல் லிஸ்ட்ல இந்த பாட்டு இல்லாமல் இருக்காது. அப்படி என்ன பாடுறா அப்படின்னு கேட்குறீங்களா? கலத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து இதோ உங்களுக்காக ஆடாத மனமும் ஆட வைக்கக்கூடிய பாட்டு தான் இதோ உங்களுக்காக.

ஆடாத மனசை ஆட வச்சிருச்சு, அடுத்து துள்ளாத மனசை துள்ள வைக்க போகுது. என்னடா சொல்றீங்கன்னா, அடுத்த பாட்டு கணவனே கண்கண்ட தெய்வம் திரைப்படத்திலிருந்து, இது உங்களுக்காக சூப்பர் ஹிட் சாங். 60களின் இனிமையாக, இது காலத்தில் என்றும் அழியாத காவிய கானங்களாக, இது வசந்த கானங்கள்.

இந்த மகுடி வசிச்சா அந்த பாம்பெல்லாம் வீட்டுக்கு வரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் போட்டு வேமேமேன் மியூசிக் போட்டு இந்த பாம்பு டான்ஸ்லாம் ஆட வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு சூப்பரான ஒரு பாட்டு தான் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. நேரம் மதியம் 1:24 ஆயிட்டு இருக்குது. ஆகாஷவாணியில் நீங்கள் கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காலத்தால் என்று மழியாத காவிய கானங்களாக இது வசந்த கானங்கள். இப்போ ஒரு சூப்பரான பாட்டு உங்கள் வீடு ஃபுல்லாக இன்பம் பொழிய போகுது. அப்படி ஒரு பாட்டு தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து இதோ இன்பம் பொங்கும் வெண்ணிலா.

இன்பம் வீசிய இந்த வேளையில அடுத்த ஒரு 5 நிமிடங்கள் ஜப்பானில் நடைபெற்று வரக்கூடிய 20வது ஆசிய விளையாட்டுகள் 2026 அண்மை நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்டு வந்துவிடலாம். இணைந்திருங்கள் இசையோடு.

0: and maintaining their information. And let me just take you to the medal tally, checking in all of the overall standings. Team India remains firmly positioned at 11th place on the medal leaderboard. इसके साथ ही स्क्वैश का भी हम चलते चलते बता देते हैं कि भारतीय महिला स्क्वैश टीम ने भी अपने आखिरी पूल सी मैच में ईरान को 3-0 से हराकर क्वार्टर फाइनल में प्रवेश कर लिया है. और इसके साथ ही मुदिता और प्रेरणा को दीजिए इजाजत, हम कुछ देर में फिर से हाजिर होंगे नए अपडेट्स के साथ.
1: एशियन गेम्स 2026 आईची नगोया.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது ஜப்பானில் நடைபெற்று வரக்கூடிய 20வது ஆசிய விளையாட்டுகள் 2026 அண்மை நிலவரம். டெல்லி ஏஞ்சலாக நேரம் 1:36 ஆயிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தால் என்றும் அழியாத காவிய கானங்களோடு. இது வசந்த கானங்கள். நிகழ்ச்சியில் ஒலுக்கி இருக்கும் அடுத்த பாடல் இதோ மூன்று தெய்வங்கள் திரைப்படத்திலிருந்து.

திருமணங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா சொர்க்கத்திலேயே நிச்சயிக்கப்படுற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க. மூன்று தெய்வங்கள் திரைப்படத்தில் சூப்பரான பாட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் முடித்தோம். நேரம் 1:40 ஆகிட்டு இருக்குது. இந்த வேளையில் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் அதாவது என்ன பார்த்தீங்கன்னா நம்முடைய முகநூல் பக்கத்தில் சில கேள்விகள் வந்து அன்றைய நாளில் நம்ம டெய்லியுமே நம்ம போட்டுட்ருக்குறோம். அதுக்கு நேர்கள் சில விஷயங்களை ஆன்சரை கரெக்டாக கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அது மாதிரி நம்ம நேற்று கேட்ட கேள்வி

அதற்கான பதில் ரெண்டையும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன நேற்று கேள்வி கேட்டோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? இது உங்களுக்காக கேள்வி ஒரு முறை. பின்னோக்கி பறக்கக்கூடிய பறவை எது அப்படின்றத கேள்வி தான் நேற்றைக்கான கேள்வியாக இருந்துச்சு. அந்த கேள்விக்கான பதிலை இனிமேல் சொல்ல ஆரம்பிக்க போகிறாங்க. இன்றைய கேள்வி எது, அதுக்கான பதிலை வந்து நேர்கள் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போவே. அதை என்ன நீங்களும் ட்ரை பண்ணணும்னா, நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் போயிட்டு இன்றைய பேஜில் இன்றைக்கான கேள்வி இதுதான், அதாவது பின்னோக்கி பறக்கக்கூடிய பறவையின் பெயர் எது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பதிலை நீங்கள் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாட்டை கேட்டுட்டு மீண்டும் இணையலாம். அடுத்தடுத்த கேள்விகள் நம்ம இன்றைக்கி என்ன கேட்டிருக்கோம் அதுக்கான பதில் நேரில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் யாராவது நீங்கள் டைப் பண்ண வேண்டியவங்க ட்ரை பண்ணி டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்மளும் அதை சேர்த்து உங்களுடைய பேரெல்லாம் அதில் சொல்லிடலாம் நேர்களே. அதனால் யாராவது இன்னும் நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் இருக்கீங்க இன்றைக்கு கேள்விக்கு அப்படின்னா, இம்மீடியட்டாக நீங்கள் இந்த பாட்டு முடிக்கிறதுக்குள்ளே அமிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம உங்கள் பேரும் சேர்த்து வரச்சிடலாம். இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கந்தன் கருணை திரைப்படத்துலேருந்து, இதோ உங்களுக்காக.

நம்மளும் அதை சேர்த்து உங்களுடைய பேரெல்லாம் அதில் சொல்லிடலாம் நேர்களே. அதனால் யாராவது இன்னும் நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் இருக்கீங்க இன்றைக்கு கேள்விக்கு அப்படின்னா, இம்மீடியட்டாக நீங்கள் இந்த பாட்டு முடிக்கிறதுக்குள்ளே அமிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம உங்கள் பேரையும் சேர்த்து வரச்சிடலாம். இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கந்தன் கருணை திரைப்படத்துலேருந்து, இதோ உங்களுக்காக.

தான் வந்து இதற்கான பதில் ஆரம்பிச்சிருக்காங்க. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு உலக நாடுகளிடையே அமைதி பாதுகாப்பு அதை ஒத்துழைப்பு மேம்படுத்திருக்க வகையில் 45வது ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை மூலமாக இது உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்ற தெளிவான விவரத்தையும் அவர் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அதே போல் பாபு முள்ளக்காடு அங்கேருந்து சூப்பர் கங்க்ராச்சுலேஷன் வெரி குட் நைட் அமைச்சிருக்கிறாரு. ஓகே, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலைமையகம் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்ன நேர்கள் யார் யார்னு பார்த்துடலாம். எஸ்பி ரவி ராமேஸ்வரம், அங்கிருந்து திருமூலஸ்தலம் வீரசுந்தரி அவங்க, தேவனூர் ஜோதி லட்சுமி, அடுத்து மைக்கேல் பாளையம் வில்லியம், அடுத்து மதுரை சோ சண்முக சுந்தரம், அடுத்து உஷா முத்துராமன் திருநகர்லேருந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதே போல் அடுத்து புவனகிரி சுமதி பாபு அவங்க, அடுத்து அன்புராணி அனந்தநாயகி சஹானா அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்து புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியிலேருந்து கீரங்குடி எஸ் அசோக்குமார் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. கைத்திரி நகர் ஆர் எஸ் துவாரகன், அடுத்து ஜனார்தனன் பி எஸ் அவங்க திருநகர்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. நாமக்கல் செல்வராஜ் அமெரிக்கன் நியூயார்க் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, மதுரை மணிநகரம் எஸ் ஐஸ்வர்யா அவங்க அமைச்சிருக்கிறாங்க. அடுத்து வெங்கடேஷ் பாபு, அந்தோனிராஜ், அப்புறம் பிரமிளா தமிழ்செல்வன், மாயாண்டி ஞானகுரு, அடுத்து சிவராமன் துவரிமான்லேருந்து அமைச்சிருக்கிறாரு. அடுத்து தேனி மாவட்டம் பண்ணைபுரத்துலேருந்து ராதாகிருஷ்ணன், மதுரை கோமதிபுரம் ஜீவநாதன், அடுத்து குருபரன், மதுரை குமரன் காலனி வாசுகி பார்கவி சூர்யா அவங்க அமைச்சிருக்கிறாங்க. அடுத்து பாரிவல்லல், இவங்க எல்லாருமே சூப்பரான பதில் அமைச்சிருக்கிறாங்க. விடை அனுப்பிச்ச அனைத்தினர்களுக்குமே வாழ்த்துக்களை சொல்லிடலாம். தொடர்ந்து அடுத்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்துச்சு. பின்னணி பாடகி ஜானகி அவங்க பாடின பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எந்த பாட்டு அப்படி தான் அடுத்த கேள்வி கேட்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 45 நேர்கள் பார்த்தீங்கன்னா அதற்கான பதில் சொல்லியிருக்கிறாங்க. யார் யார் அப்படின்னா, அன்புராணி அவங்க பார்த்தீங்கன்னா சிங்காரவேலன் பாடத்தில் தேவா டூத் பேஸ்ட் இருக்குது ப்ரெஷ் இருக்குது எழுந்திருமாமா அப்படின்ற பாட்டை அழகாக சொல்லியிருந்திருப்பாங்க போல் அவங்க எழுதியிருக்காங்க அன்புராணி. அடுத்து முதல் மரியாதை படத்துலேருந்து ராசாவே உணநம்பி அந்த பாட்டை எழுதியிருக்காங்க. மதுரை சந்தைப்பேட்டை ஓகே சிவா. அடுத்து வில்லியம் மைக்கேல் பாளையம் திண்டுக்கல் மாவட்டம் அங்கேருந்து 1000 தாமரை முட்டுக்கலை அப்படின்ற பாட்டு, அதுவும் சூப்பரான ஒரு பாட்டு தான். அடுத்து அதே போல் திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அவங்க கேட்ட பாட்டு 16 வயதுலேருந்து செந்துரப்பாவை செந்துருப்புவை, இந்த பாட்டும் வந்து சூப்பர் ஹிட் சாங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மதுரை ஆண்டாள்புரம் சுவாமிநாதன் அவங்க நினச்சிருக்காங்க பதில் வந்து நான் பாடும் பாடல் படத்திலிருந்து பாடவா உன் பாடலை அப்படின்னு சொல்லி ரோஸ் கூட கொடுத்துருக்காரு இந்த பாட்டுக்கு. அடுத்து திரைப்படம் நட்சத்திரம் வைகை கரையில் ஒரு பறவை அப்படின்ற பாட்டை வந்து பிடிக்குமா யாருக்கு அப்படின்னா தேவனூர் ஜோதிலட்சுமி அவங்களுக்கு. அடுத்து பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவங்க பாடின 1000 பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், 4 முறை தேசிய விருது பெற்ற பாடல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எஸ்பி ரவி ராமேஸ்வரம் அங்கிருந்து. அடுத்து பாபு முள்ளக்காடு எல்லா பாட்டுமே எனக்கு பிடிக்கும்பா அப்படின்னு எல்லா பாடல்களுமே பிடிக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறாரு. அடுத்து குணா படத்துலேருந்து உன்னை நான் அறிவேன் அப்படின்ற பாட்டு, புவனகிரி சுமதி பாபு அந்த பாட்டு ரொம்ப சூப்பர் ஹிட் சாங் தான், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அடுத்து கைத்திரி நகர் ஆர் எஸ் துவாரகன் அவங்க என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜானி படத்துலேருந்து ஜானகி பாடிய காற்றில் எந்த கீதம் அந்த பாட்டு சூப்பரான பாட்டு தான். அடுத்து ஐஸ்வர்யா மணிநகரத்திலிருந்து புத்தம்புது காலை பொன்னிற வேலை அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து வா சூப்பர் பாட்டு என்ன பண்ணோம்னா கர்நாடக படத்திலிருந்து மலரே மௌனமா அப்படின்ற பாட்டு எஸ்பிவி மற்றும் ஜானகி சேர்ந்து பாடின பாட்டு, நெம்மேலி ஆர் நந்தகுமார் அவங்க அந்த பாட்டு சொல்லிக்கிறாங்க. அடுத்து ஆகாய கங்கை அப்படின்ற பாட்டு மதுரை சோ சண்முக சுந்தரம் அவங்க எழுதியிருக்காங்க. அடுத்து வசந்த கால கோலங்கள் அப்படின்ற பாட்டு தியாகம் படத்துலேருந்து சரளூர் ஜெகன் அவங்க அமைச்சிருக்காங்க, எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அடுத்து 1000 தாமரை முட்டுக்கலை அப்படின்ற பாட்டு உஷா முத்துராமன் திருநகர் அவங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் போல. செந்துரப்பவை பாட்டு வந்து அள்ளிநகரம் எஸ் மகாதேவன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுக்கா அங்கேருந்து கீரங்குடி எஸ் அசோக்குமார் அவங்களுக்கு சின்ன தாயவல் ரோல் ஃபேவரட் சாங் தளபதி படத்துலேருந்து அவங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பி எஸ் ஜனார்தனன் திருநகர்லேருந்து உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்து அப்படின்ற ஒரு பாட்டு, அவளுக்கின்ற ஒரு மனம் அந்த படத்திலிருந்து. அடுத்து காற்றிலேந்தன் கீதம், அடுத்து இவருக்கு ரொம்ப அனந்தநாயகி அவங்களுக்கு பிடிச்ச பாட்டும் காற்றிலேந்தன் கீதம். நாமக்கல் செல்வராஜ் அவங்க செந்தூரப்பூவை அப்படின்ற பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை கைத்திர நகர்லேருந்து சூரியநாராயணன் படம், இது என்ன சூரியநாராயணனுக்கு பிடிச்ச படம் வந்து மெல்ல திறந்தது கதவு, அதில் வந்து ஊரு சனம் தூங்கிடுச்சு அந்த பாட்டு. அடுத்து எஸ் ஜான இவங்க பாடல் பாடினது நிறைய பாட்டு எங்களுக்கு பிடிக்கும், ஆனால் அதில் குறிப்பாக பாடினவன குணா படத்துலேருந்து இஞ்சி இடுப்பழகி இந்த பாட்டு யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா பிரமிளா தமிழ்செல்வன் சென்னையிலேருந்து அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க ஃபேஸ்புக்கில். அதே போல் எந்த பாட்டை சொல்ல நீங்கள் கேட்டவொன்னே அந்த அம்மா பாடின பாடல் அனைத்துமே மனசுக்குள்ளே சிறகடிச்சு பறக்குது, திக்குமுக்காட செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. இருப்பினும் செந்தூரப்பாவு பூவே அப்படின்ற பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சிவபாண்டி மேலக்குயில்குடி அங்கேருந்து அமைச்சிருக்காரு. வணக்கம், தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன் அச்சானி படத்துலேருந்து மாதாவின் கோயிலில் அந்த பாட்டு ரொம்ப சூப்பர் பாட்டு. ரீசெண்டாக அந்த பாட்டு ரொம்ப ஹிட்டாக ஆச்சு, அதாவது என்ன ஹிட்னு சொல்ல முடியாது, இந்த ட்ரெண்டுக்கேற்ற ஒரு சாங் வேளாங்கண்ணியோட இணைச்சி இந்த பாட்டு ரொம்ப அழகாக பாடிந்திருப்பாங்க, நிறைய பேர் கேட்டிருப்போம் அந்த பாட்டை. அதே போல் குருபரன் அமைச்சிருக்காங்க, அங்கே பாசம் படத்துலேருந்து மதுரை அனுப்பானடி குருபரன் அவங்க அந்த பாட்டு

நேரம் 1:45 ஆயிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணியில் இப்போ நம்ம என்ன நிகழ்ச்சியில் போயிருக்கோம் அப்படின்னா, நம்ம முகநூல் பக்கத்தில் சில கேள்விகள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து வெளியிடப்படுது. அதற்கான பதிலை வந்து நேர்கள் வந்து அழகாக சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கான கேள்வி, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலைமையகம் எங்கே இருக்குது? அதான் வந்து இன்றைக்கான கேள்வி. அதுக்கான பதில், நியூயார்க் நகரில் இருக்கக்கூடிய மேன்ஹாண்ட்டில் தான், ஈஸ்ட் ஆற்றினுடைய கரையில் தான் இது வந்து அமைஞ்சிருக்குது. அதான் வந்து இதற்கான பதில். இதற்கான பதிலில் யார் யாரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால்பாளையம் சாகுல் ஹமீத் ராஜா, அவங்க

பிடிக்கும். ஜானகி அம்மா பாடின பாட்டு எல்லாமே கண்ணில் தண்ணி வர வைக்கக்கூடிய பாட்டு, கல்லையும் கரைய வைக்கக்கூடிய பாட்டு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து நல்லின் தர்ஷன், அவங்க உயிரே படத்துலேருந்து நெஞ்சிலே நெஞ்சிலே பாட்டு, அங்கேருந்து அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க பாஸ்கரன் நல்லின் தர்ஷன் அவங்க. அந்தோணி ராஜ் சென்னை அங்கேருந்து அமைச்சிருக்காரு. அரண்மனை கிளி படத்துலேருந்து வான்மதி அப்படின்ற பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி உலக இதய தின வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு நேயர் ஆனந்தமுருகன். அடுத்து சிங்கார வேலனை தேவா, இந்த பாட்டு ஒரு எப்படி சொல்ல சூப்பர் ஹிட் சாங் தான். யார் அமைச்சிருக்காங்க, நாதஸ்வரமும் குரலும் போட்டி போடக்கூடிய அழகான பாட்டு, கலைமணி பால்பாண்டி அவங்க அமைச்சக்கூடிய பாட்டு. அடுத்து மதுரை பண்பலைக்கு வணக்கம் கூட தான் அமைச்சிருக்காரு யார் அப்படின்னா திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திரவிய மலர் அவருடைய விருப்ப பாடலாக தான். அடுத்த பாட்டு என்ன பாட்டு சொல்லியிருக்காருனா ஓவியம் படத்துலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இருக்குது. அடுத்து சின்ன சின்ன வண்ணக்குயில், இந்த பாட்டு வந்து கல்யாணி சரவணன் அவங்க அவனியாபுரத்துலேருந்து அமைச்சிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் ஜானகி பாடின பாட்டு எல்லாமே எனக்கு பிடிக்கும், எதை விட்டு எதை சொல்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் செந்தூரப்பூவே இந்த பாட்டு, செந்தூரப்பூவே பாட்டு நிறைய பேத்துக்கு பிடிக்குது, இது வந்து நாலாவது நேராக சொல்லிக்கிறாங்க. ஜீவானந்தன் ஜீவன் இவங்களுக்கு பிடிச்ச பாட்டு இந்த பாட்டு. அடுத்து வீரதுரை அரியலூர் மாவட்டம் அங்கேருந்து அமைச்சிருக்கிறாரு சின்னத்தாயவள், வா சூப்பர் சாங், செகண்ட் நேராக இந்த பாட்டு இந்த பாட்டு கேட்டிருக்காங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சிவராமன் துவரிமான் அங்கே வந்து மெல்லத்திறந்தது கதவு படத்துல ஊர்சனம் தொங்கிடுச்சு, இதுவும் ரெண்டாவது நேராக கேட்குறாரு, சூப்பர் ஹிட் சாங் தான். எதை சொல்கிறது எதை விடுக்கிறது, மதுரையிலேருந்து ரத்னகுமார் ஓகே எல்லா பாட்டும் பிடிக்கும்னு சொல்லிட்டாரு போல். அடுத்து மௌனகீதம் படத்துலேருந்து மூக்குத்தி பூ மேலே அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருக்காரு சிவராமன். அடுத்து புஷ்பலதா பொதிகை மலை உச்சியிலே ஒத்தக்கடை புஷ்பலதா அவங்க பிடிச்ச பாட்டுன்னு சொல்லியிருக்காரு. மதுரை கைத்தநகர் ஸ்ரீகுமரன் அவங்களுக்கு இன்னொரு பாட்டு பிடிச்சிருக்கு, வீட்டுக்கு வீடு வாசப்படி திரைப்படத்திலிருந்து காதல் என்பது அப்படின்ற பாட்டு. அடுத்து மீரா வெங்கட்ராமன் சுகுமார் வடிவேலு, அடுத்து மாயாண்டி ஞானகுரு சிங்காரவேலை தேவா திருப்பி ஒரு கேட்டிருக்காங்க, ஹரிஹரன் மதுரை முருகதாஸ் மாதாவின் கோவிலே பாட்டு கேட்டிருக்காங்க, வள்ளிநாயகம் கந்தசாமி டேடி டேடி ஓமை டேடி அவங்க அந்த வாய்ஸை மாற்றி பாடியிருப்பாங்க அது சித்ராமா சரி ஜானகி அம்மா, வள்ளிநாயகம் கந்தசாமி அவங்களுடைய விருப்பத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 45 நேரங்களுக்கு மேலே இவ்வளோ பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, சூப்பரில். அடுத்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், என்ன கேள்வி அப்படின்னு இந்த பாட்டை கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இந்த பாட்டை கேட்டுட்டு நிகழ்ச்சியினுடைய நிறைவாக அது என்ன கேள்வி அதுக்கு என்ன நேர்கள் பதில் சொல்லிக்கிறாங்க பார்த்துடலாம். இதோ அன்பு என்பது இன்பமானது.

1:54 ஆயிட்டு இருக்குது. நிகழ்ச்சியினுடைய அடுத்து நிறைவான கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க நேர்கள் அப்படின்னு பார்த்தலாம். அன்பு பாசம் எது வலியது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கான பதில நேர்களை என்ன சொல்லிக்காங்க பார்க்கலாமா. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி. அன்பு அப்படின்றது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத, மனசால் மட்டுமே உணரக்கூடிய ஒரு உன்னதமான உணர்வுங்க. மனித வாழ்க்கையை அழகாக்குறதே இந்த அன்பு தான் அப்படின்னு திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் புவனகிரி சுமதி பாபு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, வார்த்தைகள் தேவையில்லை, இதயங்கள் பேசிக்கொள்ளக்கூடிய, எதிர்பார்ப்பு ஏதுமில்லாத, கைமாறு கருதாமல் கொடுக்கக்கூடியது, இன்பத்தில் துள்ளி குதிக்கும், துன்பத்தில் தோல் கொடுக்கும், அதுதான் வந்து அன்பு. இரண்டுமே இரு கண்ணை போன்றதா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அன்புதான் வலியது, எடுத்துக்காட்டு சிஎஸ் ஜெயராமன் பாடிய பாடல், மதுரை சந்தைப்பேட்டை, ஓகே சிவா சொல்லியிருக்கிறாங்க. பாசம் கோரிக்கை வைத்து நிபந்தனை என்னும் கட்டுப்பாடுகளை விதிக்கும், தூண்டிவிடும் பாசத்தை விட ஏற்றுக்கொள்ளும் அன்புதான் வலியது அப்படின்னு சொல்லி தேவனூர் ஜோதிலட்சுமி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து திருவாரூர் மாவட்டம் குடிக்கால் பாளையம் சாவல் கம்பி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பாசம் என்பது ஒரு குறுகிய வட்டங்க, ஒரு மனிதர் அல்லது பொருள் மீது ஏற்படக்கூடிய அதிகப்படியான பற்று தான் அந்த பாசம் அப்படின்னு சொல்கிறாரு. அன்பினுடைய வலிமை அப்படின்றது, அன்பு என்பது பிரதிபலன் பாராதது, அது கைமாறு கருதாமல் கொடுப்பது, அதுதான் அதோடைய நோக்கமே அப்படின்னு சொல்கிறாரு. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாததால் அன்பில் ஏமாற்றமோ அல்லது உடைவோ ஏற்படுவதில்லை அப்படின்ற அழகான ஒரு கட்டுரையே எழுதிச்சிருக்காரு. அடுத்து ஜனார்த்தன் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, அன்பு பாசம் ரெண்டுமே வலியது தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பி எஸ் ஜனார்த்தனன் திருநகர்லேருந்து. அடுத்து அனந்தநாயகி, பாசம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சூரி விஜயரா

அன்புதான் வலியுதுங்க, அன்பிற்கு எல்லையே கிடையாது, ஆனா பாசத்துக்கு எல்லை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து நல்ல பெருமாள், பெருமாள் என்ன சொல்றாரு, அன்பு. அடுத்து சங்கர்ஜி என்ன சொல்லிக்கார் அப்படின்னா, சங்கரலிங்கம், அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை, அதை அணைந்திடாத தீபமாக்கும் பாசவலை அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் பாடிய அந்த வரிகளை மென்ஷன் பண்ணிக்கிறாரு. கைத்தறி கைத்தறி நகர் ஆர்எஸ் துவாரன் என்ன சொல்றாரு, பாசத்தை விட அன்பு உயர்ந்ததுங்க. ஏன்னா அதே நேரத்தில் எதிர்பார்ப்பும் காட்டும் இல்லாத பாசம் அன்பினுடைய, எதிர்பார்ப்பும் கட்டுப்பாடும் இல்லாத பாசமும் அன்பின் ஒரு அழகான வெளிப்பாடு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மதுரை சோ சண்முக சுந்தரம், அன்பு தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து மதுரை மணிநகரம் எஸ் ஐஸ்வர்யா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அன்பு தான் பெருசு அப்படின்னு. உஷா முத்துராமனும் அன்பு தான் பெருசு சொல்லியிருக்கிறாங்க. மைக்கேல் பாளையம் அன்புன்னு சொல்லியிருக்கிறாரு. ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு முத்துக்கணி சடாமுனி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பாண்டியன் சிவசங்கர் வந்து பாசம் வலியுது அப்படின்னு இருக்காங்க. நந்தகுமார் பார்த்தீங்கன்னா, பாசமும் அன்பு இருந்தாலே பாசம் தானாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அன்பு விதை மாதிரி பாசம் வேறு மாதிரி அப்படின்னு எஸ்பி ரவி ராமேஸ்வரன் இருந்து சொல்லியிருக்கிறாங்க. நாமக்கல் செல்வராஜ் வந்து பாசத்தோடு கூடிய அன்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து அன்பு தான் பெருசுன்னு அன்பு ராணி சொல்லியிருக்கிறாங்க. அன்பு தான் வலியது அப்படின்னு சொல்லிட்டு பிரமிளா தமிழ்ச்செல்வன் சொல்லியிருக்காங்க. பாசம் வலியது தகப்பன் தாய் பிள்ளைகள் மேல் காட்டுவது பாசம், பிறர் மேல் வைப்பது அன்பு அப்படின்னு சொல்லி ஜீவானந்தன் சொல்கிறாரு. அடுத்து ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, இரண்டுமே அன்பு பாசம் இரண்டும் இரவு பகல் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு ராதாகிருஷ்ணன். அன்பு பாசம் ரெண்டுமே ஒன்று கொண்டு தொடர்புடையதே அப்படின்னு சொல்கிறாரு மதுரையிலேருந்து ரத்னகுமார். எல்லோரிடமும் வைப்பது அன்பு, குடும்பம் உடலிடமிருந்து வைப்பது பாசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மதுரை அன்பானடி குருபரன். கீரங்குடி அசோக்குமார் என்ன சொல்கிறாரு, அன்பு பாசம் ரெண்டுமே நம் வாழ்வில் ரெண்டு கண்கள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் மாயாண்டி ஞானகுரு, மாதவரம் வீரராகவன், வீரதுரை, அந்தோனிராஜ், சிவராமன் துவரிமாலேருந்து, அடுத்து குமரன் காலனி மணிமாலா, அடுத்து சிவசுப்பிரமணியம் வந்து பாசம் தான் பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பூங்குன்றன் இவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காரு. வாசன் அப்படின்றவர் அன்பு தான் பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இரண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சுகுமார் வடிவேல் சொல்லியிருக்காங்க. அன்புக்குத்தான் வலிமை அதிகம் அப்படின்னு அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரிவழி சொல்லியிருக்காரு. ஓகே, நம்ம என்ன சொல்கிறோம்னா, என்ன என்னுடைய கருத்து நானும் சொல்லணும்ல ஃபைனலாக, அன்பு பெருசா பாசம் பெருசா, அன்புனா என்ன பாசம்னா என்ன. அன்பு அப்படின்றது வந்து பொதுவாக நம்ம எல்லாருமே வைக்கக்கூடியது அன்பு. பாசம் அப்படின்றது என்னென்னா ஒரு பற்று, அதாவது நேயர் சொன்ன கருத்துலேருந்து நானும் சொல்கிறேன். பற்று என்பது ஒரு சில பேர், அதாவது ஒரு சில பேர் இருந்தாலும் எல்லோரும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறது அன்பு, ஆனால் ஒரு சில மட்டுமே அன்பாக நினைக்கிறது வந்து பாசம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கு ரெண்டு டிஃப்ரென்ஸும் சொல்லியிருக்கிறாங்க. அன்பு பெரியதா பாசம் பெரியதா அப்படின்னா, அன்பே பெரியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அன்பு இருக்கிற இடத்துல பாசம் வந்து பாசத்தை போல் ஒட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம மூன்று கேள்விகள் கேட்டிருந்தோம். அதுக்கான பதிலை நேர்கள் பட்டு பட்டுன்னு ரொம்ப அன்பாகவே பதிலை சொல்லி முடிச்சிருக்காங்க நேர்களே. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கேட்ட கேள்வி என்ன, அதற்கான பதில், பின்னோக்கி பறக்கக்கூடிய பறவை இது, அதான் இதற்கான கேள்வி. இதற்கான பதிலை நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் பேஜில். அதே போல் நட்பை பற்றி ரெண்டு வரிகள் கமெண்ட் செய்யுங்களேன் அப்படின்னு கமெண்ட்டில் கேட்டிருக்கோம். நேர்களே ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை ட்ரை பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணுங்கள் விரைவாக. உங்களுக்கு அடுத்த இன்னொரு கேள்வி கேட்டிருக்கோம், உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு திரைப்பட பாடல் எந்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு, அதையுமே தான் இதற்கான கேள்வி. நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு இதற்கான அந்த பதிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, இந்த வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் ஃபேஸ்புக் பேஜில் கேட்ட கேள்விகளுக்கான பதிலையும் நீங்கள் கேட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, எனிவே இவ்வளோ நேரம் உங்கள் கூட ஜாலியாக பேசி உங்களுடைய கருத்துக்களை பரிமாறி உங்களுக்கு பிடிச்சமான பாட்டையும் கொடுத்த நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுவது நான் பிரகாஷ் ராஜ். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரில் இன்னைக்கு கேட்கலாம் NCERT விளம்பரதார நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் 2:31. வணக்கம் அன்பான மனதினர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளை நாம தெம்மாங்கு பாடல்களோட இனிமையான கானங்களை மனம் குளிர கேட்டு ரசிக்க போறோம் நேயர்களே. இதோ தென்னாட்டு பாங்கில் சுத்துப்பட்டு இயங்கும் முழங்கிய பாடலாக வீரத்தாளாட்டு படத்திலிருந்து கஸ்தூரி ராஜா வரிகளில் இளையராஜா இசையமைச்சு கங்கை அமரன் அண்ட் பி சுசிலா அவங்க பாடிய பாடலை கேட்டு ரசிப்போம். இதோ

விதவிதமாக பாட்டெடுக்கும் கிராமியமெட்டாக இது அனைவருடைய மனதை தொட்ட பாடல். கரிசக்காட்டு பூவை படத்திலிருந்து கஸ்தூரி ராஜா வரிகளில் இளையராஜா இசையமைச்சு புஷ்பவனா குப்புசாமி அனிதா குப்புசாமி அவங்க பாடிய பாடலை கேட்டு ரசிப்போம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகள தெம்மாங்கு பாடல்களோட இனிமையான ஓசைகளை தான் நாம கேட்டு ரசிக்கிறோம் நேர்களே. நாட்டுப்புற இசையின் கிராமிய கலைகளோடும் மக்களின் வாழ்வியல் வளங்களோடும் பின்னி பிணைந்த பாடல்கள் தான் தெம்மாங்கு பாடல்கள். தெம்மாங்க இசையின் அடுத்த பாடல் வெற்றி கொடுகட்டு படத்திலிருந்து கபிலன் வரிகளில் தேவா இசையமைச்சு அனுராதா ஸ்ரீராம் தேவா அவங்க பாடிய பாடலை கேட்டு ரசிப்போம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் திம்மாங்கு பாடல்களுடைய இளம் கீற்றுகளை தான் காற்றலையில் நாம் கேட்டு ரசிக்கிறோம் நேர்களே. பொற்காலத்தில் இசைச்ச காணாங்குருவிகளோட காதல் மொழிகள் தற்காலத்தில் இதோ இந்த இசைக்கூட்டுக்குள்ளே. வைரமுத்து வரிகளில் தேவா இசையமைப்பில் அருண்மொழி, அனுராதா, சுஜாதா அவங்க பாடிய பாடல் இதோ நேர்களுக்காக.

காவனூர் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், மதுரை மாவட்டம் திருமங்கலம் 6 சென்டிமீட்டர், தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், மதுரை மாவட்டம் பேரையூர், ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கலவை, பையூர், பெண்ணாகரம், ஆனைப்பாளையம், ஏத்தாப்பூர், எடப்பாடி, கள்ளக்குடி, வாடிப்பட்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருப்பத்தூர், அஞ்செட்டி, ஜமுனாமரத்தூர், அம்மாப்பேட்டை, சோழவந்தான், திருக்கழுக்குன்றம், நெடுங்கல், பொன்னணியார் அணை, காமாட்சிபுரம், விருதுநகர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கடலூர், அண்ணாமலை நகர், தம்மம்பட்டி, நாற்றாம்பள்ளி, கோவிலாங்குளம், திருத்தணி, ஸ்ரீவில்லிபுத்தூர், செங்கம், காரியாப்பட்டி, பாலுவிடுத்தி, சாத்தியார், ஆண்டிப்பட்டி, பள்ளிப்பட்டு, பழனி, பரமக்குடி, பாபநாசம், சிதம்பரம், கொள்ளிடம், நன்னிலம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும்

0: இல்லாமல் இருந்தது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 7 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 38.6 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.8 டிகிரி செல்சியஸ் திருத்தணியில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.4 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை திண்டுக்கல்லிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. சென்னை, ஈரோடு, மதுரை, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், நாகப்பட்டினம், சேலம், திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, நாமக்கல், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், விழுப்புரம், கடலூர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. முதல் தேதியன்று நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. இரண்டாம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் தென் தமிழகத்திலும் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமானது முதல் சற்றே பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 32.9 டிகிரி செல்சியஸ். குறைந்தளவு வெப்பநிலை 25.7 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 100.1 சென்னை எஃப்எம் கோல்ட், 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன.
1: இந்தியா சவுதி அரேபியா இடையேயான ஒத்துழைப்புகளை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. உலகின் 3வது பெரிய விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியா உருவெடுக்கும் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இந்தியாவின் மேலும் 5 இடங்கள் யுனெஸ்கோவின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். வன உற்பத்தி பொருட்களை உள்நாட்டு மற்றும் சர்வதேச சந்தைகளுடன் எளிதில் இணைக்கும் வகையில் வழங்கப்படும் பிரமாண் சான்றிதழை மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் ஆந்திர மாநில வன மேம்பாட்டுக் கழகத்திற்கு வழங்கியுள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆசியான் இந்தியா கடல்சார் கூட்டு பயிற்சி பிலிப்பைன்ஸில் இன்று நடைபெறுகிறது. பழங்குடியினரின் பன்முக கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்து டிஜிட்டல் மயமாக்குவதற்காக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை இந்திராகாந்தி தேசிய கலை மையத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தில் பதிவு செய்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை 10.88 கோடியை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதி அருகே கூவமாற்றில்

நடைபெற்ற கொசு ஒழிப்பு மருந்து தெளிக்கும் பணியை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு செய்தார். ஈரோட்டிலிருந்து கோவை பாலக்காடு மங்களூரு வழியாக குஜராத் மாநிலம் உத்னாவிற்கு நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. ராஜ்காட்டில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாவது நாளான இன்று ஆஸ்திரேலியா இரண்டாவது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் பிற்பகல் 3:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மதிய பொழுது மெல்ல நகர்ந்து மாலை பொழுதாகும் இந்த வேளையில் நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மெல்ல வரும் பாட்டு. காதுகளுக்கு இனிமையா, இதயத்துக்கும் இனிமையான பாடல்கள் தான் கேட்டு ரசிக்க போகிறோம் இன்னைக்கு மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில். 70களின் இனிமையாக இதோ உங்களுக்காக முதல் பாடலாக இன்று நீ நாளை நான் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருப்பது நான் பிரகாஷ்ராஜ்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: இசை என்பது வெறும் சப்தம் அல்ல. இசை என்பது வெறும் சப்தம் அல்ல, அது நம் நினைவுகளின் விலாசம். கடந்த காலத்தின் மெல்லிய சாரலாய் உங்கள் பிற்பகல் நேரத்தை ரம்யமாக்கி வருகின்றது மெல்ல வரும் பாட்டு. மனதை விருடும் இனிமையான இடைக்கால பாடல்களோடு இது அடுத்த பாடலாக தூரல் நின்று போச்சு திரைப்படத்திலிருந்து.

மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கம். நான் உங்க இயக்குனர் சீனிராமசாமி பேசுறேன். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? என்னுடைய படங்களுடைய பாடல்களை தொடர்ந்து வழங்கி என்னை ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிற மதுரை பண்பலைக்கு என்னுடைய அன்பு.

3:14 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணியில நீங்க கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மெல்ல வரும் பாட்டு, இடைக்கால இனிய கானங்களோடு.

3:17 ஆயிட்டு ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம கேட்டு ரசிச்சிருக்கூடிய இந்த நிகழ்ச்சி மனதை விரடக்கூடிய மெல்ல வரும் பாட்டு. மனதிற்கினிய இசையாக ஒழிக்க இருக்கின்றது ஆட்டோ ராஜா திரைப்படத்திலிருந்து பாடல் இது உங்களுக்காக.

0: என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை
1: சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை

3:22 ஆயிட்டு ஆகாஷ் வானில நீங்க கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மெல்ல வரும் பாட்டு. உங்கள் இதயங்களை மெல்ல வருடி செல்லும் அடுத்த பாடலாக அழகன் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ

ஆகாஷ்வாணியில நீங்க கேட்டு ரசிச்சுட்டு கூட இந்த நிகழ்ச்சி இதயங்களை வருடும் மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கோழி கூவுவது திரைப்படத்திலிருந்து பாடல் இது உங்களுக்காக ஒலிக்க இருக்கின்றது.

நேர்களே, இன்னும் சில நொடிகள் கேட்கலாம். ஜப்பானில் நடைபெற்று வரக்கூடிய 20வது ஆசிய விளையாட்டுகள் 2026 அண்மை நிலவரம் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் இசையோடு.

நேரம் 3:35 ஆயிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணியில நீங்க கேட்டு ரசிச்சக்கூடிய எந்த நிகழ்ச்சி மெல்ல வரும் பாட்டு. மெல்ல வரும் பாட்டுல அடுத்த ஒரு பாட்டு தான் கேட்டு செய்ய போறீங்க. கற்பூரம் முல்லை திரைப்படத்துல இருந்து பாட்டு உங்களுக்கு, இது உங்களுக்காக.

பூங்காவியமாய் பேசும் ஓவியமாய் கேட்டு ரசிச்சிங்க பாட்டு. இன்னைக்கு மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் 3:40 ஆயிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மனதை வருடும் மெல்லிய பாடல்களோடு இது மெல்ல வரும் பாட்டு. இன்றைய நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாட்டா இதோ கீழடி கண்மணி திரைப்படத்திலிருந்து.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 3:45.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. நேயர்கள் கேட்கவிருப்பது மறுசுழற்சி மறுமலர்ச்சி. மறுசுழற்சி முறையில் பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரித்து வரும் ஏ டேனியல் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன்.
4: வணக்கம் நேயர்களே. அக்டோபர் 2 பாரத பிரதமர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஸ்வச் பாரத் மிஷன் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வந்திருக்குது அப்படின்னா அது மிகையாகாது. நம்மளுடைய அகில இந்திய வானொலி மதுரை சார்பாக பல்வேறு இடங்களில் நம்ம இந்த தூய்மை பணியை நம்ம வந்து செய்து கொண்டு வருகின்றோம். நம்மளுடைய அலுவலர்கள் மற்றும் அறிவிப்பாளர்களை முன்னிறுத்தி அந்த வகையில் தூய்மை மட்டுமே நமது இலக்காக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் மாற்று விஷயங்களை நம்ம யோசிக்க வேண்டிய சூழ்நிலையில் இப்போ இருக்கிறோம். ஏன்னா பயன்பாடு என்பது பல்வேறு நிலைகளுக்கு தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சிங்கிள் யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பல இடங்களில். பிளாஸ்டிக் அப்படின்னா அது வந்து ஒரு நெகிழி, அது வந்து நம்மளுடைய சாதாரண குடும்பங்களையும் இடம்பெற்று இருக்குது. ஆனால் அந்த நெகிழியுடைய பயன்பாடு எப்படி, அந்த நெகிழியை எப்படி பயன்படுத்துகிறோம், அந்த நெகிழியை எவ்வாறு மறுசுழற்சி செய்கிறோம், மறுசுழற்சி அப்படின்னா என்ன, அந்த மறுசுழற்சி செய்யப்பட்ட அந்த பொருட்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றதில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய நேரம். ஏன்னா ஒரு பொருளை மறுசுழற்சி செஞ்சால் கண்டிப்பாக அதிலிருந்து நம்ம கூடிய பயன் பலன் அதிகமாக கிடைக்கும். அந்த வகையில் அந்த பிளாஸ்டிக்குகளை நம்ம மறுசுழற்சி செஞ்சு மறுபயன்பாட்டுக்கு பயன்படுத்துறதுனால நமக்கு வந்து எக்கனாமிக்னு சொல்லக்கூடிய பொருளாதார ரீதியாகவும் நமக்கு வந்து பணம் அப்படின்றது செலவின்மை குறையுது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கு நம்ம வந்திருக்கக்கூடியது விரகனூர் மதகனில் இருக்கக்கூடிய ஒரு குடம் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த குடம் மட்டும் இல்லை, பிளாஸ்டிக்

0: சம்பந்தமான பல பொருட்கள் தயாரிக்கிறாங்க. ஏ டேனியல் அவர்களை இன்றைக்கி நம்ம சந்திக்கிறோம். எங்கெங்கிருந்தெல்லாம் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் வருது, அந்த பிளாஸ்டிக் எப்படி அவங்க வந்து ரீசைக்கிள் அதாவது மறுசுழற்சி செய்கிறாங்க, என்னென்ன விதமான பிளாஸ்டிக்குகளாக இது வந்து மாற்றப்படுகிறது, குடங்களா சேரா இல்லை மற்ற டப்பாக்கள் கண்டெய்னர் மாதிரி மாறக்கூடிய எல்லா ப்ராசஸ் பற்றியும் எல்லா செய்முறைகள் பற்றியும் இன்றைக்கு நம்மளுடைய விளக்கிருக்கிறாங்க. வணக்கம் டேனியல் சார்.
1: வணக்கம் சார்.
0: பிளாஸ்டிக் அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒன்றாக இப்போ இருக்குது, ஆனால் அந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடிய முறைகள் இருக்குது. இப்போ நீங்கள் வச்சுருக்கூடிய இந்த கம்பெனியில் எங்கெங்கிறதெல்லாம் இந்த பிளாஸ்டிக்குடைய இந்த உடைந்த பொருட்கள் பாகங்கள்லாம் நீங்கள் வந்து சேகரிக்கிறீங்க?
1: இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் மதுரை ராம்நாடு லோக்கல் ஏரியா இங்கேருந்து எல்லாம் பிளாஸ்டிக்கு நம்ம தெருவிலேருந்து அந்த உறுப்பினர்கள்லாம் போய் அதை கலெக்ட் பண்ணி வந்து பிளாஸ்டிக் கடைக்கு கொண்டு வராங்க. அவங்கள்ட்ட நாங்கள் வந்து பை பண்ணி வாங்கி அந்த பிளாஸ்டிக்கெலாம் மறுசுழற்சி பண்ணுறோம். மறுசுழற்சி பண்ணி அதை வந்து பிளாஸ்டிக்கு குடங்களாக கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறோம். அதுக்கு வந்து ப்ளோ கிரேடுன்னு சொல்லி பிபியில் கொடுக்குறாங்க, ஹெச்டி ப்ளோ ஹை டென்சிட்டி. புதுசாகவும் நாங்கள் தயார் பண்ணுறோம், ரீசைக்கிளாகவும் அதை தயார் பண்ணுறோம். ரெண்டு விதமான பொட்டேஷன் இருக்குது.
0: கிரேட் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி பிளாஸ்டிக்னு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறையா கிரேடிங் இருக்குது, அதாவது லோயர் கிரேட் ஹையர் கிரேட் விர்ஜின் பிளாஸ்டிக் அப்படிலாம் சொல்கிறாங்க, அந்த கிரேடுகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் நேயர்களுக்கா.
1: கிரேடில் அது ஏகப்பட்ட வெரைட்டி பிபி ஆர்பி நிறைய வெரைட்டிஸ் அப்படி இருக்குது. நம்ம கம்பெனிக்கு தேவையானது ஹெச்டியில் ப்ளோ அந்த ஒரு கிரேடு, பிப்பியில் வந்து நேச்சர் பிப்பின்னு சொல்லி ஒரு ஐட்டங்கள் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி அதை ஆர்பி தயார் பண்ணுறோம். அதன் மூலமாக நிறைய ஆர்டிக்கல் வந்து பண்ணுறாங்க அந்த கம்பெனிகளுக்கு, நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணுறோம்.
0: பொதுவாக வந்து பிளாஸ்டிக்கில் பார்த்தோம்னா நிறையா ரேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சில பிளாஸ்டிக் வந்து நம்ம அஃபோர்டபுள் அப்படின்ற மாதிரி வாங்குவதற்கு கம்மியான ரேட்டில் கிடைக்கிது, சில இது அதே பிளாஸ்டிக்கு மாதிரி தெரியும் ஆனால் ரேட் அதிக மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன சார் காரணம் ஆக்சுவலாக?
1: இல்லை அது உற்பத்தியாளருடைய உற்பத்தியுடைய தன்மையை பொறுத்து தான் மாறுபடும். பிளாஸ்டிக்னு வர்றது பிபி ஹெச்டி அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ ஐட்டங்கள் வருது. ஸோ இதை வாங்கி பலபடி அவங்க பல கெமிக்கல்லாம் கலந்து அதுக்கு தகுந்த மாதிரி உறுதித்தன்மையை கொடுத்து அந்த மாதிரி செய்யும்போது அதோடைய ஒவ்வொரு கெமிக்கலுடைய ரேட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதிகமாக இருக்கும்போது அவங்க அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்.
0: அந்த பிபி ஹெச்டிலாம் சொல்கிறீங்க இல்லையா, அது எதை வந்து பேஸ் பண்ணி அதை நீங்கள் தரம் பண்ணுறீங்க?
1: பிபி ஹெச்டிங்கிறது அவங்க நம்மளுக்கு கிரேடாகவே கொடுத்துருவாங்க. ஸோ பிபி தனி ஹெச்டிங்கிறது தனி. ஹெச்டியில் வந்து நாங்கள் குடம் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறோம். பிப்பியில் வந்து நிறைய ஆர்டிக்கல் பண்ணலாம், சேரு பக்கெட்டு வாளி மக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹோம் ஆர்டிக்கல் ஃபுல்லாகவே பிப்பியில் பண்ணுவாங்க. ப்ளோ ஐட்டங்கள்லேயும் கேனு குடம் பந்து பேட்டு அந்த மாதிரி டாய்ஸ் ஐட்டங்கள்லாம் ப்ளோவில் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்னென்ன தொழில் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க.
0: சில பிளாஸ்டிக் பார்த்தோம்னா நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருப்போம், அது ஒரு வாடை வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்ச நாள் அந்த வாடை வந்தால் பரவாயில்ல, ஆனால் தண்ணி வைக்கிறப்ப அது ஒரு காலம் கடந்ததுக்கப்புறம் வாடை அதுக்கப்புறம் நிறையா வர ஆரம்பிக்கும். இப்போ சமீபத்தில் கூட ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட் நானுமே வாங்கினேன், அதில் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சுட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கெமிக்கல் வாடை வர ஆரம்பிக்குது. இதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை அந்த தயாரிப்பு பண்ண பிளாஸ்டிக்கு வந்து தரம் இல்லாமல் இருக்கிறதா, அது அந்த ப்ராசஸிங்கில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கும்?
1: அது ப்ராசஸிங் ப்ராப்ளம் இல்லை, அதுதான் அந்த பாட்டிலுக்கு அடியிலே உங்களுக்கு அந்த கொடுத்துருப்பாங்க முக்கோணம் 1, 2, 3, 4 அந்த நம்பர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் 4 வாட்டி பண்ணலாம், இதை நீங்கள் 2 வாட்டி பண்ணலாம், இதை நீங்கள் 1 வாட்டி தான் யூஸ் பண்ணி துற போட்டணும் அப்படிங்கிற ஒரு முத்திரை போட்டிருப்பாங்க. கவர்மெண்ட் வந்து எல்லா விஷயத்துலேயுமே ஒரு நார்ம்ஸ் வச்சுருக்காங்க, இதை நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள், இதை வந்து 4 டைம்ஸ் வரைக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. மக்களுக்கு வந்து சரியான விழிப்புணர்வு இல்லாதனால அந்த 1 நம்பர் போட்டுறது வந்து 1 டைம் யூஸ் தான். அது ஒரு வாட்டி நீங்கள் ட்ரிங்க் பண்ணினா அதை த்ரோ அவுட் பண்ணிடணும். திரும்ப நீங்கள் தண்ணி வச்சு பிடிச்சி வைக்கும்போது அந்த வெயில் அந்த அட்மாஸ்பியர்லாம் படும்போது என்ன ஆகுனா அது கெமிக்கல் ரியாக்ட் ஆகிட்டே இருக்கும் அது. ஸோ அது குடிக்கிறதுனால தான் சிலவங்களாம் கேன்சர் வருது அப்படி அப்படின்லாம் சொல்கிறாங்க.
0: இப்போது இது ஒரு பொதுவான விஷயந்தான். இப்போ நம்ம வந்து ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு தண்ணி கேன் வாங்குகிறோம், ஆனால் அதில் போட்டிருப்பாங்க க்ரஷ் ஆஃப்டர் யூஸ்ன்னு போட்டிருப்பாங்க, ஆனால் நம்ம அதை வீட்லேயே வச்சுட்டு அதில் மறுபடியும் தண்ணி வச்சுட்டு அதை ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கிறோம் இல்லையா. நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பொருள் உற்பத்தியாளராக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக
1: கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணால் நம்மளும் நம்ம மனிதனும் எந்த விதமான டிசீஸ் வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். அது க்ரஷ் பண்ணுறது தான் நல்லது, அதுதான் பெட்டு பாட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க ஷாப் வச்சுருக்காங்க. ஒரு வாட்டி குடிச்சிட்டு நீங்கள் டஸ்ட்பின்லேயே போட்டாச்சு, அதை கலெக்ட் பண்ணி இவங்க அதை மறுசுழற்சிக்கு திரும்ப அனுப்புகிறாங்க. அது வந்து நூலாகவோ பல பயன்பாட்டுக்கு போகுது. நீங்கள் அந்த பாலிஸ்டர் சட்டெலாம் பார்த்தீங்கன்னா நூல் வேவிங் பண்ணுறாங்க. இப்போ நிறைய பிளாஸ்டிக் பாட்டில் வந்து அங்கே தான் போகுது. ஸோ அந்த மாதிரி அவங்க ஹார்ட் வாஷ் பண்ணி அதை பழையபடி ப்ராசஸ் பண்ணி நூலாக தயார் பண்ணி அதை சட்டைக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது அந்த மாதிரி சில ரக்கரான் பஞ்சிகளுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்படி மல்டி தான் நம்மளுக்கு அது போயிட்டு தான்.
0: பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னா நெகிழியில் நிறைய வெரைட்டி சொல்கிறாங்க, விர்ஜின் அப்படின்லாம் சொல்கிறாங்க, அதுதான் வந்து உயர்தரமான பிளாஸ்டிக், அதனால் எந்த கருத்தையும் இல்லை. இல்லை, அது ஆனால் காஸ்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் இல்லை பிளாஸ்டிக்குடைய மூலப்பொருட்கள் எங்கெங்கேருந்து உங்களுக்கு கிடைக்குது, இல்லை வெளி மாநிலங்களா இல்லை வட மாநிலங்களா இல்லை வேறு எங்கெங்கேருந்து உங்களுக்கு அந்த மாதிரி பிளாஸ்டிக் வந்து வரத்து இருக்குது?
1: தமிழ்நாட்டில் இந்த இண்டஸ்ட்ரி

0: நம்மகிட்ட கிடையாது, எல்லாம் வட மாநிலங்களில் தான் இருக்குது. அகமதாபாத்து, டெல்லி, அங்கே தான் நம்ம குருடாயில் வாங்கி நம்ம ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. அது வந்து நிறைய கம்பெனிகள்லாம் இருக்குது. இந்த மாதிரி கம்பெனியிலேருந்து நம்ம இந்தியா நாட்டுடைய பொருளை வந்து நம்ம வாங்கிடலாம். இது வந்து எல்லா நாட்டிலையும் இருக்குது. இப்போ யூஏயில் அதிகம், அரபு எமிரேட்ஸில். அங்கேருந்து வர்ற மெட்டீரியல் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். நம்ம இந்தியாவில் தயார் பண்ணுறதை காட்டிலும் அங்கேருந்து வர்ற மெட்டீரியல் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஸோ ப்ரைஸும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அந்த ஷிப்பிங் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்.
1: விர்ஜின் பிளாஸ்டிக் அப்படின்னு என்ன சார்?
0: விர்ஜின்ங்கிறது நம்ம குருடாயிலேருந்து டைரெக்டாக அதை பிளாஸ்டிக் கழிவு பிரிக்கிறாங்களா மூலப்பொருள், அதுதான் விர்ஜின் சொல்லுவாங்க. ஆனால் அது நம்பர் ஒன் குவாலிட்டியாக தான் இருக்கும். அதில் நீங்கள் தயார் பண்ணி பண்ணுறது நல்லது தான். எந்த கெடுதலும் கிடையாது, எந்த வாசனையும் வராது, எல்லாமே நல்லாயிருக்கும். அதில் நிறைய ஐட்டங்கள் பிரிக்கிறாங்க. பிளாஸ்டிக்னு எடுத்தால் அதில் ஒரு 100 ஐட்டங்கள் பிரிக்காங்க. அதில் தான் அந்த பாட்டில், வெச்சிடி, பிப்பி அப்படிங்கிற நிறைய குளுக்கோஸு, எல்டி, எல்எல்டி அப்படி நிறைய வெரைட்டியை பிரிக்கிறாங்க. அந்தந்த பிரிக்கிற அந்த உடைய மூலப்பொருளை வச்சு தான் அவங்க ஒன்ஸ் டைம் யூஸ் பண்ணுங்கள், இதை செகண்ட் டைம் பண்ணுங்கள், இதை ஒரு 4 வாட்டி ரீப்ராசஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கிட்டோன்னா சரியாக போயிடும்.
1: பிளாஸ்டிக் பயன்பாடுன்னு வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் இருக்கிற பட்சத்தில் மருத்துவத்திலையும் பிளாஸ்டிக்கோட பயன்பாடு அதிகமாக இருக்குது. இப்போ மருத்துவ கழிவுகளை வந்து நம்ம மறுசுழற்சி பண்ணி பயன்படுத்தலப்போ இது நமக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா? இல்லை இப்போ நம்ம பார்த்தோம் நிறைய குளுக்கோஸ் பாட்டில்ஸ் இருக்கும், ஆனால் அது சில தயாரிப்புகள்லாம் பார்க்குறப்ப எங்கேருந்து இந்த பிளாஸ்டிக்ஸ் எடுத்துருப்பாங்கன்னு தெரியாது. அது பற்றின உங்களுடைய பார்வை எப்படிங்க?
0: ஆமாம், மருத்துவ கழிவில் வந்து கொஞ்சம் கவனமாக தான் கையாளணும். ஏன்னா அந்த சிரிஞ்சில் ரத்தம் இருக்கும், அந்த நிறைய கிருமிகள்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதை ரீப்ராசஸ் பண்ணலாம், அது முறையாக பண்ணணும், அதை பண்ணிக்கலாம்.
1: பிளாஸ்டிக்கில் வந்து வண்ணங்கள் சேர்க்குறாங்க இல்லையா? சரி, இந்த ரோஸ் கலரில் இருக்கும், பச்சை கலரில் குடங்கள்லாம், இந்த வண்ணங்கள்லாம் இந்த அதுக்குன்னு சில குறியீடுகள்லாம் கொடுத்துருப்பாங்க, அது எப்படி நீங்கள் நிர்ணயிப்பீங்க? அதில் சேர்ப்பீங்களா, தனித்தனி ப்ராசஸிங்காக பண்ணுவீங்களா, எப்படி?
0: ஆனால் வண்ணங்கள் சேர்க்குறது தனித்தனியாக தான் சேர்க்கணும். அவங்க கொடுக்குறது ஒயிட்டில் தான் கொடுப்பாங்க. நம்ம தான் வண்ணங்களை அட்ராக்ஷன் காண்டி நம்ம செய்கிறோம். அதனால் உங்களுக்கு பாதிப்பாங்கிட்ட இல்லை. அந்த கலர்ஸ் வந்து பிளாஸ்டிக்கோட மெரிஜாகி உள்ளே பயண்டாயிடும். ஸோ அது வந்து நீரில் கரைஞ்சி வர்றதோ அப்படிலாம் எதுவுமே நடக்காது.
1: இப்போ நம்ம மாவட்டங்கள்லாம் பார்த்தோம்னா மதுரையில் இப்போ அதிகமான வெயில், பிளாஸ்டிக் கொடுத்த இடத்து வெளியில் வச்சோம்னாலே இப்போ உருகிற மாதிரி இப்போதுக்கு சூடு இருக்குது. அப்போ இந்த பிளாஸ்டிக்கும் மனிதனுடைய பயன்பாடுகளும் எப்படி பார்த்துக்கிறோம்? இப்போ ஒரு குடம் வாங்குறாங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு பல வருஷமாக வச்சுக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் ஒரு குடம் வாங்குறாங்கன்னா அது எவ்வளோ நாள் தான் வச்சுக்கிறங்க அப்படின்றது, ஏன்னா இந்த துறையில் நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு அதை பற்றி நல்லா தெரியும். ஒரு பிளாஸ்டிக் குடம் இவ்வளோ நாள் வச்சுக்கலாம், தண்ணியில் இவ்வளோ நாள் பயன்படுத்தலாம்னா எவ்வளோ நாள் பயன்படுத்தலாம்?
0: கச்சடி குடங்கிறது அது கிரேடு நல்ல ஒரு நல்ல ஒரு கிரேடு அது. ஸோ அதை நீங்கள் வந்து உடையிற வரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் விர்ஜின் குவாலிட்டின்னு சொன்னேன். இதே நீங்கள் ஆர்பியை வந்து இதை இவ்வளோ நாள் நீங்கள் பயன்படுத்த முடியாது. ஆர்பியில் வந்து தண்ணி வச்சா ஒரு வாரத்துக்குள்ள அந்த பாசன வாடை வந்துடும். நம்பர் ஒன் குவாலிட்டி வெர்ஜின் வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மாதம் வச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒன்றுமே செய்யாது. அதனால் யூஸ் பண்ணும்போது நல்ல வெர்ஜின் குவாலிட்டியாக யூஸ் பண்ணால் இன்னும் நல்லது. ஆர்பிங்கிறது நம்ம துணி அலசுறதுக்கோ மற்றபடி அந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் விஷயங்களுக்கு ஓகே, குடிக்கிறதுக்கோ அதை வச்சு பயன்படுறதுக்கோ அது ஆகாது. இப்போ எங்கள்கிட்ட அந்த மட்டி குடங்கள் ஓட்டுறோம், அதை அந்த மாட்டுக்கு கழனி தண்ணி வைக்க, ஊற தண்ணி வைக்கிறதுக்கு, அடிவைப்புலேருந்து எடுத்து ட்ரம்மில் ஊற்றுறதுக்கு, இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. யாரும் லாங் லேண்டிங் அப்படி அதில் தண்ணி வச்சு யூஸ் பண்ண மாட்டாங்க.
1: மட்டி குடம் வந்து எவ்வளோ வருது? இப்போ விர்ஜின் குடம் எவ்வளோ சார் வருது?
0: இன்றைக்கி மட்டி குடம்னா 55 ரூபா நாங்கள் கொடுக்குறோம். விர்ஜின் குடம்னா இன்றைக்கி 95, 100 ரூபா, 120 ரூபா அந்த ரேஞ்சு தான். அந்த மாதிரி இருக்குது.
1: தரமாக வாங்கினா நம்மளுடைய உடல்நிலை பாதுகாப்புக்கு நல்லது அப்படின்னு?
0: ஆமாம், நல்ல பொருளை வாங்க நல்லது தான். இப்போ இதிலே ரேண்டம் பிபின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது நாங்கள் சேல் பண்ணுறது 120 சேல் பண்ணுறோம். அவங்க கன்சியூமர் பண்ணும்போது 150 மேலே பண்ணுவாங்க. நம்மகிட்ட வந்து வாங்கிட்டு போன வியாபாரி அவங்க அலைஞ்சி விற்கிறதுனால ஒரு 20-30 ரூபா எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் தெருக்காட்டில் போனால் நீங்கள் 150 ரூபா குறைஞ்சது வாங்க முடியாது. இன்றைக்குடைய ப்ரைஸ் வந்து இன்றைக்கி ஒரு வாரனால இன்றைக்கி அதிகமாக இருக்குது. இப்போ அந்த வாரில் நின்றுட்டு குறைஞ்சிச்சின்னா அதோடைய மூலப்பொருள் குருடாயிலோட ரேட்டு கம்மியாயிரும். கம்மியாயிடுச்சுன்னா பிளாஸ்டிக்கோடைய ரேட்டும் குறைஞ்சிரும்.
1: இந்த ஏரியாவில் வரப்பே பார்த்தோம்னா நிறைய தொழிற்சாலைகள் இருந்தது. இவ்வளவு பிளாஸ்டிக் வந்து கழிவுகள் வந்துருச்சா, மூட்டை மூட்டையே பெரும்பெரும்பெரும் மூட்டையாக இருக்குது. நம்ம பார்க்குறப்ப பிளாஸ்டிக் பயன்பாடு அதிகரிச்சிருக்குது, ஆனால் அதே நேரத்தில் பிளாஸ்டிக் கழிவுகளும் கூடி இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்குறோம், பார்க்க முடியுது. மறுசுழற்சி பற்றி நீங்கள் நேயர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன?
0: விர்ஜின் குவாலிட்டியை வந்து நல்லா யூஸ் பண்ணுங்க சார். மறுசுழற்சி பிளாஸ்டிக்கை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அதாவது குடி தண்ணி இருக்கிற மாதிரி பயன்படுத்தாமல், அதாவது இன்டேக் பண்ணாமல் வெளி உள்ள யூஸுக்கு அத்தனைக்கும் நம்ம மறுசுழற்சியை பயன்படுத்தலாம். அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ ஃபேக்ட்ரி, இவ்வளோ கம்பெனி, இவ்வளோ தொழிற்சாலைகள்லாம் இருக்கிற காரணம் வந்து மறுசுழற்சி இருக்கிறனால. புதுசு மட்டுமே ஹேண்டில் பண்ணால் இன்றைக்கி இவ்வளோ பண்ண முடியாது. இன்றைக்கி வர தெருக்காட்டில் எவ்வளோ பிளாஸ்டிக்கல் நம்மளுக்கு வருது, அதை எல்லாம் வாங்கி ஒரு ஷாப் வச்சுருக்காங்க. அங்கேருந்து அங்கே பல வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மறுசுழற்சி இருக்கிறதுனால தான் பிளாஸ்டிக் வந்து ரீஜனட்டாக போயிட்டே இருக்குது. இல்லைன்னா நம்ம இவ்வளோ குருடாயில் பண்ணுறதுக்கும் பிளாஸ்டிக் பிரிக்கிறதுக்கும் அர்த்தமே இல்லை.

0: தான் உயரும். இதை வந்து மக்குவிக்க முடியாது, அதை அழிக்க முடியாது. இந்த மாதிரி ஏதாவது முன்கூர் ப்ராசி கொஞ்சம் வேஸ்டேஜ் இந்த தாரில் கலந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறது தான் ஆகுமே தவிர மற்ற எதுக்குமே யூஸ் ஆகுது. அதனால் மறுசுழற்சிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும், இல்லைன்னா நாடு இன்னும் குப்பைத்தொட்டி ஆயிரும்.
1: ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கிறீங்க. ஏன்னா பிளாஸ்டிக்குடைய பயன்பாடுகளை வந்து நம்ம இப்போதைக்கு குறைக்க முடியாது. அதே நேரத்தில் மறுசுழற்சி பண்ணும் பட்சத்தில் நம்மளுடைய அந்த எக்கனாமிக் லெவலை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இன்னொன்று, பிளாஸ்டிக்கோடைய பயன்பாடுகளை ரொம்பவும் நம்ம அதிகரிக்காமல் அது கொஞ்சம் நம்ம பார்த்து கையாளும் பட்சத்தில் ஆரோக்கியமாகவும் இருக்கும், ஒரு சுகாதார இருக்கக்கூடிய ஒரு நம்ம நாடாகவும் திகழும் அப்படின்றது உண்மை. ஏன்னா மறுசுழற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி மறுசுழற்சின்ற விஷயத்தை மையப்படுத்துறதுக்காகத்தான் இந்த நேர்முகத்தை நம்ம நேயர்கள்ட்ட சொல்லியிருக்கிறோம். ரொம்ப நன்றி சார். ஏன்னா உங்களுடைய இந்த வேலைப்பாடுகளுக்கு நடுவுலையும் எங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய நேர்முகத்தை வழங்கியதுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: நன்றி சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மறுசுழற்சி மறுமலர்ச்சி. மறுசுழற்சி முறையில் பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரித்து வரும் ஏ டேனியல் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டோம். உடன் உரையாடினார் எஸ் கார்த்திகை தீபன்.

0: நேயர்களுக்கு வணக்கம். நான் உடன்பிறப்பை படத்துடைய இயக்குநர் இராசவணன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள், நிச்சயமா உங்க நெஞ்சத்துக்கு இதமானதா இருக்கும். தொடர்ந்து கேளுங்க.
1: Yeah, Akashvani, that's lit.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். பாதுகாப்பு, வர்த்தகம், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இந்தியா சவுதி அரேபியா இடையேயான ஒத்துழைப்புகளை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. உலகின் மூன்றாவது பெரிய விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியா உருவெடுக்கும் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இந்தியாவின் மேலும் 5 இடங்கள் யுனெஸ்கோவின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். வன உற்பத்தி பொருட்களை உள்நாட்டு மற்றும் சர்வதேச சந்தைகளுடன் எளிதில் இணைக்கும் வகையில் வழங்கப்படும் பிரமாண் சான்றிதழை மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் ஆந்திர மாநில வன மேம்பாட்டுக் கழகத்திற்கு வழங்கியுள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தில் பதிவு செய்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை 10,88,00,000 எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சமூக நல்லிணக்கத்தை பேண அரசு உறுதியுடன் செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். தாவேக ஆட்சியில் தொழில்துறையினர் சுதந்திரமாக செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி மத்திய அரசுக்கும் கர்நாடகாவிற்கும் உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதி அருகே கூவம் ஆற்றில் நடைபெற்ற கொசு ஒழிப்பு மருந்து தெளிக்கும் பணியை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு செய்தார். சென்னை பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நடைபெறும் நவராத்திரி கோலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை அடுத்த மாதம் 31 வரை நடைபெறவுள்ளது. ஈரோட்டிலிருந்து கோவை, பாலக்காடு, மங்களூரு வழியாக குஜராத் மாநிலம் உத்னாவிற்கு நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 4:03 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. வசந்தன்கோ இந்தியாவின் நம்பர் 1 டீலர். வசந்தன்கோ

0: நேரம் மாலை 4:03 ஆயிட்டு இருக்குது. ஆகாஷ் வானில நாம இன்னைக்கு விளையாட போற விளையாட்டு கேம் என்ன கேம் அப்படின்னா, ஆட்டக்களம்ல சொல்லுங்க,
1: டக்கு டக்கு டக்குன்னு.
0: எஸ், டக்கு டக்கு டக்கு டக்கு டக்கு, ரைட். ஓகே, எதுக்கு டக்கு, என்ன செய்யல, என்ன டக்கு, அதை சொல்லவே இல்லையே.
1: டக்கு டக்குன்னு தடிக்கிட்டுமா இல்ல டக்கு அடிச்சுட்டே இருக்கா?
0: இல்ல இல்ல, நம்ம கேட்டு இருக்கக்கூடிய கேள்விக்கு நேரில் வந்து டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும், ஆனா தப்பா பதில் சொல்லணும்.
1: தப்பா பதில் சொல்லணும்.
0: எஸ், உங்க பேர் என்ன?
1: என் பேரா? முத்து கருப்பன்.
0: இப்ப நீங்க சொல்லக்கூடாது, இந்த ஆன்சர் நீங்க சொல்லிக்கூடாது. இப்ப நான் உங்க பேர் என்னன்னு
1: கேட்டேன். உங்க பேர் என்னன்னு
0: கேட்டேன். ஓ, முத்துன்னு சொல்லிட்டீங்கல்ல, அவ முத்துன்னு சொன்னாலும் தப்பு. ஓகேங்களா? அதனால கேம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்க பேர் என்ன?
1: என் பேர் சொல்ல மாட்டேன்.
0: பேர் சொல்ல மாட்டேன். இப்ப அவுட் ஆயிட்டீங்க.
1: என் பேர் சொல்ல மாட்டேன்
0: சொன்னேன். ஓகே, இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு பதில் சொல்லணும், டக்கு டக்குன்னு சொல்லணும். அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு, டக்கு டக்கு டக்குன்னு. அப்பாடா, ஒரு வழியாக கேம் ரெடி பண்ணியாச்சு. கேமுக்குள்ளேயும் போக போகிறோம். நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கு பெற வேண்டிய எண்கள் மத்தெல்லாம் சொல்லிடுங்க.
1: 25:30 அறிமுக நேர்களும், 25:30 171 மற்ற அனைத்து நேர்களும் வரலாம். 04-542 என்கிற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு

0: வசந்தன்கோ.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: நேரம் மாலை 4:06 ஆயிட்டு இருக்குது. இன்னைக்கு நம்ம விளையாட போற மாட்டக்கிழமில் டக்கு டக்கு டக்குன்னு, நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா, டக்கு டக்கு நீங்க வந்து சொல்ல போற ஆன்சர் எல்லாமே ராங் ஆன்சரா சொல்ல போறீங்க. அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. நிகழ்ச்சியில் பங்கு பெற வேண்டிய எண்கள் ஆல்ரெடி சொல்லியாச்சு. 0452 என்ற மதுரையுடைய முன்னிணைப்போடு 25-30-170 மற்றும் 25-30-171 என்ற எண்களில். நிகழ்ச்சியில்
5: வணக்கம்
4: வணக்கம் ஐயா, ரெடியா இருக்கீங்களா?
6: சொல்லணும்,
4: நேர்ல கூட சிங்க் ஆகுறாங்க பாத்தீங்களா, அங்க நிக்குது நம்ம விளையாட்டினுடைய வெற்றி. ஓகேவா? ஓகே, ரெடியா
6: இருக்கீங்களா?
4: யார் முத்து சொல்றீங்களா?
6: ஆமா.
4: ஆ ரைட், அப்போ ஓகே. ஓகே, ரெடியா இருக்கீங்களா?
6: ரெடியா இருக்கு.
4: ஓகே, இன்னைக்கு காலை என்ன சாப்பிட்டீங்க?
6: இன்னைக்கு வந்து புகையில சாப்பிட்டேன்.
5: இது தவறான
4: நீங்க அதுக்கேத்த ஆன்சர்

0: சம்பந்தமே இல்லாம ஒரு பதில் நீங்க சொல்லணும், அதுவும் டக்கு டக்குன்னு சொல்லணும். கோட்டை முதல்ல
1: இருக்கீங்களா?
0: உங்க சொந்த ஊர் இது?
1: மலேசியான்னு சொல்லுங்க.
0: அது தப்பு தானே?
1: அதாவது அதுக்கு சம்பந்தம்
0: சம்பந்தம் இல்லாத பதில் சொல்லவேன. எனிவே ஈஸ்வர்லால் சார், ட்ரை பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.
1: டக்கு டக்கு டக்குன்னு வந்திருக்க நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து? ஏம்மா நீங்க பேசுறது கேட்கல?
0: நீங்க பேசுறது சரியா கேட்கல?
2: இப்ப
0: கேக்குது. ஓகே,
1: இப்ப உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க.
0: அதனால தோசை சாப்பிட்டீங்களா? அதனால
1: தோசை சாப்பிட்ருக்காங்க.
0: சாப்பிட்டேன். ஓகே, நீங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்க?
2: இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்க போகிறேன்.
0: என்ன படம்?
2: புளிக்குழம்புக்கு புளி கம்மியாக இருக்கு.
1: சரி, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க.
2: காலையில் கோயிலேருந்து ஐயர் வந்தார்.
1: வரட்டும்.
0: எதுக்கு வந்தார்?
1: வேற பேசணும்.
0: வாழ்த்துகள் பரவாயில்ல. கிட்டத்தட்ட நம்ம பேசின எல்லாத்துக்குமே ராங் ஆன்சரா சொன்னாங்க, டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டாங்க. வாழ்த்துக்கள், நன்றி.

0: ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல்லை கேட்டுருக்கீங்க. ஆட்டக்கிழமை இன்றைக்கி ஆட்டக்கிழமில் என்ன விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா
1: டக்கு டக்கு டக்குன்னு.
0: அதே தான் டக்கு டக்குன்னு
1: நிறைய தடவை அந்த டக்கு டக்குன்னு கேள்விப்பட்டிருப்பாங்க நேர்கள். ஆனால் இந்த டக்கு வந்து அந்த டக்கு கிடையாது.
0: எந்த டக்கு?
1: அந்த டக்கு. இந்த டக்கு
0: அந்த டக்கு சம்மந்தம் இல்லை.
1: சம்மந்தம் கிடையாது. ஓகே, லைனில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேர் வருக்கு. வணக்கம.
0: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் இங்கிருந்து?
2: வணக்கம். இருவருக்கும் ஒத்த கடையில இருந்து புஷ்புலதா பேசுறேன்.
1: ஓகே, ரெடியா இருக்கீங்களா?
2: அந்த முதல் நேயர் பேசுனாங்களா அந்த மாதிரிதான் கேமா?
1: ரெண்டாவது நேயர் பேசுனாங்களா அந்த மாதிரி கேமா?
2: ரெண்டாவது நேயர் பேசுனாங்க.
1: அதேதான் அதேதான்.
2: இல்ல சார், இப்ப நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டீங்கன்னா,
1: நீங்க சாப்பிட்டேன்னு சொல்லிட கூடாது.
2: செங்கல் சாப்பிட்டேன் இந்த மாதிரி
0: அந்த மாதிரி எதுவும் சொல்லிட கூடாது. நீங்க சாப்பிட்டேன்னு சொல்லாம நீங்க வேற மாதிரி சொல்லுங்க.
1: உதாரணமாக இப்ப நாங்க விளையாண்டு காட்டுறோம் பாருங்க. ஹாய் முத்து,
0: தமிழ் செல்வி நல்லா இருக்கீங்களா?
1: எப்படி மாத்தி சொல்லணும்? ஓகேவா? சரி, ரெடியா இருக்கீங்களா? ஓகே, நீங்க எந்த ஊருக்காரங்க?
0: வியாபாரம் பாக்குறீங்களா?
2: கூப்பிடுங்க
1: தான். வியாபாரமே வா,
2: இருக்கு வந்தாலும் வரலாம்.
0: என்ன எல்லாரும் மேகமா இருக்கு, சரி மழை பெய்ய போதா?
2: பஸ்ல வந்தேன் சார் நான்
1: இப்ப. ஓஹோ, நாங்கள் ஸ்டுடியோவில் இருக்கிறனால தான் மழை வெளியில் பெய்யுதான் தெரியல. மழை பெய்யுதா என்னங்க?
2: நட்சத்திரம்லாம் நல்லாவே இருக்கு.
0: நட்சத்திரம் நல்லா இருக்கா? இப்போயே தெரியுதா உங்களுக்கு?

0: நீங்க என்ன ராசி நட்சத்திரம்?
1: டக்கு டக்குன்னு வாங்க.
0: ரெடியானுங்க. அவங்க திண்டுக்கலுங்க,
1: திண்டுக்கலுங்க.
0: அவங்க எழுதுற கட்ட எழுதுங்க. ஓகே கணேஷ், ரெடியா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கு பிடித்தமான உணவு என்ன? உணவு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கீங்களா? எத்தனை ஆடுகள்
1: வச்சிருக்கீங்க? ஆடு இருக்காருங்க.
0: ஓ, மாடா ஆடா?
1: பசு மாடுங்களா?
0: ஆடுதான்.
1: ஆடுதானுங்களா?
0: பதில கட்டா சொல்லிட்டீங்க, வெற்றி இல்லைங்க, தோல்வி ஆகி. நாங்க அப்படிதான் குழப்பவங்க, நீங்க கட்டா நீங்க சொல்லுங்க. ஓகேங்க,
1: நன்றிங்க,
0: தேங்க்ஸுங்க.
1: இப்ப இணைப்புல வந்திருக்க நேயர் யாருங்க?
0: வருக வணக்கம்ங்க.
1: வணக்கங்க,
0: யார் பேசுறீங்க? சரியா கேட்கல, நீங்க பேசுறது சரியா
1: கேட்கல. வேற ஏதோ ஏஐல பேசுறாங்க நீங்க, அவங்க தான் கேக்குறாங்க தெரியுது. இணைப்பில் இருக்கீங்களா? இணைப்பில் இல்ல. டக்கு டக்குன்னு
0: வருக வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: மணிமாறன் பேசுறேன்
0: சார். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? மணிமாறன்
2: ரெடியா சார். கொஞ்சம் எனக்கு தெரியல என்ன கேம் சார்.
1: ஐயோ, அந்த மாதிரி
0: ரைட்டு. அதாவது கேம் நாங்கள் கேள்வி கேட்போம், அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பதில் சொல்லணும். அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. டக்கு டக்குன்னு சொல்லணும்.
1: இல்லைங்கய்யா, இல்லைங்க, அப்படி கிடையாது. நாங்கள் சொல்றதுக்கும் அதுக்கு ஆப்டான பதில் சொல்லாமல் வேற பாட்டு, அதாவது வேறது சொல்லணும். இப்போ நாங்கள் ஒரு கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது. அதுதான் டக்கு டக்குன்னு. இப்போ டக்கு டக்குன்னு விளையாடலாமா?
2: டக்கு டக்குன்னு விளையாடலாம் சார்.
0: ரெடியா இருக்காருப்பா. ஓகே, உங்களுக்கு பிடித்தமான உணவு எந்த உணவு?
1: தொடர்ந்து மீண்டும்
0: இணைகளே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுருக்கீங்க ஆட்டக்கலம். இன்னைக்கு ஆட்டக்கலம்ல ஜோரா விளையாண்டுட்டு இருக்கோம், டக்கு டக்கு டக்குன்னு.
1: அதாவது இன்றைக்கு வசந்தன்கு வழங்கும் ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில சூப்பரா விளையாண்டுட்டு இருக்காங்க நீர்கள். அடுத்த நேர் யாருங்க வராங்க பார்க்கலாம்.
0: வணக்கம், டக்கு டக்குன்னு விளையாட வந்திருக்க நேயர்
1: வருக. வணக்கம்
0: வணக்கம்,
1: மாலை வணக்கம். தொண்டு கட்டிக்கிச்சோ, யார் பேசுறீங்க? வாவ்
0: அண்ணே, நீங்க அருமையா பண்ணீங்க.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். செல்லூர் குமரன் அண்ணா, ரெடியா இருக்கீங்களா? ஓகே,
0: ஏதாவது கேம் என்னன்னு உங்களுக்கு
2: தெரியுங்களா?
1: டக்கு டக்கு தப்பு தப்பா பதில் சொல்லணும், சம்பந்தமே இல்லாம பதில் சொல்லணும். ஆமா, தப்பு தப்பா சொல்லணும். ஓகேவா? ஓகே, நமக்கு எந்த ஊரு?
2: ஓஹோ,
0: இணைப்புல வந்திருக்கீங்களா?
2: இன்னும் கொஞ்ச நேரத்தில் டீ சாப்பிட போறேன்.
0: டீ சாப்பிட போறீங்களா? நாங்களும் வரட்டுமா?
1: அவர் பேர் முத்துக்குமார். காம்பினேஷன் வந்துருச்சு, தப்பாயி போச்சு. செல்லூர் பிரதர் தப்பு.
0: அதாவது நீங்க வந்து அந்த அதுக்குள்ள வந்துட்டீங்க.
1: அவ்வளவு அந்த கான்வர்சேஷன்ல உள்ள வந்துட்டீங்க. எனிவே அழகா ட்ரை பண்ணீங்க,
0: வாழ்த்து முயற்சி பண்ணீங்க. நேரம் 4:21 அறிஞ்சிருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல ஆட்டக்கலம். இன்னைக்கு ஆட்டக்கலம்ல டக்கு டக்கு டக்கு விளாண்டு இருக்கோம். வந்திருக்க நேயர்
1: வருக வணக்கம்.
3: முனுத்தாலையிலிருந்து கண்ணன் பேசுறேன்.
1: வருக வணக்கம் கண்ணன், ரெடியாக இருக்கிறீர்களா?
3: ரெடியாக இருக்கிறோம்.
1: ஓகே, உங்களுக்கான கேள்வி இதோ. மதுரையில நீங்க எத்தனை வருடங்களாக இருக்கின்றீர்கள்?
3: என்ன சாப்பிட்டீங்க நீங்க காலையில?
1: நான் காலையில இட்லி சாப்பிட்டேன். நீங்க என்ன சாப்பிட்டீங்க?
3: நான் வந்து ஒரு சினிமாவுக்கு போக போறேன்.
0: என்ன சினிமா அது?
3: நான் இப்ப பட்டம் விட போறேன். காத்து அடிக்குது நிறைய.
0: காத்து அடிக்குதா?
3: இப்ப வந்து நான் வந்து சைக்கிள் ஓட்ட போறேன்.
0: சைக்கிள் ஓட்ட போறீங்களா?

0: பாத்துருக்க சைக்கிள
1: வந்து பொங்கல் சாப்பிட போறேன்.
0: பொங்கல் சாப்பிட போறீங்க?
2: எத்தனை மணிக்கு சாப்பிட போறீங்க?
0: சர்க்கரை பொங்கலா?
1: வெளியே கிளம்புறேன்.
0: வெளியே கிளம்புறீங்களா? நாங்களும் வரட்டுமா?
1: நான் வந்து இப்ப வந்து இந்த பால்கோவா இருக்குல்ல, உருண்டை உருண்டையா எடுத்து சாப்பிட போறேன்.
2: மதுரையில் ஃபேமஸ் பால்கோவா கூட, மதுரை பாலமேட்டில் வந்து பால்கோவா ஃபேமஸ்.
1: நான் வந்து இப்போ கரும்பு தோட்டத்தில் கரும்பு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
2: எந்த ஊரில் இருக்கு தோட்டம் உங்கள் தோட்டம்?
1: நான் வந்து இப்போ அந்த ஒரு மிச்சர் கடைக்கு போயிட்டே இருக்கேன்.
2: மிச்சர் கடையில எங்க இருக்கு? கரெக்டா மிச்சர் கடை
0: பால்கோவா
2: சாப்பிட்டுமா சொல்றாரு.
0: அருமை அருமை இணைப்புல இருந்து வாங்கி நன்றி.
1: எடுத்து எடுத்து தூங்க போறேன்.
2: கடைசியா தூங்க போறேன். ஓகே, வாழ்த்துக்கள். என்ன சூப்பரா விளையாண்டீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: இணைப்புல இருந்து வாங்கி நன்றி. நேரம் 4:24 நிமிடத்துல அடுத்து வரும் நேயர் டக்கு டக்குன்னு விளையாட வந்திருக்க நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்வது யாருங்க? இந்துமா
3: உங்களுக்கு
0: பிடித்த?
2: சரியா சரியா கேக்கல, இன்னொரு தடவை சொல்லுங்க. ஓகே, சச்சின் டெண்டுல்கர் எந்த ஊருக்காரன் தெரியுமா?
0: மழை பெய்யுது, மழை மேகமா இருக்கு.
2: அப்படியா? எங்க போயிருந்தீங்க காலையில?
0: என்ன உதந்து கிடக்கு?
2: நாங்க சீரியஸா கேட்டோம், நீங்க சீரியஸா பதில் சொல்றீங்க. இதுவே தவறாக பதில் சொல்லி
0: நன்றி.
2: நன்றி நன்றி.
0: 4:25 அடுத்து டக்கு டக்குன்னு விளையாட வர நேயர் யார் எங்க இருந்து? வணக்கம்.
2: வணக்கம்.
4: நான் பத்மாவதி பேசுறேன், 3 மாவட்டம் சார். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும் மேடம். நீ நல்லா இருக்கீங்களா? ஓகே, ரெடியா இருக்கீங்களா விளையாடுறதுக்கு? நம்முடைய பண்பலையில பிடித்த நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சி?
5: ராமநாதபுரத்துல
2: இது ரொம்ப ஃபேமஸான இடம்.
5: வெயில் வந்து அதிகமா இருக்குது.
0: உங்க பின்னாடி சேவல் கூவுதா?
2: பிரகாஷ்ராஜ் முத்துக்குமார்ல என்ன மதியம் சாப்பாடு முருகன் பிரதர்? எத்தனை மணிக்கு வரீங்க? எத்தனை மணிக்கு வரீங்க? எங்க வரீங்க?
5: என்ன
2: சொல்றீங்க? சாரி, திருப்பி சொல்லுங்க.
0: வணக்கம். வணக்கம்
6: சார். பிரகாஷ் சார், முத்துக்குமார் சார்.
0: முத்துக்குமார் இல்ல, முத்து
2: முத்து கருப்பன். முத்து கருப்பன் நம்மகிட்ட ஒரு ரெண்டு மூணு வெரைட்டிஸ் முத்து இருக்காரு எஃப்எம்ல ஆர்ஜிஎஸ், அதனால இவர் வந்து முத்து கருப்பன்.
6: சரி, முத்து கருப்பன் பிரகாஷ் சார், தொழில்நுட்பத்துக்கு உதவி செய்யறாங்க. எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்வது விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்.
2: நன்றி. ரெடியா இருக்கீங்களா? தயாராக இருக்கின்றீர்களா?
6: சீதாமரம்
0: இருக்கா?
6: சீதாமரத்துக்கு
2: ஆசைப்படுவீங்க?
0: நேரமாலை 4 மணி 29 நிமிடம் ஆயிற்று.
2: இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம், இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவன், இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: ஓகே சார், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு சார்?
1: இன்னைக்கு தான் சார் மாத்துல இன்னைக்கு மீன் பிடிச்சிருந்தோம். நீங்க மீன் குழம்பு அவ்வளவு அருமையா சாப்பிட்டேன்.
0: என்ன மீன் பிடிச்சீங்க இன்னைக்கு?
1: கண்டிப்பா
2: ஊசி போட்டீங்களா?
1: நாளைக்கு ஊஞ்சல் எங்க தோட்டத்துல, நான் கார்டன் வேலை பக்கத்துல தோட்டத்துல ஊஞ்சல் கட்டிருக்காங்க. ஊஞ்சல் அருமையா ஆடு, ரொம்ப திருக்குழந்த மாதிரி மாறி இருக்கு ஊஞ்சல் ஆடு.
0: ஓகே, கார்டனிங் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நீங்க இட்லியா தோசையா பூரியா வாழ்த்துக்கள் சூப்பர் சூப்பர் சூப்பர்.
2: நேரம் எவ்வளவு அடிச்சாலும் தாங்க வேண்டிய மாதிரி தாங்கிட்டாங்க. டக்கு டக்குன்னு விளையாட வந்திருக்கு. அடுத்த நேயர் வரை வணக்கம்.
0: வணக்கம்
2: வணக்கம். சொல்வது யார், எங்கிருந்து?
3: பேர்
0: வச்சது யாரு?
3: என்ன
0: அறுவடைக்காக
3: என்ன
0: போட்டுருக்கீங்க?
3: மழை வரும் போல இருக்கு, ஏன்னா
2: மானம் அப்படியே மந்தாரமா இருக்கு. சொல்லிட்டு
0: கேக்கணும். வாழ்த்துக்கள்
2: இப்போ ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணைவோம்.

0: பார்த்தாச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
4: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
3: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
5: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரியில், அண்ணா நகர், மதுரை.

0: இருக்கீங்களா? ஓகே, இந்த குரல் எங்கேயோ கேட்டது மாதிரியே இருக்கு.
1: எனக்கும் அதே தான்
0: ஈஸ்வர்லால் சார் மாதிரி இருக்கு. ரைட்டா? ஈஸ்வர்லால் சாருடைய வாய்ஸ் மாதிரி இருக்கு.
1: நான் அவரோட தம்பி பேசுறேன்.
0: ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கான கேள்வி இது ஆரம்பம் ஆகின்றது. ஈஸ்வர்லால் சார் வந்து உங்களுக்கு என்ன அண்ணனா தம்பியா?
1: வீட்டு
0: பக்கத்துல ஏதாவது கோயில் இருக்கா?
1: தெற்கு வாசல் பக்கத்துல.
0: நடந்து போயிட்டு இருக்கீங்களா? சைக்கிள் டூ வீலர் எதுவுமே இல்லையா உங்ககிட்ட?
2: வந்து
0: ஓகே, அதை பத்திரமா பாத்துக்கோங்க. நன்றி.
1: இணைப்பில் வந்து நேரம் 4:49 இணைஞ்சிருக்கேன். மாட்டக்கலாம் இன்னைக்கு ஆட்டக்கலாம்ல டக்கு டக்கு இருக்கோம்.
0: எனக்கு அந்த விளையாடக்கூடிய அவருடைய ஆர்வத்தை கண்டு வியக்க.
1: அதே தான்.
0: ஓகே, அடுத்த நேரம் வருங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஏ ராசி சொல்லக்கூடாது, கண்டுபிடிச்சு சொல்லி யோசிச்சீங்கன்னா. ஓகே, பேரை சொல்லுங்க. கோயில் பேர் என்ன? இப்ப கே கே நகர் மதுரைக்கு வந்திருக்கீங்களா?
1: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேரம் 4:50 அடுத்து வரும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
0: என்ன இது ஆஸ்பத்திரி போனீங்களா? காய்ச்சல் வந்துருக்கு.
1: மதுரையில இருக்காங்களா? எங்களுக்குள்ள இருக்காங்கம்மா?
0: வாழ்த்துக்கள்.
1: இணைப்பில் நன்றி. நேரம் 4:51 அடுத்து யாருன்னு பாத்திரலாம்.
0: வணக்கம்.
1: டக்கு டக்கு விளையாட வந்திருக்க நேயர்
0: வணக்கம்.
1: யார் எங்க இருந்துமா? ஐயா ஐயா,
0: எஸ் ராமர். ஓகே ராமர் ஐயா, நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க?
3: பெங்களூருக்கு போலாம் நினைக்கிறேன்.
0: இதுக்கு அங்கயா படிச்சீங்க?
3: ரிசல்ட்
1: சரியில்லையா? எக்ஸாம் எழுதுனீங்க?
3: ரொம்ப பூ இருக்கு மழை வந்ததுனால.
0: ஓஹோ,
1: என்ன பூ அது?
0: போயிருக்கீங்க?
3: எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு யாருமே
1: தெரியாதா?
3: அழகான பூக்கள்
1: வருடுமா? அறிஞ்சு அறியாம
0: செய்த சகல குற்றங்களையும் மன்னித்து காத்துள்ள வேண்டும் ஆண்டவரே.
1: என்னாச்சு உங்களுக்கு?
3: நான் எப்பவுமே ட்ரெயின்ல பயணம் செஞ்சது இல்லை, ஆசையா இருக்கு. ஆனாலும்
0: ஓகே, எத்தனை முறை நீங்க ட்ரெயின்ல போயிருக்கீங்க இதுக்கு முன்னாடி? அப்படிதான் சார், சுகர் பிரஷர் வந்துச்சுன்னா

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுருக்கீங்க. ஆட்டக்கிழமை இன்னைக்கு ஆட்டக்கிழமை என்ன விளையாண்டுருக்கோம் அப்படின்னா, டக்கு டக்கு டக்குன்னு விளையாண்டுருக்கோம்.
1: எஸ் டக்கு டக்குன்னு விளையாடிட்டுருக்கோம். அதாவது எங்களுக்கு வேறு கிளைகள் கிடையாதுன்ற மாதிரி சொல்லுங்களே நீங்கள்.
0: அதே தான்.
1: ஓகே,
0: அது சமாளிக்க மாட்டேன்.
1: ஓகே, அடுத்த நேர் வருக. வணக்கம்.
0: வணக்கம்.
2: தெற்குவாசல் குப்புசாமி பேசுகிறேன்.
1: வணக்கம் குப்புசாமி சார்.

0: அப்படி தானே இருக்கும். அதனால டெய்லியுமே ரெகுலரா நம்ம கரெக்டான மெடிசன் எடுத்துக்கணும்.
1: 3.9 ராமேஸ்வரத்துக்கு போயாகணும், சீக்கிரம் குளிச்சு ஆகணும்ன்ற முடிவில் இருக்கேன்.
0: ஓ, அங்க போய் எப்படி குளிக்க முடியும்?
1: விமானத்துல பறக்கும் போதே நம்மாட்டுக்கு இறங்க வேண்டியதா?
2: நீங்களே இறங்கிறீங்களா
0: குளிக்கிறதுக்கு? வாழ்த்துக்கள் சார், ரொம்ப நேரம் எங்களுக்கு தாக்கு பிடிச்சு கொண்டு போயிருந்தீங்க. வாழ்த்துக்கள். சேகர் பேர் சொன்ன, சேகர் ஐயாவா? ராமரையா.
2: ராமரையா,
0: வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள்.
2: நன்றி. இப்போ அடுத்து டக்கு டக்குன்னு இணையக்கூடிய நேயர் 4:54
0: வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம். யார், எங்க இருந்து?
1: பாண்டியராஜன்ங்களா?
0: நேரம்
2: 4:55 அடுத்து இணையும் நேயர் டக்கு டக்குன்னு விளையாட வந்திருக்க நேயர் வருக. வணக்கம்.
0: வணக்கம்.
2: டக்கு டக்குன்னு நாங்கள் இன்னும் சொல்லலை, வாங்க விளையாடலாம். இணைப்பில் இருக்கீங்களா?
3: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: யார், யார், எங்க இருந்தீங்க?
3: நான்
0: என்ன கேம் ரொம்ப பிடிக்கும்?
3: என்ன
0: வேலை பாக்குறாங்க அவங்க?
2: டக்கு டக்குன்னு வாங்குங்கம்மா. டக்கு டக்கு டக்கு டக்குன்னு
3: ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
0: ஓஹோ, உங்களுக்கும் சமையல் ரொம்ப பிடிக்குமா? ஓகே, அப்போ சமையலில் எது ரொம்ப பிடிச்சமான உணவு இது?
3: எனக்கு கோலம் வந்து அழகாக ரொம்ப போட தெரியும்.
0: ஓகே, எத்தனை புள்ளி எத்தனை வரிசை போடுவீங்க கோலம்?
3: நான் அம்மா வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன்.
0: ஓகே.
2: ராமநாதபுரத்தில் கடல் இருக்குங்களா?
0: புது கேமா யோசிப்போம். ஓகே, அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: பாடலில் இருந்து கொஞ்சம் தள்ளி வரீங்களா? நாங்க கேக்குற வணக்கம் எங்களுக்கு திரும்பி கேக்குது. இப்ப சொல்லுங்க உங்க வணக்கத்தை. நீங்க யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: குப்புசாமி. குப்புசாமி தம்பி பேசுறீங்க.
0: அண்ணனா தம்பியா? அவரு
3: நன்றிங்க.
2: நிகழ்ச்சியில எத்தனை முறையாவது
0: பங்கேறீங்க?
2: 84வது
0: காட்பாடியிலிருந்து மதுரைக்கு ட்ரெயின் இருக்கா, பஸ் இருக்கா?
3: 5 மணிக்கு
0: பஸ்.

0: இருக்கா ட்ரெயின் இருக்கா?
1: காக்கா கருப்பு நிறம்.
0: காக்கா கருப்பா தான் இருக்கு. வெள்ளையா நீங்க பாத்துருக்கீங்களா? இல்ல
1: பெரியவங்க முன்னாடி கால் போட்டு உட்கார கூடாது.
0: ஏன் கால் மேல கால் போட்டு உட்காராம எப்படி உட்காருவீங்க?
1: குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு.
0: ஓ, குழந்தை மட்டும் உட்காரலாமா?
1: கத்திரிக்காய
0: வாழ்த்துகள்.
1: காட்பாடிகள்
0: ஓகே. இன்றைய நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் பங்கேற்றாங்க, பங்கேற்க முயற்சி செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 25 நேர்களை தாண்டி இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணி முடிச்சுக்கோம்.
2: ஆமாம், அதாவது நிறைய பேர் வந்து
0: இப்போ லைனில் வந்துட்டே இருக்காங்க நேர்கள். அது எடுக்கணும், எனக்கு ரொம்ப ஆசை தான். நேர்களோட பேசணும், ஜாலியாக இருக்கணும்னு. பேசாமல் ரெண்டு மணி நேரம் மாற்றிடலாமா?
2: இல்லை இல்லை,
0: ஒரு மணி நேரம்
2: அவ்வளோதான்.
0: ஓகே, ட்ரை பண்ண நேர்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறது நானே
2: மற்றும் முத்துக்கிறப்பட அப்படின்னு பேச விடுங்க. அதுக்கு முன்னாடி கேட்டிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடலாம்.
0: கண்டிப்பாக. ஓகே, தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சியில் கேளுங்க, சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கையில் எது நிரந்தரமோ இல்லையோ, நம்ம இருக்கக்கூடிய மகிழ்ச்சி மட்டும்தான் நிரந்தரம். அதனால் அதை எப்பயுமே கூட வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.

0: தொடர்ந்து செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். பாதுகாப்பு, வர்த்தகம், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இந்தியா சவுதி அரேபியா இடையேயான ஒத்துழைப்புகளை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. உலகின் மூன்றாவது பெரிய விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியா உருவெடுக்கும் என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் சுங்கச்சாவடிகளை தூய்மையாக பராமரிக்க ஏதுவாக சிறப்பு தூய்மை இயக்கம் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பழங்குடியினரின் பன்முக கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்து டிஜிட்டல் மயமாக்குவதற்காக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை இந்திரா காந்தி தேசிய கலை மையத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தில் பதிவு செய்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை 10,88,00,000 எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று தடை செய்யப்பட்ட பொருட்களை கடத்திச் சென்றவர்களை துணிச்சலாக சென்று பிடித்த கோவில்பாளையம் காவல் நிலையத்தின் தலைமை காவலர் திரு வேல்முருகனை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தலைமைச் செயலகத்திற்கு நேரில் அழைத்து பாராட்டினார். தமிழகத்தில் சமூக நல்லிணக்கத்தை பேண அரசு உறுதியுடன் செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். தாவேக ஆட்சியில் தொழில்துறையினர் சுதந்திரமாக செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி மத்திய அரசுக்கும் கர்நாடகாவிற்கும் உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. ராஜ்காட்டில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் மற்றும் 48 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் மாலை தென்றல். ஆட்டக்களம் விளையாடி ஆஞ்சு ஓஞ்சு அதாவது நல்லா சிரித்து முடிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக பாட்டு கேட்க போகிறோம். இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் முத்துக்கருப்பன். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் பாடல் வருகிறது பாண்டிய நாட்டு தங்கம் திரைப்படத்தில் இருந்து.
3: இளம்

0: என்னக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
1: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மென்ட்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும்.
1: வாழ்த்துக்களோ விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
0: நானும் கூட சொல்லிருக்கேன்.
1: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
0: சரி சரி, Facebookல மட்டுமா?
1: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்திலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
0: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க. ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல கேட்டுருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் பாடல் வருகிறது. உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் திரைப்படத்தில் இருந்தேன்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேளுங்க. மாலை தென்றல், மாலை தென்றல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் வருகிறது பெரியண்ணா திரைப்படத்திலிருந்து.

நேயர்களை தொடர்ந்து இணைந்தீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளோடு. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் மீண்டும் இணைகிறோம். மாலை தின்றல், மாலை தின்றல் நிகழ்ச்சியில் பாடல் வருகிறது பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திலிருந்து.

தந்தி வந்து வேசுதுல வானொலி ஸ்டேஷனில் வந்தாலும் வாங்க மதுரை சின்னாம்பும் தாங்க. நான் வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்ன நானே

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுறீங்க. மாலை தென்றல் மண்மயக்கும் பாடல்களோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது மாலை தென்றல். அந்த வரிசையில் பாடல் வருகிறது கோயில் காலை திரைப்படத்தில் இருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பாடல் வருகிறது அதிசய பிறவி திரைப்படத்தில் இருந்து.
1: என்னாச்சு உனக்கு? இங்க பாடுறா

0: அக்கா, காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாயிரலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
2: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டீங்க.
3: ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
3: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
4: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டிருக்கீங்க மாலை தின்றல். மாலை தின்றல் நிகழ்ச்சியில் பாடல் வருகிறது பெரிய மருது திரைப்படத்தில் இருந்து.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

சுருக்கம் வாசிப்பவர் இந்திய பெருங்கடல் மண்டல பாதுகாப்பிற்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். தூய்மையே சேவை இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கேட்டுக் கொண்டுள்ளார். வெளிநாட்டு நன்கொடை முறைப்படுத்துதல் திருத்த மசோதா தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் இரண்டாவது கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. கோவை மாவட்டத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று தடை செய்யப்பட்ட பொருட்களை கடத்திச் சென்றவர்களை துணிச்சலாக சென்று பிடித்த கோவில்பாளையம் காவல் நிலையத்தின் தலைமை காவலர் திரு வேல்முருகனை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தலைமைச் செயலகத்திற்கு நேரில் அழைத்து பாராட்டினார். தமிழகத்தில் சமூக நல்லிணக்கத்தை பேண அரசு உறுதியுடன் செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். தாவேக ஆட்சியில் தொழில்துறையினர் சுதந்திரமாக செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி மத்திய அரசுக்கும் கர்நாடகாவிற்கும் உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. நாமக்கல்லில் மாவட்ட நீதித்துறை சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் சமரச மூலம் தீர்வு, சுமூகமான தீர்வு, விரைவான தீர்வு என்ற நோக்கத்தை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. சென்னை ராயபுரம், தண்டையார்பேட்டை ஆகிய பகுதியில் அமைந்துள்ள கல்லூரி மாணவர் விடுதிகளின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று ஆய்வு செய்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்திய மகளிர் அணி இன்று தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ராஜ்காட்டில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் மற்றும் 48 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 6:05. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளை விலக்கேற்றும் வேளையில் வழிபடும் பாடல்கள் கேட்கலாம் நேர்களே. இது முதல் பாடலாக பக்தியால் பாடல புருசை அருணகிரிநாதர் அண்ட் சங்கீதா குரல் ஓசையில் கேட்டு மகிழலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் தலைவர் சில விளக்கேற்றும் வேளையில் வழிபடும் பாடல்களை நம்ம கேட்டு ரசிக்கிறோம் நேர்களே. இது அடுத்த பாடலாக காவடி பாடல புரிசை அருணகிரிநாதர் அண்ட் சங்கீதா குரல் ஓசையில் கேட்டு மகிழலாம்.
1: காவடியாம் காவடி கந்தன் வேலன் காவடி, காவடியாம் காவடி கந்தன் வேலன் காவடி, கண் கொள்ளா

பொள்ளா காட்டி தரும் கடம்பனுக்கு காவடி, கண் பொள்ளா காட்டி தரும் கடம்பனுக்கு காவடி.

மயூரநாதனுக்கு மச்சத்தால் காவடி, மயூரநாதனுக்கு மச்சத்தால் காவடி, குன்றக்குடி குமரனுக்கு குறைவில்லாத காவடி, குன்றக்குடி குமரனுக்கு குறைவில்லாத காவடி, பக்தரெல்லாம் கொண்டாடும் காவடியாம் காவடி, பக்தரெல்லாம் கொண்டாடும் காவடியாம் காவடி, காவடியாம் காவடி, காவடியாம் காவடி, காவடியாம் காவடி, கண்கொள்ளா காட்சி தரும் கடம்பனுக்கு காவடி, கண்கொள்ளா காட்சி தரும் கடம்பனுக்கு காவடி, பாமாலை பாடி ஆடி நாடி வரும் காவடி,

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் விளக்கேற்றும் வேலையில் வழிபடும் பாடலை தான் நாம் கேட்டு ரசிக்கிறோம். இதோ அடுத்த பாடலாக தாமரை பூவில் அப்படிங்கிற பாடலை பி. சுசிலா குரல் ஓசையில் கேட்டு மகிழலாம்.

0: ஆகாஷ்வாணி.
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளை இனி ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம் நேயர்களே. இன்று 6:35 மணிக்கு அந்தி பூக்கள், 7:00 மணிக்கு பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 பட்டாம் பூச்சிகள், 8:30 இளையோர் உலகம், தாசிம் பிவி அப்துல் காதர் மகளிர் கல்லூரி மாணவிகள் பங்கு பெறும் பல்சுவை நிகழ்ச்சி, டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் குறித்து உரை வழங்குகிறார் மாணவி பாத்திமா வாஃபா, நம் வாழ்க்கை நம் கையில் உரை வழங்குகிறார் மாணவி ஹமீதா பிவி, போதைப்பொருள் இல்லா சமூகம் உரை வழங்குகிறார் மாணவி தாஸ்லிமா. அதனைத் தொடர்ந்து வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் தகவல் இது புதுசு கேட்கலாம். 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சலாக, 10:20 பட்டு சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறும். இரவு 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு மகிழலாம்.

0: 103.3
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க. மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க. மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நாம அந்தி பூக்கள் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிக்கிறோம் நேர்களே. இதோ பாண்டவர் பூமியில் பூக்கும் நட்பூக்களாக பூக்கிறது பாடல். ஸ்னேகன் வரிகளில் பரத்வாஜ் இசையமைச்சு ஹரிஹரன் அண்ட் சுஜாதா அவங்க பாடிய பாடலை கேட்டு ரசிப்போம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸ் அலைவரிசையில் அந்தி பூக்கள் நிகழ்ச்சியில் நாம ரொம்ப ரொம்பவே மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கிறோம் நேர்களே. அந்தி பூக்களோட இனிய வாசனை இந்த அழகான இலையுதிர் கால மாலையில் ஒவ்வொன்றாய் மலர்கிறது. தன்னம்பிக்கையூட்டும் வரிகளாக ஆட்டோகிராப் படத்திலிருந்து பா விஜய் வரிகளில் பரத்வாஜ் இசையமைச்சு கே ஏ சித்ரா அவங்க பாடிய பாடலை கேட்டு ரசிப்போமா?

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் அந்தி பூக்கள் நிகழ்ச்சியில் தான் நாம் கேட்டு ரசிக்கிறோம் நேர்களே. அந்தி பூக்கள்ல இன்ப காதல் மலையில பூக்கும் மலராக ஐயா படத்திலிருந்து நாம் முத்துக்குமார் வரிகளில் பரத்வாஜ் இசையமைச்சு ஹரிஹரன் அண்ட் சாதனா அவங்க பாடிய பாடலை கேட்டு ரசிப்போம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீ கேட்கலாம் பாட்டு இது ஹிட். பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில் புதிய திரைப்பட பாடல்கள் தான் கேட்க இருக்கும். புதிய திரைப்பட பாடல்கள் வரிசையில் பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வருகிறது ஜெர்சி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டிருக்கீங்க பாட்டு இது ஹிட். பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாடல் வருகிறது அடியே திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டிருக்கீங்க பாட்டு இது ஹிட். பாட்டு இது ஹிட்ல தொடர்ந்து பாடல் வருகிறது. ஹாய் நானா திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பாடல் வருகிறது. என்ன சொல்ல போகிறாய் திரைப்படத்தில் இருந்து?

0: என்னக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
1: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மென்ட்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும். மதியம் கரெக்டா?
1: ஆமாமா, வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேரை சொல்லுவாங்க.
0: நம்ம பேரை சொல்லுவாங்களா?
1: ஆமா,
0: கண்டிப்பா சொல்லுவாங்களா?
1: அதாவது கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லியிருந்தாலோ, இல்ல நம்ம நிகழ்ச்சிகளை பத்திய வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லியிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
0: நானும் கூட சொல்லியிருக்கேன்.
1: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
0: சரி சரி, Facebookல மட்டுமா?
1: இல்ல இல்ல, Facebook

0: இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாத்திலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
1: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.

கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு பாடல்களில் தொடர்ந்து வருகிறது இறுகப்பற்று திரைப்படத்தில் இருந்து.

நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளோடு. இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் இணைகிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு இது ஹிட். பாட்டு இது ஹிட்ல புது பாடல்கள் தான் கேட்டுருக்கோம். அந்த வரிசையில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் எப்படி மனசுக்குள் வந்தால் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது.

கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் பாடல் வருகிறது கீதையின் ராதை திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டிருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் வருகிறது காந்தா திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் கேட்டுருக்கீங்க பாட்டு இது ஹிட். பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில் பாடல் வருகிறது கல்வன் திரைப்படத்தில் இருந்து.

0: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்ருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக வருகிறது அக்கேனம் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிறைவு பெறுகிறது பாட்டு இது ஹிட்டு. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வேளாண் மாநாட்டில் பேசிய அவர், அரசியல் வேறுபாடுகளை கடந்து விவசாயிகளின் முன்னேற்றத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றார். வேளாண் துறையின் வளர்ச்சி வீதம் ஆண்டுக்கு 3 முதல் 4.5% அளவிற்கு உள்ளதாக கூறிய அவர், உணவு தானிய உற்பத்தியும் அதிகரித்து தற்போது 205 லட்சம் டன்னை எட்டியுள்ளதாக கூறினார். இந்த சாதனைக்கு அரசு துறைகள், விஞ்ஞானிகள் மற்றும் விவசாயிகளின் கூட்டு முயற்சியே காரணம் என்றும் அவர் பாராட்டு தெரிவித்தார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கு இயற்கை விவசாயம் மற்றும் மாற்றுப்பயிர் சாகுபடியை பின்பற்றுவது அவசியம் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். தூய்மையே சேவை இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கேட்டுக்கொண்டுள்ளார். இம்மாதம் 17ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை சுமார் 1 மாத காலம் நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக அக்டோபர் 1ஆம் தேதியன்று 1 நாள் 1 மணி நேரம் ஒன்றிணைந்து தூய்மை பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்த அமைச்சர், இந்த இயக்கத்தை வெற்றிகரமானதாக மாற்ற தூய்மை பணியில் மக்களை அதிக அளவில் ஈடுபடுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தினார். அனைத்து மாநிலங்களிலும் நாளை மறுதினம் பெருமளவில் தூய்மை பணியை மேற்கொள்ள நடவடிக்கை எடுப்பதோடு உள்ளாட்சி அமைப்புகள், பொதுநல அமைப்புகள், குடியிருப்போர் நலச் சங்கங்கள், இளைஞர் மற்றும் சமூக அமைப்புகளைச் சேர்ந்தவர்களையும் இப்பணியில் ஈடுபடுத்துமாறும் திரு மனோகர்லால் அறிவுறுத்தினார். காடுகளை பாதுகாத்து மரங்களை சேகரிக்க உலக அளவிலான நெறிமுறைகளை பின்பற்றுமாறு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் வனம் மற்றும் வேளாண் காடுகள் சார்ந்த உற்பத்தி பொருட்களுக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளை எளிதில் அணுகுவதற்கான பிரமாண் சான்றிதழை வழங்கி அவர் பேசினார். உள்நாட்டு உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள் மற்றும் வனம் சார்ந்த நிறுவனங்களுக்கு இந்த சான்றிதழ் இன்றியமையாததாக அமையும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டார். தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் சுங்கச்சாவடிகளை தூய்மையாக பராமரிக்க ஏதுவாக சிறப்பு தூய்மை இயக்கம் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி தொடங்கப்படும் இந்த சிறப்பு இயக்கத்தின்போது நெடுஞ்சாலைத்துறை அலுவலகங்களின் ஆவண பராமரிப்பு, மின்னணு கழிவுகளை பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்துதல், அலுவலக வளாகத்தில் உள்ள காலி இடங்களை முழுமையாக பயன்படுத்தும் பணிகளும் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று சுங்கச்சாவடிகளில் உள்ள கழிவறைகளை புதுப்பித்தல், சாலைகளில் ஒளி உமிழ்வு பலகைகளை பொருத்தும் பணிகளுடன் சாலைகளை சீரமைக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட உள்ளது. கோவை மாவட்டத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று தடை செய்யப்பட்ட பொருட்களை கடத்திச் சென்றவர்களை துணிச்சலாக சென்று பிடித்த கோவில்பாளையம் காவல் நிலையத்தின் தலைமை காவலர் திரு வேல்முருகனை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தலைமைச் செயலகத்திற்கு நேரில் அழைத்து பாராட்டினார். விளாங்குறிச்சியிலிருந்து அவினாசி வரை 40 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடத்தல்காரர்களை காரின் மேற்கூரையில் படுத்தபடி சென்று அவர்களை பிடிப்பதற்கு திரு வேல்முருகன் சிறப்பாக செயல்பட்டார். பணியின் போது கவனமாகவும் பாதுகாப்பாகவும் செயல்படுமாறு முதலமைச்சர் அவரை கேட்டுக்கொண்டார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசை மத்திய அரசு அனுமதிக்கக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேகதாதுவில் அணை கட்டப்பட்டால் தமிழகத்தில் உள்ள காவிரி டெல்டா பகுதி பாலைவனமாகிவிடும் என்றும் விவசாயமும் கால்நடைகளும் பாதிப்புக்கு உள்ளாகும் என்றும் கூறியுள்ளார். இந்த அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமரிடம் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பை தமிழக தரப்பில் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழகத்தின் உரிமைகளும் இரு மாநிலங்களுக்கு இடையிலான நல்லுறவும் பாதிக்கப்படும் என்றும் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். சீனாவின் ஷாங்காய் நகரில் இம்மாதம் 22ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெற்ற உலக திறன் போட்டிகளில் தமிழ்நாடு ஒரு வெள்ளிப்பதக்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல் மருத்துவத்துறையில் சாதனை படைத்த திரு முகமது சலாம் இந்த வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளார். இந்த போட்டியில் தமிழ்நாடு 4 சிறப்பு பதக்கங்களையும் பெற்றுள்ளது.

விளையாட்டுப் போட்டிகளில் இன்று இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற ஒருமைப் போட்டியின் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்திய மகளிர் அணி பதக்கத்தை கைப்பற்றியது. தமிழகத்தைச் சேர்ந்த வித்யா ராமராஜ் மற்றும் பிராச்சி கிரண் பூவம்மா உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். 100 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் பூஜாவும் 5000 மீட்டர் ஓட்டத்தில் குல்வீர் சிங்கும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பதக்கம் வென்ற குல்வீர் சிங்கிற்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளை காற்றலைகளில் அடுத்ததாக வளம் பெறும் நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் குழந்தைகள் பங்கு பெற்று தங்களோட திறமைகளை வெளிப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா போனை எடுங்க, டயல் பண்ணுங்க 04522 என்ற மதுரையின் முன் இணைப்பை தொட்டு 25 30 170 புதிதாக பேசக்கூடிய குழந்தைகளும், 25 30 171 நான் ஏற்கனவே பேசியிருக்கேனே அப்படிங்கிற குழந்தைகளும் பேசி மகிழலாம்.

நிகழ்ச்சியில் காத்திருக்கும் முதல் குட்டிநேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். வாங்க, வருக. வணக்கம். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? சரிங்க, இன்னைக்கு எங்களுக்காக நிகழ்ச்சியில் என்ன பாட்டு பாடலான்னு காத்திருக்கீங்க? சரிங்க, நீங்க இப்ப எங்க பாடுங்க கேட்போம். ரொம்ப ரொம்ப ரொம்ப அருமையா பாடியிருக்கீங்க தங்கம். உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்? இனிப்பில் இருக்கீங்களா? சரிங்க தங்கோய், உங்களுக்காண்டி ஒரு பாட்டு கொடுத்துடலாமா? ம், வாங்க வாங்க. வணக்கம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளை நாம கேட்டு ரசிக்கிறவர்களே, இது பட்டாம் பூச்சிகள். அடுத்ததாக இணைப்பில் பேசுற காத்திருக்கும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து கேட்கலாம், வாங்க.
1: வணக்கம், என் பேர் ரெனிதா.
0: வருக, வணக்கம் ரெனிதா. எங்கிருந்து பேசுறீங்க?
1: மதுரையில இருந்து பேசுறேன்.
0: நல்லது தங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு பண்பலையில இருந்து
0: ஒரு பாடல்
1: போட்டுருங்க.
0: ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு என்ன பாட தெரியும், ஏதாச்சும் பாடுவீங்களா, அல்லது ஏதாவது கடல் பேர் இந்த மணிக்க?
1: கடலோட வெவ்வேறு பெயர்களை சொல்றேன்.
0: சரிங்க, சொல்லுங்க கேப்போம்.
1: ஆழி, புணரி, விரிநீர், முன்னீர், சாகரம், பௌவம், பெருநீர், சமுத்திரம்.
0: தூய தமிழ்ல கடலுக்கான எல்லா பேரும் சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் தங்கம். உங்களுக்கான இதோ பாடல் காற்றலைகளில். நன்றி.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகள் நாம பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கிற நேயர்களே, பகல் முழுவதும் புகழ் இதழ்களில் அறிவித்தேன் பருகிய இன்பத்தில் களைத்து போய் இரவினில் நம் மனக்கூட்டு வானில் மின்னிடும் மின்மினி பூச்சிகள் அந்த வானவில்லின் வண்ணங்களை தன் சிறகுகளில் விரிக்கும் வண்ணத்து பூச்சிகளாய் இங்கு காற்றலைகளில் சிறகடித்தே தேன் மொழிகள் சுமந்து சுதந்திரவானில் வளம் வர இருக்கும் பட்டாம்பூச்சிகளை வருக வருக என மன மகிழ்வுடன் அழைக்கிறேன். அடுத்ததாக இணைப்பில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து கேட்கலாம், வாங்க வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க தங்கம்? சரிங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? சரிங்க, உங்களுக்கான பாடல் பிளே பண்ணிடலாம். அதுக்காக நீங்க எங்க பண்பலையில ஒரு ஏதாச்சும் பாடல் இல்லாட்டி திருக்குறள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது பாடணுமே. சரிங்க, பாடுங்க, கேட்போம் எல்லாருமே. பாடுங்க.
1: ஜூதா மேரா ஜூதயா டெல்லி கி பாரிவேல் ஜூதா மேரா ஜூதா தேக்கோ மேரா தேக்கா ஹிந்தி சே போல்தா நஹி பத்தா ஜூதா மேரா ஜூதயா டெல்லி கி பாரிவேல் ஜூதா மேரா ஜூதா ஹிந்தி சே போல்தா இங்கிலீஷ் மே போல்தா ஐ டோன்ட் நோ ஜூதா மேரா ஜூதயா டெல்லி கி பாரிவேல் ஜூதா மேரா ஜூதா தேக்கோ மேரா தேக்கா தமிழ் சே போல்தா
0: பாடல்.
2: Yeah.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் நம்ம பட்டாம்பூச்சி நிகழ்ச்சிகளை அருமையான குழந்தைகளோட வயசை கேட்டு ரசிச்சுக்கிறோம் நேயர்களே. பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில் குழந்தைகள் பங்கு பெற்று தங்களோட திறமைகளை வெளிப்படுத்த நினைச்சிங்களா, ஃபோன் அடங்க டெல் பண்ணுங்க 0452 என்ற மதுரையின் முன் இணைப்பை தொட்டு 25 30 170 புதிதாக பேசக்கூடிய குழந்தைகளும் 25 30 170 நான் ஏற்கனவே பேசிக்கணும் அப்படிங்கிற குழந்தைகளும் பேசி மகிழலாம். இதோ அடுத்த பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் நம்ம பட்டாம்பூச்சி நிகழ்ச்சி தான் கேட்குறோம் நேயர்களே. இணைப்பில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு கேட்கலாம். வாங்க வருக. வணக்கம். வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க தங்கம்? மதுரையிலிருந்து பேசுறீங்க. உங்க பேரு? அருமையான பேருங்க. எங்க சரிங்க, எங்க பண்பலைக்காக நீங்க என்ன பாட காத்திருக்கீங்க? ரொம்ப ரொம்ப அருமையா பாடுறீங்க தங்கம். பாடுங்க பாடுங்க. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. மீண்டும் வருக. பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி இனிதாக நிறைவு பெறுகிற நேயர்களே, நிகழ்ச்சியில் பங்கு பெற்று ரொம்ப அழகா அருமையா பாடின குழந்தைகளுக்கும் அவர் தம் பெற்றோர்களுக்கும் ஆகாஷ்வாணி வானொலி சார்பாக மனமகிழ்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் நாளை 8:05 பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை இனி கேட்கலாம் நேயர்களே. இளையோர் உலகம்
2: ஆகாஷ்வாணி மதுரை. எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்டு ரசிக்கலாம் இளையோர் உலகம். இன்றைய இளையரோகம் நிகழ்ச்சியில் நம்ம மூன்று பகுதிகளாக பல்வேறு தகவல்களை கேட்க இருக்காங்க. முதல் பகுதியாக தாசிம் பி வி அப்துல் காதர் மகளிர் கல்லூரி மாணவிகள் பங்கு பெறும் பல்சுவ நிகழ்ச்சி தான் கேட்க போறோம். பல்சுவ நிகழ்ச்சியில டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் குறித்த உரை, நம் வாழ்க்கை நம் கையில், போதைப் பொருள் இல்லா சமூகம் என்ற தலைப்புகள்ல உரை வழங்க மாணவிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க. இளையரோகம் நிகழ்ச்சியின் இரண்டாம் பகுதியாக வேலை வாய்ப்பு செய்திகள் மற்றும் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக கேட்கலாம் தகவல் இது புதுசு. வாங்க நேரிலே இளையர் உலகம் நிகழ்ச்சியை சிறப்பா ஆரம்பிக்கலாமா?

0: இளையோர்களும் நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக கேட்கலாம் தாசிம் பிவி அப்துல் காதர் மகளிர் கல்லூரி மாணவிகள் பங்கு பெறும் பல்சுவை நிகழ்ச்சி. பல்சுவை நிகழ்ச்சியில முதலாவதாக டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் குறித்த உரை வழங்க காத்துக்கிட்டு இருக்காங்க மாணவி ஃபாத்திமா வாஃபா.
1: அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று இந்த இனிய வானொலி நிகழ்ச்சியின் வாயிலாக நான் பெருமையுடன் பேச விரும்பும் இந்தியர், இந்திய அரசமைப்பின் முதன்மை வடிவமைப்பாளரும் சமூக நீதியின் மாபெரும் போராளியுமான டாக்டர் பாபா சாஹேப் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள். ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் சந்திக்கும் சவால்களை வென்று தனது நாட்டிற்கும் சமூகத்திற்கும் அழியாத சேவையை செய்ய முடியும் என்பதற்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் வாழ்க்கையே மிக சிறந்த எடுத்துக்காட்டு. அவரது வாழ்க்கை ஒவ்வொரு இளைஞருக்கும் நம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் கல்வியின் முக்கியத்துவத்தையும் கற்றுத்தருகிறது. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 1891 ஏப்ரல் 14 மத்திய பிரதேச மாநிலத்தில் பிறந்தார். அவரது தந்தை ராம்ஜி மாலோஜி சக்பால், தாய் பீமாபாய். சிறு வயதிலேயே அவர் பல்வேறு சமூக பாகுபாடுகளையும் அவமானங்களையும் சந்தித்தார். பள்ளியில் மற்ற மாணவர்களைப் போல நடத்தப்படவில்லை. குடிநீர் அருந்துவதற்கூட அனுமதி மறுக்கப்பட்ட காலத்திலும் அவர் மனம் தளரவில்லை. கல்வியே வாழ்க்கையை மாற்றும் சக்தி என்று நம்பி கடுமையாக படித்தார். அவரது அறிவாற்றலும் உழைப்பும் அவரை உலகின் தலை சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கு அழைத்து சென்றது. மும்பை பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற அவர் அமெரிக்காவின் பல்கலைக்கழகத்தில் முதுகலை மற்றும் முனைவர் பட்டம் பெற்றார். பின்னர் இங்கிலாந்தின் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸிலும் கிரேஸின் சட்ட கல்லூரியிலும் உயர்கல்வி கற்றார். அக்காலத்தில் வெளிநாடுகளில் பல உயர்கல்வி பட்டங்களை பெற்ற இந்தியர்களில் மிக சிறந்தவராக அவர் திகழ்ந்தார். கல்வியை முடித்த பிறகு தனக்காக மட்டும் வாழாமல் சமூக முன்னேற்றத்திற்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்தார். சமத்துவம், மனிதநேயம், கல்வி, பெண்களின் உரிமைகள், தொழிலாளர்களின் உரிமைகள், தொழிலாளர்களின் நலன் ஆகியவற்றிற்காக தொடர்ந்து போராடினார். ஒவ்வொருவரும் சம உரிமையுடன் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு செயல்பட்டார். 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இந்திய அரசமைப்பை உருவாக்கும் வரைவு குழுவின் தலைவராக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நியமிக்கப்பட்டார். பல நாடுகளின் அரசமைப்புகளை ஆராய்ந்து இந்தியாவின் பண்பாடு, மக்கள் தேவைகள், ஜனநாயக மதிப்புகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு உலகின் மிக பெரிய எழுத்துப்பூர்வமான அரசமைப்புகளில் ஒன்றை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றினார். இந்திய அரசமைப்பு அனைவருக்கும் சமத்துவம், சுதந்திரம், நீதி மற்றும் சகோதரத்தை உறுதி செய்கிறது. மதம், மொழி, இனம், பாலினம், சாதி ஆகிய வேறுபாடுகளின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்பதை உறுதியாக வலியுறுத்தினார். இதற்காகவே டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசமைப்பின் தந்தை என்று போற்றப்படுகிறார். அவர் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் பணியாற்றினார். சட்டங்கள் அனைவருக்கும் சம

இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் பல முக்கியமான சீர்திருத்தங்களை முன்வைத்தார். குறிப்பாக பெண்களின் கல்வி, சொத்துரிமை, சமூக பங்கேற்பு போன்றவற்றை முன்னேற்றும் முயற்சிகளில் அவர் முக்கிய பங்காற்றினார். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கல்விக்கு அளித்த முக்கியத்துவம் அளவிட முடியாதது. கல்வி கற்போம், ஒன்றிணைவோம், போராடுவோம் என்ற அவரது முழக்கம் இன்றும் இளைஞர்களுக்கு வழிகாட்டுகிறது. கல்வி என்பது வேலை வாய்ப்பிற்காக மட்டுமல்ல, மனிதனின் சிந்தனையை வளர்க்கவும் சமூக முன்னேற்றத்தை உருவாக்கவும் உதவும் சக்தி என்று அவர் நம்பினார். அவர் ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர், சட்ட அறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி. பல நூல்களையும் ஆய்வு கட்டுரைகளையும் எழுதி இந்தியாவின் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் வளர்ச்சிக்கு தனது சிந்தனைகளை வழங்கினார். அவரது சேவையை பாராட்டி இந்தியாவின் உயரிய குடிமகன் விருது, பாரத ரத்னா விருது 1990 அவருக்கு மரணத்திற்கு பின்பு வழங்கப்பட்டது. இன்று அவரது பிறந்த நாள் நாடு முழுவதும் மிகுந்த மரியாதையுடன் கொண்டாடப்படுகிறது. அன்புடையவர்களே, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு தனி மனிதர் மட்டுமல்ல, அவர் ஒரு சிந்தனை. அவர் காட்டிய பாதை சமத்துவம், கல்வி, மனிதநேயம் மற்றும் ஜனநாயகத்தின் பாதையாகும். இன்றைய இளைஞர்களாகிய நாம் அவரது வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பண்புகள் விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, ஒழுக்கம், கல்வியில் மீது உள்ள அன்பு மற்றும் அனைவரையும் சமமாக மதிக்கும் மனப்பான்மையாகும். எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராமல் உழைத்தால் வெற்றி நிச்சயம் என்பதை அவர் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது. இறுதியாக டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் சிந்தனைகளையும் உயர்ந்த கொள்கைகளையும் நம் வாழ்வில் பின்பற்றி கல்வி அறிவு மிக்க, சமத்துவம் நிறைந்த, மனிதநேயம் கொண்ட இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதியேற்போம். கல்வியே மனிதனை உயர்த்தும், சமத்துவமே சமூகத்தை உயர்த்தும் இந்த உயரிய எண்ணத்தை நம் மனதில் பதித்து டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் கனவை நிறைவாக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: நம் வாழ்க்கை நம் கையில் என்ற தலைப்புல உரை வழங்க காத்துக்கிட்டு இருக்காங்க மாணவி ஹமிதா பேபி.
1: அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கை என்பது பரம்பரை விளையாட்டல்ல. தாயக்கட்டையில் விழுகிற எண்ணிற்கு ஏற்ற மாறுதி ஏணியில் ஏறி பாம்பில் சரிந்து ஆடுவதல்ல வாழ்க்கை. தற்செயலாக நடப்பதையெல்லாம் அப்படியே ஏற்று ஆறு போகின்ற போக்கிற்கு தானும் மிதக்கிற கட்டையாக வாழ்வது வாழ்க்கை அல்ல. நம்முடைய வாழ்க்கையை நம் கையில்தான் இருக்கிறது. தீதும் நன்றும் பிறத்தர வாரா. பெருமைக்கும் இனி சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள். என் கருமத்தை கடமையை வாழ்க்கையை தீர்மானிப்பது யார்? அதை தீர்மானிப்பது என் முன்வினை பயனல்ல. நானே எனது எதிர்காலம், நானே எனக்கு வழிகாட்டி. இது இருமாப்பல்ல, இதுவே யதார்த்தம். ஆறுகள் அதன் போக்கை தாமே தீர்மானிக்கின்றன. ஆகாய பறவைகள் அதன் தடத்தை தாமே தீர்மானிக்கின்றன. அடுக்குகளை இருட்டில் அஞ்சரை பெட்டி நிழலில் அப்பாவின் முடிவுக்காக வாய்மூடி காத்திருந்த காலத்தை காணவில்லை. நான் நாளைய புதுமை பெண்றின், இன்றே இளைய பிரதிநிதி. சிந்தனையில் தெளிவு கொண்டு சிகரங்களை கை கொள்ள அறிவும் துணிவும் எனக்கு உண்டு. அருகிலிருந்தே வழிநடத்த பெற்றோரும் ஆசானும் உடனுண்டு. ஆழ்ந்த அறிவும் பெற செய்திகள் நூல்கள் இணையத்தின் வாயிலாக என் விரல் நுனியில். சிகரங்களும் ஆளுமைகளும் தொலைக்காட்சி வாயிலாக நாளும் என் முன்னே. நாள்தோறும் என்னருகே நித்தம் ஒரு தொழில்நுட்பம். தொலைத்தொடர்பு ஏராளம் இங்கே கொட்டி கிடக்க நான் கனிகளை மட்டுமே தேடி ஓடி என் எதிர்காலத்தை செம்மையாக்குவேன். பகத்தறிவின் துணை கொண்டு பட்டறிவின் கோர்த்து தொழில்நுட்ப தோழமை உடன் வர ஆசானும் பெற்றோரும் ஆசிகளை அள்ளி வழங்க என் எதிர்காலத்தை நானே தேர்ந்தெடுத்து மனமுடிப்பேன். இங்கே எதிர்காலம் என்பது வாழ்க்கை துணை அல்ல, எனக்கே உரித்தான என் வாழ்க்கை பாதை. காலம் மாறி போனது, காட்சியும் மாறி போனது. மங்கையர்த்தம் கல்வி முதல் கணவர் வரை மற்றவர் முடிவு செய்வது அந்த காலம். அறிவாற்றல் செறிவு கொண்டு அவரவரே முடிவு செய்வது இந்த காலம். வாழ்வின் சுவாரஸ்யத்தை பற்றி ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு முறை கூறும் போது, மரணப்படுக்கைக்கு செல்லும் போது நான் தான் உலகின் மிகப்பெரிய செம்பந்தன் என்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்காது. நான் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கைக்கு செல்லும் போது, இன்று நான் விரும்பிய ஒரு அற்புதமான செயலை செய்து முடித்தேன் என்பதே எனக்கு உண்மையான மகிழ்ச்சி அளிக்கும் என்று கூறினார். அவரது கூற்றில் உள்ள உண்மையை மறந்து நம்மில் பலர் பணத்தை தேடும் நோக்கில் தமது திறமையை தொலைத்தது மட்டுமின்றி தம் வாழ்விற்கு சிறிதும் பயனற்ற வேலைகளை செய்து வாழ்க்கையை தொலைத்து விடுகின்றனர். இந்த வாழ்க்கை நமக்கு ஒவ்வொரு நாளும் அற்புதமான 24 மணி நேரத்தை, அதாவது 86,400

0: விலைமதிப்பற்ற நொடிகளை கொடையாக அளிக்கிறது. ஆனால் நாம் அவற்றில் பெரும்பாலான பொழுதுகளை வீணாய் கழித்து வருகிறோம். இதில் இன்னும் வருத்தமானது என்னவென்றால், அந்த அற்புதமான நொடிகளில் நம்மை சுற்றியிருந்த பல அற்புதமான வாய்ப்புகளை நாம் தவறிவிடுவதுதான். மேலும் தன்னுடைய வாழ்க்கை பாதை சரியாக தீர்மானித்து தனது விருப்பத்தை நிறைவேற்றும் பணியை ஏற்று தனது இலக்கை நோக்கி நடந்தவர்களே சாதனையாளர்களாகும் உலகத்தாலால் புகழப்படுகின்றனர். உதாரணமாக, ஒரு நிறுவனம் தொடங்கி நீண்டகால பயனை அதிலிருந்து பெற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நாள் உழைப்பு போடாது, தொடர்ந்து லாபம் பெறுவதற்குரிய முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்து வருவதன் மூலம் நிலையான உயர்வை பெற முடியும். முடிவாக, வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை, ஆனால் வந்த எதுவும் சொல்லி கொடுக்காமல் விடுவதில்லை. வாழ்க்கையில் 1000 வழிகள் உண்டு, அதே சமயம் பல வழிகளும் உண்டு. தைரியமாக நாம் செயல்பட வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையை விரும்பியபடி வாழ்வோம். அதை இனிமையானதாகவும் நமக்கும் பிறர்க்கும் பயனுள்ளதாகவும் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: போதைப் பொருள் இல்லா சமூகம் என்ற தலைப்புல உரை வழங்க காத்துக்கிட்டு இருக்காங்க மாணவி தாஸ்லிமா.
2: போதை ஒளிந்தால் வாழ்க்கை வளரும், போதை வளர்ந்தால் வாழ்க்கை அழியும். மனித வாழ்க்கை என்பது இறைவன் கொடுத்த அரிய பரிசு. அந்த வாழ்க்கையிலே நல்ல முறையில் வாழ வேண்டும் என்றால் உடல் நலமும் மனநலமும் நல்ல சிந்தனையும் அவசியம். ஆனால் இன்றைய காலத்தில் இந்த மூன்றையும் அழித்து வரும் மிகப்பெரிய தீய போதையே பழக்கமாகும். எனவே போதையில்லா சமுதாயத்தை உருவாக்குவது நம் அனைவரின் கடமையாகும். போதை என்பது மனிதனின் உடலையும் மனதையும் பாதிக்கும் பழக்கங்களை குறிக்கிறது. நாளடைவில் இது மனிதனை முழுமையாக அடிமையாக்கி விடுகிறது. ஒருமுறை போதைக்கு அடிமையானால் அதில் இருந்தே மீள்வது மிகவும் கடினம். இன்றைய இளைஞர்கள் சில நண்பர்களின் தவறான அழுத்தம், ஆர்வம், குடும்ப பிரச்சனைகள், சமூக ஊடகங்கள் தாக்கம் போன்ற காரணங்களால் போதை பழக்கத்திற்கு ஆளாகின்றனர். ஒருமுறை முயற்சி செய்து பார்ப்போம் என்ற எண்ணமோ வாழ்க்கையிலே மாற்றுகிறது. ஒரு சிறிய தவறான முடிவு ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சியை சிதைக்கிறது. போதை பழக்கம் முதலில் உடல் நலத்தை பாதிக்கிறது. நுரையீரல் நோய்கள், கல்லீரல் பாதிப்பு, இதய நோய்கள், புற்றுநோய் போன்ற பல ஆபத்தான நோய்களுக்கு இது காரணமாகிறது. உடல் மட்டும் இல்லாமல் மனநிலையையும் பாதிக்கிறது. சிந்திக்கும் திறன் குறைகிறது, கோபம் அதிகமாகிறது, நினைவாற்றல் குறைகிறது. இறுதியில் வாழ்க்கையின் இலக்குகளையும் கனவுகளையும் இழக்க நேரிடுகிறோம். பெற்றோர் வேதனைப்படுகிறார்கள், மனைவி குழந்தைகள் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள், குடும்ப வருமானம் வீணாகிறது. சில நேரங்களில் குடும்பம் வன்முறை விவகாரத்தை, குழந்தைகளின் கல்வி பாதிப்பு போன்ற பல பிரச்சனைகளும் ஏற்படுகின்றன. சமூக அளவிலும் போதை பழக்கம் மிக பெரிய தீமையை ஏற்படுத்துகிறது. போதை மனிதனை மனித நயத்தில் இருந்து விலக்கி குற்ற பாதைக்கு அழைத்து செல்கிறது. ஒரு நாட்டின் எதிர்காலம் அதன் இளைஞர்களின் கையில் உள்ளது. இளைஞர்கள் போதைக்கு அடிமையானால் நாட்டின் முன்னேற்றமும் பாதிக்கப்படும். கல்வி, வேலை, தொழில், அறிவியல், விளையாட்டு என அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி குறையும். எனவே போதை இல்லா இளைஞர்களை வளமாக இந்தியாவின் அடித்தளமாக இருப்பார்கள். அப்படியானால் போதே இல்லா சமுதாயத்தை எப்படி உருவாக்கலாம்? முதலில் குடும்பத்தில் நல்ல ஒழுக்கமும் அன்பும் இருக்க வேண்டும். பெற்றோர் குழந்தைகளிடம் மனம் திறந்து பேச வேண்டும். பள்ளிகளில் போதை பழக்கத்தின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு நல்ல வழிகாட்டாக இருக்க வேண்டும். நண்பர்களும் நல்ல பழக்கங்களை ஊக்குவிக்க வேண்டும். சட்ட விரோதமாக போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுபவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். சமூக அமைப்புகள், மருத்துவர்கள், காவல்துறை, ஊடகங்கள் அனைவரும் இணைந்து போதை விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். நம் ஒவ்வொருவரும் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும். நான் போதைப் பொருட்களை பயன்படுத்த விடமாட்டேன். இந்த ஒரு முடிவு பல உயிர்களை காப்பாற்றும்.

இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் இனி இரண்டாம் பகுதியாக கேட்கலாம் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு செய்திகள். மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலி பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. யூபிஎஸ்சி உதவி பேராசிரியர், அரசு வழக்கறிஞர், சட்ட அதிகாரி, அசிஸ்டன்ட் எடிட்டர் உட்பட மொத்தம் 212 இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியாக MBBS அல்லது BL முடிச்சிருக்கணும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 9/10/2026 படி 21 வயது முதல் 50 வயது வரை உள்ள இளைஞர்கள் இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கான தேர்ச்சி முறையாக எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். இந்த வேலைவாய்ப்பிற்கு நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பிக்கணும். விண்ணப்ப கட்டணமாக ₹25 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் SC ST பிரிவினருக்கு கட்டணம் கிடையாது. இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் அக்டோபர் 9, 2026. இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க மேலும் இது குறித்த விவரங்கள் அறிய upsc.gov.in என்ற இணையதள முகவரியை அணுகலாம். மத்திய அரசின் கீழ் செயல்படும் கனிவ ஆய்வு ஆலோசனை நிறுவனத்தில் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. டெக்னீசியன், அசிஸ்டன்ட், மெக்கானிக், எலக்ட்ரீஷியன், அக்கவுண்டன்ட், டிரைவர் உட்பட பல பதவிகளுக்கு மொத்தம் 122 இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியாக ITI, டிப்ளமோ, பட்டப்படிப்பு, CA இதில் ஏதேனும் ஒரு படிப்பை முடிச்சிருக்கணும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 11/10/2026 படி 18 வயது முதல் 30 வயது வரை உள்ள இளைஞர்கள் இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கான தேர்ச்சி முறையாக எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். இந்த வேலைவாய்ப்பிற்கு நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பிக்கணும். விண்ணப்ப கட்டணமாக ₹500 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. SC ST பிரிவினருக்கு கட்டணம் கிடையாது. இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் அக்டோபர் 11, 2026. இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க மேலும் இது குறித்த விவரங்கள் அறிய MECL.CO.IN என்ற இணையதள முகவரியை அணுகலாம். மத்திய அரசில் பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை SSC தேர்வாணையம் வெளியிட்டு

இருக்காங்க. கிளர்க், ஜூனியர் செக்ரட்டரியட் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் உள்ளிட்ட பிரிவுகளில் மொத்தம் 2536 இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியாக நீங்கள் பிளஸ் டூ முடிச்சிருக்கணும். இதற்கான தேர்ச்சி முறையாக ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு ஆகியன நடைபெறும். தேர்வு மையமாக சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, வேலூர், சேலம், திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள் உள்ளன. இதற்கு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். விண்ணப்ப கட்டணமாக ₹100 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் கிடையாது. இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் அக்டோபர் 7, 2026. இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க மேலும் இது குறித்த விவரங்கள் அறிய ssc.gov.in என்ற இணையதள முகவரியை அணுகலாம். மத்திய அரசின் கீழ் செயல்படும் முதுநிலை மருத்துவ கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் காலிப்பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. MTS, மெடிக்கல் ஆபிசர், பார்மசிஸ்ட், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் உட்பட பல்வேறு பதவிகளுக்கு மொத்தம் 60 இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு, டிஃபார்ம், MBBS இதில் ஏதேனும் ஒரு படிப்பை முடிச்சிருக்கணும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 19/10/2026 18 வயது முதல் 30 வயது வரை உள்ள இளைஞர்கள் இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கான தேர்ச்சி முறையாக ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். இதற்கு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். விண்ணப்ப கட்டணமாக ₹1500 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. SCST பிரிவினருக்கு ₹800 விண்ணப்ப கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் அக்டோபர் 19, 2026. இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க மேலும் இது குறித்த விவரங்கள் அறிய pgimer.edu.in என்ற இணையதள முகவரியை அணுகலாம். வேலைவாய்ப்பிற்காக விண்ணப்பிக்கும் அனைத்து இளைஞர்களுக்கும் வெற்றி பெற வாழ்த்துகள்.

இளையோர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக இனி கேட்கலாம் தகவல் இது புதுசு. இந்திய தொழில்நுட்ப கழக டெல்லி ஆராய்ச்சியாளர்கள் இந்தியாவின் முதல் செயல்படும் உள்நாட்டு மைக்ரோ ஜிபியூவை உருவாக்கியுள்ள நிலையில் இது படங்கள் மற்றும் வரைகலைகளை செயலாக்க பயன்படுகிறது. தொழில்நுட்ப மேம்பாட்டு நிதி திட்டத்தின் கீழ் ராஜஸ்தானை தளமாக கொண்ட புத்துழில் நிறுவனமான ஜீரோ எம்கே இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் டிஆர்டிஓ தனது முதல் அதிக மதிப்புள்ள ஆழ் தொழில்நுட்ப திட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் பன்னாட்டு விமான பயிற்சியான தரங் சக்தியின் இரண்டாவது பதிப்பு ராஜஸ்தானின் ஜோத்பூரில் நடைபெறுகிறது. இதில் ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், பிரான்ஸ், ஜெர்மனி, கிரீஸ், இலங்கை, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் அமெரிக்கா ஆகிய 8 நாடுகள் விமானப்படைகளுடன் பங்கேற்கின்றன. இந்தியாவின் விண்வெளி சூழ்நிலை விழிப்புணர்வை வலுப்படுத்துவதற்காக நேத்ரா திட்டத்தின் கீழ் அசாமின் சந்திராபூரில் மேம்பட்ட ரேடார் ஆராய்ச்சி மையத்தை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் நிறுவுகிறது.

குஜராத்தில் கல்பசார் திட்டத்தை மேம்படுத்துவதற்காக புதுதில்லியில் நடைபெற்ற 9வது இந்திய சர்வதேச நீர் வாரம் 2026 போது இந்தியாவும் நெதர்லாந்தும் 2 முத்தரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன. சமுத்திரமாந்தன் முயற்சியின் கீழ் ஒடிசா கடற்கரையில் உள்ள மகாநதி கடல் படுகையில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகம் இயற்கை எரிவாயுவை கண்டறிந்துள்ளதுடன் இது இந்த படுகையில் மேற்கொள்ளப்பட்ட முதல் ஆய்வு கிணறு ஆகும். ஜப்பானில் நடைபெற்ற 2026 ஆண்டு ஐச்சி நகோயா ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அரையிறுதிக்கு ஜெயமீனா முன்னேறியதன் மூலம் மென் டென்னிஸ் போட்டியில் இந்தியா தனது முதல் ஆசிய விளையாட்டுப் பதக்கத்தை வென்றுள்ளது. மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் இந்தியாவில் தனது 4வது கிளவுட் பிராந்தியமான இந்திய தென் மத்திய தரவு மையத்தை தெலுங்கானாவில் திறந்துள்ளது. டெஸ்லா நிறுவனம் 2026 ஆண்டு செப்டம்பர் 25 அன்று தமிழ்நாட்டின் சென்னையில் தனது 6வது அனுபவ மையத்தை திறந்தது. இது மும்பை, குருகிராம், டெல்லி, ஹைதராபாத் மற்றும் பெங்களூரு ஆகிய இடங்களில் உள்ள அதன் தற்போதைய மையங்களுடன் இணைகிறது. இன்றைய இளையவர்களும் நிகழ்ச்சியில் 3 பகுதிகளாக நம்ம பல்வேறு தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை இளையவர்களும் நிகழ்ச்சியில் கேட்கலாம். இத்துடன் இன்றைய இளையவர்களும் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி ஸ்ரீநாத். நிகழ்ச்சி அமைப்பு நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே. வேல்முருகன்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் பண்பலை நிகழ்ச்சிகள் சார்ந்த விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி ஆகாஷ்வாணி மதுரை வானொலி சின்ன சுக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்களது விருப்ப பாடல் தனியாகவும் விமர்சன கடிதம் தனியாகவும் எழுதி அனுப்புங்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் இனிய இரவு வணக்கங்களோடு இன்றைய நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் முத்துக்கருப்பன். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒரு விமர்சன கடிதம். தேனி மாவட்டம் காமச்சிபுரம் ஏ மாடசாமி அவங்க தான் விமர்சன கடிதம் எழுதி அனுப்பியிருக்காங்க. கடந்த மாதம் 25 காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி கேட்டேன். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய பிரகாஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பண்பலைக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்காங்க. தொடர்ந்து ஒரு விருப்ப பாடல் கேட்கலாம். தேனி மாவட்டம் சுருளிப்பட்டி சக்தி மணிகண்டன் மேனகா சபரிகா ஸ்ரீ அவங்களுடைய விருப்ப பாடல் கருத்தம்மா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட விருப்ப பாடலை நீங்களும் காட்டலைகளை கேட்டு மகிழுங்க.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கிரட்ருக்கீங்க காற்றில் விரியும் கடிதமலர்கள். காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் விமர்சன கடிதம் யார் எங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, மதுரை சந்தைப்பேட்டையிலிருந்து ஓகே சிவா அவங்க தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. கடந்த மாதம் 15ஆம் தேதி வசந்த கணங்கள் நிகழ்ச்சி கேட்டேன். மொத்தம் 10 பாடல்கள் இடம்பெற்றன. 10 பாடல்களையும் அருமையாக தொகுத்து வழங்கிய சகோதரிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்காங்க. தொடர்ந்து ஒருத்தருடைய விருப்ப பாடல் கேட்கலாம். ராமேஸ்வரத்துலேருந்து ரபிக் மெக்கானா அவங்க தான் விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலேருந்து, நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலேருந்து மற்றும் கடவுள் அமைத்த மேடை திரைப்படத்திலேருந்து பாடல்கள் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட 3 பாடல்கள்லேருந்து ஒரு விருப்ப பாடல் கொடுத்துடலாம். கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலேருந்து பாடல் வருகிறது.

0: எனக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
1: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மென்ட்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும். மதியம் கரெக்டா?
1: ஆமாமா, வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேரை சொல்லுவாங்க.
0: நம்ம பேரை சொல்லுவாங்களா?
1: ஆமா,
0: கண்டிப்பா சொல்லுவாங்களா?
1: அதாவது கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லியிருந்தாலோ, இல்ல நம்ம நிகழ்ச்சிகளை பத்திய வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லியிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
0: நானும் கூட சொல்லியிருக்கேன்.
1: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியால கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
0: சரி சரி, Facebookல மட்டுமா?
1: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
0: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சும்மா.

0: தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டிருக்கீங்க. காற்றில் விரியும் கடித மலர்கள் தொடர்ந்து ஒருத்தருடைய வெறுப்புக்கு விமர்சன கடிதமும் விருப்ப பாடலும் கேட்க இருக்கும். யார் எங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, ஒரு விமர்சனம், தேனி மாவட்டம் போடி தென்னங்காபுரத்திலிருந்து எல்வி மணி எழுதி அனுப்பியிருக்காங்க. கடந்த மாதம் 31 வளம் வந்த காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய பிரகாஷ் தொகுப்பாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், மதுரை பண்பலைக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்காங்க. காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒருத்தருடைய உறுப்பாடல் கேட்கலாம். யார் இங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, நரசிங்கம்பேட்டையிலிருந்து ஏஜி ஐயப்பன் மற்றும் பலர் எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் என்னென்னா, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. பாடல் இதோ காற்றலைகளில்.

தொடர்ந்து நீங்கள் இருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில். காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் விருப்ப பாடலும் விமர்சன கடிதமும் எழுதியிருக்காங்க. தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்திலேருந்து ஏஎம் மாடசாமி அவங்க தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விமர்சன கடிதத்தில், காலத்தால் அழியாத காவிய கணங்களாய் காட்டலைகளில் உலாவிட்டு எம் உள்ளம் நனைத்து செல்லும் வசந்த கானங்கள் நிகழ்ச்சியை கேட்டேன். நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கிய டயானா மற்றும் சூரியகலா இருவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் மதுரை பண்பலைக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்காங்க. தொடர்ந்து அவருடைய விருப்ப பாடலில், பூக்காரி திரைப்படத்திலிருந்தும், தாயை காத்த தனையன் திரைப்படத்திலிருந்தும், தேனிலவு திரைப்படத்திலிருந்தும், பஞ்சவர்ண கிளி திரைப்படத்திலிருந்தும், கற்பகம் திரைப்படத்திலிருந்தும் தொடர்ந்து 5 பாடல்கள் விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க. 5 விருப்ப பாடலில் நாம் தாயை காத்த தனையன் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது.

வணக்கம். நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ, மதுரை எஃப்எம் 103.3 மறக்காதீங்க. நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் எஃப்எம் மதுரை 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கீங்க. காற்றில் விரியும் கடிதமலர்கள், காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து கேட்கலாம் விருப்ப பாடல்கள். விருப்ப பாடல்கள் வரிசையில் யார் எங்கிருந்து கடிதம் எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, குண்டேந்தல்பட்டியிலிருந்து மாத்தவமணி அவங்க தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் பாரதி கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட விருப்ப பாடலை நீங்களும் காற்றலைகளில் கேட்டு மகிழுங்க.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுருக்கீங்க காற்றில் விரியும் கடிதமலர்கள். காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் விருப்பப்படல் கேட்டிருக்கோம். அந்த வரிசையில் யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, தேனி மாவட்டம் ராணி எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் என்னென்னா, தண்ணீர் தண்ணீர் திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட விருப்ப பாடலை நீங்களும் காற்றலைகளில் கேட்டு மகிழுங்க.

0: பார்த்து விட்டோம் அடமழை பெய்யவில்லை,
1: அடமழை பெய்யவில்லை
0: அம்மா.

0: பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுறீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து அவருடைய விருப்பாளர்கள் கேட்கலாம். யார் எங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயிலிருந்து தான் விருப்பப்பாடல் கேட்டிருக்காங்க. எம் சிங்காரவேல் அவங்களுடைய விருப்பப்பாடல் சின்ன பசங்க நாங்க திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட விருப்பப்பாடலை நீங்களும் கட்டளைகளை கேட்டு மகிழுங்க.

0: யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா, என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1,00,000 ரூபா பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 1,00,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1,00,000 ரூபா இப்பயா கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா? இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிரலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபா மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1,00,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் இங்க போக என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுங்கத்தா.
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி? பாட்டி
0: ஆத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருகிட்ட?
2: பாட்டி
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் விருப்பப்படல் ஒருத்தவங்க எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில்குமார் தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்பப்பாடல், தெய்வத்தாய் மருதுபாண்டி என் கடமை இதய மலர் நினைவில் நின்றவள். மொத்தம் 5 பாடல்கள் விருப்பப்பாடலாக கேட்டிருக்காங்க. அந்த 5 விருப்பப் பாடல்களில் என் கடமை திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில். காற்றில் விரியும் கடிதமலர்கள், காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் பாடல் வருகிறது. வின்னர் திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பெறுகிறது. காற்றில் விரியும் கடிதமலர்கள். காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் பண்பலை நிகழ்ச்சிகள் சார்ந்த விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி, நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, சின்ன சுக்கிகுளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு விருப்ப பாடல் தனியாகவும் விமர்சன கடிதம் தனியாகவும் எழுதி அனுப்புங்கள். நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் முத்துக்கருப்பன். நேர்களை தொடர்ந்து இணைந்தீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளோடு. இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிலவரம் டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் முதலாவதான பாடல் மோகன், கார்த்திக், ரேவதி ஆகியோரோட நடிப்புல மௌனராகம் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

இரவையே இதமாக்கும் இன்னிசை பாடல்களாக இளையராஜாவின் இசையில் அமைந்த பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் கார்த்திக் பிரியாஸ்ரீ ஆகியோரோட நடிப்புல வெளிவந்த திரைப்படம்

இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில இளையராஜாவின் இசையில் அமைந்த திரைப்பட பாடல்களை தொடர்ந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனிவரும் பாடலாக ராமராஜன் கனகா ஆகியோருடன் நடிப்புல கரகட்டக்காரன் திரைப்பட

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இரவையே இதமாக்கும் இளையராஜாவின் இன்னிசை பாடல்களாக பட்டு சிறகு. மோகன், லக்ஷ்மி, ரேவதி ஆகியோரோட நடிப்புல வெளிவந்த திரைப்படம் உதயகீதம். இந்த திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இரவையே இதமாக்கும் இளையராஜாவின் இன்னிசை பாடல்களாக பட்டு சிறகு. மம்முட்டி, அமலா ஆகியோரோட நடிப்புல வெளிவந்த திரைப்படம் மௌனம் சம்மதம். இத்திரைப்படத்திலிருந்து கே ஜே ஏசுதாஸ், கே எஸ் சித்ரா ஆகியோரோட குரல்ல இதோ பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இரவையே இதமாக்கும் இளையராஜாவின் இன்னிசை பாடல்களாக பட்டு சிறகு, ரஜினிகாந்த், மாதவி, ஸ்லோக்ஷனா ஆகியோரோட நடிப்புல வெளிவந்த திரைப்படம் தம்பிக்கு எந்த ஊரு. இந்த திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

மோகன், இளவரசி, ரேவதி, சந்திரசேகர் ஆகியோரோட நடிப்புல குங்குமச்சிமிழ் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல் இதோ பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில்.

கார்த்திக் நிரோசா ஆகியோரோட நடிப்புல வெளிவந்த திரைப்படம் பாண்டி நாட்டு தங்கம். இந்த திரைப்படத்திற்காக மனோ கே எஸ் சித்ராவோட குரலில் பட்டுச்சிறகு நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருகிறது இந்த பாடல்.

நேர்கள் இதுவரை கேட்டது பட்டுச்சிறகு. ராமேஸ்வர பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை வரிசை எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும்.

நிகழ்ச்சிகளின் தொகுப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்கலாம். நாளை காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 6:02 புதிய காலை, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள். நாளை காலை 6:15 புதிய காலை, 6:30 இயற்கையினும் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குபவர் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. அறிவிப்புகள் இன்று ஒரு செய்தியில் கூட்டுறவு பண்டகால கூட்டுறவு பண்டகசாலை குறித்து சிவகாசி கூட்டுறவு பண்டகசாலை செயலாளர் செந்தூர் பாண்டி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 தன்னம்பிக்கை தரும் பாடல்கள். 6:55 பூந்தலில், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். கைத்தமலை ஸ்ரீ வெற்றி வேலாயுத சுவாமி திருக்கோயில் சிறப்புகள் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். நாளை காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகை புக்களின் தொடர்ச்சி கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 8:02 பாட்டு வேணுமா, நாளை ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள். 8:50 சைபோலே நின்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரைசை. 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 9:30, 10:30, 11:30, 12:30 மேலும் பகல் 1:30, 3:30, 4:30 மாலை 5:30, 6:30 இரவு 7:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 கல நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை கேட்கலாம். 10:02 விருப்ப கானங்கள் என் விருப்பம். இருபட பாடல்கள். 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலா கேட்கலாம். 11:02 கண்ணாடி மாளிகை, கிராமிய மெட்டு கும்மி பாட்டு, பாடகி கண்மணி அவர்கள் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் ஜெய ஜெயா. 12 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலா கேட்கலாம். 12:02 ஸ்நேகிதியே, பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள், 2 மணிக்கு NCRT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 2:30 பன்மொழி பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலா கேட்கலாம். பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்கலம், 4:35 பண்பலையின் ஆட்டக்கலம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேர்மும், அதைத் தொடர்ந்து 6:30, 35 அந்திப்பூக்கள், 7 மணிக்கு பாட்டு இது ஹிட்டு, 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலா கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 அச்சாணி, இயந்திர உதிரி பாகங்கள் தயாரிப்பதற்கான கருவிகளை உருவாக்கும் தொழில் முனைவோர் எம் பாஸ்கரன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். நாளை 8:45 இன்றைய பாரதம், PMEGP திட்டம் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் தேனி மாவட்டம் வெங்கடேஷ் அவர்கள். 9 மணிக்கு காற்றில் விரியும் கடிதமணல்கள், 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிலவரத்தின் தொகுப்பை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:20 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸின் அலைவரிசை இனிதே நிறைவு பெறும். 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரம், 11:05 தேனும் பாழும். இதுவரை நாளைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்டோம். ஆகாஷ்வாணி.

நேரம் 11:06 இணைந்திருக்கிறோம் நேர்களை. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனினும் இனிய கீதமாய் தேனும் பாலும். நிகழ்ச்சியை தரும் முதல் பாடல் தாய் சொல்லை தட்டாதே திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ 103.3 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேனும் பாலும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ராஜா ராணி திரைப்படத்திலிருந்து.

இன்னிசை இரவுகளோடு இன்னிசை பாடல்களாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. இது தேனும் பாலும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் டெல்லி டு மெட்ராஸ் திரைப்படத்திலிருந்து.

0: What happened to her?
1: கணவன் கீழ்த்த கோட்டை கடந்து

0: me blush.
1: அவளொரு பாதி நானொரு பாதி என்பது போலே நடப்பாளே.

இரவை மேலும் அழகாக்கிய தேனும் பாலும் நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் நான் சாந்தினி கேட்டிருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 103.3. இனி தொடர்வது விவித் பாரதி தமிழ் 102.3 மேகசின் அலைவரிசையை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: கேட்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

வளர்ப்பதை வளர்த்தார்.

எந்தெந்த உரையில் என்ன என்ன கதையோ, எந்தெந்த முகத்தில் என்ன என்ன வருமோ, சுகமும் வரலாம் துன்பமும் வரலாம், இறைவன் அருளால் நலமே வருக.

என்னும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே

மனங்களில் என்றென்றும் முழுமையான

102 பொண்டாட்டியா, 102 பொண்டாட்டியும் மாட்டு முட்டை போட்ட.

ஓட்டமிட்ட சின்ன பொண்ணு சந்தைக்கு போனா நானும்

தாதரின்னு தாதரின்னு தாதரின்னு தாதரின்னு தாதரின்னு தாதரின்னு தாதரின்னு தாதரின்னு தாதரின்னு

கென்று என்ன உண்டு, நிலவுக்கு வானம் உண்டு, மலருக்கு வாசம் உண்டு.

அதன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம், உந்தன் பூதத்தில் நீர்

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர் கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறு கதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர் கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறு கதை.

கேட்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

சமக நிசப்பா நிசாசா நிச ச ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்றும்.

நந்து செய்த கலவை நாம் வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடியா கவிதை நான் மிருகம் கொன்று மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன் ஆனால் கடவுள் கொன்று உணவாய் தின்று மிருகம் மட்டும்

0: கேட்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4 மணி. இனி கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். முதலாவதாக ஆழ்வார் திரைப்படத்திற்காக

நேரம் 4:10 என கேட்கலாம். பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் மாம்பழம் என் மணிகண்டன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். ராஜபாளையம் ஆர் எம் ஜம்புலிங்கம் அவர்கள் தவில். முதலில் கேட்கவிருப்பது ஈ வசுதா என்ற ஸ்ரீ தியாகராஜர் இயற்றிய கீர்த்தனை. சஹானா ராகம் ஆதி தாளம்.

மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருப்பது மாட்சி மிகுந்த தாயே, மூமு தண்டபாணி தேசிகர் இயற்றியது. ஹிந்தோள ராகத்தில் ரூபக தாளத்தில்

கொங்கு மங்கலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருப்பது கௌரி மனோகர கருணாகரா என்ற பாபநாசம் சிவன் இயற்றியது. கௌரி மனோகரி ராகம் ஆதி தாளம்.

இதுவரை விவித் பாரதி தமிழ் 102.3 மெகாஹெர்ட்ஸின் அலைவரிசையை கேட்டீர்கள். இனி தொடர்வது FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 மெகாஹெர்ட்ஸுடன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் எமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனிய காலை வணக்கம் நேயர்களே. இன்று சக ஆண்டு 1948 அஸ்வினா மாதம் 8ஆம் தேதி, பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி 2026 ஆண்டு.

0: அல்லாமை.
1: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸின் இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்கலாம். இன்று காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை மதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:02 புதிய காலை, 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எம் அப்துல் காதீர் அவர்கள். இன்று காலை 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குபவர் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் கூட்டுறவு பண்டகசாலை குறித்து சிவகாசி கூட்டுறவு பண்டகசாலை செயலாளர் செந்தூர் பாண்டி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 தன்னம்பிக்கை பாடல்கள். 6:55 பூந்தளிர். 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். கைத்தமலை ஸ்ரீ வெற்றி விழா வேலாயுத சுவாமி திருக்கோவில் சிறப்புகள் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். அதைத் தொடர்ந்து இன்று காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியின் தொடர்ச்சி. 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலா கேட்கலாம். 8:02 பாட்டு வேணுமா, இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல். 8:50 சைபாலன், இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 8:55 திரைசை. 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. அதைத் தொடர்ந்து இன்று காலை 9:30, 10:30, 11:30, 12:30, மேலும் பகல் 1:30, 3:30, 4:30, 5:30, மாலை 6:30, இரவு 7:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 கள நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதைத் தொடர்ந்து காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 10:02 விருப்ப கானங்கள் என் விருப்பம். இன்று காலை 10:35 இருபட பாடல்கள். 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 11:02 கண்ணாடி மாளிகை. கிராமியமெட்டு கும்மி பாட்டு பாடகி கண்மணி அவர்கள் அவர்களுடனான நேர்முகம் உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா. நண்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:02 சிநேகிதியே. பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள். 2 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 2:30 பன்மொழி பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 3:02 மெல்ல வரும் பாட்டு. அதைத் தொடர்ந்து மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்கலம். 4:35 பண்பழியின் ஆட்டக்கலம். மாலை 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 5:02 மாலை தென்றல். 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:35 அந்திப்பூக்கள். 7:00 பாட்டு இது ஹிட்டு. அதைத் தொடர்ந்து 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 அச்சாணி. இயந்திர உதிரி பாகங்கள் தயாரிப்பதற்கான கருவிகளை உருவாக்கும் தொழில் முனைவர் எம் பாஸ்கரன் அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். 8:45 இன்றைய பாரதம். PMEGP திட்டம் குறித்த தகவல் வழங்குகிறார் தேனி மாவட்டம் வெங்கடேஷ் அவர்கள். 9 மணிக்கு காற்றில் விரியும் கடித மலர்கள். 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிலவரத்தின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:20 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் ஒளிபரப்பு நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். இதுவரை இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்டீர்கள்.

நூல்களை கற்காமல் கற்றோர் சபையில் பேச முற்படுவது, ஆடும் இடம் வரையாமல் சூதாடும் வட்டுக்காய்களை உருட்டி விளையாடியது போன்றதாகும். குறள் எண் 401 அதிகாரம் கல்லாமை.

அறிவு நிரம்பிய நூல்களை கற்காமல் கற்றோர் சபையில் பேச முற்படுவது, ஆடும் இடம் வரையாமல் சூதாடும் வட்டுக்காய்களை உருட்டி விளையாடியது போன்றதாகும். குறள் எண் 401 அதிகாரம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:01 பக்தி மனம் கமலும் பக்தி பாடல்கள் கேட்கலாம்.